0: எல்லாம் குப்பையாக இருக்குது, என்னால் பெருக்க கூட முடியலை, பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, என்னால் கழுவி வைக்கவும் முடியலைன்னு சொன்னான். உடனே விஜி, நான் வேணா வீட்டை பெருக்கவான்னு கேட்டா. அதுக்கு பொண்ணு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு பெருக்க தெரியாதுன்னு சொன்னான். மறுபடியும் விஜி, அம்மா பசிக்குதுமான்னு சொன்னான். நீ சாப்பிடுமான்னு பொன்னி சொன்னான். விஜி சாதத்தை எடுத்து மோரை ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட ஆரம்பித்தான். அப்போ வெளியே இருந்து பொன்னி பொன்னின்னு சத்தம் கேட்டுச்சுது. பொன்னி, ஐயோ இந்த நேரத்தில் இவ வந்திருக்காள, என்னால் எந்திரிச்சு உட்காந்து பேசக்கூட முடியாதன்னு முணுமுணுத்துக்கிட்டே விஜிக்கிட்ட, விஜி பக்கத்து விட்டு ஜெயா வெளியே நின்று கூப்பிட்றா, அவளை உள்ளே வர சொல்லுன்னு சொன்னான். விஜி வெளியே போய், உள்ளே வாங்க, அம்மாவுக்கு காய்ச்சல், படுத்திருக்காங்கன்னு சொன்னான். விஜி உள்ளே வந்து சாப்பிட ஆரம்பித்தா. ஜெயா உள்ளே வந்துக்கிட்டே சுற்றுமுற்றும் பார்த்தா. என்ன பொன்னி, படுத்திருக்கியா? ஏன் வீடு இவ்வளவு குப்பையாக இருக்குது? வீடு இப்படி தூசியும் குப்பையுமா இருந்தால் காய்ச்சல் வரத்தான் செய்யும். வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிடக்கூடாது, உன் வீடு மாட்டு தொழுவ மாதிரி இருக்குதுன்னு சொன்னான். பொன்னி அவளை பார்த்து, உட்காரு ஜெயான்னு சொன்னான். ஜெயா சிங்க் எட்டி பார்த்து, என்ன இப்படி பாத்திரம் மலை போல குவிஞ்சு கிடக்குத, பொன்னி நீ ரொம்ப சோம்பேறி, வீட்டு வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டான். பொன்னி அவ்வா கிட்ட, உட்காரு ஜெயான்னு சொன்னான். அதுக்கு ஜெயா, உட்காரலாம் நேரம் இல்லை, நான் கடைக்கு போகிறேன், நீயும் கூட வர்றியான்னு கேட்க தான் வந்தேன், நீ காய்ச்சலில் படுத்திருக்க, உன்னால் வர முடியாது, நான் போகிறேன். இப்படி குளிர்ந்த நேரத்தில் பிள்ளைக்கு மோர் ஊற்றி கொடுத்துருக்கிய, சளிகளி பிடிக்க போகுதுன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, எனக்கு குழம்பு கூட்டு வைக்க முடியலை ஜெயா, உடம்பு அடித்து போட்ட மாதிரி வலிக்குது, காய்ச்சல் அனலாக கொதிக்குதுன்னு சொன்னான். அதுக்கு ஜெயா, வீட்டையும் சுத்தமாக வைக்க மாட்டேங்கிற, பிள்ளையையும் சரியாக கவனிக்க மாட்டேங்கிற, அதை எடுத்து சொன்னால் எனக்கு உடம்புக்கு முடியலைங்கிற, எனக்கு இது சரியாக படலை, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு விருட்டுன்னு போயிட்டான். பொன்னி விஜயை கதவை சாத்திட்டு வர சொன்னான். பொன்னி விசும்புறத பார்த்து விஜய் அம்மா கிட்ட வந்து, ஏம்மா அழுறீங்கன்னு கேட்டான். அதுக்கு பொன்னி, ஜெயா பேசிட்டு போனது மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுமா, எப்படி குத்தலாக எரிச்சலோடு பேசிக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்தினான். விஜிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலை, மறள மறள விழிச்சான். அப்போ மறுபடியும் பொன்னி பொன்னின்னு சத்தம் கேட்டுச்சுது. உடனே பொன்னி, விஜி கலா சத்தம் கேட்குது, போய் கதவை தரேன்னு சொன்னான். சரிமான்னு சொல்லிட்டு விஜி கதவை திறந்தா. கலா விஜயை பார்த்து, ஹாய் விஜி நல்லா இருக்கியாமான்னு கேட்டா. அதுக்கு விஜி, நல்லா இருக்கேன் ஆன்ட்டின்னு சொன்னான். அம்மா எங்க அப்படின்னு கலா கேட்டா. அதுக்கு விஜி, அம்மாவுக்கு காய்ச்சல், படுத்திருக்காங்கன்னு சொன்னதும் கலா உள்ள வேகமா வந்தா. காய்ச்சலா, என்ன பொன்னி உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா. அதுக்கு பொன்னி, வா கலா வா, உடம்பெல்லாம் வலிக்குது, காய்ச்சலும் இருக்குதுன்னு சொன்னான். எத்தனை நாளா இப்படி இருக்கேன்னு கலா கேட்டா. அதுக்கு பொன்னி, ரெண்டு மூணு நாளா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு கலா, அதான் நீ வெளியவே வரலையா, உன்னை ரெண்டு மூணு நாளா காணுமே அப்படின்னு பார்க்க வந்தேன், என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா. பொன்னி அமைதியாக இருந்தா. விஜி, அம்மா ஒன்றுமே சாப்பிடலைன்னு சொன்னான். உடனே கலா, இந்த காய்ச்சலில் சாப்பிடாம இருந்தால் உடம்பு இன்னும் இல்லையா சோர்வு அடைஞ்சிரும், ஒரு நிமிஷம் என் பையனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு மொபைலை எடுத்து கால் பண்ணினான். ஹலோ, நம்ம வீட்டு மேஜையில் ப்ரெட்டும் ஆப்பிள் பழமும் இருக்கும், ஃப்ரிட்ஜில் பால் பேக்கெட் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விஜி வீட்டுக்கு வா, உடனே வான்னு சொல்லிட்டு பொன்னியை பார்த்து, பொன்னி நீ இன்னும் ரெண்டு நாளைக்கு படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே எந்திரிக்காத, நான் உனக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறேன், விஜி எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டோம்னு சொன்னான். பொன்னி குரல் தழுதழுக்க, உனக்கு எதுக்கு சிரமம் கலான்னு சொன்னான். அதுக்கு கலா, அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, நல்லா ஓய்வெடுத்தாலே எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டே புடவை தலைப்பை இழுத்து சொருகினான். அரிசி இருக்கிற பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அரிசியை எடுத்து நல்லா கழுவி அதில் நிறையா தண்ணி விட்டு கொஞ்சம் சீரகமும் பூண்டும் போட்டு உப்பு சேர்த்து கேஸை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சான். சிங்க் பக்கம் போய் மட மடன்னு அங்கே இருந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி போட்டான். இடையில தண்ணி கொதிக்கவும் கேஸை குறைச்சி ஒரு தட்டை வச்சு மூடுனான். பெருக்குமாரை எடுத்து வீட்டை சுத்தமாக பெருக்கி கூட்டினான். அதுக்குள்ளே அவன் பையன் பிரெட்டும் ஆப்பிளும் பாலும் எடுத்துகிட்டு வந்தான். ஆப்பிளை வெட்டி துண்டு போட்டு விஜயை சாப்பிட சொன்னான். பாலை காய்ச்சி அதில் ஒரு டம்ளரில் சீனியை போட்டு நாலு துண்டு பிரெட்டை எடுத்து விஜய்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னான். மீதி பாலை கஞ்சியில் ஊற்றி அதை நல்லா ஆற்றி பொன்னியை குடிக்க வச்சான். பொன்னியை பார்த்து, நான் விஜயை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்ச நேரத்தில் ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அது வரைக்கும் நீ தூங்குன்னு சொன்னான். பொன்னி மெதுவாக, விஜய் அப்பா வந்துடட்டுமே, மருந்து மாத்திரைன்னு செலவாகுமேன்னு மெதுவாக சொன்னான். அதுக்கு கலா, இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது பணம் கேட்டேனா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஆத்திர அவசரத்துக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலனா நாம் இந்த உலகத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, இது மாத கடைசி, உங்ககிட்டயும் எங்கே பணம் இருக்கும்னு கேட்டா. அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? ஏற்கனவே உடல் சோர்ந்து இருக்க, பணத்தை பற்றி யோசி யோசி மனசையும் தளர விடாத, அமைதியாக படுத்து தூங்கு, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறேன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, நீ எனக்கு செய்கிற உதவிக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேனோ அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னான். அதுக்கு கலா, உன்னைய மாதிரி நான் ஒரு நாள் படுப்பேன், அன்னைக்கு நீ என்னை கவனி சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சா. பொன்னியும் வேதனை மறந்து புன்னகைச்சா. இப்படி சிரிச்சுக்கிட்டே நிம்மதியாக தூங்கு, நான் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோவில் வரேன், நானே கதவை வெளிப்புறமாக பூட்டிட்டு போகிறேன், யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, வா விஜி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போனா கலா. நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. உங்களோட கால்ஸ் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா, பொன்னி வந்து படுத்திருக்கிறா, அப்போது ஜெயா வந்து சில வார்த்தைகளை பேசிட்டு போகிறா, கலா வந்து சில வார்த்தைகளை பேசுகிறா. ஒரே சூழ்நிலை தான், ஆனால் ரெண்டு பேர் வார்த்தைகளும் வித்தியாசமாக இருக்குது. ஜெயாவோட வார்த்தை பொன்னியை அழ வைக்குது, ஆனால் கலாவோட வார்த்தை அவளை புன்னகைக்க வைக்குது. ஜெயாவோட வார்த்தை அவள் மனசை புண்படுத்துது, கலாவோட வார்த்தை அவளை வந்து நோகி போய் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான். அவளை வந்து சூதிங்காக, அவளுக்கு ஆதரவாக இருக்குது. வார்த்தைகளோட வலிமை இதுலேருந்து நமக்கு தெரியுது இல்லையா. நம்ம எப்படி வார்த்தைகளை பேசுகிறோம், சரியான வார்த்தைகளை பேசுகிறோமா, மற்றவங்க மனம் புண்படாமல் பேசுகிறோமா, ரொம்ப கவனம் செலுத்தி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுகிறோமா, அல்லது வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே போகிறோமா, நம்ம எப்படி இருக்கணும், வார்த்தைகளுடைய வலிமை எவ்வளவு தூரம் மற்றவங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் டாரிஸ் லெஸ்லி வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி பொன்னி வந்து காய்ச்சலை படுத்திருக்கிறா, ஒரே சூழ்நிலை தான், அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்னென்ன பொதுவாக நம்ம சொல்லு, இந்த சூழ்நிலையில் நான் அப்படி இருந்தேன், சூழ்நிலை தான் மோசம், இது வந்து ஒரே சூழ்நிலை தான், சூழ்நிலை மாறலை, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று தான். இதில் வந்து வி சி வேர்ட்ஸ் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ் வார்த்தையின்
0: வலிமை,
1: போத் குட் அண்ட் பேட்.
0: ஆமாம்,
1: ரெண்டுக்குமே வலிமை இருக்குது, ரெண்டு வார்த்தைகளுக்குமே ரொம்ப வல்லமை இருக்கு. ஒரு தடவை நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது போனதுதான், அதுக்கப்புறம் நம்ம கேனாட் கெட் பேக் டு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி எடுத்துக்கிடவே முடியாது. நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், அப்படி என்ன சொன்னாலும் சொன்னது சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபிளே நம்ம பாக்குறோம். ஆண்டவர் வந்து வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினாருன்னு பாக்குறோம். ஆரம்பத்திலேருந்து வார்த்தையினால் உண்டாக்கினார், அவரே வார்த்தையாய் வந்தார்னே பார்க்கும். ஸோ இந்த ஒரு சின்ன அந்த ஒரு இதுல இருந்தே நம்ம வந்து வார்த்தையினுடைய வல்லமை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம். ஸோ இதுல ரெண்டு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது ரெண்டும் நல்ல பவர்ஃபுல்லா அவளை வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஒன்று வந்து சந்தோஷத்தை கொடுக்கு, ஒன்று வந்து மனவேதனையை கொடுக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்லி கிளியர் எப்படி அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னு இந்த கதையிலிருந்து நம்ம ஓப்பனா வெளியவே நமக்கு அந்த கதை மூலமாக யாருமே ரொம்ப இதுல எதுனாலும் கிளியரா தெரியுது எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பேசணும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு அந்த கதையில தெரியுது. இதுல நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆராய்ந்து பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு வந்து இந்த வார்த்தைய பேசக்கூடிய வல்லமை வந்து ஆண்டவர் கடவுள் வந்து மனுஷனுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய உணர்வுகளை எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு மாத்திரம்தான் அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறார். இந்த ஸ்பெஷல் க்ரௌனிங் க்ளோரி ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் அப்படின்னு மனுஷனை ஏன் சொல்றோம்னா அந்த லாங்குவேஜ் தான், ஸ்பீச். அப்ப அந்த லாங்குவேஜை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம், இட்ஸ் எ ஸ்பெஷல் எபிலிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த எபிலிட்டியை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம், நம்ம என்ன சொல்லுவோம்னா வேர்ட்ஸ் கேன் எய்தர் மேக் ஆர் பிரேக். அது ஃபேமிலியா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், இட் எதர் மேக் ஆர் பிரேக். அப்போ நம்ம இதை மேக் பண்றோமா இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப் அதனால நம்ம பிரேக் பண்றோமா அப்படின்னு. இப்ப நம்ம முதல்ல இதுல பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவள் ஸ்ட்ரெயின் பண்ணுறா. அவள் தான் முதல்ல வந்து ஜெயாங்கிறது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வேளை இதுக்கு முன்னால் அவங்க நல்லாவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஜாலியாக வெளியே போகிறோம் அப்படிலாம் பார்க்குறா. ஆனால் அன்னைக்கு பாருங்க அந்த இதோட அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவள் கூட போகிறதுக்கு மனசு வருமா? வராது இல்லையா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்போட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை அதுலேருந்து அவள் இழந்து போகிறான் அவளுடைய வார்த்தையின் மூலமாக. அவள் வந்து வந்ததில் இருந்தே அவள் வந்து அவளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. அப்போ அந்த வார்த்தையை வந்து அவள் அளந்து பேசி அவள் ஆறுதலாக சொல்லியிருந்தா சிச்சுவேஷன் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் அவள் எரியிற புள்ள எண்ணெய் வார்த்த மாதிரியும் வேலை குத்துற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவள் அவளுடைய சிச்சுவேஷனே ஏற்கனவே ரொம்ப கஷ்டம், எழும்ப முடியல, வேதனையோடப்படுத்திருக்கா, பிள்ளைக்கு கூட சாப்பாடு கொடுக்க முடியல. ஆனால் அந்த நேரத்தில் இவள் அவளுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தையை சொல்லாமல் ரொம்ப கஷ்டமா அவளை வந்து என்ன செய்யறா, பேசிட்டு போயறா. சரி படுன்னு கூட சொல்லல, நீ எப்படி வச்சிருக்க, அப்படி வச்சிருக்க, அப்படி வச்சிருக்க,
0: காய்ச்சலை பத்தி விசாரிக்க
1: கூட இல்ல, ஒரே குறைதான் சொல்லிக்கிட்டே இருக்கா. வந்ததுல இருந்து உன் வீடு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பரேதுக்கு உனக்கு காய்ச்சல் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்றா, கான்ட்ராஸ்டிங்கா அடுத்த பிள்ளைடைய பிஹேவியரை நம்ம பாக்குறோம். அப்படின்னு பைபிள் போட்டிருக்க மாதிரி அவளுடைய திராணிக்கும் அப்பாற்பை மாச கடைசி அதையும் சொல்லி காட்டுறாவா. சரி மாச கடைசியில நீ இருக்க, உனக்கே கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் ஒரு பெருசு இல்ல. சோப்ப அன்பு அப்படின்னு வரும்போது அதுல வந்து எதுவுமே ஒரு தடையாக அமையாது இல்லையா? அன்புக்கு வந்து
0: எவ்வளவு நாளும் ஸ்ட்ரெச் ஆயிரும்,
1: எவ்வளவு நாளும் என்ன செய்யலாம், அவளுக்காக செய்யலாம். உடனே பையனை கூப்பிட்டு தான் வீட்டுல உள்ள சாமான தூக்கிட்டு வந்து வச்சு இங்க இருந்து அவ கிச்சனுக்குள்ள போய் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து, இதெல்லாம் வந்து வார்த்தையின் மாத்திரமல்ல அவளுடைய பிஹேவியரே நம்மளுக்கு என்ன செய்யுது,
0: செய்கையிலையும்
1: செய்கையிலையும் அவ என்ன செய்யறான், இருதயத்தை நிறுவினால் வாய் பேச முடிஞ்சுவா. அப்ப அவ இருதயத்துல அவ என்ன எப்படிப்பட்டவளா இருக்காளோ அதுதான் என்ன செய்யும், வெளியா நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமாகிய தன் இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷமாகி தன் இருதயத்திலிருந்து பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறான். அப்ப இருதயம் எப்படி நிறைஞ்சிருக்குதோ, நல்லா இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தை வரும், மோசமா இருந்துச்சுன்னா மோசமான வார்த்தை வரும். அப்ப நம்ம வார்த்தைகள் வந்து நம்மளை யாருங்கிறது என்ன செஞ்சிருது, ஈஸியா நம்மளுக்கு காட்டிருது. இன்னொன்னு மத்தவங்களை எப்படி பாதிக்கும், ஒரு வார்த்தை நம்ம பேசுறதுக்கு முன்னால பத்து தடவை யோசிக்கிறோம், எனக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பின்வாங்கவே முடியாது. அப்ப அந்த வார்த்தையை வந்து மத்தவங்க மனசை எப்படி பாதிக்கும், இல்ல அவங்கள எப்படி அதை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பேசுறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப யோசிச்சு மனம் பதறி என்ன சொல்ல, ஆலயத்துக்கு முன்னால மனம் தவறி மனம் பதறி அந்த வார்த்தையை நீ பேசாத அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. ஏன் அப்படின்னா நீ வார்த்தையை விட்டுட்ட அப்படின்னா நீ அதற்கு உத்தரவாதம் இருக்க. We are accountable for every word we speak. அப்படின்னு ஆண்டு சொல்றாரு இல்லையா? அவருக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், கணக்கு ஒப்பு வைக்கணும். ஒவ்வொரு வார்த்தை மாத்திரமல்ல ஒவ்வொரு பிஹேவியருக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்னால கணக்கு ஒப்பு வைக்கணும். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு யோசிச்சு யதார்த்தமா மத்தவங்களை நல்வழிப்படுத்துற வார்த்தைகளா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஏன்னா நாவு வந்து நமது கடிவாளம் போட்டு குதிரையை அடக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளே நம்ம நாவை அடக்கணும். இல்லைன்னா அது என்ன செஞ்சிடும், நம்மளே அழிச்சிரும், ஒரு பெரிய காட்டு அழிச்ச மாதிரி எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும், அழிச்சு போத்துரும். நம்ம யாக்கோபுல பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி மெதுவான பிரதி உத்தரம் உக்கரத்தை மாற்றும். அப்போ யார் எது கேட்டாலும் அது மெதுவான பிரதி உத்தரம் சொல்லும் போது, இப்ப சொல்றா எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு அப்படின்னு, அப்ப இவ அதுக்கு ஆன்சரா மெதுவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டா
0: பேசியிருந்தானா
1: வித்தியாசமா இருந்தது. ஆனா ரெண்டாவது அது அதோட கரெக்டா பேசுறான், மெதுவா பிரதி உத்தரம் கொடுக்குறான் அப்படியா சொல்லிட்டு. அப்போ ஷி இஸ் ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் ஹர், அவளுடைய நிலைமையில இருந்து அந்த பிள்ளையுடைய நிலைமையை அவ பாக்குறா. ஐயோ படுத்து கிடக்கா, அவளால ஒன்னும் செய்ய முடியாது இன்னைக்கு, அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும், செய்யணும். இப்ப என் குடும்பத்துல இருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவனோ அதே ஃபீல் பண்ணி அவ என்ன பண்றா, இறங்குறா. என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன், நானே பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நிம்மதியா படுத்து என்ன செய்ய, தூங்கு, உனக்கு வேண்டியது ரெஸ்ட் தான், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற கன்சர்ன் வரைக்கும் அவ நினைச்சா தன்னுடைய நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்துல இருந்து அந்த நல்ல வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறான். அப்ப அந்த நல்ல வார்த்தைகள் வந்து அந்த வெள்ளித்தட்டில் வார்க்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம்ங்கிற மாதிரி பொற்பழங்களாகிய அந்த வார்த்தைகளை அவ என்ன செய்யறா சொல்றான். அப்ப அந்த வார்த்தை வந்து அவளுக்கு அப்படியே அந்த ஊனையும் உயிரையும் அவளுக்கு அப்படி ஒரு பலன் கொடுக்குற மாதிரி, அது வரைக்கும் அவ அழுதுட்டு இருந்துவா, இவளுடைய வார்த்தையை கேட்டவொன்னே அவ என்ன செய்யறா,
0: புன்னகைக்கிறா.
1: அப்போ நல்ல வார்த்தைகள் வந்து ஒருத்தர் மனுஷனுடைய மனசை வந்து எவ்வளவு தூரத்துக்கு மாற்றும், எவ்வளவு ஒரு கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் பேசும்போது அது அந்த ஆளுடைய மனசை எவ்வளவு தூரம் பாதிக்கும், எவ்வளவு தூரம் ஆறுதல் படுத்தும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது இல்லையா. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வேர்ட் என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்லும் போது மனுஷன் நம்ம நிறைய வாழ்க்கையில நம்ம பாத்துருக்கோம் இல்லையா. சில பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல கூட ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைகளா இருக்கும், ஆனா அது ஒரு புத்தி உள்ள ஒரு டீச்சர்னா என்ன பண்ணுவாங்க, நோ யூ கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா என்கரேஜ் பண்ணி நினைச்சிருவாங்க.
0: அந்த பிள்ளை முன்னுக்கு
1: வந்துருவாங்க. அப்ப அந்த பிள்ளை வாழ்நாள் ஃபுல்லும் அந்த டீச்சருக்கு எப்படி வச்சிருக்கோம், நன்றி உள்ள பிள்ளையா இருக்கும். அப்ப அது வந்து வார்த்தைகள் தான், எவ்வளவு அந்த வார்த்தை வந்து அந்த பிள்ளையுடைய மனசை எவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணிருந்தா அவ்வளவு தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் வர முடியும். சோ இந்த வார்த்தைகள் வந்து இட் வில் மேக் ஒரு வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் ஒரு வாழ்க்கையோ ஊன்ற கட்டக்கூடிய வல்லமை வந்து இந்த வார்த்தைகளுக்கு இருக்கும். அப்ப அந்த எதேச்சியா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், சும்மா தானே சொன்னேன், இப்படி எதேர்ச்சியா நினைச்ச கூட வார்த்தையின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது பைபிள் போட்டதால் அதிக அதிகமான வேண்டாத வார்த்தைகள் பேசும்போது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு போடும். சோ வார்த்தைகளை நம்ம அதிகமா வேண்டாத இதா பேசும்போது அது நம்ம வாழ்க்கையும் கெடுக்கு, மத்தவங்க வாழ்க்கையும் என்ன செஞ்சிருது, அழித்து போட்டுருது. சோ இன்ன நம்ம பாக்குறது பார்த்தாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில கடவுள் சொன்னபடி நம்ம வாய் இருக்குதா, நம்ம நாவை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், நல்லதா யூஸ் பண்றோமா, மத்தவங்களை சபிக்கிறோமா, மத்தவங்களை பத்தி புறங்கூறுறோமா, மத்தவங்களை பத்தி குறைச்சி சொல்லிக்கிட்டே இருக்கோமா, இல்ல அந்த நாவை வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசுறதுக்கும் மத்தவங்க மனசை இம்பாக்ட் பண்றதுக்கும் மத்தவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் அதை நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்,
0: என்
1: வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம், வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக ஆண்டவர் பைபிள்ல போட்டிருக்க மாதிரி வாயின் வார்த்தைகள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல பிரீதியா இருக்கணும்னா அது தேனோழுக அவருடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய நன்மையை வச்சுட்டு நம்ம
0: இருக்கணும். கரெக்ட். ஆமா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. கரெக்ட்.
1: இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஜெயா எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டோம்னா அவ வந்து வந்ததுல இருந்து குறையதான் என்ன செஞ்சுட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு வந்து அவ மேல உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், உண்மையான ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா ஆக்சுவலா அவ என்ன பண்ணிருக்கலாம், ஏதோ ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்.
0: ஆமா
1: இல்லையா. இன்னொன்னு அவளுக்கு தெரியும், அவ வந்து அப்பதான் காய்ச்சல படுக்கல, ஏற்கனவே அவ்வளவு தூரம் எழும்ப முடியாம படுத்திருக்கா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 days அவளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், அந்த காய்ச்சல்ல இருந்திருக்கணும். அவ சொல்றா, மகாட்ட சொல்றா, அம்மா என்னால கஷ்டத்தோட நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு சோறு மட்டும் பொங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டெஃபினட்டா அவளுக்கு வந்து 2 days மினிமம் என்ன பண்ணிருக்கணும், காய்ச்சல்ல இருந்திருக்கணும். அப்ப 2 days அவளால இந்த வீட என்ன செய்ய முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அப்ப இத வந்து அவளுக்கு யோசிக்க முடியல, ஜெயாக்கு வந்து இத யோசிக்க முடியல, ஓ 2 days அவ ரொம்ப கஷ்டப்படுறா அதனாலதான் வீடு இப்படி இருக்கு அப்படின்னு அவளுக்கு யோசிக்க முடியல. அதே மீறி அவ என்ன பண்றா, இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கா, குற்றத்தை மட்டும்தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா. அப்போ நீ குற்றத்தை சுட்டி காட்டுறத விட அந்த குற்றத்தை ரெக்டிஃபை பண்றதுக்கு நீ என்ன பண்ணிருக்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். அவளுக்கு அப்படியா உனக்கு இப்படி இருக்கா, சரி அப்ப என்னால முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடை பெருக்கி இருக்கலாம், இல்லைன்னா அந்த யூட்டன்சில்ஸ் பாத்திரங்கள்லாம் செஞ்சுக்கலாம், கழுவி வச்சிருக்கலாம். ஒண்ணு வேண்டாம், அந்த பிள்ளைக்காவது ஏதாவது என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நல்ல சாப்பாடை குடுத்துருக்கலாம், அது கூட வச்சேல. என்ன நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க, ரொம்ப சோம்பேறியா இருக்க, உன் வீடு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கு, இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா காய்ச்சல் வரதான செய்யும் இப்படின்னு அவ மேல அவ்வளவு குற்றத்தையும் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு என்ன பண்ணிட்டா
0: போயிட்டா.
1: சோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து யாரையுமே அவளுக்கு மீட்கிறதுக்கு மனசு இல்ல, சுட்டி காட்ட. இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய நேரங்களை நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம மற்றவங்களை சுட்டி தான் காட்டுறோமே தவிர அதை நம்ம ஈஸ் பண்றதுக்கு இல்லைன்னா அவங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்கோ இல்ல அந்த வேதனைகளையோ அந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கோ நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களை குற்றம் சாட்டுறதை விட அந்த குற்றத்துல இருந்து அவங்கள மீட்டு எடுக்கிறது தான் மெயின். ஆண்டவரே நம்மளுக்கு அதை சொல்லியிருக்கிறார், என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம அவங்கள மீட்டு எடுக்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள குற்றப்படுத்திட்டு நீ பெரிய தப்பு பண்ற அப்படிங்கறதால் அண்டர்லைன் பண்ணி காட்டுறது வந்து எந்த விளைவுமே கொண்டு வராது, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெயின் பண்ணும், இல்லைன்னா மனவேதனை தான்
0: நடக்கும். கலா கரெக்டா செய்யும்,
1: கலா அது உணர்ந்திருக்கிறான். அவர் ஷீ இஸ் ஜெனியூன் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படிங்கிற மாதிரி அந்த நீடு என்ன நீட் அவளுக்கு அந்த நேரத்துல வேண்டியது இருந்துச்சோ அந்த நீட் அப்படியே அவ என்ன ஃபுல்ஃபில் பண்ணி
0: எல்லாம் செய்யலாம்,
1: டக் டக் டக் நாம என்ன செஞ்சிருந்தா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கான். சோ அவ வந்து ஷீ ப்ரூவ்ஸ் ஹர்செல்ஃப் டு பீ எ குட் ஃப்ரெண்ட், கரெக்ட் ஃப்ரெண்ட், ஜெனியூன் ஃப்ரெண்ட், அது கன்சர்ன்டு ஒரு பிஹேவியரா அவ என்ன பண்றா அதுல காட்டுறான். சோ இந்த ரெண்டு இது மூலமாக நம்ம எப்படி இருக்கணும்,
0: எப்படி இருக்க கூடாது, அப்படிங்கறத படிக்கணும். ஆமா கரெக்ட். இப்ப நம்ம வந்து இந்த ஜெயாவா இருக்கோமா கலாவா இருக்கோமான்னு நம்மள நாமளே ஆமா ஆராய்ஞ்சு பாத்துக்கிறோம். ஆமா கரெக்ட். ஈஸியா இருக்கும் மத்தவங்க குறைகளை நமக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆமா ஆமா அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலா நம்ம இருக்கவே கூடாது.
1: மத்தவங்க குறைகளை வந்து நம்ம பார்க்க கூடாது. அதை நம்ம குறையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த விதமான அவுட்கம் வந்து நல்லாவே இருக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அதை நிறைவுபடுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும்.
0: அந்த உறவும் பலப்படும்.
1: உறவும் பலப்படும். நம்மளுக்கும் நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன்
0: வந்துடும். ஆமா சரி நல்லா சொன்னீங்க. இது மாதிரி வார்த்தைகளோட வலிமையை பற்றி பேசுகிறப்ப அதுக்கு நம்ம வந்து அவங்க குறைகளை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம், நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம யோசிக்கணும். இப்போ குறைகளை சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கஷ்டமான வேலையை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம அதை நட்போ உறவோ அது இன்னும் நல்லா வளப்படும். அது அர்த்தமே அந்த உறவோட அர்த்தமே அதில் தானே இருக்குது இல்லையா? அது அழகாக கல்லா கடைசி சொல்லுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்பா. அதனால் அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸு. நேயர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. என்ன நேயர்களே, கருத்துக்களை கேட்டீங்க இல்லையா? நாவு வந்து ரொம்ப சின்ன அவயவம் தான், ஆனால் அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளவு விஷம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது நமக்கும் விஷம், மற்றவங்களுக்கும் விஷம். சில வேளைக்கு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, அந்த வார்த்தையை நான் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சி பார்த்துருக்குறேன் அடிக்கடி. ஐயோ அந்த வார்த்தையை நம்ம சொல்லாமல் இருந்தோம்னு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஈஸியாக நம்ம வார்த்தைகள் வருது அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அடுத்த தடவை நம்ம பேசுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு நேரம் யோசிச்சு பார்ப்போம், இந்த பேசணுமா, இந்த வார்த்தை தேவையா அப்படின்னு யோசிப்போம். திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் இது தான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயில பட்ட புண் வந்து வலிக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வலி போயிடும். ஆனால் நாவுனால் சுட்ட புண்ணு அந்த வடு போகவே போகாது, மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். உங்களை நினச்சாலே ஐயோ அந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, இனிமையான வார்த்தைகள் உலகத்தில் இவ்வளவு இருக்கிறப்ப நம்ம எதுக்கு கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும்? இனிமையான வார்த்தைகளை மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அந்த சந்தோஷத்தை நாம ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம்? கொடுக்கலாம் இல்லையா? கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான வார்த்தைகளை பேசுவோம், சந்தோஷப்படுத்துவோம். அன்னைக்கு எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, ஒரு ஆட்டோவில் இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. உங்களுடைய வழி செலவு என்னுடைய வாழ்க்கை செலவு. எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இதுப்போ அந்த ஆட்டோக்காரர் பேரம் பேசினா கூட நமக்கு கோபம் வரும், மீட்டருக்கு மேலே 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் கூட கோபம் வரும். எவ்வளவு அழகாக தன்னுடைய தேவையை அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இது வந்து வழி செலவு தான், என்னுடைய வாழ்க்கை செலவே இதில் தான் அடங்கி இருக்குதுங்கிறப்ப மனமாற அவர் கேட்ட ரூபாயை விட கூட கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு நமக்கு வரும் இல்லையா? வார்த்தைகள் நம்ம மனசையே மாற்றுது. அன்னைக்கு ஒரு ஹோட்டல் இப்படி எழுதி போட்டிருந்தது, ஒரு நாள் வீட்டு சமையலுக்கு விடுமுறை கொடுங்களேன். நல்லா இருக்குது இல்லையா? ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க, இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், ஒரு நாள் வீட்டு சமையலுக்கு விடுமுறை கொடுங்களேன். என்ன அழகாக, என்ன அருமையாக வார்த்தைகளை அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி யோசித்து நாம் பேசும் பொழுது வார்த்தைகள் எத்தனை ஒரு ஒரு மேஜிக்கையே க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை மூலமாக டாக்டர் டாரிஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க, வார்த்தையால் தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சார். வார்த்தை இங்கே வந்தது பிறந்ததுன்ட்டு இருக்கும் யோவான் சுவிசேஷகத்தில், வார்த்தை வந்து பிறந்தது. அப்போ அந்த வார்த்தைங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் உள்ளது, எவ்வளவு ஒரு அர்த்தம் பொதிந்த வார்த்தை அது. அதை நம்ம வந்து எப்படி பிரயோகிக்கிறோம்? விலங்குகளுக்கு இல்லாதது, மரம் செடி கொடி மலர்களுக்கு இல்லாதது, இந்த உலகத்தில் உள்ள எதுவுக்குமே, கடல் வானம் சூரியன் நிலா எதுக்குமே இல்லாதது நமக்கு கிடைச்சிருக்குது, பேசும் வரம், பேசும் திறமை. அப்போ அதை நம்ம எவ்வளவு தூரம் அதை நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக நினச்சி அதை நம்ம எவ்வளவு தூரம் அதை நம்ம வந்து உபயோகிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிய வார்த்தைகளை பேசுவோம், அவங்களா நல்லா பேசுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களுடைய நல்ல எத்தனையோ விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருக்கும், அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை நம்ம வந்து அவங்ககிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவோம், அவங்கள ஊக்கப்படுத்துவோம். பொய் சொல்ல வேண்டாம், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுங்கள், ஒரு நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நீ ரொம்ப திறமசாலி அப்படின்னு பாராட்டுங்க. அப்படி அந்த இடமே அந்த சிச்சுவேஷனே ரொம்ப ப்ளசன்ட் ஆகும். சில பேர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அப்போலாம் மக்கள் விலகி போவாங்க. சில பேர் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும். ஏன்? அவங்களோட வார்த்தையின் வலிமை. உங்கள் வார்த்தையால் நீங்கள் நிறைய சிநேகிதர்களை சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு நிறைய சிநேகிதர்கள் இருக்காங்களா? உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது? வலிமையான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது கடுமையான வார்த்தைகளா, இனிமையான வார்த்தைகளா, மற்றவங்களை அது ஊக்குவிக்குதா அல்லது கஷ்டப்படுத்துதா, வேதனைப்படுத்துதா? உங்கள் கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட எப்படி பேசுகிறீங்க? சில பேர் வெளியில் நல்லா பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே வந்து எரிச்சலும் கோபமும் தான் இருக்கும். இல்லை, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் கணவன் மனைவியோட வார்த்தை எப்படி இருக்குது? பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். நம்ம நம்ம குறைகளை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து திருத்த முடியும். சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: உங்க வார்த்தைகள் தேன் போல இனிமையா இருக்குதா, இல்லாட்டி விஷம் மாதிரி மத்தவங்களை கொல்லுதா? நம்ம சில பேர் கிட்ட ரொம்ப இனிமையா பேசுவோம், ஆனா சில பேர் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்குவோம். இப்படி இருக்கிறது சரியில்லை. எல்லாரையும் சமமா மதிச்சு எல்லார்கிட்டயும் இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம். சரியா? பாய்.
2: ஓ இயேசு, நீங்க வருதோ வரலையோ முயற்சி செய்யுங்க. சிலருக்கெல்லாம் பாரலைஸ் ஆயிட்டு.

வசனமா சொல்றேன், இன்னைக்கு சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க வெட்கப்பட்டு போவாங்க.

இங்கே சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில் உங்களால் சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது. பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க. அவரை பாருங்க சிரிக்கும்.

23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலுமே ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவா. எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவா. நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றா ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கத்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமா இருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா. அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது.

நம்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise your voice.

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே மாமா கண்களை மூடி வாயை திறந்து

கூடாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே ஷரா கதா ரமரஹா இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் டிஸப்பியர், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின்

ரமரகந்தலோ ஒவ்வொரு ஜாயிண்ட்ல ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஓ இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிறான் எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில்

சட்டங்கள், மரணத்துக்கு எதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாயை திறந்து சொல்லுங்க, உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது. வல்லமை நீட்டப்பட்ட வழக்கரம்.

துரோக்கவோ மரகாந்திரபோ மனதுருகம் தேவம் நீர் மனதுருகிறவர் நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. மன உருக்கம் மன உருக்கம் கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம் மன உருக்கம் நீடிய சாந்தம் கிருபை

இடிய சாந்தம் மனமுருக்கம் உங்களை பார்த்து மனமுருகுகிறா மனமுருகுகிற தெய்வம் கம்பாஷனட் காட் மனமுருகுகிறவர் மனமுருகுகிறவர் உங்களை பார்த்து மனமுருகுகிறார் அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல மனதுருகுகிற நிறைய தெய்வம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார் மனதுருகுகிறவர் கம்பாஷனேட் கா ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க போகட்டும் மலைகள் விலகட்டும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும் வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார் என் கிருபை உன்னை விட்டு விலகாது எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க உங்க வாயை திறங்க வாயை திறக்க திறக்க மலைகள் விலகட்டும் ஓ போகிறவர்கள் போகட்டும் மனிதர்களை நம்புவதை பார்க்கணும் என் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும் அவர் இருக்கிறா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர்

ஆம், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காக தான் பிறக்கிறார்கள். ஆனால் என் தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரிப்பதற்காக பிறந்தவர். அவர் மரித்து கல்லறையில் அடைக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இந்நாள் மட்டும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போம். வாருங்கள்.

உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆரம்பங்களின் ஆரம்பமே, எங்க முகவரையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முகவரியை தருகிறவரே

தரிசனத்தை பரிசா தந்தவர். ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள், ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி, அப்பா நான் கூட இருக்கிறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன், நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன், வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லுகிறேன் நன்றி. ஆரம்பம் சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க, அந்த அற்பந்தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும், அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உங்களுடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளு என்னை விட்டு நீங்காதா, மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே, நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதக்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்க, ஐபிராத்தாய் பைசோனாய் கீகோனாய் அப்பா ஏதேனில் ஓடின நாலாறு நாலாறு நாலாறு ஷீதாலரபா நாலாறு நாலாறாக பிலிப்பியர் நாலாறு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும், கொள்ளும், காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல்ல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும், அது அற்புதமாக மாறும்.
ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தான், இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கு எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்க தரிச நலன் தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். அதனால் அங்கே இங்கேயும் பார்த்து, அக்கம் பக்கத்தினரை பார்த்து, அடுத்தவன் என்ன சொன்னா அதன்றத பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

அவரே உங்களை என்னையும் ஹிடன் ட்ரெஷர் மறைக்கப்பட்ட பொக்கிஷமா மறைவு கட்டப்பட்ட நீரோச்சாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார் நடத்துகிறார். எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம். இதை கை வைக்க

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூ ஆர் யூ? அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ?

யூ ஆர் இஸ்ரேல் அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார். பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட யாக்கோபு

அவயவத்துக்குள்ள, மைண்டுக்குள்ள, அப்பா கண்ணுக்குள்ள, காதுக்குள்ள, வாய்க்குள்ள, இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள, அப்பா நீர் வேறு நான் வேற அல்ல, நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின் உயர்ந்த நிலைமைக்குள் எங்க

அபிஷேகம் பொங்கட்டும். கசிய வார்த்தைகள் மடை திரண்ட வெள்ளம் என்ன தடையில்லாமல் புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற ஆண்டவரே அந்த மன

இருக்கிறது இல்லையா? இல்லை, இருக்கிறது, இருக்கிறது. எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா, தளக்கர்த்தர் முன்னே போகிறீர். மலைகளை வழிகளாக்குவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கோணலானதை எவன் திருப்ப

0: விலகுவதாக, ஆண்டவரே கடின இருதயம் உடைவதாக, ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில்.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறிச்சோம். அந்த சீசன்ல ஆண்டு நம்ம கருளி சேர்க்கிற புதிய தொடக்கத்தை குறிச்சோம், ஆரம்பத்தை குறிச்சோம். ஆண்டு டிசம்பர்லேருந்து நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
2: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
2: போகக்கூடாது.
1: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மாடாக உழைச்சி ஓடாதுன்னு செய்கிறாங்கண்ணா. அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படி தான், தே வில் பி திங் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
2: எஸ்,
1: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
2: நாட் அவுட்டு,
1: எதிரி
2: நாக் அவுட்டு.
1: நாக் அவுட்டு அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ நேற்று ஒரு கேள்வியில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிளில் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோலே போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்போ வந்து செய்கிற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதில் செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுலேயே என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தா அது நேச்சுரலா இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலா இருந்திருக்காது. எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீட்ல சில ஆண்டுகள்ல என்ன செய்யுதுன்னா, குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமா பார்ப்பாங்களா?
2: இல்லை.
1: கல்யாணம் முடிச்ச உடனே எதிர்பார்க்கிறோம்ல, புழுவோ பூச்சி என்னன்னா
2: இருக்கா
1: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னன்னா விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கா? அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போனால் கேள்வி கேட்குறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபடி படுத்துறானா சொசைட்டி?
2: எஸ்.
1: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது, அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமித்த ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல், நேச்சுரல். ஆனால் 99 ஒய்ஃபுக்கு 86 அப்படிதானியா? 89. இதில் வந்து ஒரு காரியம், கர்ப்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
2: சூப்பர்
1: நேச்சுரல்.
2: எஸ்.
1: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கல. பிசிக்கலை பார்த்தா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா அது ஒரு பிகினிங்.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: இந்த ஆரம்பத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன செய்யலை,
2: கொடுக்கல
1: கொடுக்கல. ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு, அவருடைய சரீரம் செத்துருச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார், இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு, அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த இந்த காரியம் அடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
2: ஆமென்.
1: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம், ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
2: இல்லை.
1: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும் அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
2: என்னன்னா,
1: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
2: ஆமென்.
1: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த ப்ரெஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவ பலமா
2: இல்லையே.
1: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்,
2: ஆமென்,
1: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர். அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
2: முடியாது.
1: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர்.
2: எஸ்,
1: உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது,
2: யாராலே முடியாது. ஹல்லேலூயா.
1: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால என்ன செய்ய முடியாது,
2: முடிவுக்கு கொண்டு
1: முடிவு கொண்டு வர முடியாது. தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால ஆரம்பிக்கவும்
2: முடியாது
1: முடியாது.
2: எஸ்,
1: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது.
2: எஸ்,
1: 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான், ஆரம்பத்திலேயே எதை கொடுக்கல ஆண்டவர், ஒரு குழந்தைய
2: கொடுக்கல
1: கொடுக்கல. கொடுத்திருந்த ஐசக் யாரா இருந்திருப்பான், கற்பத்தின் கனியா இருந்திருப்பான். ஒரு பிள்ளை செல்வமாக இருந்து செல்வமாக இருந்திருப்பார், பிள்ளை செல்வம்,
2: பிள்ளை செல்வம். அல்லேலூயா.
1: மழலை செல்வம், செல்வமா இருந்திருப்பாரு, செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வம், செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும்.
2: எஸ்,
1: அபிரகாம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே,
2: செல்லத்தை கொடுக்கலையே,
1: செல்வத்தை கொடுத்துட்டு
2: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே,
1: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்போம். நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல, துவக்கத்துல கிராஸ் பண்ண
2: உள்வாங்க முடியல,
1: முடியல. கிரகிக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி, ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவனு அவன் தாங்குவான், எதையுமே பார்க்காம.
2: ஹல்லேலூயா.
1: பெருசா உன்னை கண் உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி, இதை நம் இதை பாடுற, இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும், நம்ப
2: முடியும்.
1: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும்னே சொல்லார். உன் சந்ததி இவனமாய்
2: இருக்கும்
1: இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு என்னன்னா,
2: பார்த்து
1: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்ல, அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தான்.
2: ஆமென்.
1: ஐசக் was given to Abraham as a beginning.
2: Yes.
1: Hallelujah. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
2: எஸ்,
1: 21 அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கற்பம் செத்து போச்சு,
2: சரீரம்
1: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னைய நம்பின, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னைய நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு.
2: உன்னைய
1: நானு
2: நம்ப முடியுமா
1: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னைய உன்னைய நம்ப வைக்கிறதுக்கே நான் படாதபாடுபட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நானு எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
2: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
1: 12 பேசி, 13 பேசி, 15 பேசி, 17 பேசி, 18 பேசி,
2: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின. கடைசி அவர் வழியா நம்பிட்டானே ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்ல, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
2: பிகினிங். ஹல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
2: எஸ்
1: அதுக்குதான் மோரியாவுக்கு தூக்கிட்டு போறாரு. 21 அதிகாரத்துல நாம பார்க்கிறது, அதிகம் 21 பார்க்கிறது, கத்தர் சாராள் பேரில்
2: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிக்கலாம்.
2: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கற்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
2: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
2: Hallelujah. Hallelujah.
1: At the very time God has set.
2: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said his promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only he is just giving his promises to you and me, வெறுமனே உங்களுக்கு எனக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் அள்ளி அள்ளி அருளி செய்கிறவர் மட்டுமல்ல, he also set his time.
2: Amen.
1: When God said, he will also set.
2: Yes.
1: Hallelujah. தேவன் சொல்வாரேயானால் ஒரு காலத்தையும் என்ன செய்கிறார், செட் பண்றார்.
2: S-E-T,
1: செட் பண்றது வேற, S-A-I-D, செட் வேற.
2: Yes.
1: செட்னா சொல்றது, செட்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றது.
2: Amen.
1: At the very time God had set.
2: Set. Hallelujah.
1: இன்னும் பாருங்க, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time. It means at the appointed time. Anointed words உண்டு, appointed time உண்டு.
2: Amen.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Rhema word உண்டு, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுன்னா, விசுவாசம் கேள்வினால் எவரும், கேள்வி தேவனுடைய
2: வசனத்தினால்.
1: Anointed ones spoke.
2: Yes.
1: அபிஷேகிக்கப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
2: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டுன்னா appointed time உண்டு.
2: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
2: ஆமென்.
1: எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றார்.
2: எஸ்.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படி பிரமிச்சு போய் உட்கார்ந்திருப்பாங்க. நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா,
2: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப
1: ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா,
2: இல்லையே
1: இல்லையே இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்ச வேண்டியதான்.
2: எஸ்.
1: கேள்வி என்ன செய்யக்கூடாது,
2: கேட்கவே கூடாது,
1: ஏக்கவே கூடாதுல அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதேமா 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
2: எஸ்,
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
2: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
2: கீழ்ப்படிவேன்.
1: பரிச்சை என்ன பரிச்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரிச்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
2: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
2: விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
2: எஸ்,
1: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
2: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்ப சொல்றேன், படுறா மேல
2: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டா.
2: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
2: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பல என்ன அசிங்கம்ப்பா இது. முதல்ல குத்துங்கப்பா, நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
2: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய,
2: ஓடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
2: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு. அந்த மூரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
2: எஸ்,
1: அது ஆபிரகாம கத்த நம்பினதின் விளைவு.
2: ஆமென்.
1: நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா மகிமை.
2: மகிமை.
1: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
2: எஸ்,
1: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
2: எஸ்,
1: திஸ் ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட். என்னன்னா, திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பற ஆண்டவர். 21 அதிகாரம் இல்லைன்னா 22 அதிகாரத்துல ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்ட் மணியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திக்கிட்டு போறாரு.
2: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நம்ம பவர்ஃபுல் டெஸ்ட் மணி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
2: டெஸ்ட் வருது.
1: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
2: ஆமென்.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
2: அல்லேலூயா.
1: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப எல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
2: ஆமென்.
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
2: 21 கத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 கத்திட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம், யாருக்கு என்ன செய்யல
2: புரியல.
1: ஆனா புரியும்.
2: ஆமென்.
1: புரியற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
2: ஆமென்.
1: உட்கார்ந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
2: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21 அதிகாரத்துல ஒரு டெஸ்டிமனியை ஏன் கொடுத்தாருனா, 22 ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
2: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
2: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: சோ மோரியா மலையில 21 பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுறாரு. ஆதியாகமம் 21 ஆனா ஆதியாகமம் 22 ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யார் ஆயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
2: ஆமென்.
1: 22 தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 22 தான்
2: ஆரம்பிக்குது.
1: ஆரம்பிக்குது.
2: எஸ், ஹல்லேலூயா.
1: அது மாதிரி எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25 தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
2: எஸ், ஆமென்.
1: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25 தான் வருது, ஆரம்பமும் 25 தான் வருது.
2: ஆமென்.
1: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க.
2: அப்புறம் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறோம்.
1: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்போ வேணா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டேட்டு போட்டு
2: January 4, 2025, 6:34
1: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுகிறேன். ஸோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்லை, அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்ப சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள்ல கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையா உலகம் சொல்லுது. ஆனா இது தண்டனை இல்ல டேவிட், இது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னாராம்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு 3 குழந்தைங்க கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்தில் நடக்கலை அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினச்சிக்கிறோம். காலத்தில் நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்தில் நடக்கலைன்னா
2: கால தாமதம்
1: காலத்தில் நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை.
2: எஸ்.
1: அவருடைய காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம்ல. ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்துல நடந்தா பாசிபிள், அவர் காலத்துல நடந்தா இம்பாசிபிள்.
2: எஸ்.
1: நதிங் இஸ் இம்பாசிபிள்.
2: எஸ்.
1: ஃபார் காட்.
2: ஆமென்.
1: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
2: ஒன்றுமில்லை.
1: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் கால தாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல.
2: எஸ்.
1: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல.
2: எஸ்.
1: என்ன ப்ரோ கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானும் நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படித்தானே சொல்றாங்க ப்ரோ?
2: என்ன
1: சிசி, என்ன சிசி, சிசி தானே, கரெக்ட் தானே? என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ண தொடச்சுக்கங்க ப்ரோ.
2: ஹல்லேலூயா.
1: தரிசனம். ஐசக் ஒரு தரிசனம், சாமுவேல் ஒரு
2: தரிசனம்,
1: தரிசனம் சாம்சன் ஒரு
2: தரிசனம்,
1: தரிசனம் மோசே ஒரு
2: தரிசனம்,
1: தரிசனம் ஜான் தி பேப்டிஸ்ட் ஒரு
2: தரிசனம்,
1: தரிசனம் சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருளி செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்லை, அவன் ஒரு தரிசனம். அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி. ஆண்டியமோ மன்னிக்கணும், ஏசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றார், உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி. உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி,
2: தீர்க்க தரிசி.
1: அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
2: ஆமென்.
1: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி,
2: தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா.
1: ஏன்னா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்க தரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின தீர்க்க தரிசி, மரியாளுக்கு நிகழப்போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் ஜான் தி பேப்டிஸ்ட்.
2: எஸ்.
1: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர். குறித்த காலம் நான் என்னுடைய இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துரும்னு நினைச்சேன், இப்படியே நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
2: ஆமென்.
1: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
2: எஸ்.
1: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
2: எஸ். அல்லேலூயா.
1: லூக்கா 5 அதிகாரத்துல பேதுருவோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
2: உங்கள் வலைகளை போடுங்கள்,
1: உங்கள் வலைகளை
2: போடுங்கள் என்ற.
1: 5:4 அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
2: உடனே நடந்துச்சு.
1: நினைச்சது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
2: ஆமென்.
1: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டிருப்பாரு? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
2: நடக்கல,
1: நடக்கல. நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
2: நடக்கல,
1: நடக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோட அதிகமா நடந்துச்சு.
2: ஆமென்.
1: நீங்க நினைச்சது நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
2: ஆமென்.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: ஒருவேளை காலையில அந்த அங்கலாய் போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறோம் எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
2: நடக்கிறதே இல்லை.
1: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பன்னா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல அப்பனா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க.
2: Yes.
1: உங்களுக்கு தேவன் தந்த வாக்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்வார்.
2: ஆமென்.
1: இவ்வளவு செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க. கடைசியில ஏமாற்றம் தான் எனக்கு, ஏமாற்றம் இருக்குல்ல,
2: இருக்கு.
1: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
2: ஆமென்.
1: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக.
2: எஸ்.
1: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகிற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டே.
2: ஆமென். ரெண்டு.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா அந்த அண்ணா ஜெபம் பண்ணது.
2: எஸ்.
1: கத்த நினைந்தரளி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா?
2: கொடுத்தார்.
1: விசுவாசிச்சாளா?
2: விசுவாசித்த.
1: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
2: இல்லையே,
1: கூட போனஸ் 5 கிடைச்சுச்சே.
2: எஸ்.
1: ஐயோ, நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதோட
2: அதிகமா
1: இவ்வளவு அதிகத்தை கத்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
2: இவ்வளவு அதிகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு.
1: நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
2: ஆமென்.
1: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்டை கெட்டியா பிடிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
2: ஆமென்.
1: பாஸ்டர் டேவிட் சாமி தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க
2: ஆண்டவரே
1: ஜொகானன் ஜொகானன் எய்ம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்.
2: அம்மா சொன்னாங்களாம் இல்லடா ஐசக் அப்படின்னாங்க.
1: அம்மா சொன்னாங்களா இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய்சாம், அவங்களுடைய ஜான்சாமோட செய்தியும் வந்துட்டு
2: ஐசக்
1: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க,
2: ஐசக்.
1: ஆண்டவரே நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோடைய லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை.
2: ரேமா.
1: பெண் குழந்தைக்கு என்ன பேரு?
2: ரேமா.
1: ரேமான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொஹான்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொஹான்னு நினைச்சிருக்கிறோம் எழுதி வச்சது உள்ள என்னன்னா
2: இருக்கே
1: இருக்கேன்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
2: ஜஹானன்.
1: இந்த மாதிரி நான் போயிருந்தப்ப அவ்வளவு கொள்ளை அழகா இருந்தார் ஐயா.
2: எஸ்
1: போயாம உத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு ஜொஹானன் வச்சு
2: அவரு ஜொஹானன் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: அவரு ஜொஹானன் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
2: எஸ்
1: எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படி. இப்ப நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சிடறார்.
2: ஆமென்.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: ஆனா என் வாழ்க்கையில நான் என்ன புலம்புறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. உண்மைதான். ஏன் நினைச்ச மாதிரி தேவன் ஒண்ணுமே நடக்க அனுமதிக்கலன்னா, நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
2: ஆமென். அல்லேலூயா.
1: சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒன்னு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
2: எஸ்
1: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
2: ஏண்டா பூந்திக்கு அலை,
1: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
2: எஸ்
1: புரியாப்ப இல்ல.
2: ஆமென்.
1: உன்னை ஏமாத்தனா தாண்டா நீ என்னை நம்புவன்ற. ஏமாத்தனான் இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்சே மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்டு அங்கதான் தர்றாரு.
2: ஆமென்.
1: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்டை ஒருத்தன் கட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
2: எஸ்.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
2: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றாரு ஆண்டவர்.
2: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு
2: ஏராளம் இருக்கும்.
1: ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வத வதன் இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வீடு என்ன செய்யும்
2: இருக்கும்.
1: ஆமா, உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உங்க வீடு இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா நிரப்புவாராக.
2: நிரப்புவாராக.

0: அப்போ நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதர் இருந்தப்ப பேதர் மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல.
1: எஸ்,
0: அந்த வேடிக்கை அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்த வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பாரு.
1: எஸ்,
0: ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்.
0: விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா, அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோவ் பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்,
1: கேட்பான்
0: கேட்பான். உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு. உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க. அல்லேலூயா.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு.
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டான், விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தான்.
1: எஸ், அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க, வலைகள்
1: விழியத்தக்க,
0: விழியத்தக்க கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்,
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல,
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல. ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
0: நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க,
1: வச்சுக்கோங்க
0: வச்சுக்கோங்க. எங்க பாத்திரம் வழிஞ்சு என்ன செய்யுதுன்னா,
1: ஓடுது
0: ஓடுது,
1: நிரம்பி வழிஞ்சு ஓடுது.
0: சீமான் பேதர் அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து,
1: ஆண்டவரே
0: நான் பாவியான மனுஷன்,
1: நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார்.
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்.
0: ஆசீர்வாதம் அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: எஸ், அல்லேலூயா.
0: எப்பவுமே ஒரு பிளெஸிங் வந்து பர்பஸோட கனெக்ட் ஆகிறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தோட கனெக்ட் ஆகாத பிளெஸிங் அது வந்து வெறுமனே ஆகாரம் தான்.
1: எஸ்,
0: ஆனா நோக்கத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கனெக்ட் பண்றப்ப அது சீடா மாறிடுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: திட்டத்தின்படி பிறந்தார் ஐசக், தேவனுடைய
1: திட்டத்தின்படி
0: பிறந்தார். ஆதியாகமம் 22 திட்டத்தின்படி பிறந்த அந்த ஆசீர்வாதம் அந்த கற்பத்தின் கனி ஆதியாகமம் 22ல பர்பஸோட கனெக்ட் ஆகுது. அங்கதான் அந்த ஃப்ரூட் பிள்ளை செல்வம் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனை என்னவா தான் இருக்குன்னா உங்கள்கிட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென்.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமன ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சு எத்தனை ஒரு வாரம் சாப்பிட்டு இருப்பாங்களா, இல்ல கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்,
0: அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தோட லட்சணமே அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா. நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருன்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காதம் எழுமினா நாலு தலைமுறை சொத்தை வந்து 5 வருஷத்துல அழிச்சு முடிச்சிருவான்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஓ, பிளஸ்ஸிங் வந்து எதோட கனெக்ட் ஆகணும், தேவனுடைய
1: நோக்கத்தோடு.
0: நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறப்பதான் அந்த பிளஸ்ஸிங் என்ன ஆகுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐசக் அப்படிதான் ஆண்டவர் எதோட கனெக்ட் பண்ணார்னா தேவனுடைய
1: நோக்கம்.
0: தேவன் திட்டத்தின்படி தந்த பிளஸ்ஸிங்க தேவ திட்டத்தோடு கனெக்ட் பண்ணுங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஒன்னும் ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம். நிறைய பேரு இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கத்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்,
0: அப்படின்னு எதை சாப்பிட்றோம், ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்,
0: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸ்ஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: ஏது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங்.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்,
0: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000.
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதுரு யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சுதான்.
1: எஸ்,
0: அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கத்தர் செய்யல.
1: எஸ்,
0: இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே

0: அன்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will say it in 2025.
1: Yes.
0: 25ல நீங்க அதை என்ன செய்வீர்கள்?
1: காண்பீர்கள். காண்பீர்கள்.
0: உங்களுக்கு காண்பிச்சது சரியே.
1: சரியே.
0: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு திட்டத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
1: பிடிக்கிறவனாய் இருப்பாய்.
0: இருப்பாய். இது எப்படி ஆண்டவரே நம்புறது? மீன் பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதருக்கு வந்திருக்கும்.
1: இருக்காது.
0: ஏன் வந்திருக்காது?
1: ஏற்கனவே பிடிச்சிட்டு
0: அதான் பிடிச்சிருக்கானே மீனை. நாடா ராத்திரி ஃபுல்லா நான் தட்டு தடுமாறி முட்டி மோதி கொண்டு வந்து போட்டை கரையில கட்டினான். எந்த இடத்துல நான் திணறனோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு மறுபடியும் வலைய போட்டுன்னு சொல்லி எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கேன். இப்படி நான் மீன் என்ன
1: செஞ்சது
0: நடக்கும். அதுவும் என்னன்னா
1: நடக்கும்.
0: இது அடுத்த ஆழம். ஆழத்துல கொண்டு போய் சில ஆழத்தை கத்து கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: பேதுரு ஆழத்துக்கு கூட்டிட்டு போய்
1: ஆழங்களை
0: கற்று ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஆழம்? நேற்று வெறுமையா நின்ன இதே கடல்ல இங்கேயும் ஓடனே அங்க ஓடனே ஒரு மீன் என்னென்ன
1: அகப்படல.
0: எங்க ஊர் பாஷை ஒரு சுவாப்பாறு கூட என்னென்ன
1: அகப்படல.
0: அகப்படலன்னு கடக்கிற ஸ்லாங்ல சொல்ல போனா என்ன ஆச்சரியம் பாரு. சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா. ரெண்டு படகு நிரம்ப கிளியத்தக்க
1: படவும் அமிழத்தக்க.
0: என்னால நம்பவே
1: என்னன்னா
0: வார்த்தது சொன்னாரு அப்படி என்ன சொல்லுச்சுனா
1: நடந்துருச்சு.
0: நடந்துருச்சு அப்படின்னு பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ மீனை பிடிச்சதுனாலயா என்ன விசுவாசிக்கிற? இதிலும் பிரிதானவைகளை காண்பாய். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய்.
1: நான்
0: அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கிறது எதுக்குன்னா தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங் நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா 21ல ஐசக்க பிளஸ்ஸிங் கொடுத்தார். 22ல தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான். 21ல ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21ல ஐசக் ஒரு பிளஸ்ஸிங். 22ல ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸ்ஸிங். ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான்.
1: எஸ்.
0: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
1: எஸ்.
0: தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே.
0: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன
1: செஞ்சிருச்சே
0: பிறந்துருச்சே. அப்ப இது நிஜம்னா என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும் நிஜம்.
1: நிஜம்.
0: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸ்ஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பு ஆண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100%க்கு 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினார்.
1: ஆமென்.
0: புரியுது. ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு.

0: நீங்க கிரகிக்க கஷ்டமா இருந்தா நீங்க திரும்பவும் இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க. அப்படி மீனை பார்த்தாரு, பார்த்த உடனே அது ஒரு திரளான ஆசீர்வாதம். என்னையா இவ்வளவு ஆசீர்வாதமா, எப்படியா வந்துச்சு? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்துச்சு. இந்த வயசான காலத்துல எப்படி ஐசக் வந்தான்? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்தான். இது பிளஸிங், இது டெஸ்டிமனி. ஐசக்கை பார்த்தோன்னு ஆபிரகாம் எதை பிலீவ் பண்ணிருப்பாரு? வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா,
1: நிஜம்.
0: பூமியின் தூளை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா,
1: நிஜம்.
0: தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணார் பாரு. நிஜம்டா. எப்படி சொல்ற நீ வந்தல, நீ நிஜம்டா.
1: அண்ணல்
0: சாமியல பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாகும்படி செய்வேன்னு சொன்னாரா? வாசிக்கலாம். முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு? சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு 7 எல்கானா பார்த்து பேசுறாரு. 2 அதிகாரத்துல வசனம் 20, 7 எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார்.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டவர் ஊழியக்காரன் நினைச்சிட்ட
1: கொடுத்துட்ட.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமென்.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பத்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதேது நீங்க வாட்டில என்னன்னு தெரிஞ்சு செய்யாதீங்க,
1: சொல்லாதீங்க
0: அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
1: சாமுவேல் நிஜம். எஸ், நிஜம்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்கை நீங்க பார்ப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருனா, உங்களுக்கு குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க.
1: அல்லேலூயா.
0: விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்ட விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்கு விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: என்ன பா சார் குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: எஸ்.
0: ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறார்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்கை ஏன் கொடுக்கிறார்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்கை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு, நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல? நம்புறியா பேதரு? நம்புறையா? அப்படியே நம்புறையா? எப்படி நம்புற? இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சிட்டேன் பாருங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றத நம்பல, மனுஷனே இல்லையா?
1: இல்லப்பா.
0: உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இம்பாசிபிளான காரியத்தை நீங்க பிலீவ் பண்றதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸிங் தர்றாரு.
1: ஆமென்.
0: எங்களுக்குள்ள இருந்து வர வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு. வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: பூமியின் தூளுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். நிலத்தோட ஒரு ஜன உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேசத்தின் எழுப்புதல் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: தீவில ஒரு தீ பறக்கும், நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஏன்னா தீர்க்கதரிசி பிறந்தா தீ பறந்ததாக.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸிங் தர்றாரு. அந்த பிளஸிங் நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸிங். அந்த பிளஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு, இது உனக்கு என்ன செய்ய போகுது?
1: நடக்க போகுது.
0: நடக்க போகுது. உங்களுக்கு நிகழ போகிற, உங்களை கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் அது பிளஸிங்காவும் இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாவும் அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்புவதற்கு பேதருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது, அற்புதமும் வருது.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பிளஸிங் அடையாளமா வருது.
1: ஆமென்.
0: பிளஸிங் என்னவா வருது?
1: அடையாளமாக.
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே.
1: ரியல்.
0: ஐசக்க பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்த ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க?
1: ஆமென்.
0: 22ல் ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
1: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் பிள்ளைய கொல்றாரேன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ளம்?
1: துள்ளுது.
0: என் உள்ள என்ன செய்யுது?
1: துள்ளுது.
0: என் பிள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டான இங்க வந்து உங்களுக்கு தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாருங்க ஒரு பாட்டு.
1: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம்யா, எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான் என் மகன் பீடத்தில் படுத்திருக்கேன். செத்து போன பாடியில, செத்து போன கற்பத்தில இருந்து வந்த மகன் இது எப்படியா சாவான்? விதையா, விதை மடியுதியா, கோதுமை மணியா? இது மடிந்த தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குளிக்குலையா போடுறேன், பயிர் குழியா விதைய நடுறேன்யா, நட்டா திரும்ப முளைக்கும்யா.
1: அல்லேலூயா.
0: ஃபெய்த்து, ஃபெய்த்து ட்ரிகர் பண்ணும். இரும்பு இரும்ப
1: கருக்கா
0: கருக்காக்குவது போல விசுவாசம் விசுவாசத்தை கருக்காக்கும்.
1: ஆமென்.
0: ஃபெய்த் ஷார்பன்ஸ் தி ஃபெய்த்.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஃபெய்த்ல இன்னொரு லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மனுஷன் வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரே எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங் அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட்டும் எல்லாம் போயிருந்த ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்புமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கிக் கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதில் சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்கள் கிருப செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போகிற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: Once again we will talk about the blood of Jesus.
0: மீண்டுமாக இயேசுவின் ரத்தத்தை குறித்து இப்பொழுது நாம் பேச போகிறோம்.
1: Turn with me to Revelation chapter 12 and verse 11 to our key text.
0: நம்முடைய முக்கிய வேத பகுதியாக வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: Revelation 12:11.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony. And they loved not their lives unto the death.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: This is the key text from which we are presenting the truth about the blood of Jesus.
0: இந்த முக்கியமான வசனத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த சத்தியத்தை நாம் பகிர்ந்து வருகிறோம்.
1: This verse speaks of the victory that the saints had over the devil.
0: பிசாசின் மீது பரிசுத்தவான்கள் வெற்றி கண்டார்களே, அதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது.
1: How did they take victory?
0: எப்படி அவர்கள் வெற்றி கண்டார்கள்?
1: By the blood of the lamb and by the word of their testimony, it says.
0: வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று.
1: Three elements are there in that victory.
0: இந்த வெற்றியிலே மூன்று அம்சங்கள் அடங்கி இருக்கிறது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: வசனம்,
1: and their testimony.
0: பிறகு அவருடைய சாட்சி.
1: These three things work together.
0: இந்த மூன்று காரியங்களும் இணைந்து செயல்படுகிறது.
1: In combination with one another.
0: இவைகள் மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது.
1: How shall we say that?
0: எப்படி நாம் அதை சொல்லலாம்?
1: We can say that they took victory over Satan by testifying what the word says that the blood of Jesus has done for them.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை சாட்சியாக சொன்னதன் மூலம் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: The three elements are there in that one sentence.
0: அந்த ஒரு வாக்கியத்திலே மூன்று அம்சங்களும் அடங்கி இருக்கிறது.
1: They overcame Satan by testifying what the word says that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை சாட்சியாக சொன்னதன் மூலம் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: Now we've been talking about all the various things that the word says that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று திருவசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் படித்து வருகிறோம்.
1: First of all, I told you that the word says that we have been given forgiveness of sins through the blood.
0: முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், வசனம் சொல்கிறது ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: Secondly, we've had redemption through the blood.
0: இரண்டாவதாக ரத்தத்தின் மூலமாய் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: Thirdly, cleansing from sin through the blood.
0: மூன்றாவதாக ரத்தத்தின் மூலமாக பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது.
1: Fourthly, justification is through the blood.
0: நான்காவதாக ரத்தத்தின் மூலமாய் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்.
1: Fifthly, sanctification is through the blood.
0: நான்காவதாக ஐந்தாவதாக ரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
1: And sixth, we saw how that the blood of Jesus is a blood that speaks better things for us right now in the presence of God than the blood of Abel.
0: ஆறாவதாக இப்போதுதானே தேவனுடைய சமூகத்திலே ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை காட்டிலும் இயேசுவானுடைய ரத்தம் மேலான காரியங்களை நமக்காய் பேசுகிறது என்று நாம் பார்த்தோம்.
1: These six things the Bible teaches that the blood has done for us.
0: ரத்தம் இந்த ஆறு காரியங்களை நமக்கு செய்திருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது.
1: Now in those three elements, the blood, the word and the test, our testimony,
0: ரத்தம், வசனம், பிறகு நம்முடைய சாட்சி, இந்த மூன்றிலே
1: இந்த த்ரீ திங்ஸ் ஒன்லி the two things cannot go wrong.
0: இந்த மூன்றிலே ரெண்டு காரியங்கள் மாறாதவைகள்.
1: The blood and the word never lose their power.
0: ரத்தமும் வசனமும் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே இல்லை.
1: The blood never loses its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதில்லை.
1: The word never lies.
0: வசனமும் பொய் சொல்வதே இல்லை.
1: If the word says that the blood does this, the blood will certainly do that.
0: ரத்தம் இதை செய்கிறது என்று வசனம் சொன்னால் பிறகு ரத்தம் கண்டிப்பாக அப்படி செய்யும்.
1: The word can never lie.
0: வசனம் பொய் சொல்லவே முடியாது.
1: So the blood and the word can never go wrong.
0: ஆகவே வசனமும் ரத்தமும் தவறாய் போகவே முடியாது.
1: In the three elements for victory, only one thing can go wrong.
0: வெற்றியிலே காணப்படுகிற அந்த மூன்று அம்சங்களிலே ஒன்று மட்டுமே தவறாய் போக முடியும்.
1: And that one thing is our testimony concerning what the word says that the blood of Jesus has done.
0: அந்த ஒரு காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று திருவசனம் சொல்கிறதோ அதை குறித்து நம்முடைய சாட்சி இருக்கிறதே அதுதான்.
1: Only one thing can vary from time to time and that is our testimony regarding these things.
0: ஒரு காரியம் தான் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். அது என்ன? அதை குறித்து நம்முடைய சாட்சி.
1: Because we are a people of moods and temperaments.
0: ஏனென்றால் நாம் நம்முடைய கோபதாபங்களுக்கு உட்பட்ட மக்களா இருக்கிறோம்.
1: When we are up, we speak one thing. When we are down, we speak another thing.
0: கொஞ்சம் தெம்பா இருக்கும்போது ஒரு காரியத்தை பேசுகிறோம். மனம் சோர்ந்து போயிருக்கும்போது வேறொரு காரியத்தை பேசுகிறோம்.
1: Depending on our testimony, we have victory.
0: நம்முடைய சாட்சியை பொறுத்து தான் நமக்கு வெற்றி உண்டு.
1: It is not enough that the blood has been shed.
0: இரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது.
1: It is not enough that the blood teaches what the blood the word teaches what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் போதிக்கிறதே அது மட்டும் இருந்தாலும் போதாது.
1: We must take that and apply it, claim it, appropriate it to ourselves by our faith confession and testimony.
0: நம்முடைய விசுவாச அறிக்கை நம்முடைய சாட்சியின் மூலமாக அது என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை நமக்காக நாம் உரிமை பாராட்ட வேண்டும், சொந்தம் பாராட்ட வேண்டும்.
1: That is why when we serve you the communion, we give the cup to you and we say, take, drink.
0: ஆகவே தான் திருவிருந்து பரிமாறும் போது என்ன சொல்ற, அந்த கப்பை கொடுத்து இதை எடுத்து நீங்கள் பானம் பண்ணுங்கள்.
1: Take, eat.
0: எடுத்து புசியுங்கள்.
1: This is not something that you look at.
0: இது ஏதோ நீங்கள் பார்ப்பதற்குரிய ஒரு காரியமல்ல.
1: This is not something that you bow towards.
0: அல்லது அதை வணங்குவதற்குரிய ஒரு காரியமல்ல.
1: This is something that you take and make it yours.
0: இதை நீங்கள் எடுத்து உங்களுடையதாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
1: The body of Jesus belongs to you.
0: இயேசுவின் சரீரம் உங்களுக்கு சொந்தமானது.
1: The shed blood belongs to you.
0: சிந்தப்பட்ட இரத்தம் உங்களுக்குரியது.
1: That is why the people of Israel were told to shed the blood in a basin and then take the blood and apply it on their doorposts.
0: ஆகவே தான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது இரத்தத்தை சிந்தி சிந்தப்பட்ட இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசுங்கள் என்று.
1: See, it is our testimony.
0: பாருங்க நம்முடைய சாட்சி தான் அது.
1: Our testimony is very important.
0: நம்முடைய சாட்சி வெற்றிக்கு மிக மிக முக்கியமா இருக்கு.
1: Now let us go on to the seventh thing.
0: இப்பொழுது ஏழாவது காரியத்திற்கு நாம்
1: செல்வோம். The Bible teaches several things. I'm going to go cover more than a dozen matters.
0: வேதம் பல காரியங்களை போதிக்கிறது. ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
1: Now we come to number 7.
0: இப்பொழுது ஏழாவது குறிப்புக்கு வந்திருக்கோம்.
1: What does the Bible teach that the blood has done for us? The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது.
1: Reconciliation, the Bible says, comes through the blood of Jesus.
0: ஒப்புர வாக்குதல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது.
1: Turn with me to Romans.
0: திருப்போம் ரோமன் நிருபத்துக்கு.
1: Chapter 3.
0: 3 அதிகாரம்.
1: And verse 24.
0: 24 ஆம் வசனம்.
1: Whenever you talk about these great matters, you can never get away from the book of Romans.
0: இப்படிப்பட்ட பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த ரோமர் நிருபத்தை விட்டு நம்ம போகவே முடியாது. பாருங்க.
1: Let me read to you from verse 24.
0: 24 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus, whom God had set forth to be a propitiation through faith in his blood to declare his righteousness for the remission of sins that are passed through the forbearance of God. 26 வசனம்.
0: இலவசமாயுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்.
1: Here Paul says that Christ has been set forth to be a propitiation through faith in his blood.
0: இங்கே பவுல் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று.
1: You see, propitiation is a word that is used here in the English language.
0: பாருங்கள் ஆங்கில பாஷையிலே propitiation என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: It is such a great word that it has so much involved in it.
0: அந்த வார்த்தை நிறைய அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது.
1: Now that one great Bible teacher says that in every language Bible, when you look at it, often times you find a different shade of meaning mentioned there.
0: ஒரு பெரிய வேத வல்லுநர் சொல்கிறார் ஒவ்வொரு வேத மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கும்போது இந்த அர்த்தத்தினுடைய ஒரு சாயல் அல்லது ஒரு பகுதியை தான் நீங்கள் அதில் பார்க்க முடிகிறது என்று.
1: Andrew Murray, a great man of God who has written many books.
0: Andrew Murray என்ற ஒரு மிகப்பெரிய தேவதாசன் பல புத்தகங்கள் எழுதி இருக்கிறார்.
1: He writes about the blood of Jesus.
0: அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து எழுதுகிறார்.
1: Talking about this particular verse, he says.
0: இந்த குறிப்பிட்ட வார்த்தை குறித்து அவர் பேசும்போது சொல்கிறார்.
1: That this word propitiation in his language is from South Africa. In his language, the Dutch language, is reconciliation in their Bible.
0: பந்த கிருபாதார பலி ஆங்கிலத்திலே propitiation என்று வருகிறதே அது சவுத் ஆப்பிரிக்கா அவருடைய பாஷையிலே ஒப்புரவாக
1: டச் லாங்குவேஜ்
0: அவருடைய டச் பாஷையிலே இந்த கிருபாதார பலி என்ற வார்த்தை ஒப்புரவாகுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா.
1: In other words,
0: வேறு விதமாய் சொன்னால்
1: it means that through the sacrifice of Jesus, man has been brought into reconciliation with God.
0: இயேசு பலியானதன் மூலமாக மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறான்.
1: And it is that aspect that is highlighted in the South African Bible.
0: சவுத் ஆப்பிரிக்கா பைபிளிலே அந்த குறிப்பிட்ட அம்சம் தான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Let us think about that.
0: இப்போ அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம்.
1: You see, the sin of man made this reconciliation necessary, and it is a great process and a procedure.
0: மனிதனுடைய பாவம் தான் மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாக்கி விட்டது. அதற்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது.
1: Often times when we take up talk about the results of sin, we often talk about the effect of sin upon man.
0: அடிக்கடி பாவத்தின் விளைவுகளை பற்றி நாம் பேசும்போது அந்த பாவம் மனிதனிலே என்ன விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம்.
1: We only talk about I think man's side most of the time.
0: அநேக சமயங்களிலே மனிதனுடைய பக்கத்தை மட்டுமே நாம் பேசுகிறோம்.
1: We talk about the immediate and the dramatic consequences of the fall.
0: பாவத்தில் விழுந்த நிமித்தமாய் மனிதனுக்கு ஏற்பட்ட உடனடியான எடுத்துக்காட்டான ஒரு விளைவுகளை பற்றி பேசுகிறோம்.
1: We talk about such things as condemnation.
0: பிறகு ஆக்கினை தீர்ப்பு அதை பற்றி பேசுகிறோம்.
1: விழுந்து போனதின் விளைவாக அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டானது. Then we talk about the fear that got a hold of him.
0: பிறகு அவனை வந்து பற்றிக்கொண்ட பயத்தை குறித்து நாம் பேசுகிறோம்.
1: Then we talk about the inferiority.
0: பிறகு தாழ்வு மனப்பான்மை பற்றி பேசுகிறோம்.
1: The sin and shame that got a hold of him.
0: அவனை பாவம் அவமானம் வந்து பிடித்துக்கொண்டதை அதை பற்றி பேசுகிறோம்.
1: These are the dramatic results of the fall upon man.
0: வீழ்ச்சியின் பாவத்தில் விழுந்த நிமித்தமாக மனிதன் மீது வந்த விளைவுகள் இவைகள் எல்லாம்.
1: Have you ever thought about the other side? What has the fall resulted in our relationship with God?
0: என்னைக்காவது மறுபக்கத்தை யோசித்திருக்கிறீர்களா? நாம் பாவத்தில் விழுந்த நிமித்தமாக தேவனோடு உள்ள நம்முடைய உறவு எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது?
1: Sin, the sin of man has its effect upon man.
0: மனிதனுடைய பாவம் மனிதன் மீது ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது.
1: It really renders him totally unacceptable before God.
0: அது மெய்யாகவே தேவனுக்கு முன்பாக அவனை தகுதியற்றவனாக ஏற்றுக்கொள்ள கொள்ளப்படக்கூடாதவனாக மாற்றி இருக்கிறது.
1: So that God looks upon him now and he looks upon him as a sinner only with wrath.
0: ஆகவே தேவன் இப்போது மனிதனை பார்க்கும்போது அவனை ஒரு பாவியாக கோபாக்கினைக்குரியவனாக பார்க்கிறான்.
1: That is the effect of sin.
0: அதுதான் பாவத்தினுடைய விளைவு.
1: But have you ever thought about what sin has done?

0: எல்லாமே அவர் அவர் அனுபவிக்கும்படியாக தான் சிருஷ்டிக்கப்பட்டது.
1: Man very specially so.
0: அதுலும் மனிதன் மிகவும் விசேஷமானவன்.
1: He is the highest of God's creation.
0: தேவனுடைய சிருஷ்டிபிலே அவன்தான் மிகவும் உயர்ந்தவன்.
1: As a result of the fall, now man had to be driven out of the garden, and God cannot just overlook the sin of man.
0: வீழ்ச்சின் விளைவாக மனிதன் இப்போது தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டான். இப்போது தேவன் மனிதனுடைய பாவத்தை கண்டுங்காணாமல் விட்டுவிட முடியாது.
1: God immediately pronounces his judgment upon man.
0: உடனடியாக தேவன் மனிதன் மீது தன்னுடைய நியாய தீர்ப்பை கூறுகிறார்.
1: And immediately the punishment is pronounced.
0: உடனடியாக தண்டனையும் அங்கே அறிவிக்கப்படுகிறது.
1: Sin must be punished.
0: பாவம் தண்டிக்கப்பட வேண்டும்.
1: God cannot have a relationship with man.
0: மனிதனோடு தேவன் உறவு கொள்ள முடியாது.
1: God can have nothing to do with this man who has sinned.
0: பாவம் செய்திருக்கிற மனிதனுக்கும் தேவனுக்கும் இப்போது சம்பந்தமே கிடையாது.
1: Sin separates man from God.
0: பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது.
1: God cannot look upon sin.
0: தேவன் பாவத்தை நோக்கி பார்க்க முடியாது.
1: He can have nothing to do with sin.
0: பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது.
1: He cannot be tainted by sin.
0: பாவத்தினாலே அவரை கரை படுத்த முடியாது.
1: He cannot mix with sin.
0: அவர் பாவத்தோடு கலக்க முடியாது.
1: So that puts God in a very precarious position.
0: ஆகவே இது தேவனை கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வைக்கிறது.
1: That God, even though he loves man, created man for himself.
0: ஆனால் தேவன் மனிதனை அன்பு கூறுகிறார். தனக்காகவே மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். இருந்தாலும்
1: but yet sin has separated man.
0: பாவம் மனிதனை பிரித்து விட்டது.
1: And God cannot have anything to do with man.
0: இப்போது தேவன் மனிதனோடு கூட எந்த உறவும் வைத்துக் கொள்ள முடியாது.
1: In order for God to once again be able to fellowship with man,
0: தேவன் மனிதனோடு கூட ஐக்கியத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு
1: the relationship has to be restored.
0: முதலாவது உறவு அங்கே சரிபடுத்தப்பட வேண்டும்.
1: Something needs to be rectified so that God and man can again come together.
0: தேவனும் மனிதனும் மீண்டுமாக சீர்பொருந்தும்படியாக ஒரு காரியம் சரி செய்யப்பட வேண்டியிருக்கிறது.
1: The sin of man must be covered so that God can even look upon man.
0: தேவன் மனிதனை பார்க்கும்படிக்கு மனிதனுடைய பாவம் மூடப்பட வேண்டும்.
1: The sin of man must be taken care of so that God can look upon man.
0: மனிதனுடைய பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும். எதற்காக? தேவன் மனிதனை பார்ப்பதற்கு.
1: Something must take place and something must bring about a reconciliation.
0: ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம் ஒப்புரவாகுதலை கொண்டு வர வேண்டும்.
1: And God from the very beginning has indicated what will bring about this reconciliation.
0: இந்த ஒப்புரவாகுதலை எது உண்டாக்கும் என்பதை தேவன் ஆதியிலிருந்தே சொல்லி வருகிறார்.
1: Only the shed blood can bring about a reconciliation.
0: சிந்தப்பட்ட இரத்தம் மட்டுமே இந்த ஒப்புரவாகுதலை கொண்டு வர முடியும்.
1: The shed blood is something which is through which the remission of sin comes.
0: இந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக மட்டுமே பாவம் மன்னிப்பு உண்டாகிறது.
1: God has laid down a law that says without the shedding of blood there is no remission of sin.
0: இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது என்று தேவன் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார்.
1: Sin must be punished.
0: பாவம் தண்டிக்கப்பட வேண்டும்.
1: The soul that sin shall die.
0: பாவம் செய்கிற ஆத்மா சாகும்.
1: The wages of sin is death.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: God cannot change that.
0: தேவன் அதை மாற்ற முடியாது.
1: Sin must result in death.
0: பாவம் செய்தால் மரணம் தான்.
1: And sin must result in punishment.
0: பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை கண்டிப்பாய் வேண்டும்.
1: God can never simply forgive man and take him. It has to be punishment first, then forgiveness.
0: தேவன் மனிதனை வெறுமனே சும்மா மன்னித்து விட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது அவனை தண்டித்து விட்டு அதன் பிறகுதான் ஏற்றுக்கொள்ள முடியும்.
1: Now if death must come,
0: மரணம் உண்டாக வேண்டும் என்றால்,
1: since God has put the life in the blood,
0: இரத்தத்திலே தானே தேவன் உயிரை வைத்திருக்கிறபடியினாலே,
1: the blood must be shed so that death must be undergone.
0: மரணம் சம்பவிக்கும்படியாக இரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டும்.
1: The proof that death has happened is the blood.
0: மரணம் சம்பவித்து விட்டது என்பதற்கு ஆதாரம் சிந்தப்படுகிற
1: இரத்தம். That is why the shed blood is so important.
0: ஆகவே தான் சிந்தப்படுகிற இரத்தம் அவ்வளவு முக்கியமா இருக்கு.
1: That is why when Jesus died on the cross,
0: ஆகவே தான் இயேசு சிலுவையிலே மரித்தபோது,
1: the book of Hebrews says,
0: எபிரேயர் நிருபம் சொல்கிறது,
1: that he took this blood and went right into the very presence of God.
0: அவர் இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கே சென்று விட்டார்.
1: Why should Jesus take this blood and go into the very presence of God?
0: ஏன் இயேசு ஆனவர் தம்முடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கே செல்ல வேண்டும்?
1: Why is all this procedure necessary?
0: ஏன் இத்தனை வழிமுறைகள் அங்கே தேவைப்படுகிறது?
1: Why must he sprinkle it there at the mercy seat?
0: ஏன் கிருபாசனத்தில் அங்கே போய் அதை தெளிக்க வேண்டும்?
1: Why does the Bible say that in the presence of God the blood of Jesus is there today?
0: தேவனுடைய பிரசன்னத்திலே இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் இருக்கிறது என்று ஏன் வசனம் சொல்ல வேண்டும்?
1: The blood, like I told you last week, is not somewhere in Jerusalem and some spot down below the earth.
0: கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னது போல இயேசுவின் இரத்தம் ஏதோ எருசலேமிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூமியின் கீழே கிடையாது.
1: The Bible says it is there in the very presence of God.
0: வேதம் சொல்கிறது அந்த இரத்தம் இயேசு தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது.
1: Why did Jesus have to shed the blood here and take it into the heavens, into the holy of holies, into the very dwelling place of God?
0: ஏன் இயேசுவானவர் இங்க இரத்தத்தை சிந்தி வானங்களின் ஊடே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போக வேண்டும்?
1: He told the women that came to the graveyard, he said, don't touch me, I need to go to the father.
0: கல்லறை அன்னிலே தம்மை காண வந்த பெண்ணை பார்த்தவர் சொன்னார், என்னை தொடாதே, நான் பிதாவுண்டே போக வேண்டும்.
1: Something needs to be done here.
0: ஒரு காரியம் இங்கே செய்யப்பட வேண்டும்.

0: need to be accomplished.
1: அந்த வேலை செய்து முடிக்கப்பட வேண்டும்.
0: He took the blood, the book of Hebrews says, into the very holy of holies.
1: எப்படி நிருபம் சொல்லுது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தம்முடைய ரத்தத்தை அவர் கொண்டு சென்றார்.
0: Not the holy of holies made with the hands of man.
1: மனுஷருடைய கைகளால் செய்யப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம் அல்ல அது.
0: But into the very presence of God.
1: மாறாக தேவன் இருக்கிற அவருடைய பிரசன்னத்திலே.
0: Why?
1: ஏன்?
0: Why did he have to do that?
1: ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும்?
0: He had to do that because he must present the blood to show the proof that the punishment death has taken place.
1: தண்டனையாகிய மரணம் சம்பவித்து விட்டது என்பதற்கு ஆதாரமாக சிந்தப்பட்டவர் ரத்தத்தை அவர் காண்பித்தே ஆக வேண்டும்.
0: This is a legal procedure.
1: ஆனா இது சட்டபூர்வமான ஒரு செயல்.
0: Now something proceeding may go on in the court of law.
1: நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்குதுன்னு வெச்சீங்க.
0: Now a judgment may be given in your favor.
1: ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படலாம்.
0: You know, you have to wait for months to get the judgment copy. And without the judgment copy, you cannot do anything.
1: தீர்ப்பின் நகல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பல மாதங்கள் காத்திருக்கணும். அது இல்லாம எதையும் செய்ய முடியாது.
0: You got to get it in writing with the signature and order there. The judgment copy in hand is the thing that works.
1: தீர்ப்பின் நகல் தான் எல்லாத்துக்கும் சரிபட்டு வரும். அது கையில கிடைக்கும். அதை எழுதி அவங்க சைன் போட்டு எல்லாம் செய்யணும். அது வர வரைக்கும் காத்திருக்கணும்.
0: You can go and tell 100 people that the judgment has happened in my favor. It is all over. It is finished. They will not accept it. They'll tell you, bring me the judgment copy.
1: நீங்க 100 பேர் கிட்ட போய்ட்டு தீர்ப்பு எனக்கு சாதகமாகி விட்டது எல்லாம் என்னதான் கொடுங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டார்கள். தீர்ப்பின் நகல் அவங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: Don't ask me why you need the statement in a paper.
1: என்கிட்ட கேட்காதீங்க ஏன் இந்த ஸ்டேட்மென்ட் ஒரு பேப்பர்ல எழுதணும்னு சொல்லி.
0: That is how the legal procedure works.
1: சட்டபூர்வமான காரியங்கள் இப்படி தான் நடக்கிறது.
0: You have to take the paper.
1: கண்டிப்பா அந்த பேப்பர் எடுத்துட்டு
0: போ. Only that legal paper works.
1: அந்த லீகல் பேப்பர் மட்டும் தான் சரிபடும்.
0: And now this is a legal proceeding with God.
1: பாருங்க தேவனும் இப்படி சட்டபூர்வமாக செயல்படுகிறார்.
0: God's law says the soul that sins shall die.
1: பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று தேவனுடைய பிரமாணம் சொல்லுகிறது.
0: The wages of sin is death.
1: பாவத்தின் சம்பளம் மரணம்.
0: When Jesus died on the cross.
1: இயேசு சிலுவையிலே மரித்த போது.
0: He took the sin of the entire human race upon himself.
1: மனுக்குலத்தின் பாவங்கள் அனைத்தையும் தம்மீது அவர் ஏற்றுக்கொண்டார்.
0: Bore it upon himself.
1: தம்மீது அவர் சுமந்து கொண்டார்.
0: And the punishment for that sin was given to him.
1: அந்த பாவத்திற்கான தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
0: The chastisement, the book of Isaiah says, the chastisement of our peace was laid upon him.
1: இயேசுயா குருகிரா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மீது வைக்கப்பட்டது என்று.
0: Our punishment he received.
1: நம்முடைய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டார்.
0: Now you can go and tell God, well, he received it, it all happened.
1: நீங்க போய் தேவனிட்ட சொல்லலாம், அவர் பெற்றுக்கொண்டாரே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு.
0: No, but the procedure must be followed.
1: என்ன அந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும்.
0: The punishment was given.
1: தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது.
0: The blood was shed on the cross.
1: இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டு விட்டது.
0: The Bible says they put a crown of thorn upon his head.
1: வேதம் சொல்லுது அவருடைய தலையிலே முள்முடி சூட்டினார்கள்
0: என்று. And his body was beaten with 39 stripes.
1: அவருடைய சரீரத்திலே 39 அடிகள் வாரினால் அடித்தார்கள்.
0: With the whip that contained lead. Round red lead balls with sharp edges that tore into his body.
1: அந்த வாரி நுனியிலே இரும்பு துண்டுகள் இருந்தது. அது கூர்மையாக இருந்தது. அது சதையிலே போய் அப்படியே பதிந்து பிய்த்து கொண்டு வந்தது.
0: So not only the thorns were piercing his head and the blood was flowing through his face.
1: ஆகவே முள் அவரை குத்தினது மட்டுமல்ல முகத்தில் எல்லாம் அப்படியே ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது.
0: From the top of his head, from the crown, the blood is flowing.
1: உச்சன் தலையிலிருந்து அப்படியே ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது.
0: And from his body, from all the various wounds, the blood is flowing.
1: அவருடைய சரீரத்திலிருந்து பல காயங்களிலிருந்தும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது.
0: Then his side was spears and water and blood came out.
1: அவருடைய விலாவை குத்தினார்கள் ரத்தமும் தண்ணீரும் வந்தது.
0: And more blood.
1: இன்னும் அதிக ரத்தம்.
0: He was drenched with blood.
1: ரத்தத்தினாலே தோய்ந்து போயிருந்தார்.
0: The blood was shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டது.
0: But then he had to take his own blood and appear before God for to make reconciliation for between us and God.
1: இருந்தாலும் நாம் நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக தம்முடைய ரத்தத்தை அவர் சுமந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது.
0: The Bible says,
1: வேதம் சொல்கிறது,
0: that through his blood,
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: he made reconciliation for us.
1: அவர் நமக்கு இந்த ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தினார்.
0: The propitiation through faith in his blood, it says.
1: அவருடைய ரத்தத்தின் மீது உள்ள விசுவாசத்தினாலே கிருபாதார பலி.
0: Now we will read it as reconciliation. It reconciliation is through faith in the blood.
1: பாருங்க நாம் கிருபாதார பலி என்று அதை வாசிப்போம். விசுவாசத்தினாலே மலிக்கும் கிருபாதார பலி என்று சொல்லப்படுகிறது.
0: Reconciliation is through faith in the blood.
1: ஒப்புரவாகுதல் அவருடைய விசுவாசத்தினாலே மலிக்கும் ஒப்புரவாகுதல்.
0: That is through the blood of Jesus.
1: அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக.
0: That is through faith in his blood.
1: அவருடைய ரத்தத்தின் மீது நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே.
0: Because that blood is presented there.
1: அந்த ரத்தம் அங்கு கொண்டு போய் செலுத்தப்பட்டபடியினால்.
0: Now God's whole attitude towards us has changed.
1: இப்போது தேவன் நம்மை குறித்து கொண்டிருந்த எண்ணம் அப்படியே மாறிவிட்டது.
0: Remember, God has been affected by sin in the way that he cannot now have anything to do with sin.
1: இதை நாம் மறக்க வேண்டாம். தேவனும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது எந்தவிதமான உறவும் அவர் நம்மோடு வைத்துக் கொள்ள முடியாது.
0: But because of the shed blood.
1: ஆனால் சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தின் நிமித்தமாக.
0: Now God can look upon man.
1: இப்போது தேவன் மனிதனை நோக்கி பார்க்க முடியும்.
0: Now let me read to you some verses here.
1: இப்போது சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Isaiah chapter 44.
1: ஏசாயா 44 ஆம் அதிகாரம்.
0: And verse 22.
1: 22 ஆம் வசனம்.
0: It says, I have blotted out as a thick cloud thy transgressions and as a cloud thy sins. Return unto me. For I have redeemed thee.
1: உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன்.
0: Now look at God's attitude.
1: பாருங்க தேவனுடைய எண்ணத்தை பாருங்க.
0: Because he has himself made arrangements for the removal of our sins and transgressions.
1: நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அகற்றப்படும்படி அவரே காரியங்களை செய்தபடியாலே.
0: He has provided the shed blood for the blotting out of our sins.
1: நம்முடைய பாவங்களை அகற்றுவதற்காக அவரே இரத்தம் சிந்தப்படும்படி காரியங்களை செய்தார்.
0: He now says on the basis of the blood which blots out our transgressions and sins.
1: நம்முடைய மீறுதல்களையும் பாவங்களையும் அகற்றிவிட்ட அந்த இரத்தத்தின் அடிப்படையில் இப்பொழுது தேவனே சொல்லுகிறார்.
0: Return to me.
1: என்னிடத்தில் திரும்புங்கள்.
0: For I have redeemed you.
1: நான் உங்களை மீட்டுக் கொண்டேன்.
0: He says come on.
1: அச்சோல வாருங்கள்.
0: Don't run away.
1: என்னை விட்டு ஓட வேண்டாம்.
0: Before he said get out of here.
1: முன்ன சொன்னா ஓடி போங்க எல்லாரும்.
0: Don't stay here.
1: இங்க இருக்காதீங்க.
0: You don't belong in the garden of Eden.
1: ஏதேன் தோட்டத்துக்கு நீங்க சொந்தமானவள் அல்ல.
0: Out.
1: வெளியே போய் விடுங்க.
0: You stay in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே நீங்க வாசம் பண்ண முடியாது.
0: Because of the blood and the reconciliation that has taken place, now God's language is God says return to me for I have blotted out your transgressions and your sins. I have blotted them out. Come back to me.
1: இப்போது இரத்தத்தினாலே தேவனோடு கூட அந்த ஒப்புரவாகுதல் உண்டானபடியினாலே தேவன் இப்ப என்ன சொல்கிறார்? உங்கள் மீறுதல்களை பாவங்களை நான் அகற்றி விட்டேன். ஆகவே என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்கிறார்.
0: My dear friends,
1: என் அருமை நண்பர்களே,
0: there is no use running away from God.
1: தேவனை விட்டு ஓடுவதில் எந்த விதமான பயனும் இல்லை.
0: That is why the gospel today is called the good news.
1: ஆகவே தான் இன்றைக்கு சுவிசேஷம் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது.
0: Those who preach the good news are described as those who preach glad tidings of good things.
1: நற்செய்தி பிரசங்கிக்கிறவர்கள் சமாதானத்தை குறி நல்ல காரியங்களை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது.
0: We do not have a terrorizing message.
1: நாம் தீங்கை உண்டாக்குற செய்திகளை மக்களுக்கு சொல்வதில்லை.
0: No.
1: கிடையாது.
0: We have the good news.
1: நம்மிடத்தில் நற்செய்தி இருக்கு.
0: Glad tidings is what we preach.
1: நல்ல காரியங்களை நாம் பிரசங்கிக்கிறோம்.
0: What is the glad tiding and the good news about?
1: நல்ல செய்தி என்றால் என்ன அது?
0: This glad tiding is about the fact that the blood of Jesus Christ has taken care of our sin.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் பரி நம்முடைய பாவங்களுக்காய் சிந்தப்பட்டது என்பதுதான் நல்ல காரியம்.
0: So man does not have to run away from God.
1: ஆகவே மனிதன் இப்போது தேவனை விட்டு ஓட தேவையில்லை.
0: He does not have to be afraid of God.
1: தேவனை கண்டு பயப்பட தேவையில்லை.
0: God looks upon him.
1: தேவன் அவனை நோக்கி பார்க்கிறார்.
0: God loves him.
1: தேவன் அவனை அன்பு கூறுகிறார்.
0: God calls him.
1: தேவன் அவனை அழைக்கிறார்.
0: Jesus, one of the words that frequently occur in the ministry of Jesus is the word come.
1: இயேசுவின் ஊழியத்தில் திரும்ப வருகிற ஒரு வார்த்தை என்ன? வாருங்கள் என்பது.
0: He said, come unto me all ye that labor and are heavy laden, I will give you rest.
1: அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: Take my yoke upon you. And my burden is light, my yoke is light.
1: என்னுடைய நுகத்தை
0: easy.
1: என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்றார்.
0: Come to me, he said.
1: என்னிடத்தில் வாருங்கள்
0: என்றார். I am your burden bearer.
1: உங்கள் பாரங்களை சுமக்கிறவர்
0: நான். I have blotted out your sin.
1: உங்கள் பாவங்களை நான் அகற்றி விட்டேன்.
0: Now there is reconciliation possible.
1: இப்பொழுது ஒப்புரவாகுதல் சாத்தியமாயிற்று.
0: No matter who you are.
1: நீங்கள் யாராக இருந்தாலும் சரி.
0: No matter what you have done.
1: நீங்கள் என்ன செய்திருந்தாலும் சரி.
0: No matter what religion you belong to.
1: நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும்
0: சரி. No matter who you are.
1: நீங்கள் யாராக இருந்தாலும் சரி.
0: Come.
1: வாருங்கள்.
0: This is the glad tiding.
1: இதுதான் நல்ல செய்தி.
0: This is the good news.
1: இதுதான் நற்செய்தி.
0: This trumpet sound must be heard in every corner of this nation.
1: இந்த எக்கால சத்தம் தான் இந்த தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலும் கேட்கப்பட வேண்டும்.
0: The sound is come.
1: சத்தம் என்னது? வாருங்கள் என்பது.
0: Come.
1: வாருங்கள்.
0: Come to him.
1: அவரிடத்தில் வாருங்கள்.
0: God loves you.
1: தேவன் உங்களில் அன்பு கூறுகிறார்.
0: God loves you.
1: தேவன் உங்களில் அன்பு கூறுகிறார்.
0: God says return to me.
1: என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவன் சொல்கிறார்.
0: I am not here to drive you out. Come in.
1: நான் உங்களை துரத்துவதற்காக அல்ல. ஆகவே வாருங்கள்.
0: The Bible says.
1: வேதம் சொல்கிறது.
0: That Jesus came to seek and to save that which was lost.
1: இறந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று.
0: I tell you my friend.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும்
0: நண்பர்களே. God sought and found me.
1: தேவன் என்னை தேடி கண்டுபிடித்தார்.
0: God sought you and found me.
1: தேவன் உங்களை தேடி கண்டுபிடித்தார்.
0: This is the great love of God.
1: இதுதான் தேவனுடைய மாபெரும் அன்பு.
0: This is what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இதைதான் செய்திருக்கிறது.
0: Why would he seek us and find us today?
1: ஏன் அவர் இன்றைக்கு நம்மை தேடி கண்டுபிடிக்க வேண்டும்?
0: Why would he say to the sinner come?
1: ஏன் பாவியை பார்த்து வாருங்கள் என்று சொல்ல வேண்டும்?
0: How can a sinner come?
1: எப்படி ஒரு பாவி வர முடியும்?
0: He can come because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக அவன் வர முடியும்.
0: He can come because the blood is there in the presence of God speaking, crying out not for vengeance but for mercy and grace to be showed judgment upon the sinner.
1: பாவின் மீது இரக்கத்தையும் தயவையும் காண்பியுமென்று ஏசு கிருஸ்துவின் ரத்தம் கதறுகிறது. வஞ்சிக்க அவனை தண்டிக்கவேண்டுமென்று அல்ல. ஆகவேதான் பாவி தேவனுடைய வரமுடியும்.
0: That is why reconciliation is through faith in his blood.
1: ஆகவேதான் இந்த ஒப்புரவாகுதல் அவருடைய ரத்தத்தின் மீது நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே உண்டாகிறது.
0: That is why my friend you must never stay away.
1: ஆகவேதான் நண்பர்களே ஒரு நாள் நாம் தூரத்தள்ளியே இருக்க கூடாது.
0: Once again I will say to you.
1: மீண்டுமாக நான் உங்களுக்கு
0: சொல்றேன். It's the saddest thing that many believers feel unworthy to take communion.
1: திருவிந்து சமயத்திலே மிக வருத்தமான காரியம் அநேக விசுவாசிகள் இதிலே நான் பங்கு பெற தகுதியற்றவன் என்று எண்ணுகிறார்கள்.
0: In most churches.
1: அநேக சபைகளில்
0: they feel unworthy to take communion.
1: திருவிந்துல பங்கு கூட தகுதியற்றவன் என்று எண்ணுகிறார்கள்.
0: Yet the very thing that is served there symbolizes the shed blood of Jesus.
1: என்னாலும் அங்கே கொடுக்கப்படுகிற அந்த காரியம் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
0: Isn't that strange what the devil has done?
1: பிசாசு செய்திருக்கிற காரியம் எவ்வளவு வினோதமாக இருக்கிறது
0: பாருங்க. Precious blood has been shed.
1: விலையேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
0: So that God can give an invitation to man.
1: எதற்காக தேவன் மனிதனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும்படியாக?
0: Standing invitation by God himself is there.
1: தேவன் கொடுக்கிற அந்த அழைப்பு இருக்கிறது.
0: If you have sinned, confess your sin.
1: பாவம் செய்திருந்தால் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள்.
0: The blood of Jesus is able to cleanse you.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது.
0: Isn't it strange that we serve this wine that is symbolic of the shed blood yet people start running away from the communion because they feel unworthy to come before God. Instead of coming they are running.
1: சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசத்தை நாம் கொடுக்கிறோம் என்றாலும் மக்கள் வினோதமாக வருகிறதுக்கு பதிலாக தேவனை விட்டு தூரமாய் ஓடி போகிறார்கள். காரணம் என்ன? தகுதியற்றவள் என்று தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: That is because the teaching on the blood of Jesus has not been given.
1: இதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த போதனை அவர்களுக்கு சொல்லப்படவில்லை.
0: We serve the wine.
1: நாம் ரசத்தை பரிமாறுகிறோம்.
0: But we don't tell them what it is.
1: ஆனால் அதன் அர்த்தம் என்ன என்று சொல்லுகிறோம்.
0: Whatever we tell them is not enough for them to stay and return to God and repent and become right with God and reconcile with God.
1: நாம் ஒருவேளை சில காரியங்களை சொல்லி இருந்தாலும் அது தேவனிடத்தில் கொண்டு வந்து தேவனோடு அவர்கள் சீர்பொருந்தி ஒப்புரவாகக்கூடிய அளவுக்கு அவர்களை தூண்டி இழுக்கவில்லை.
0: The communion time is a time of reconciliation.
1: திருவிருந்த நேரம் தேவனோடு நாம் ஒப்புரவாகிற ஒரு நேரம்.
0: Are you unworthy?
1: நீங்கள் தகுதியற்றவர்களா?
0: Have you been running away from communion because you feel unworthy?
1: ஏதோ நீங்கள் தகுதியற்றவரை போல உணர்ந்து திருவிருந்த விட்டு ஓடுகிறீர்களா?
0: When you see that,
1: நீங்கள் அதை காணும்போது,
0: when you see the cup,
1: அந்த பாத்திரத்தை காணும்போது,
0: this is the cup that makes possible for you to reconcile with God.
1: இந்த பாத்திரம் தான் தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகும்படி சாத்தியமாக்குகிற பாத்திரம்.
0: Repent of your sins.
1: உங்கள் பாவங்களை விட்டு மனந்திரும்புங்கள்.
0: Confess your sins.
1: பாவங்களை அறிக்கை செய்யுங்கள்.
0: Draw near to God.
1: தேவன் அண்டை வாருங்கள்.
0: He welcomes you.
1: அவர் உங்களை வரவேற்கிறார்.
0: He draws near to you.
1: அவர் உங்கள் அண்டை வருகிறார் நண்பர்களே.
0: If you understand what the blood has done, you will be reconciled with God.
1: ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்துகொண்டால் தேவனோடு ஒப்புரவாகி
0: If you understand what the blood has of Jesus has done you will never run away.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்துகொண்டால் நீங்கள் ஓடவே மாட்டீர்கள்.
0: Now if you run away that becomes a victory for the devil.
1: பாருங்கள் நீங்கள் ஓடி போனால் அதுவே பிசாசு கிடைக்கிற வெற்றியா இருக்கு.
0: Why is the devil against you?
1: ஏன் பிசாசு உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்?
0: Because you are a child of God.
1: ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க.
0: Now if you run away from God
1: நீங்கள் தேவனை விட்டு ஓடி போனால்
0: Now devil's purpose is finished.
1: பிசாசுடைய நோக்கம் நிறைவேறி விட்டது.
0: It is successful now.
1: அவன் இப்போது வெற்றி அடைந்து
0: He has separated you from God.
1: அவன் தேவனை விட்டு உங்களை பிரித்து
0: விட்டான். He has taken you away from God.
1: தேவனை விட்டு
0: என்ன
1: செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள்.
0: Instead of running away, stay and say, the precious blood of Jesus cleanses me from all my sins.
1: ஓடுவதை நிறுத்திவிட்டு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுங்க.
0: And it reconciles me with God.
1: தேவனோடு கூட அது என்னை ஒப்புரவாக்குகிறது.
0: God says to me now return.
1: தேவன் இப்போது என்னை பார்த்து திரும்ப வா என்று சொல்கிறார்.
0: Turn with me to Isaiah 38.
1: திருப்போம் ஏசாயா 38 ஆம் அதிகாரம்.
0: And verse 17.
1: 17 ஆம் வசனம்.
0: Behold for peace I had great bitterness but thou hast in love to my soul delivered it to the pit of corruption for thou hast cast all my sins behind thy back
1: இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர் என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டீர்
0: Oh look at what God has done.
1: Oh தேவன் செய்திருக்கிற காரியத்தை பாருங்க.
0: This is what reconciliation means.
1: ஒப்புரவாகுதல் என்று சொன்னால் இதுதான்.
0: Reconciliation means that something has taken place so that now God puts everything in behind his back.
1: ஒப்புரவாகுதல் என்ன? ஏதோ வந்து சம்பவித்திருக்கிறது. தேவன் இப்போது எல்லாவற்றையும் தம்முடைய முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டார்.
0: Past is forgotten.
1: கடந்த காலம் எல்லாம் கடந்த வாழ்க்கை எல்லாம் மறக்கப்பட்டு விட்டது.
0: Judgment has been given, that is why it's forgotten.
1: தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது ஆகவே தான் அது மறக்கப்பட்டிருக்கிறது.
0: Now if your children do something wrong
1: உங்க பிள்ளைங்க ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னு சொன்னா
0: you get a hold of them
1: நீங்க அவங்களை பிடிக்கிறீங்க
0: and find them out, find their sin out.
1: அவங்க செஞ்ச தப்பை கண்டுபிடிக்கிறீங்க.
0: And then you know, you give them a little whipping.
1: அதன் பிறகு கொஞ்சம் நல்லா போடுறீங்க அவங்களுக்கு.
0: You discipline them.
1: அவங்கள சீர் ஒழுங்குபடுத்துறீங்க.
0: I'm glad I can talk about that here. In European countries you can't even say that you can give a couple of blows to their kids, you know, they'll throw you in jail in a minute.
1: இங்க இந்த மாதிரி எல்லாம் பேச முடியல, அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஐரோப்பிய நாடுகள்ல போய் இந்த மாதிரி எல்லாம் பேசினா அது அது பேசுனதுக்கு ஜெயில போட்டுருவாங்க.
0: I remember I was talking one time about you know, giving a couple of blows to a kid, and everybody looked up like this man belongs in the jail, you know.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறை குழந்தைகளை ரெண்டு அடி அடிங்கன்னு சொன்னேன், எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, இவனு ஜெயில தூக்கி போடணும்ன்ற மாதிரி.
0: அடி அடிங்கன்னு சொல்லல, டிசிப்ளின் பண்றதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அது அவங்களுக்கு அவ்வளவு அதிசயமா இருக்கு, அவங்க ஒன்றும் பண்றதே கிடையாது. It's not allowed there.
1: அங்க அதெல்லாம் அனுமதி கிடையாது.
0: That is why preaching the gospel is very difficult.
1: ஆகவே தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போது அவ்வளவு கஷ்டமா.
0: They don't believe in giving a few blows to discipline a child. How can they understand Isaiah when he says God chastised Jesus for our sins? Then that means he's a bad God.
1: பிள்ளைகளை சீர்படுத்துறதுக்கு அடிக்கணும்னு சொன்னா இதை ஒத்துக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது இயேசு சொல்லுகிறான் இல்லையா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவாங்கன்னு அவர் மீது வந்ததுன்னு சொல்லிட்டு, அதை எப்படி அவர் புரிந்து கொள்ள முடியும்?
0: அப்ப தேவன் அவரை அடிச்சார்னா அவர் எவ்வளவு மோசமான தேவன் தான் அவங்க சொல்றாங்க. That is why it's very difficult to, the modern tendency is such that it's very difficult to preach the gospel.
1: இந்த காலத்து அவருடைய மனப்போக்கு அப்படி இருக்கு, ஆகவே தான் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணது அவ்வளவு கஷ்டமா இருக்காங்க.
0: You got to come from another side.
1: வேற பக்கத்துல இருந்து கோணத்துல இருந்து வரணும்.
0: I'm glad I can just talk to you openly here.
1: நான் உங்ககிட்ட இவ்ளோ திறந்த மனதோட பேச
0: முடியுது. You catch your child and find him out and give him a couple of blows.
1: உங்க பிள்ளையை பிடிக்கிறீங்க, நல்ல ரெண்டு நல்லா போடுறீங்க.
0: Said don't do that.
1: இது மன் செய்யாத.
0: Wrong.
1: அது தவறு.
0: Now you've done it, right?
1: இப்ப சரி செஞ்சிட்டேன்.
0: You've given him what he deserves.
1: அதாவது அவனுக்கு என்ன தகுதியோ அதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள்.
0: You've let him know very clearly that it's wrong.
1: அவனுக்கு தெளிவா நீங்க புரிய வச்சிட்டீங்க அது தவறுன்னு.
0: Given the punishment.
1: தண்டனையும் கொடுத்துட்டீங்க.
0: Now will you go ahead and give it to him every day of his life and remember it all the time? Say, come on here. You did this yesterday. What I gave you yesterday is not enough. Here is a couple of more blows. Take it.
1: அவன் செஞ்ச தப்புக்காக வாணாலலாம் சரி, நேத்து செஞ்சேன்னா வாங்கிக்க, அன்னைக்கு செஞ்சே வாங்கிக்கோ, டெய்லி கூப்பிட்டு கூப்பிட்டு ரெண்டு அடி அடிப்பீங்களா?
0: நினைக்கும் போதெல்லாம் ஆத்திரமா இருக்குது, இங்க வா ரெண்டு போடுறேன் அப்படி போடு. See, that is not right.
1: பாருங்க இது சரியில்லை.
0: See, once you give the blow,
1: ஒரு முறை அந்த அடியை கொடுத்து விட்டா,
0: once the chastisement is over,
1: ஒரு முறை அந்த தண்டனை கிடைத்து விட்டா,
0: then it is only decent of you to put it in the back and never think about it, never mention it, never bring it up again, leave it at that.
1: பிறகு அந்த முதுகு பின்னால போட்டுட்டு அதை பத்தி நினைக்காம திரும்ப அந்த பிரச்சனையை கிளறாம அப்படியே விட்டு விட்டா அதுதான் கண்ணியமான ஒரு தன்மை.
0: That is why all the children have a very great pleasure in being in court.
1: He will turn again. He will have compassion upon us. He will subdue our iniquities.
0: And thou will cast all their sins into the depths of the sea.
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: I love this verse.
1: இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: He will turn again.
1: அவர் திரும்ப இறங்குவார்.
0: Sin has so affected God that he could not turn our side. He had to get us out of his sight. He could not even look upon us.
1: பாவம் தேவனை அந்த விதத்தில் பாதித்து விட்டது. பாருங்க, நம்முடைய பக்கமே அவரால் திரும்ப கூட முடியவில்லை, இப்போது அவர் திரும்புகிறார்.
0: Habakkuk says in 1:13 that he is a God who is so pure and so holy that he cannot look upon sin.
1: Habakkuk 1:13 சொல்லுகிறது, தேவன் அவ்வளவு பரிசுத்தமான தூய்மையானவர், பாவத்தை நோக்கி பார்க்க மாட்டார் என்று சொல்லி.
0: So God has turned away.
1: அவர் தேவன் முகத்தை திருப்பி கொண்டார்.
0: Imagine him, God turning his face away.
1: கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தேவன் முகத்தை திருப்பி கொள்ளுகிறார்.
0: This is what happened when Jesus hung on the cross.
1: இயேசு சிலுவையிலே தொங்கிய போது இதுதான் நடந்தது.
0: Jesus is crying out from there, my God, why hast thou forsaken me?
1: இயேசு கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று.
0: And God turns his face away from his only begotten son.
1: தேவனும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விட்டு தம்முடைய முகத்தை திருப்பிக்கொள்ளுகிறார்.
0: Never turned back to him.
1: திரும்ப அவர் பக்கமாய் திரும்பவே இல்லை.
0: Let him suffer there and hang in shame.
1: அவர் அங்கே கஷ்டப்பட்டு அவமானத்தை தொங்கும்படி விட்டுவிட்டார்.
0: Let him shed his blood and die on the cross.
1: அவர் இரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரிக்கும்படி விட்டுவிட்டார்.
0: The Father God turned his face away.
1: பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக்கொண்டார்.
0: I tell you, he turned his face away because so that he can later turn his face towards us and look upon us with grace and mercy.
1: நம் பக்கமாய் முகத்தை திருப்பி நம் மீது இரக்கத்தோடு கிருபையோடு பார்க்கும்படியாகத்தான் அவருமே அவர் பக்கத்திலிருந்து முகத்தை அவர் திருப்பிக் கொண்டார்.
0: When Jesus suffered on the cross of Calvary.
1: இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்ட போது.
0: One of the suffering was that his own father who has been eternally with him for ages and ages has for the first time turned his face away from him.
1: அவருடைய பாடுகளிலே
0: look upon him.
1: அவருடைய பாடுகளிலே ஒன்று என்ன? அவருடைய நித்திய பிதா நித்திய நித்தியமாய் யாரோடு கூட அவர் இருந்தாரோ அவர் இயேசுவை பாராதபடிக்கு தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்.
0: Why did he turn away?
1: ஏன் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார்?
0: Because your sin and my sin was upon Jesus.
1: ஏனென்றால் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் இயேசுவின் மீது இருந்தது.
0: The son who always from all eternity beheld the face of the father.
1: நித்திய நித்தியமாய் பிதாவின் முகத்தையே தரிசித்துக் கொண்டிருந்த குமாரன்.
0: That day,
1: அந்த நாளிலே,
0: as he hung on the cross,
1: சிலுவையில் தொங்கிய
0: போது, for the first time he feels a separation.
1: முதன் முறையாக அவரை விட்டு பிரிந்து விட்டேன் என்று உணர்கிறார்.
0: Father God has turned away.
1: பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பி கொண்டார்.
0: I tell you, because he turned away, today the Father God says, return to me. I turn towards you now.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், அன்றைக்கு பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பி கொண்டதனால்தான் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பக்கமாய் நான் திரும்பி இருக்கிறேன்
0: என்று. It is because of that the Bible says that God will turn again.
1: அது நிமித்தமாகத்தான் வேதம் சொல்லுகிறது தேவன் திரும்ப நமக்கு இறங்குவார்.
0: Jesus has not hung on the cross.
1: இயேசு மாத்திரம் சிலுவையிலே தொங்கிராவிட்டார்.
0: He did not shed his blood.
1: அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்திராவிட்டார்.
0: He did not die there.
1: அவர் அங்கே மரித்திராவிட்டார்.
0: If the father did not turn his face away from him.
1: பிதா அவரை விட்டு தம்முடைய முகத்தை திருப்பிராவிட்டார்.
0: If Jesus did not become sin for us so that the father turns his face away.
1: பிதாவானவர் முகத்தை திருப்பி திரும்ப நம்மிடத்தில் காண்பிக்கும்படி இயேசு பாவமாய் இராவிட்டார்.
0: முகத்தை அவரை விட்டு திருப்பிக் கொள்ளும்படி அவர் பாவமானார். பாவமானதனால் தான் திருப்பிக் கொண்டார் முகத்தை. If that has not happened,
1: அது மாத்திரம் சம்பவித்திராவிட்டால்,
0: then the father can never turn to us.
1: பிறகு பிதா நம் பக்கமாய் தம்முடைய முகத்தை திருப்ப முடியாது.
0: Never can look upon us.
1: நம்மை நோக்கி பார்க்கவே முடியாது.
0: But now the father says,
1: ஆனால் இப்பொழுது பிதா சொல்லுகிறார்,
0: I will turn to you.
1: நான் உங்கள் பக்கமாய் திரும்புவேன்.
0: Come to me.
1: என்னிடத்தில் வாருங்கள்.
0: He is not only turning to you, he says come.
1: அவர் நம் பக்கமாய் திரும்புகிறது மட்டுமல்ல வாருங்கள் என்று சொல்றார்.
0: Not only says come, he comes searching for us.
1: வாருங்கள் என்று அவர் சொன்னது மட்டுமல்ல அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார்.
0: He's searching for us.
1: அவர் நம்மை தேடுகிறார்.
0: And he says come.
1: பிறகு சொல்றார் வாருங்கள் என்று.
0: The fearful heart of the sinner must now come to rest.
1: பாவிக்குள்ளே இருக்கிற பயந்த அந்த இருதயம் இப்பொழுது இளைப்பாறுதலை கண்டடைய வேண்டும்.
0: Because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
0: Because reconciliation is through the blood.
1: ஏனென்றால் ஒப்புரவாகுதல் இரத்தத்தின் மூலமாக மட்டுமே உண்டாயிருக்கிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Now let's go to the eighth matter.
1: இப்பொழுது எட்டாவது காரியத்துக்கு நாம்
0: செல்வோம். What the Bible says about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதை பார்ப்போம். எட்டாவது.
0: Yes, that the blood of Jesus gives us boldness to come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுக்கு முன்பதாக நாம் வரும்படிக்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
0: Turn with me to Hebrews.
1: திருப்புவோம் எபிரேயர் நிருபம்.
0: Hebrews chapter 10.
1: எபிரேயர் 10 அதிகாரம்.
0: And verse 19 to 23.
1: 19 முதல் 23 வரை.
0: Hebrews 10:19.
1: எபிரேயர் 10:19.
0: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new and a living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh.
1: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
0: and having a high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water.
1: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீர கடவோம்.
0: Let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised.
1: அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கைகளில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே.
0: A wonderful passage.
1: ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி.
0: But I want you to note that word boldness.
1: ஆனா தைரியம் என்ற வார்த்தை வர அதை நீங்க சற்று கவனிக்க வேண்டும்.
0: In verse 19.
1: தமிழில்
0: 20 Christians in many places don't know anything about it.
1: இந்த தைரியத்தை பற்றி தான் பல இடங்களில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கு.
0: But yet that boldness is the thing, a spiritual quality that determines whether a person is spiritually grown and mature or not.
1: அந்த தைரியம் தான் ஒரு மனிதன் ஆவிக்குரிய பிரகாரமாக முதிர்ச்சி தேர்ச்சி அடைந்திருக்கிறாரா என்பதை விளங்கப்படுகிறது.
0: How much boldness do you have with God?
1: தேவனிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறது?
0: How bold can you be with God?
1: தேவனிடத்தில் நீங்க எந்த அளவுக்கு தைரியமா இருக்க முடியும்?
0: If you can be bold with God,
1: தேவனிடத்தில் நீங்கள் தைரியமா இருக்க முடியும் என்றால்,
0: it can only be so because you know that certain truths.
1: சில சத்தியங்களை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் தான் தைரியமா இருக்க முடியும்.
0: Now he says, having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
1: இங்க என்ன சொல்றாரு? ஆவியார் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறபடியா?
0: The boldness comes through the blood.
1: அவர் தைரியம் ரத்தத்தினாலே நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Have you ever thought about this?
1: இத பத்தி என்னங்க யோசிச்சிருக்கீங்க?
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
0: 2000 years ago.
1: 2000 வருடங்களுக்கு முன்பதாக.
0: But yet people don't have boldness today.
1: என்னாலும் இன்றைக்கு மக்களுக்கு தைரியமே இல்லை.
0: Why don't people pray boldly?
1: ஏன் மக்கள் தைரியமாக ஜெபிப்பது கிடையாது?
0: Why they don't come to the presence of God boldly?
1: ஏன் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாக வருவது கிடையாது?
0: Yet the language of the author of the book of Hebrews is so clear to us, and he is so convinced about how we have boldness to enter.
1: பாருங்க, ஆனா எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றார்? தேவனுடைய சமூகத்திலே எந்த அளவுக்கு தைரியமா நாம் வர முடியும் என்பதில் அவர் உறுதியா இருக்கிறார்.
0: He says, having therefore brethren boldness to enter the holy of holies through his blood.
1: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது.
0: உண்டா இருக்கிறது. Everybody say that.
1: எல்லாரும் சொல்லுங்க.
0: Everybody say, we have boldness.
1: எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது.
0: We have boldness.
1: நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது.
0: We have boldness.
1: நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது.
0: I tell you, if the boldness has not come into you,
1: பாருங்க, நான் சொல்லட்டும், தைரியம் மாத்திரம் உங்களுக்கு உண்டாகவில்லை.
0: That means you have not known about the blood of Jesus. Yes, everything that you ought to know.
1: நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அறிய வேண்டிய எல்லாவற்றையும் அறியாத இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம்.
0: If you know the truth about the blood of Jesus, you will have boldness.
1: Yes, கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு தைரியம் உண்டா இருக்கும்.
0: Boldness with God.
1: தேவனிடத்திலே தைரியம்.
0: If you can have boldness with God, then what about your rest of your life?
1: தேவனிடத்தில் உங்களுக்கு தைரியம் இருந்தா பிறகு உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் எப்படி?
0: Are you going to be afraid of kings and lords of this earth?
1: இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள், பிரபுக்கள், இவங்களை கண்டெல்லாம் பயப்பட போறீங்க?
0: Authorities of this earth?
1: இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகள்.
0: If you have boldness with God,
1: தேவனிடத்தில் தைரியம் இருக்கும்.
0: What is the devil?
1: பிறகு பிசாசு என்ன?
0: If you have boldness with God,
1: தேவனிடத்தில் தைரியம் உண்டா?
0: What is your problem?
1: பிறருடைய பிரச்சனை தான் என்ன?
0: If you have boldness with God,
1: தேவனிடத்தில் தைரியம் உண்டா இருந்தா?
0: Then in every situation you know that you can go and ask and receive answers.
1: பிறகு எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் போய் தேவனிடத்தில் கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிந்திருப்பீர்கள்.
0: See, God has prepared some wonderful things for us through the blood of Jesus.
1: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் தேவன் சில அதிசயமான காரியங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
0: Let me put these verses in terms of certain points.
1: இந்த வசனங்களை சில குறிப்புகளாக நான் உங்களுக்கு கொடுக்கட்டும்.
0: God has prepared, these verses say, four things has been prepared by God for us.
1: பாருங்கள், தேவனாலே நான்கு காரியங்கள் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் சொல்கிறது.
0: One is the holy of holies.
1: முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலம்.
0: What is the holy of holies?
1: மகா பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன?
0: That is the very dwelling place of God.
1: தேவனே வாசம் பண்ணுகிற இடம்தான் அது.
0: His very presence.
1: அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம்.
0: God has prepared this for us.
1: தேவன் இதை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
0: So that we can come in there.
1: நாம் உள்ளே வருவதற்காக.
0: Secondly,
1: இரண்டாவது,
0: He has provided the blood that brings us there.
1: நம்மை இங்க கொண்டு வருகிற அந்த இரத்தத்தையும் அவர்தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Who is Jesus?
1: இயேசு யா.
0: He is God's son.
1: அவர் தேவனுடைய குமாரர்.
0: God sent him.
1: தேவன் தான் அவரை
0: அனுப்பினார். God put him on the cross.
1: தேவன் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்.
0: The blood was shed there.
1: இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது.
0: He presented the blood to the Father.
1: அவர் பிதாவுடைய இரத்தத்தை கொண்டு போய் செலுத்தினார்.
0: He doesn't expect blood from us.
1: நம்மிடத்திலிருந்து அவர் இரத்தத்தை எதிர்பார்ப்பதில்லை.
0: The blood also he has provided.
1: இரத்தத்தையும் அவரே கொடுத்திருக்கிறார்.
0: And thirdly,
1: மூன்றாவது,
0: he has provided a new and a living way.
1: புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார்.
0: To come there into the holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருவதற்கு.
0: Fourthly,
1: நான்காவது,
0: this passage says that he has provided as a high priest.
1: இந்த வேதபாகம் சொல்கிறது, அவர் பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்.
0: Someone that is there for us.
1: நமக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒருவர்.
0: Someone that can plead for us, talk for us.
1: நமக்காக பேசக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய ஒருவர்.
0: Someone that can tell him that we are all right, that we are covered by the blood.
1: இரத்தத்தினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறோம், நாம் நன்றாக இருக்கிறோம் என்று அவருக்கு சொல்லக்கூடிய ஒருவர்.
0: Now look at this.
1: இதை கவனிங்க இப்ப.
0: The very presence of God, the holy of holies.
1: தேவனுடைய, தேவன் இருக்கிற இடம், மகா பரிசுத்த ஸ்தலம்.
0: The blood of Jesus.
1: பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: The new and the living way.
1: பிறகு புதிதும் ஜீவனுமான பாதை.
0: And the high priest.
1: பிறகு பிரதான ஆசாரியர்.
0: All of these things have been provided by God.
1: இவை அனைத்தும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: You read that here.
1: அதை இங்க நீங்க வாசிக்கலாம்.
0: Now in response we have to draw near with a certain type of attitude.
1: இதற்கு பிரதியுத்தரமாக ஒரு சில மனப்பான்மையோடு கூட நாம் தேவனிடத்திலே நெருங்கி வர வேண்டும்.
0: Four things are told about how we must enter in.
1: எப்படி நாம் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: How we must draw near.
1: எப்படி நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும்.
0: How do you draw near now?
1: இப்போது எப்படி அவரிடத்திலே கிட்டி சேர்வது?
0: Draw near with a true heart.
1: சுத்தமான இருதயத்தோடு.
0: Secondly, with full assurance of faith.
1: இரண்டாவது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு.
0: Thirdly, with hearts sprinkled from an evil conscience.
1: மூன்றாவதாக துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய்.
0: Fourthly, body is washed with pure water.
1: நான்காவதாக சுத்த ஜலத்தால் சரீரம் கழுவப்பட்டவர்களாக.
0: All of this is possible for us.
1: இந்த நான்கு காரியங்களை நம்மால் செய்ய முடியும்.
0: God has prepared his very presence for us.
1: தேவன் தம்முடைய பிரசன்னத்தையே நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: The living way.
1: புதிதும் ஜீவனுமான ஆவி.
0: The high priest.
1: பிரதான ஆசாரியர்.
0: Because God has provided all these things.
1: தேவன் இந்த காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடியினால்.
0: Now we are told to come.
1: இப்போது நாம் வரும்படி நமக்கு சொல்லப்படுகிறது.
0: We are told to draw near.
1: அருகிலே வரும்படி சொல்லப்படுகிறது.
0: Draw near.
1: அருகிலே.
0: Now we are begging God, say, draw me near, Lord.
1: ஆனா இப்போ நாம ஆண்டவர்ட்ட கெஞ்சிட்டு ஆண்டவரே என் கிட்ட வாங்க அப்படி.
0: He says, you draw near.
1: அவர் சொல்றார், நீங்க என் கிட்ட வாங்க.
0: He says, no, draw me near, Lord.
1: இல்ல ஆண்டவரே, என் கிட்ட நீங்க வாங்க.
0: Draw me near, Lord.
1: என்ன கிட்ட இழுத்துங்க ஆண்டவரே.
0: நீர் என்ன இழுன்றோம். அவர் சொல்றார், நீ கிட்ட வா. You come near.
1: நீங்க வாங்க அப்படின்றாரு.
0: Lot of people prayer, people's prayer is draw me near, Lord.
1: நிறைய பேருடைய ஜெபம்னா பாருங்க, ஆண்டவரே என்னும் பக்கமா இழுத்து கொள்ளும், என்ன இழுத்து கொள்ளும்.
0: They never hear any truth.
1: சத்தியதே கேக்குறது
0: இல்ல. Never pay any attention to teaching.
1: போதனைகளுக்கு செவி கொடுப்பது இல்ல.
0: And their whole life they pray draw me near, Lord, draw me near.
1: வாணாலாம் அந்த ஜெபம் ஆண்டவரே என்னும் உங்ககிட்ட இழுத்துங்க.
0: They feel so far away.
1: ரொம்ப தூரமா இருக்கறன்றோ நினைப்பாங்க.
0: They feel withdrawn from God.
1: தேவனை விட்டு தூரமா விலகி இருக்கன்ற ஒரு எண்ணம்.
0: They feel a separation from God.
1: தேவனை விட்டு பிரிந்து இருக்கோம் என்ற எண்ணம்.
0: They feel a distance.
1: ஒரு தூரத்தை உணர்கிறார்கள்.
0: Something is there gotten between them and God.
1: அவளுக்கும் தேவனுக்கிடையே சில காரியங்கள் புகுந்து விட்டது.
0: They say, oh, draw me near.
1: அவர் சொல்ல ஆண்டவரே எனக்கு கிட்ட இழுத்து கொள்ளுங்க.
0: What you need is the truth, my friend.
1: உங்களுக்கு தேவையானது சத்தியம் நண்பர்களே.
0: The truth about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த சத்தியம்.
0: If you have the truth about the blood of Jesus, your prayer will not be draw me near, your prayer will be Lord, I draw near by the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஆண்டவரே கிட்ட இழுத்து கொள்ளுங்க என்று சொல்ல மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிட்ட வருகிறேன் என்று சொல்வீர்கள்.
0: If you're knowledgeable about the blood of Jesus,
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டா இருந்தால்,
0: prayer will not be begging to enter in his presence.
1: அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் வரும்படியாக உள்ள பிரவேசிக்க முடியாத கெஞ்சுகிறதா உங்கள் ஜெபம் இருக்காது.
0: It is a boldness to enter into his presence.
1: மாறாக அவருடைய பிரசன்னத்தில் நுழைவதற்கு ஒரு தைரியம் உண்டா இருக்கும்.
0: Because you have a true heart.
1: ஏனென்றால் உண்மையுள்ள ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கிறது.
0: How do you get a true heart?
1: இந்த உண்மையுள்ள இருதயம் எப்படி வருது?
0: Not because you've been so good.
1: நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்ததால அல்ல.
0: No.
1: கிடையாது.
0: Not because so you're perfect and you're true heart. Your heart is a true heart.
1: நீங்க ஏதோ பூரணமா இருக்கீங்க ஆகவே உங்க இருதயம் பூரணமானது அப்படிங்க கிடையாது.
0: You know why you have a true heart?
1: ஏன் உங்களுக்கு பூரண இருதயம் இருக்கு?
0: Because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்து நிமித்தமா.
0: You know how your conscience is clear?
1: உங்க மனசாட்சி எப்படி சுத்தமானது தெரியுமா?
0: Not because you've been so good.
1: ஏதோ நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க என்பதனால
0: அல்ல. Because you have confessed your sins and the blood of Jesus Jesus has cleansed your conscience.
1: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரித்தபடியினாலே.
0: What does this give you?
1: இது உங்களுக்கு என்ன கொடுக்கிறது?
0: It gives you full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: This is what I call full gospel.
1: இதுதான் நான் பூரண சுவிசேஷம் என்று
0: அழைக்கிறேன். Lot of people are claiming to be full gospel but they don't have full assurance of faith.
1: நிறைய பேர் பூரண சுவிசேஷம் சொல்றாங்களே தவிர விசுவாசத்தின் பூரண நிச்சயம் அவங்களுக்கு
0: இல்லை. Lot of people full gospel means full here.
1: நிறைய பேருக்கு பூரண சுவிசேஷம் இதுதான் பூரணமா இருக்கு.
0: No, not full here.
1: இங்க பூரணமா இருக்க கூடாது.
0: Full here.
1: இங்க பூரணமா இருக்கணும்.
0: Full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண
0: full boldness,
1: பூரணமான தைரியம்,
0: full confidence,
1: முழுமையான தைரியம்.
0: The full gospel when it is preached in all its fullness gives you a full confidence and boldness to come before
1: பூரண சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கிக்கும்போது தேவனிடத்தில் வருவதற்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் அது ஊட்டுகிறது.
0: The full gospel is about the blood of Jesus.
1: பூரண சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றியது.
0: The full gospel people are bold people that have fullness of boldness.
1: பூரண சுவிசேஷம் மக்களுக்கு தைரியம் பூரணமாய் இருக்கும் தைரியமாய் தேவனிடத்தில் வருவார்கள்.
0: Gospel me people must pray with full boldness.
1: பூரண சுவிசேஷம் மக்கள் பூரணமான தைரியத்தோடு ஜெபிக்க வேண்டும்.
0: Full gospel people ought not to pray begging prayers.
1: பூரண சுவிசேஷம் ஆட்கள் கெஞ்சுகிற ஜெபத்தை செய்யக்கூடாது.
0: Full gospel people are not at heaven's throne waiting at the gates with a begging bowl.
1: பூரண சுவிசேஷம் மக்கள் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தின் வாசல்களில் நிற்கிற மக்கள் அல்ல.
0: The full gospel people are people that knock at the holy of holies and the door is open to them and they enter in praising God, worshiping God because of the boldness that the blood gives them, the blood of Jesus.
1: பூரண சுவிசேஷம் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கிற தைரியத்தினாலே பரலோகத்தில் போய் கதவை தட்டுகிறார்கள், கதவு திறக்கப்படுகிறது, உள்ளே தைரியத்தோடு கூட நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு அவர்கள் பிரவேசிக்கிறார்கள்.
0: Are you there, my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: Are you full gospel?
1: நீங்க என்ன பூரண சுவிசேஷரா?
0: Are you full half gospel or full gospel?
1: பாதி சுவிசேஷமா பூரண சுவிசேஷமா?
0: Not everybody that says full gospel is full gospel.
1: பூரண சுவிசேஷம் சொல்றவங்க எல்லாம் அப்படி இருக்கிறது இல்ல பாருங்க.
0: Full gospel means full confidence.
1: பூரண சுவிசேஷம் என்றால் பூரணமான நிச்சயம்,
0: full boldness,
1: பூரணமான தைரியம்,
0: boldness to enter into the very presence of God,
1: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்குரிய தைரியம்.
0: The blood and the knowledge about what the blood of Jesus has done removes every timidity in our approach to God.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று அதை பற்றி நம்முடைய அறிவும் தேவனை அணுகுவதிலே நமக்கு இருக்கிற எல்லா கோழைத்தனத்தையும் பூரணமாய் விளக்குகிறது.
0: Oh praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Let me say that again.
1: அத மறுபடியும் சொல்றேன்
0: பாருங்க. The blood and the knowledge of what it has done removes every timidity in our approach.
1: ரத்தமும் ரத்தம் என்ன செய்திருக்கு என்ற அறிவும் தேவனிடத்தில் நாம் அணுகும்போது நமக்குள்ள இருக்க எல்லா கோழைத்தனத்தையும் நம்மை விட்டு அகற்றுகிறது.
0: Let me read a couple of verses and then we'll close.
1: ஒரு சில வசனங்களை நான் வாசித்து பிறகு முடிக்கிறேன்.
0: Hebrews chapter 4.
1: எபிரேயர் 4 அதிகாரம்
0: verse 16.
1: 16 வசனம்.
0: Let us therefore come boldly unto the throne of grace that we may obtain mercy and find grace to help in time of need.
1: ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும்.
0: Oh, the word boldness must be like honey.
1: பாருங்க, தைரியம் என்ற வார்த்தை தேனே போல இருக்கணும்.
0: When you hear that, it must be sweet to you.
1: அதை கேட்கும்போது உங்களுக்கு இனிமையா இருக்க வேண்டும்.
0: Everybody say boldness.
1: எல்லாரும் சொல்லுங்க தைரியம்.
0: Come boldly.
1: தைரியமாய் வாருங்கள்.
0: Look at the person next to you and say come boldly.
1: பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தேவனிடத்தில் தைரியமா வாங்க.
0: Come boldly to the throne of grace.
1: கிருபாசன தண்டையிலே தைரியமாய்
0: சேரக்கடவும். Don't be afraid.
1: பயப்பட வேண்டாம்.
0: Come boldly.
1: தைரியமாய் வாருங்கள்.
0: Let your prayers be a reflection of your bold entrance.
1: உங்களுடைய ஜெபம் தைரியமாய் பிரவேசிக்கிறதிலே அவருடைய பிரதிபலிப்பா இருக்கட்டும்.
0: We have, as the apostle Paul says, abundant entrance in one place, he says, in the very presence of God.
1: அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறான், தேவனுடைய சமூகத்திலே நாம் தாராளமாய் பிரவேசிக்கிறோம்.
0: Now that abundant entrance is not when we die, we abundantly enter.
1: பாருங்க, தாராளமாய்
0: preacher only as at the funeral, you know. சாவுல தான் அந்த பிரசங்கம் பண்றாங்க, abundant entrance. போயிட்டார் தாராளமாய். Now,
1: இப்போது
0: abundant entrance is about now.
1: தாராளமாய் பிரவேசிக்கலாம் என்பது இப்போதே பற்றியது.
0: You enter in abundantly.
1: நீங்கள் தாராளமாய் உள்ள போகலாம்.
0: No restrictions.
1: இப்போ வரம்பு முறையே கிடையாது.
0: Abundant entrance into the very throne room of God.
1: தேவனுடைய கிருபாசனத்திலே தாராளமாய் நீங்கள் பிரவேசிக்கலாம்.
0: Turn with me to Acts chapter 4.
1: அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
0: Acts chapter 4.
1: அப்போஸ்தலர் 4 அதிகாரம்.
0: Couple of more verses. Acts chapter 4.
1: 4 அதிகாரம் இன்னொரு சில வசனங்கள்.
0: Verse 13.
1: 13 வசனம்.
0: Says, now when they saw the boldness of Peter and John, they perceived that they were unlearned and ignorant men. They marveled and they took knowledge of them that they had been with Jesus.
1: பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவள் என்றும் பேதமையுள்ளவள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவள் என்றும் அறிந்து கொண்டார்கள்.
0: All the way they presented the gospel, these people presented the gospel.
1: இந்த ஆட்கள் சுவிசேஷம் சொன்ன விதத்திலேயே,
0: the way Peter preached,
1: பேதுரு பிரசங்கமான விதத்தில்,
0: the way Peter gave the gospel,
1: பேதுரு சுவிசேஷத்தை சொன்ன விதம்,
0: he presented Christ and the resurrection and then said, repent and be baptized every one of you so that you may receive the gift of the Holy Ghost.
1: கிறிஸ்துவை பிரசங்கித்தான் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தான் பிறகு சொன்னான், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று சொன்னார்.
0: As if it's nothing.
1: இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவன் சொல்றான்.
0: Just come, repent.
1: வாங்க, மனம் திரும்புங்க.
0: Be baptized.
1: ஞானஸ்நானம் பெறுங்கள்.
0: May the Lord give you the Holy Spirit.
1: கர்த்தர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கட்டும்.
0: Yes, sir, what boldness.
1: அவங்க கேக்குறாங்க, என்ன தைரியம் உங்களுக்கு?
0: Where did this boldness come?
1: இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது?
0: These are unlearned men.
1: இவங்கெல்லாம் படிப்பறியாதவங்க.
0: Ordinary men.
1: சாதாரண ஆட்கள்.
0: They are not theologians.
1: இவங்கெல்லாம் பெரிய இறையல் வல்லவர்கள்.
0: How can they present this gospel so boldly?
1: அப்படி இருக்கும்போது சுவிசேஷத்தை இவ்வளவு தைரியமா சொல்றாங்க எப்படி?
0: I tell you, my friend, they have found this abundant entrance.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, தாராளமாய் பிரவேசிக்கிற இந்த விஷயத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள்.
0: They found out what it is to come to God boldly.
1: தேவனிடத்தில் தைரியமாய் வருவதென்றால் என்ன? அதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள்.
0: Because they are bold, they are preaching to the world and telling them, you come now.
1: அவர்கள் தைரியமாய் இருக்கிறபடியால தான் உலகத்துக்கு பிரசங்கித்து நீங்களும் வாருங்கள் என்று சொல்கிறார்கள்.
0: Tell the sinner, come now.
1: பாவியை பார்த்து சொல்கிறார்கள், இப்போது வா என்று.
0: Come boldly.
1: தைரியமாய் வா.
0: You have reconciliation through his blood.
1: அவருடைய இரத்தத்தினாலே நீ ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறாய்.
0: You have forgiveness of sins.
1: பாவமன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது.
0: You have redemption.
1: மீட்பு இருக்கிறது.
0: You have cleansing.
1: நீ உனக்கு நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்.
0: You have sanctification.
1: நீ பரிசுத்தமானவட்டிருக்கிறார்.
0: You have justification.
1: நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்.
0: Come boldly.
1: தைரியமாய்வா.
0: Because the blood is speaking there for you.
1: என்ன ரத்தம் உனக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
0: Such boldness in their gospel presentation.
1: அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போது அந்த அளவுக்கு அங்கே தைரியம் இருக்கிறது.
0: I tell you my friend.
1: நான் உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே.
0: Once you know what the blood has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து விட்டால்
0: you will become bold to enter into his throne.
1: பிறகு அவருடைய கிருபாசனத்தினை பிரவேசிப்பதிலே உங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கும்.
0: Then you will share about Jesus with others with the same kind of boldness.
1: பிறகு அதே தைரியத்தோடு கூட மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லுவீர்கள்.
0: When you read books on evangelism,
1: இந்த சுவிசேஷ பணியை பற்றிய புத்தகங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது
0: one of the hindrances, the first hindrance they always list on why people don't tell others about the gospel is that people are afraid.
1: மக்கள் ஏன் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு பயப்பட சொல்லாமல் இருக்கிறார் என்பதற்கு கொடுக்கிற முதலாவது காரணம் காரியம் பயம், கோழைத்தனம்.
0: பயம் சொல்றதுக்கு பயமா இருக்கு. That's all.
1: அவ்வளவுதான்.
0: That fear will go when you know about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த பயம் போய்விடும்.
0: You will go into his presence.
1: அவருடைய சமூகத்தில் நீங்கள் செல்லுவீர்கள்.
0: You will know the boldness.
1: அந்த தைரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: And then you will present the gospel with boldness.
1: சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுவீர்கள்.
0: One more verse and then we'll close.
1: இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம்.
0: Acts chapter 4 verse 31.
1: அப்போஸ்தலர் 4:31.
0: When they had prayed, the place was shaken where they were assembled together, and they were all filled with the Holy Ghost, and they spake the word of God with boldness.
1: அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
0: Amen.
1: Amen.
0: They preached the word of God with boldness.
1: தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள்.
0: Boldness.
1: தைரியமாக.
0: Where did this boldness come from?
1: இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது?
0: Boldness came through the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அந்த தைரியம் வந்தது.
0: When you get bold to enter into the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு தைரியம் உண்டாயிருந்தால்
0: then you are bold about everything.
1: பிறகு எல்லாவற்றை குறித்து ஒரு தைரியம் உங்களுக்கு
0: உண்டாகும். Fear and inferiority leaves you.
1: பயம், தாழ்வு மனப்பான்மை இவைகளெல்லாம் நீங்குகிறது.
0: You begin to become bold in Christ.
1: கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தைரியமுள்ளவராய் மாறுகிறீர்கள்.
0: Bold in prayer.
1: ஜெபத்திலே தைரியம்.
0: Bold in life.
1: வாழ்க்கையிலே தைரியம்.
0: Bold in everything that you do.
1: நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தைரியம்.
0: Bold in every situation.
1: எல்லா சூழ்நிலையிலும் தைரியம்.
0: The Bible says that the righteous are bold as a lion.
1: வேதம் சொல்ல நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள்.
0: They figure that if they can go before God with boldness they don't have to be afraid of anything.
1: அவருக்கு நன்றாக தெரியும் தேவனுக்கு முன்னாலேயே தைரியமா போக முடியும் என்றால் பிறகு வேற எந்த காரியத்தை கண்டு பயப்படவே தேவையில்லை.
0: Our time is up today.
1: இந்த நேரம் இன்றைக்கு முடிந்து விட்டது.
0: Next week I'm going to continue.
1: அடுத்த வாரம் நான் தொடரப்
0: போறேன். Shall we all stand up together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா?
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தாவீதின் குமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு.

பதினோராம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் பதினோராம் அதிகாரம் 39:40 வாசியுங்கள். வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்திருந்தார். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவர், இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எங்களோடு கூட இடைவிடுவீராக, பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எபிரேயர் 11:39-40 வசனம் சொல்லுது, இவர்கள் நம்மை எல்லாரும் நம்மை எல்லாமல் பூர்ணராகாதபடி. இந்த இவர்கள்னால் யார்? இவர்கள் நம்மை எல்லாமல் பூர்ணராகாதபடி. இவங்க யாருமே நம்ம இல்லாட்டி அவங்க பூர்ணப்பட முடியாதான், ஃபுல்ஃபில் ஆக முடியாதான். அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஏதோ ஆண்டவர் முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயர் 11 நீங்கள் எபிரேயர் 11 நீங்கள் வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆபேலில் ஆரம்பிக்குது. ஆபேலில் ஆரம்பித்து பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு. இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபேலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் சேர்த்துட்டார். இவங்களை பற்றி என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? இவர்கள்லாம் நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்கெல்லாம் பாவிகளா, நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாதுன்னா இவங்கெல்லாம் பாவிகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த முந்தின வசனத்தை வாசித்தோம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆபேலை பற்றி சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம் அப்படின்னு இருக்கு. அடுத்து நோவா, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு, எல்லாம் இருக்காங்க அந்த வரிசையில். நீங்கள் 11 வாசிங்கன்னா தெரியும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குன்னு வசனம் சொல்லுது, நோவா தற்காலத்தில் காணாதவைகளை விசுவாசத்தில் கண்டான் அப்படின்னு இருக்குது. அதற்கு பிறகு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அதற்கு பிறகு யோசேப்பு கனித்தரும் செடி அப்படின்னு இருக்குது. அப்புறம் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு இருக்குது. அதற்கு பிறகு தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு இருக்குது. நடுவில் யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை அப்படின்னு இருக்குது. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் தானியல், அவனை குறித்து சொல்லுது, என் பிரியமான புருஷனாகிய தானியலே அப்படின்னு இருக்குது. இவங்க அத்தனை பேரும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள். ஆண்டவர் சும்மா சொல்லலை, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். இன்னொன்று கொஞ்சம் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேக்க முகமுகமாய் சந்திக்கிறேன்ங்கிறார். என்னை நான் ஒரு நண்பனை போல, சிநேகிதனை போல பேசுகிறேங்கிறார். யோசுவா பற்றி வசனம் சொல்லுது, அவன் வந்து சூரியனை நிறுத்துகிற போது அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டார், அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி இல்லைன்னு இருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, இவர்கள் எல்லாருமே நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இவங்களோட கம்பேர் பண்ண நாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு சுயநீதி இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் இன்னாருடைய குடும்பம், இத்தனை ஆண்டுகால கிறிஸ்தவம், பரம்பரை பரம்பரை கிறிஸ்தவம், எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நான் இந்த சர்ச்சில் மெம்பர்,
எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே அந்த மாதிரி சர்ச்சில் இருந்தவர், எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்திலே வயலின் வாசித்தவர், எங்கள் கொள்ளு தாத்தா அந்த காலத்திலேயே ஆர்கன் போட்டவர், இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனால் இவர்களை குறித்து வசனம் சொல்லுது, நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் 39 வசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு செஞ்சோம், எங்க போயிட்டாங்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையலாமா? அவங்களுக்கு என்னமோ கர்த்தர் ஒன்று சொன்னாராம், தரேன்னு சொன்னாராம், அந்த தரேன்னு சொன்ன விஷயத்தை அவர்களுக்கு பெறாமல் போய் விட்டார்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தரேன்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது 15-16, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வைக்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நகரம் தரேன்னு சொன்னாரா? சிட்டி நம்மளாம் பாருங்க, ஆண்டவர் ஒரு வீடு கொடுக்குறனாரே நமக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் ஜனவரி மாதம் 1 காத்திருப்போம், வாக்கு தத்தம் என்ன வரப்போதோ அப்படின்னு. ஒரு ஊழியக்காரரை போய் பார்த்தா, தீர்க்கதரிசியை பார்த்துட்டா, ஏதாவது ஆண்டவர் சொல்வாரா, அப்படியே அவர் மூலமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாரா, ஒரு லேண்டு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, அப்படி ஒரு எண்ணம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. என்ன கனவுனா, சாகரத்துக்குள்ளே சொந்த வீடு கட்டிடணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் கனவு. அதில் வேறு நம்ம என்ன சொல்லுவோம், சொந்த வீட்டில் சாகணும். ஏன் வாதக வீட்டில் செத்தாக புதைக்க மாட்டாங்களான்னா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு, நான் எந்த வீட்டில் சாகணும், சொந்த வீட்டில் சாகணும் அப்படின்னு சொல்லி. நான் அதான் கேட்பேன், சொந்த வீட்டில் சாகணுன்றது நல்ல எண்ணமாக இருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணி உங்களுக்கு வீடு கொடுத்த மறுநாள் செத்துட்டா ஓகேவான்னு கேட்பேன். அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் கனவு என்ன இந்த உலகத்தில், மேக்சிமம் என்ன, ஒரு சொந்த வீடு. எவ்வளோ பெருசு இருக்கணும், ஒன்றும் பெருசு இல்லைங்க, ஒரு அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு நடுவில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, 2 பெட்ரூமு, பின்னாடி தோட்டம், முன்னாடி கார் பார்க்கிங்கு, இது இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுக்கே நமக்கு அவ்வளோ திருப்தி, அவ்வளோ சந்தோஷம், இதுக்கே நமக்கு வாழ்க்கையை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு எண்ணம். அதுக்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம், 25 சேர்ற வேலையிலேருந்து 58 வரைக்கும் நம்ம உழைச்சி கிட்டத்தட்ட 33 எல்லாம் பண்ணி நம்ம வேலூர் கஸ்பாவில் ஒரு வீடு வாங்கிட்டால் சோத்திரம், வசந்தபுரம் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் வாங்கி போட்ட கிரவுண்டு இந்த காலத்தில் என்ன வேலை போகுது, அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. நம்முடைய மொத்த சந்தோஷமே ஒரு 1200 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் இருக்குது, அவ்வளோதான் மொத்தமே. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். சிட்டி, எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே எபிரேயர் நிருபம் 11 நீங்க பாருங்க, 11 வசனம், 9-10-11 இருக்கு. தேவன் தாமே, 10 வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு சிட்டி ஆயத்தம் பண்ணினாராம், அந்த நகரத்துக்கு தான் அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரம் எது? இப்போ நாம் இருக்கிற இந்த பூமி வந்து அஸ்திவாரம் இல்லாத நகரம், அந்தரத்தில் தொங்குது, அப்படிதானே? அந்தரத்தில் தானே தொங்குது. எதை பார்த்தாலும் எப்படி இருக்குது? அந்தரத்தில். காஸ்மோஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கேலக்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அந்தரத்தில் தொங்குது, எதுவுமே அஸ்திவாரம் போடலை. எல்லாம் சும்மா அப்படி இந்த பல்பு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்கிறார் எல்லா இடத்தையும். இந்த அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடுறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்முடைய ஆசையாக என்ன, அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடணும், அதுவும் அஸ்திவாரம் போட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான் நம்முடைய எக்ஸ்ட்ரீம் ஆசை. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடாமல் வாழ்ந்தானாம், கூடாரங்களில் குடியிருந்தான். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 9 வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்திவாரமே அவன் போடல, டென்ட்டு. சரி, ஆபிரகாமுக்கு ஏதோ காசு இருந்திருக்காது நம்மளை மாதிரி, ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம், நம்மளை மாதிரி பணம் சேர்க்க தெரிஞ்சிருக்காது, மாதம் மாதம் வர சம்பளத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு எப்படியாவது ஒரு சீட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் நகை வாங்கி அப்படியே கடைசியாக ஒரு இடம் வாங்கணுன்ற எண்ணம் யாருக்கு இல்லை?
ஆபிரகாமுக்கு தெரியாமல் போயிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. வசனம் சொல்லுது ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவ்வளவு சொத்து வச்சிருக்கிற ஆபிரகாம். வசனம் சொல்லுது ஊழியக்காரன் போய் ரெபக்கா வீட்டில் பொண்ணு கேட்கும் போது சொல்கிறாரு, என் கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வச்சீமானாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. பயங்கரமான பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அவர் எதில் குடியிருக்கிறாரா? ஏன் கூடாரங்களில் குடியிருக்கிற வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் சொல்கிறாராம், இல்லைங்க எனக்கு ஆண்டவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அது அஸ்திவாரம் உள்ள நகரம், இந்த அஸ்திவாரம் இல்லாத பூமியில் நான் அஸ்திவாரம் போட மாட்டேங்கிறாராம். இந்த பூமியே மேலே டென்ட்டு மாதிரி இருக்கு, நானும் இதில் என்னவா இருக்கிறேன், டென்ட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வந்து தங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், ஒடுக்கிக்கிட்டாங்களாம். எல்லாம் இருந்தும் நமக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே வருவோம். அதான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. சுற்றி கடன் இருக்கும், ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா சபைக்கு பந்தவாக வருவோம். நாலு பேர் நம்மளை கடன் கேட்குற மாதிரி வருவோம். அவன் நம்மளை பார்த்தோன்னு நினைப்பான், இவங்க வர்ற தோரணையை பார்த்தோம்னா இவங்கக்கிட்ட கடன் கேட்டால் கிடைக்கும் போலன்னு. நமக்கு இருக்கிற கடன் நமக்கு தான் தெரியும். நாம் நிஜமாக தான் வெளியே வரும்போதே பாருங்கள், நம்மால் செயின் வாங்கிட்டார்னா மேல் பட்டன் போட மாட்டார். ஏன் மேல் பட்டன் போடாமல் வராரு? உள்ளே இருக்கிற செயின் வெளியே தெரியணும். நம்முடைய பெரிய ஆசீர்வாதமே என்னென்னா, புறஜாதியாருக்கும் நமக்கும் ஒரே பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, அவங்க செயின் வாங்கினாங்கன்னா உள்ளே போட்டு புடவையை போட்டு அதுக்கு மேலே மூடிக்கிட்டு வருவாங்க. நாம் செயினை வாங்கினோம்னா வெளியே போட்டுக்கிட்டு தான் வருவோம். அது 4 புடி 3 புடி 5 புடி 7 புடி ஊரில் சொல்லுவாங்க. அப்படியே போட்டுக்கிட்டு டாலரை போட்டு தொங்க விட்டு அப்படி வந்தால் தான் சர்ச்சுக்கு வந்தால் மாதிரி இருக்கும். யாராவது நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு பதிலாக செயினை பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா ஒரு சந்தோஷம். ஏ அப்பா இன்னைக்கு ஆராதனை மகிமையாக இருந்துச்சு, என்ன மகிமையாக இருந்துச்சு, 3 பேர் என்னை பார்த்து அப்படின்னாங்க. நமக்கு அதுதான் கணக்குப்படி கிட்ட வந்து பார்த்தோம்னா அது உமா கோல்டு. ஒரு 10 பேர் தான் ஒரிஜினல், மிச்சம் 50 உமா கோல்டு. அதில் கொஞ்சம் பேருக்கு ஏன் உமா கோல்டு போடுறாங்கன்னா பயம், ஏன்னா எவனை கேட்டு அறுத்துக்கிறது போயிடுவானா. நீங்கள் போகும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த நான் எப்பவும் சொல்வேன், இருக்கிறவனுக்கு ரொம்ப கவலை, இல்லாதவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. நைட்டில் போய் பாருங்கள், வீட்டில் படுக்கும்போது பாருங்கள், எல்லாரும் முக்கியமாக கேட்குற கேள்வி, பீரோ பூட்டிட்டீங்களா? படுக்க போகுது கேட்குற கேள்வி, பீரோ பூட்டியாச்சா? யார் வீட்லேயும் பாருங்கள், உள்ளே நல்ல நகை இருக்கிறவங்க வீட்டில் பீரோவில் சாவி இருக்கவே இருக்காது. அந்த உள்ளாக்கரை பூட்டி, லாக்கருக்குள்ளே உள்ளாக்கர்னு ஒன்று இருக்கும் சைடில் இப்படி ஒன்று, அது உள்ள சிவப்பு கடலில் குட்டி குட்டியாக பெட்டி இருக்கும். அந்த குட்டி குட்டி பெட்டியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த சைட் லாக்கரை பூட்டி, மெயின் லாக்கரை பூட்டி, பீரோவையும் பூட்டி, சாவி எங்கே இருக்கும் படுக்கும் போது? தலைகாணிக்கு அடியில். எதுக்கு தெரியுமா, காரணம் தெரியுமா, திருட வர்றவன் என் தலையை வெட்டிட்டு அப்புறமா சாவி எடுத்துக்கிட்டோம், அது வரைக்கும் அந்த சாவியை நான் கொடுக்கவே மாட்டேன். அதுவும் அந்த மருமக வந்து அந்த சாவியை பார்த்துக்கிட்டே இருக்கும் 10 வருஷமாக, இது எப்போ தான் நம்ம கைக்கு வருமோ, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தலைகாணி மேலே இப்படி தான் படுத்திருப்பாங்க. அதை விட பெரிய கொடுமை, ஊருக்கு கிளம்பும் போது பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே அந்த நகையை என்ன பண்ணிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாமா, வச்சுட்டு போகலாமா, இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகலாமா, நகை ரொம்ப வச்சுருப்போமே, திருடங்கிறட எடுத்துக்கிட்டா கடைசியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம எதுக்கும் பேக்கில் போட்டு கையிலேயே வச்சுப்போம், அதான் சேஃப்டி. இந்த ட்ரெயினில் வரும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த ஆளுகிட்ட நகை இருக்கிறங்கிறது திருடனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா அங்கே உட்காந்துருக்கிற தோரணையிலேயே பேக்கை போட்டு கையில் பிடிச்சி இப்படியே உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம் போனாலும் இப்படியே போவாங்க, டீ குடித்தாலும் இப்படியே குடிப்பாங்க, நைட்டு பர்த்தில் தூங்கும் போது இப்படியே தான் தூங்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு மனசு பக்கு பக்குங்குது. நான் இப்போ என்ன ஒன்றும் இல்லாதவன் பாருங்கள், இப்போ நான்லாம் போவேன், என்னுடைய பெட்டியை எவனா தூக்கிட்டு போனனா வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவான். சார் பெட்டியில் மோசமான 4 விஷயம் இருக்குதுன்னு அங்கே வச்சுக்கோங்க, நான் தோச்சி கொடுக்க முடியாது உங்களுக்கு பனியனை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். இல்லாதவனுக்கு கவலையே இல்லை, நமக்கு இருக்குதோ இல்லையோ ஆனால் பந்தாவாக வருவான். ஆனால் ஆபிரகாம் எப்படியாமா கர்த்தர் அவன் செல்வ சீமான், ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. அந்த வசனம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும். 13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல்
தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறைத்தார்கள். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் உனக்கு தரேன், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க. எல்லாம் இருந்துச்சான், அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு. அந்நியர்னா ஃபாரினர், பரதேசி. அந்நியர்னா ஸ்ட்ரேஞ்சர், பரதேசினா ஃபாரினர். நான் இந்த பூமிக்கு ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சர்னா அப்படி சும்மா வந்துட்டு போகிற ஆள், யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கிற இந்த பூமியில். பரதேசினா ஃபாரினர், நான் இந்த ஊருக்கு சும்மா ட்ரிப்பு வந்திருக்கிறேன், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அப்படி இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவன் எனக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கே இருக்கு. எனக்கு பூமியில் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு. பையனை கேட்டேன், பையனை கொடுத்தாரு. வெறும் பையனை தான் கேட்டேன், பேரப்பிள்ளை வரைக்கும் கொடுத்துட்டாரு. யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டார் ஆபிரகாம். ஆபிரகாம் சாக்கும்போது யாக்கோபுக்கு 15 வயசு. பார்த்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ சாட்டிஸ்ஃபைட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, இது எதுவும் இல்லை, இதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த அறிவு நமக்கு எப்போ வரும் தெரியுமா? மேக்சிமம் நமக்கும் வரும், இது வரும், வராமலாம் போகாது. எப்போ வரும் தெரியுமா? 60 மேலே வரும். வாழ்நாள் எல்லாம் ஓடி சம்பாரித்து எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணி வீடை கட்டி, பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டு, பொண்ணை அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்டு, பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு, மருமக கூட உட்காந்துருக்கும் போது ஒரு காப்பிக்கு வாசலையும் இதையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். வருமா வராதா, வருமா வராதான்னு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது வேற வழி இல்லாமல் பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போத்தான் நமக்கு அந்த அறிவு வரும், சே இத்தனை வருஷம் ஓடினது வேஸ்டாக போச்சே, இத்தனை வருஷம் சம்பாரிச்சது வேஸ்டாக போச்சே, இதில் எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம் போல தெரியுதே. ஒரு காப்பிக்கே எம்மா வருமா, காப்பி அம்மா காப்பி கிடைக்குமான்னு கேட்டு, அது வர இருங்க, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், இப்போ தான் காப்பி காப்பிங்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சா ஒன்றும் ஆகாதான்னு கேட்க, இப்போ தான் நமக்கு தோணுது, சே எதுக்கா இப்படி ஓடணும், எதுக்கா இப்படி சம்பாரித்தோம், எதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, பையன் அமெரிக்காவில் இருக்காரு, பொண்ணு லண்டனில் இருக்குது, வீடியோ கால்லையே வாழ்க்கை ஓடுது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியங்க, எனக்கு புரியவே இல்லை. அது என்னென்னா, எங்கள் நான் பார்த்தது எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம், எங்கள் பாட்டி வந்து ஜனவரி 1 இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாச்சி இறந்துட்ட பிறகு பயங்கரமான மழை அடிக்குது, நான் சொல்கிறது 1984, மழை அடிக்குது. ஆனால் ஊர்லேருந்து பொண்ணு வரணும், ஊர்லேருந்து பையன் வரணும்னு சொல்லி பாடி வச்சிருக்கிறாங்க, வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இல்லவே இல்லை. அவன் சொல்கிறான், வர்றது கொஞ்சம் லேட்டாகவும் வீடியோலேயே போட்டு விட்டுருங்க, ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன்றான். ஆன்லைனில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுமா? ஆயிடுது. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. வீடியோ காலில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலில் பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலில் பேரப்பிள்ளைகள் ஹாய் கிராண்ட்பா அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பிள்ளைகளை தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சதுங்கிறதுலாம் சும்மா தான் போல. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்ததுலாம் என்ன, இன்னைக்கு வெறும் வீடியோ. கடைசியில் ஃபியூனரலும் வீடியோலேயே பார்க்குறான். வந்துட்டு போனால் 2 லட்சம் ரூபா செலவாகும், ஃப்ளைட்டு கிடைக்காது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கேமரா வச்சு ஆன்லைனில் போட்டு விட்டுருங்க, அங்கேயே பார்த்துக்கிறேன். அவன் அங்கேயே அழுகுறான். இவ அப்பாவுக்கு கேட்குமான்னு தெரில. இப்போ எங்கே அமெரிக்காவில் அழுகுறான், அப்போ படுத்துருக்குற அப்பா கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிறார், எப்படி கேட்கும்? ஏதோ கிட்ட வந்து கண்ணாடி படிக்கிட்டு அழுதா கூட கேட்கும்னு சொல்லலாம். எல்லாம் ஆன்லைனில் அழுகுறான் இப்போ. இதுதான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாரித்தவங்களுடைய நிலைமை. ஒன்று, பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குது, பார்க்குற பிள்ளைலாம் வெளிநாட்டில் இருக்குது, வரமாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா பாவமாக இருக்குது. யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க, யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆஸ்தியை சேர்த்து வைத்தான், வாரிக்கொள்வார் யாரோ என்பதை அறியாது இருக்கிறாங்கிற வசனம் 100% நிறைவேறுது பாருங்க. வசனம் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும். அப்போது ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ சம்பாரித்தோம், இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது இல்லை சாமி, இதெல்லாம் இல்லை இல்லை, இது கிடையாது, வேற ஒன்று எனக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர், அஸ்திபாரம் உள்ள நகரத்தை எனக்கு கட்டி கொண்டிருக்கிறார், அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது. 175 வாழ்கிற ஆபிரகாமுக்கு தெரிகிற அறிவு நமக்காவது பரவாயில்ல, 60வது வயசில் வந்துருச்சு, 70வது வயசில் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அறிவு 60ல் வரக்கூடாது, இப்போவே வரணும், இப்போவே வரணும்.
வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல, சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லலை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். நடக்கும்போது ஒன்று தெரியணும், இது நிரந்தரமானது அல்ல. இதற்காக நான் இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறதில்லை. நான் வாழுகிற வாழ்க்கை இங்கே இருக்கிற 70 இல்லை, நான் வாழுகிற வாழ்க்கை அங்கே இருக்கிற நித்தியத்துக்கு. இது அவனுக்கு தெரியுது, ஆபிரகாமுக்கு அதை அல்ல. அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அஸ்திவாரம் உள்ள நகரம். எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? 21 வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 வசனம் சொல்லுது, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், என்ன சொல்றது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான நகரம் வருது. அதுக்கு தான் அவங்க காத்திருந்தாங்களாம். ஆனால் என்ன கொடுமை பாருங்க, அந்நியரும் பரதேசியம்னு அறிக்கையிட்டு இருக்கிறான், ஒரு ஃபாரினரும் ஸ்டேஞ்சர் மாதிரி வாழ்ந்துருக்கிறான், ஒரு வீடு கூட கட்டலையாம் ஆபிரகாம். ஆபிரகாமும் வீடு கட்டலை, ஈசாக்கும் வீடு கட்டலை, யாக்கோபும் மட்டும்தான் வீடு கட்டினார். கட்டிட்டு வீட்டை விட்டுட்டு திருப்பி கூடாரத்துக்கு போயிட்டார். வர வழியில் ஒரு வீடு கட்டுவார், அந்த வீட்டை விட்டுட்டு கூடாரத்துக்கு போயிடுவார். இவங்க எல்லாம் ஏழைங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை பற்றி வசனம் சொல்லுது, அவன் வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான்னு இருக்கு. யாக்கோபை பார்த்து வசனம் சொல்லுது, நான் வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், இரு பெரு பரிவாரங்கள் எனக்கு தந்திருக்கிறீர். அவன் ஏசா கிட்ட சொல்கிறான், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை அபிரதமாய் ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அவனா ஒன்றும் இல்லாதவன்லாம் கிடையாது. இன்னும் கேட்டால் அவனோட கம்பேர் பண்ணால் நம்ம தான் ஒன்றும் இல்லாதவங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம இஎம்ஐ போட்டு லோனு போட்டு அல்லோலப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டு, ஒரு வீடை கட்டுறதுக்கு நம்ம படுறப்பட்டு எத்தனை பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு லோனை கட்டு எல்லாம் கட்டி கடைசியாக ஒரு வீடு கட்டு. அவன் பாருங்க செல்வ சீமான், ஆனால் வசனம் சொல்லுது கூடாரங்களில் குடியிருந்தான். எதனால்? என்ன, நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல். எதற்காக அவன் கூடாரங்களில் குடியிருந்தான்? அவனுக்கு தெரியுது இது ஒரு டெம்பரவரி. என்ன கட்டினாலும் இது டெம்பரவரி. எவ்வளோ பெரிய மகா பாபிலோன் கோட்டை கட்டினாலும் கீழே விழும். எப்பேற்பட்டதான எருசலேம் தேவாலயம் கட்டினாலும் கீழே விழும். எவ்வேற்பட்டதான எருசலேம் அலங்கத்தை கட்டினாலும் அது கீழே விழும். நினிவே பட்டணம் கீழே விழும், எரிகோ கீழே விழும். எதை வேணாலும் அந்த பூமியில் கட்டுங்கள், ஒரு நாள் கீழே விழும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்போ நம்ம கட்டுற வீடுகள்லாம் நம்ம மைண்டில் என்ன தெரியுமா, காலகாலமாய் லாங் லாங்கோ சோ லாங்கோ 300 கழித்து நம்மளுடைய வீடானது சீன பெருஞ்சுவர் போல வெள்ளூரில் நிற்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நோ சான்ஸ், நிற்கவே நிற்காது. அது நமக்கு அப்புறம் 3 இருந்துட்டா பெரிய விஷயம். ஹைவேஸ் போடும்போது எத்தனை வீடு இடிச்சு போட்டாங்க, ஹைவேஸ் போடும்போது எத்தனை மரத்தை இடிச்சு போட்டாங்க, சர்வசாதாரணமாக போயிடுச்சு எல்லாம். அப்போ இந்த உண்மை ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரிகிறது. இல்லை இது இல்லை, இதுக்கு மேலே வேற ஒன்று இருக்குது. அஸ்திபாரம் உள்ள நகரம், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வரப்போது வரப்போது வரப்போதுன்னு இருந்தானாமா, சீக்கிரம் வரும், நான் ஓட்டத்தை முடிச்சா நான் அங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன்னு இருந்தானாமா. ஆனால் வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், அதான் ரொம்ப முக்கியம். அந்த 13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், 39 வசனம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன் போன, ஏன் கிடைக்கல? இவ்வளவு இருந்தாங்களே, இவ்வளவு சாக்ரிஃபைஸ், இவ்வளவு தங்களை வருத்தி கொண்டார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா கூடாரத்தில் குடியிருந்தாங்கிறது சாதாரணம்னு நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், வெள்ளூரில் இப்போ 2024 இந்த மார்ச் மாதம் வெயில் எப்படி இருக்கு, எப்படி இருக்குது வெயில்? தமிழ்நாட்டிலே அதிகமாமா, தமிழ்நாட்டிலேயே அதிகம் வெயில். இதுக்கு பேர் வெயலூர்னு பேர், அதான் வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் என்னது, வெயலூர். ஒரிஜினல் பேர் வந்து வெயலூர், இதுக்கு பின்னாட்கள் தான் வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலே அதிகம், அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் கல் வீடு, மேலே தளம், கீழே தர, ரூமில் ஏசி, எல்லா ரூம்லேயும் ஃபேனு, இப்படி உக்காந்துக்கிட்டு சொல்கிறோம், பா முடியலப்பா, ஆவலப்பா, என்ன வெயில் சொல்கிறீங்க. அவன் எங்கே இருந்தால் தெரியுமா, கூடாரத்தில், அரேபியா பாலைவனத்தில். அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா வெனிஸ் நகரத்தில்? இல்லை. கூடாரத்தில் குடியிருந்தானா அவன் நியூயார்க்கில்? இல்லை. அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா நார்வேல? இல்லை. எங்கே இருந்தான் தெரியுமா கூடாரத்தில்? அரேபியாவிலிருந்து
இஸ்ரவேலுக்கு போகிற வழியில் வனாந்தரத்தில் இருந்தான், பாலைவனத்தில். பாலைவனத்தில் ஏன் கூடாரத்தில் குடியிருக்கிற, யோ இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு. இப்போ நம்மளை சொல்லுவாங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இவ்வளோ வச்சுருக்கிறீங்க ஒரு ஏசி கூட போடாமல் எதுக்கு நீ இவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க, நல்ல ஏசியாக ஃபைவ் ஸ்டாரை வாங்கி போடுங்க சொல்கிறாங்க தானே. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இப்படி இருக்கிற, நல்ல ஒரு வீடை கட்டிகிட்டு வந்தால் வந்துட்ட இஸ்ரவேலுக்கு ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து, அப்படியே ஓரமாக கார்னர் பில்டிங்காக பார்த்து ஒரு வீடை கட்ட வேண்டியதானே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? ஏன்னா அவன் காலத்தில் எத்தனை பேர் வீடு கட்டிட்டாங்க தெரியுமா? அவனுக்கு முன்னாடியே காயின் பட்டணத்தையே கட்டிட்டான், சிட்டி. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, நீங்கள் வீடு கட்டுவதற்கும் நான் கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, நான் கூடாரங்களில் குடியிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் டெம்பரவரி, எப்போ என்னை தேவன் கூப்பிட்டாலும் அந்த கூடாரத்தை கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போது ஆபிரகாம் உன் பையனுக்கு அவர் இன்னொரு கூடாரத்தில் இருக்கிறாரு அப்படியா, அவர் ஏன் கூடாரத்தில் இருக்கிறாரு, அவரை எப்போ கூப்பிட்டாலும் அவரும் போயிடுவார். அப்போது உன் பையனுக்கு வீடு வேணாமா, என் பையனுக்கு வீடு வேணும்னா அவன் கட்டிப்பான், அவன் வேணா அவன் கட்டிப்பான். அப்போ உன் பேர பிள்ளைகளுக்கு அவனுக்கு அவன் கட்டிப்பான். நம்ம பையனையும் பேர பிள்ளையும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு பேர பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் அதை உட்காந்து அழிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஏன்னா தான் வீடு கட்டுற வேலை இல்லையே, நம்மளே முடிச்சிட்டோமே, கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோமே, அவங்களே அழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு அவன் கட்டிப்பான், நீ ஏன் கூடாரத்தில் இருக்கிற, எப்போ கர்த்தர் கூப்பிட்டாலும் ஓடி போயிடுவேன். ஐ ஆம் இன் எ டெம்பரரி டென்ட் சன், ஐ ஆம் லிவிங் இன் எ டென்ட் ரீசன் அட் எனி டைம் அட் எனி காஸ்ட் இஃப் த கால் ஃப்ரம் த ஹெவன், நான் இங்கே டிபார்ட் ஆகிடுவையா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அப்படி ஒரு டெடிக்கேஷனோட வாழ்ந்தவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனாக இருந்தவனுக்கே கிடைக்கலையாமா? அப்போ கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40வது வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்தார். என்னங்க சொல்றீங்க புரியலையே? அவங்க எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு வர்ற வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, லாசுருவை கொண்டு போய் எங்கே விட்டாங்களாம், ஆபிரகாமின் மடியிலே விட்டார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனாக வாழ்ந்த ஆபிரகாம் எங்கே இருந்தார், மேல் பாதாளத்தில் இருந்தாராம். எங்க பாதாளத்தில் இருந்தார், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அன்னைக்கு மரித்த துன்மார்க்கர் எங்க இருந்தாங்க தெரியுமா, தாழ்ந்த பாதாளம்னு ஒரு பாதாளம் இருக்கு அதுல இருந்தாங்க. ரெண்டு பாதாளத்துக்கும் நடுவுல பயங்கரமான பிரிவினை இருந்துச்சான். இங்கிருந்து அங்க பார்க்கலாமா, இங்கிருந்து அங்க பேசலாமா, ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் அங்க இங்கே போக வர முடியாதான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நம்ம சொல்லல, ஆபிரகாம் லாசரு சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யவான் கேக்குறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்க லாசரு வேணு. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, வர முடியாதுப்பா, நீ அங்கே ரொம்ப நல்லா இருந்த, கீழே இருக்கும்போது சூப்பராக இருந்த, ஆனால் இங்கே அங்கே லாசரு கஷ்டப்பட்டான், இப்போ அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் நாங்களே நினச்சா கூட தண்ணி கொடுக்க முடியாது, ரெண்டு பேருக்கு நடுவில் பாதாளம் இருக்குது, பிளவு இருக்கிறது. இவர் நல்ல சாட்சி பெற்று விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அத்தனை பேரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேமுக்கு போகாமல் மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த மேல் பாதாளத்தில் இருந்தவங்களை தான் இயேசு அவருடைய மரணத்தின் நாளில் வசனம் சொல்லுது, கல்லறைகள் திறக்கப்பட்டன. அந்த கல்லனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், பாரடைஸ், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் என்ன சம்பந்தம், மேல் பாதாளத்தில் வேதனை இருக்காது, தாழ்ந்த பாதாளத்தில் வேதனை இருக்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, தேவரீரின் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பாதாளத்துக்கு போகிறோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரர் சொல்கிறான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். யோபு சொல்கிறாரு, பாதாளத்துக்கு நான் போகிறேன். அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் தெரியுது, பாதாளத்தில் மேலே ஒரு கொஞ்சம் நிம்மதியான இடம் இருக்கு, ஆண்டவர் அங்கே அனுப்புகிறாரு. ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது புதிய எருசலேம், அது கிடைக்கல. இப்போ நாம் எல்லாம் சொல்கிறோம்ல சர்வ சாதாரணமாக,
நம்ம என்ன சொல்கிறோம், பரலோகத்துக்கு போகிறோம் பரலோகத்துக்கு போகிறோன்னு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், எல்லாரும் சொல்கிற வார்த்தை பாதாளத்துக்கு போகிறோம் பாதாளத்துக்கு போகிறோம் பாங்க. இவ்வளவு நல்லா சாட்சி இருக்குது, இவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்துருக்கிறாங்க, டெடிக்கேஷனாக இருந்திருக்கிறாங்க, நல்ல டெஸ்டிமனி, ஆண்டவர்கிட்ட இருந்தே சாட்சி வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பெற்றும் அவர்களுக்கு என்ன கிடைக்கலையா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலையே, அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக அந்த மேல் பாதாளத்தில் இருந்தாங்க, இப்போவும் போய் பாரடைஸில் தான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போல. நான் வந்து ஒரு கற்பனை, சரியா, இது ஜெகன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார் ஒரு சாட்சி சொன்னாருன்னு சொல்லிடாதிய, நான் வந்து கற்பனை. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பரலோகத்துக்கு போயிட்டு வரவங்கெல்லாம், நம்ம போகிறதில்ல, அவங்கெல்லாம் போயிட்டு வரதுனால பரலோகமே இப்போ பிஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. நான் வந்து சொல்கிறது ஒரு சின்ன கற்பனை. இப்போது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் பாரடைஸில் இருக்கிறாங்க அஸ்பர் வசனத்தின் படி. இப்போது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்பார், அப்பா 2000 வருஷம் மேல் பாதாளத்தில் இருந்தோம், 2000 வருஷமாக பாரடைஸில் இருக்கிறோம், எப்போ தான்ப்பா இந்த பரலோகத்துக்கு நம்ம போவோம், எப்போ தான் ஹெவனுக்குள்ளே போய் பிதாவாகிய தேவனை பார்ப்போம், இந்த புதிய எருசலேம் எப்போ தான்ப்பா நமக்கு கிடைக்கும், நமக்கு தருவேன் தருவேன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார் ஆபிரகாம், இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியிருக்கு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாருமே ஒன்றா போயிடலாம், அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். அப்போது ஈசாக்கு கேட்பார், இது கற்பனை தான் வச்சுக்கோங்க, ஈசாக்கு கேட்பார், யாருப்பா அந்த விஐபி, எனக்கு தெரிஞ்சு விசுவாசத்தின் தகப்பன் நீங்கள் தான், நீங்களே இங்கே இருக்கிறீங்க, மோசே இங்கே தான் இருக்கிறாரு, என் பையன் யாக்கோபு இங்கே தான் இருக்கிறான், தாவீது ராஜா இங்கே தான் இருக்கிறாரு, இதை தவிர பெரிய விஐபி யார்ப்பா வரணும் அப்படின்னா, நான் சொல்கிறது கற்பனை. ஆபிரகாம் சொல்வார், இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வெள்ளூர்லேருந்து வர வேண்டி இருக்குது, இவர்கள் எல்லாம் வந்தால் தான் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போக முடியும், அவங்க வராமல் நமக்கு ஹெவன் ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லுவார். நான் சொல்கிறது கற்பனையாக இருக்கும், வசனத்தின்படி சரி, வசனத்தின்படி சரி. அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்பதாகவே நமக்கு நியமித்திருந்தார், அவங்களுக்கு முன்னாடியே வச்சிட்டார். We are already selected. We are already chosen one. எதுக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? திருப்பியும் அதான் கேட்கிறேன், Why you are here? எதுக்கு ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நாங்கள்லாம் கிறிஸ்டின், ஒரு குரூப்பு அங்கே போனால் தான் கல்யாணம் நடக்கும், ஒரு குரூப்பு அங்கே போனால் தான் கல்றதுக்கு இடம் கிடைக்கும், ஒரு குரூப்பு நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறோம், வேறு வழி இல்லை போய்த்தான் ஆகணும், இதற்காகலாம் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், இங்கே வராவிட்டாலும் கல்யாணம் நடக்கும், இங்கே வராவிட்டாலும் எப்படியும் அடக்கம் பண்ணிடுவாங்க, இங்கே வராவிட்டாலும் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று, இங்கே வராவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போய்விடும். வி ஆர் ஆல் சூசன் ஒன். எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு? கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கா? கிறிஸ்தவங்களாக தான் நம்ம இருக்கணும்னா சர்ச்சுக்கே வர வேண்டாம். அந்த காலத்தில் யாரும் சர்ச்சுக்கே போல. ஆனால் வேதம் சொல்லுது, சபை கூடி வருவதை சிலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏன் நான் சர்ச்சுக்கு வரேன்? என்னை இந்த சர்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு ரெடி பண்ணுது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு பரிசுத்தவான்கள் சாட்சி வாங்கினாங்களே, அதை விட மேலான சாட்சி வாங்குவதற்காக என்னை ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளில் கொஞ்சம் பேர் சொல்லுவோம்ல, நான்லாம் அந்த காலத்து பியூசிடாமாங்க, வீட்டில் உட்காந்துருக்குமா? அது அவர் அப்போவே கிராஜுவேட்டு, அது அவர் கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அப்போவே கிராஜுவேட். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு 195 பேர் படிக்காதவங்க, 5 பேர் தான் படிப்பாங்க, அந்த 5 பேரில் நான் ஒரு கிராஜுவேட் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லுவாங்க, நல்லது. ஆனால் அன்னைக்கு கிராஜுவேட் படித்தாங்கல்ல, அந்த பாடத்தை இப்போ 6வது பையனே படித்து முடிச்சிடுறான், 6வது இருக்கிற பையனை என்ன பண்ணிடுறான், படித்து முடிச்சிடுறான். எங்கள் அம்மா காலத்துலலாம் 6வதுல தான் ஏவே போட சொல்லி கொடுப்பாங்களாம், ஏ அது வரைக்கும் மணல்ல ஆதானா, ஏன்னு போடுறது 6வதுல தான் ஏ. இப்போ ப்ரீ கேஜிலேயே அது 100 ரைம்ஸ் பாடுது, 2.5 வயசு தான் ஆகுது. எல்கேஜி போகும்போது அது நம்ம 10வது பட்ச பாடத்தில் பாதிக்கு வந்துடுது,
ஒன்றாவது ரெண்டாவது போகும்போதெல்லாம் அது எங்கேயோ இருக்கு, அபாகாசுங்கிறான் அது அங்குறான் இது அங்குறான். அஞ்சாவது படிக்கிறதுக்குள்ளேயே அது அஞ்சு டியூஷன் போகுது. இப்போ வீட்டிலே இருக்கிறது இல்லை, 6:30 மணிக்கு டியூஷன் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் டியூஷன். இப்போல்லாம் எப்படி, நம்ம அன்னைக்கு படித்த பாடமே வேறு. இப்போ இருக்க அந்த பேத்தியோ பேரனோ நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, நீங்கள் சும்மா உட்காருங்கன்னு. அது உண்மைதான், அது சொல்கிற பாதி விஷயம் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பித்தோன்ன பெரிய பூமர் அங்கா இருக்குது, பூமர் அங்கிள். இப்போ நமக்கெல்லாம் பேர் என்னது, பூமர் அங்கிள். சும்மாவாது அந்த காலம் அந்த காலம், அவங்க சொல்கிறதுல பாதி உண்மைத்தான். ஏன்னா அன்னைக்கு நம்ம A+B த ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறதுக்கு 10வது தேவைப்பட்டுச்சு, இப்போ 6வதுலேயே சொல்லி முடிச்சிட்டாங்க A+B த ஹோல் ஸ்கொயரை. அப்போ இன்றைக்கி அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்போவே அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவர்களை பூர்ணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்டவங்களாக இருக்கணும், அவங்களே டிகிரி முடிச்சிட்டாங்களாமா. நாம் இன்னும் 2வது வாய்ப்பாடுலேயே உட்காந்துருக்குறோம், 2:1:2, 2:2:4, 4:2:8. இதை கௌரவமாக சொல்லிக்கிட்டு வீட்டில் 10 கமாண்ட்மெண்ட்ஸை எழுதி போட்டு எங்கள் வீட்டில் டெய்லி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அவன் கமாண்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தினால் என்னை உங்களால் குற்றம் சாட்டவே முடியாதுன்ட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு நாம் நீதிமான்களாய் மாறணும். அப்போ இருந்தாதான் அது பூரணப்படும். உங்களை நம்ம மைண்டில் யாரோ ஒருத்தர் தப்பாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஒரு 50 வருஷமாக, ஒரு தப்பான விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை. என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமா, சர்ச்சில் சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு யாரோ தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை முதல்ல எரேஸ் பண்ணிவிடுங்க, எரேஸ் பண்ணிவிடுங்க. நோ சான்ஸ், சும்மா யாரோ சொன்ன புருடா. சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு சொன்னால், டேனியல் ஒயின்ஸ்னு ஒருத்தர் நடத்துகிறார் பெங்களூரில், அந்த ஒயின் ஷாப்புக்கு பேர் டேனியல் ஒயின்ஸ். அவர் சந்தா பக்காவாக கட்டுறாரு, அவரை சேர்த்துக்கலாமா பரலோகத்தில்? நம்மால் ஒருத்தர் வட்டி கூடுறாரு 10 வட்டி, ஆனால் சர்ச்சில் முதல்ல நிற்பார், கமிட்டியில் மெம்பரு, எதுனாலும் ஃபஸ்ட்டு ஆஃபரிங் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தட்ட வேலத்தில் முதல்ல வாங்குறவர். இவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா? அது எப்படி போவார்? வட்டிக்கு கொடுக்குறவர், குடிக்கிறவர், சிகரெட் குடிக்கிறவர் சர்ச்சில் சந்தா கட்டிட்டா போயிடுவாரா பரலோகத்துக்கு? அப்புறம் அது பரலோகம்னு எப்படி சொல்கிறது? அவர்லாம் வந்தார்னா பரலோகம் பரலோகமாகவே இருக்காது, தூதனையே கெடுத்துருவார். அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், நம்ம மைண்டில் ஏதோ ஒன்று ஏற்றிட்டான். என்ன ஏற்றிட்டாங்க, நீ சந்தா கட்டிட்டு வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், உமது அடியானை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். நோ சான்ஸ், நோ சான்ஸ். தப்பா யாரோ உங்க மைண்ட்ல ஏத்திட்டாங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம பையன்கிட்ட சொல்லிடுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, கவலைப்படாதரா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டீச்சர் கொடுத்துருவாங்க, அதை மட்டும் படிச்சா போதும் ஷோரா 75 அப்படிம்பான். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிடுவான், க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா அவனுக்கு, இப்போ எங்கிட்ட தான் இருக்குது, இதை மட்டும் படிச்சா போதும்பா. போய் உக்காந்தோம்னா இவங்ககிட்ட சொன்ன எதுவுமே பேப்பரில் இருக்காது, இவங்க இம்பார்ட்டன்ட் சொன்ன எந்த க்வெஸ்சனும் இருக்காது. அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படித்தவன் பையன் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே, டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே அந்த வருவாங்க, ரோமிங் வருவாங்க டீச்சர், அப்படியே வருவாங்க, அப்படியே வந்து கேட்பாங்க, என்னடா இப்படியே தான் இருப்பான், பேப்பரை நீங்கள் போய் பார்க்கணுமே, மேலே ப்ரைஸ் அலாட் போட்டிருப்பான், ஏன்னா ஆன்சர் தெரியாது, ப்ரைஸ் தலாட் போட்டிருப்பான், ஒவ்வொரு பேஜ்லேயும் சிலுவை போட்டிருப்பான், ஃபஸ்ட்டு 8 பேஜ்னா 8 பேஜுக்கும் சிலுவை போட்டுருவான், கடைசியாக எழுதி வச்சுருப்பான், யாருக்கு, திருத்தர டீச்சருக்கு எழுதியிருப்பான் கீழே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். ஏன் படிக்கல, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படித்தவர் அவர். நிறைய பேர் அப்படித்தான் வாழ்நாளெல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பைபிளில் சொல்கிறத ஒன்றுத்தையும் கேட்கறதில்ல, காட்டில் மட்டும் ஒன்று ஏறிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு கலரைக்கு இடம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த சர்ச்சில் மெம்பர் என்ன ஆனாலும் கொண்டு போய் நம்மளை புதைச்சிருவாங்க. சார் கல்றையில் தான் சார் இடம் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்காது சார்,
உங்க பாடிக்கு தான் இங்க கல்லறையில இடம், ஆத்மாக்கு பரலோகத்தில் இடம் இருக்காது. இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் தைத் ஆர் ஆஃபரிங், இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்டேட்டஸ், இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் எஜுகேஷனல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஹோலினஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். விசுவாசத்திற்கு தகப்பனான ஆபிரகாமுக்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போகுமானால், யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டியவங்க. பல நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்குதா, பையன் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும் போது நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம். என்ன சொல்லி கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா, ஏய் அந்த பையனை பாடுறா, ஒன்றும் இல்லாத பையன் எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு, போ அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு தானே சொல்லுவோம். அது யாரோட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா, நம்ம பையனோட நல்லா படிக்கிற பையனோட, அப்படி தானே கம்பேர் பண்ணுவோம். அம்பார் எப்படி மார்க் எடுக்கிறானு என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா, ஏய் அந்த பையனை பார் நாலு சப்ஜெக்டில் ஃபெயிலு, அவங்க கூட போய் சேருப்போ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவ, சொல்லியிருக்கீங்களா, சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ நாம் பரிசுத்தவான்கள் பூரணப்படணும்னா அவன் நம்ம இல்லாமல் பூரணப்பட முடியாதுன்னா, அப்போ நாம் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட வந்து பூரணராக முடியும், எப்படிப்பட்டவனாக நாம் இருந்தால் அவன் நம்மக்கிட்ட பூரணராக முடியும். நான் வசனத்தை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை, வசனத்துக்குள்ளேருந்தா அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹோலினஸ், ஃபெய்த், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா இட்ஸ் நாட் அப் ஆன் பேஸ்ட் அப் ஆன் த மெம்பர்ஷிப். தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் போகிற இடம் ஹோலினஸ், ஹோலி பிளேஸ், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம். பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம், சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் இடம். சர்ச்சுக்கு வர்றவனுக்கு இடம் இல்லை, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு ஆண்டவர் எழுதுறார். அப்ப சபைக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பரலோகம் பைபிள் சொல்லல, சபைக்குள்ள வந்து யார் சக்சஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ரெடியா இருக்கிறோமா, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கா, அப்படியானால் நாம் எந்த நீதிமான்களாக இருக்கிறோம். வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க, ஏசாயா 57:1 வாசிங்க. நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள், அதை ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இந்த வசனம், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இந்த வசனம் பொதுவா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆனால் நாம் என்ன பண்ணிவிட்டோம், அந்த வசனத்தை அடக்காராதனை வசனமாக மாற்றிவிட்டோம். யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை அறிவிக்கிறதுக்கு இந்த வசனம் தான் தலைக்கு மேலே இருக்கும் அந்த போஸ்டரில். நம்ம எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா, உங்களுக்கு அவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு கேட்குறீங்களா. நல்ல நல்ல பாட்டெல்லாம் சாவு பாட்டாக மாற்றி வச்சுட்டோம், ஆனால் அவங்க அப்படி எழுதலை. எழுதினவங்க தேவபிதா இந்த மெய்ப்ப நல்லோ இருக்குது தானே, இப்போ அதை எங்கே பாடுறீங்க பெரும்பாலும். ஆ இப்போ அந்த பாட்டை பாடினா இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்க அந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க, நல்ல பாட்டாக பாடுங்க, ஆனந்தம்மா இன்பக்கானான்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டில் அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார், என்னுடைய பொல்லாத பாவங்களையெல்லாம் நீக்கிட்டார்னு அவங்களுடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பாடுவாங்க அதில். இப்போ ஆனந்தமாக இன்பக்கானான் என்ன பாட்டு, இப்போ சாப்பாட்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள்னு ஒரு பாட்டு இருக்கு, அது பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஜெயம் பெற்றவர்கள் பாடுற பாட்டுன்னு பைபிளில் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாடினா இப்போ என்ன பாட்டாக மாறிடுச்சே, பாடினா திட்டுறாங்க வேற, பையன் தெரியாமல் பாடிடுவான் வீட்டில், ஆனந்தமாய் வாய மூடுறாரே, காலங்காத்தால ஆனந்தமாய்ங்கிற தாத்தா வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு,
தாத்தா இழுக்கிறதுக்கும் ஆனந்தம்மா இன்பகாணனுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்ம அப்படி மாத்திட்டோமா? இப்ப நீங்க வாச வசனம் இருக்குல்ல, அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், மகா மேன்மையான வசனம். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதோட அர்த்தம் என்னன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஒரு மகா உபத்திரம் வரப்போகுது. நம்ம இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு சாயங்காலமோ கத்திரக்கு சித்தமான அதை பத்தி பார்க்க போறோம். அப்படி ஒரு மகா உபத்திரம் ஒன்று வரப்போகுது. அது வர்றதற்கு முன்பதாக தேவன் வந்து நீதிமான்களை என்ன செஞ்சிருவாரு, எடுத்துட்டு போய் தன்னோட வைத்துக் கொள்வாருங்கிறதான் வசனம். இதை எப்படி எழுதிட்டானா, நம்மால் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கத்திர அவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு. அவரே ஐசியூல இருந்திருக்காரு நாலு நாள். இதை விட தீங்கு என்ன இருக்கு? அவரே 10 லட்சம் ரூபாயை முடிச்சுட்டாரு. 10 நாளில் 10 லட்சத்தை முடிச்சுட்டாரு. 58 வயசு வரைக்கும் சேர்த்ததை 5 மாசத்துல வேலை

முடிச்சிட்டார். இப்ப அவருடைய போஸ்டர் போடுறான், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவரை பார்த்தா பாவமா இருக்கு, அவருக்கு அத்தனை ஊசி குத்தி கஷ்டப்பட்டு கடைசியில் வெண்டிலேட்டரில் வச்சு அப்புறமா சொல்கிறாங்க பாவங்க அவரு அப்படின்னு. அந்த போஸ்டரில் போடுறான், தீங்கு வராதிருக்கும்.

தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இதான் நீதிமான்கள் மரித்தது. என்ன நம்பிக்கை இருந்தாலும், என்ன வாழ்ந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் தான் வந்துச்சு, ஆவிக்குரிய மரணம். அதாவது அவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா, வசனம் சொல்றது மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு பேர் அது. ஆனால் உங்களுக்கு எனக்கு வசனம் சொல்லுது, தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் மரிக்கிறதுல நமக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. நம் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. நம்மை கர்த்தர் எடுத்து கொள்ளப்பட போகிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானதொன்றை கர்த்தர் நமக்கென்று நியமித்து வைத்தார். இப்போ அவங்கெல்லாம் பாரடைஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஹெவனுக்குள்ளே போகலை. ஏன் ஹெவனுக்குள்ளே போகலை? அதே கதை தான். ஈசாக்கு கேட்டால் ஏன்பா போல? ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வர வேண்டி இருக்கிறது. இவங்க எல்லாம் மறுரூபம் ஆவாங்க. 1:4-16-17, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டுன்னு இருக்கு. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த ராப்சர், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக போகிறோம். இதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணினது நமக்கு. நாம் அதை அடைவோமாங்கிறதான் கேள்வி. நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமே நம்மகிட்ட இல்லையே, அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமே நமக்கு இல்லையே. அவர்கள் எதையுமே கர்த்தருக்காக இழந்து அந்த நகரத்துக்கு காத்திருந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் மரிக்கிறவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். அவர்கள் நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள், நாம் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பொதுவாக கொஞ்ச நாளாக, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷமாக, இந்த உபதேசத்திலிருந்து சபை போயிருச்சு. பரலோகத்தினுடைய ஆசையை விட்டு சபை போயிருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், படிப்பு, வேலை, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எங்களுக்கு சொன்னது, எங்கள் தாத்தா அவங்களாம் சொன்னது, படிப்பு வேலை எதுக்காகனா, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆமாம் தானே? நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு படிப்பு, அதன் மூலமாக ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 5-6 மணிக்கு வந்துடுவாங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, இருக்கிறதுல ஃபேமிலியை நடத்துவாங்க, எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, அழகாக ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க, குடும்ப ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போது வேலை சம்பளம் ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டால், குடும்பமே இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வேலை, குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம். கணவன் காலைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராரு, மனைவி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு காலையில் வராங்க, யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைகளை நீங்கள் பார்த்துங்க காலையில், நைட்டில் நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் போனால் தான் கட்டுப்படி ஆகும், ரெண்டு பேரும் போனால் தான் குடும்பம் நடக்கும். எப்படி நடக்கும்? இப்போ இவங்களுக்கு இவங்களுடைய குடும்பம் என்பது என்ன? வீடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? காரு. இவங்க குடும்பம் என்பது என்ன? வெளிநாடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? ஊருக்கு வெளியே லேண்டு. இவங்க குடும்பம் என்பது என்ன? நகை. ஆனால் நம்ம குடும்பம் என்பது என்ன? நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஃபேமிலி, கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இதுக்கு தேவையானது தான் நாம் சம்பாதிச்சோம். இப்போ சம்பாதிக்கிறதுக்காக குடும்பம் போயிடுச்சு. கணவர் வெளிநாட்டில் 10 வருஷமாக இருக்காரு. ஒரு கணவர் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே போயிட்டார் வேலைக்கு, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு. 5 வருஷமாக வரவே இல்லை. அப்போல்லாம் நான் சொல்கிறது 1990s, அவருக்கு செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாது. 5 வருஷம் வரவே இல்லை. இது நடந்த சம்பவம் அவர் எங்கிட்ட சொன்னது. 5 வருஷம் கழித்து போயிருக்காரு வீட்டுக்கு. போனால் போய் நின்றுருக்காரு, கதவை தட்டிட்டு பெல் அடித்து திறந்தவொடனே அந்த குழந்தை வடிச்சான், 5 வயசு அந்த குழந்தைக்கு. ஓடி வந்துட்டு வாசலில் பார்த்துட்டு சவுண்டாக கத்துச்சான், அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாருன்னு சொல்லிச்சான். அந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சே போச்சான். அவர் நினச்சாராம் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு ஓடி வருவோன்னு. இப்போ வீடு கட்டிட்டார், 5 வருஷத்தில் நகையெல்லாம் வாங்கிட்டார், பணம்லாம் வந்துருச்சு. அவருக்கு 1 மாதம் தான் லீவு.

0: திருப்பி போகணும். ஆனால் அந்த ஒரு மாதமும் பிள்ளை அவர்கிட்ட வரவே இல்லையா. யாரோ ஒரு அந்நியர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அம்மாவும் சொல்கிறாங்களாம் அப்பா கிட்ட போ அப்பா கிட்ட போன்னு, போவே மாட்டேன்தான். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்கிட்ட வந்து சொன்னார், என் பிள்ளை என்னை பார்த்து மாமான்னு சொல்லிருச்சு, இவ்வளோ சம்பாரிச்சு என்ன சார் பிரயோஜனம். அதை விட கேவலமாக இன்னைக்கு குடும்பங்கள் நடக்கிறது. அதை விட கேவலம் இன்னைக்கு குடும்பம். பிள்ளைக்கு அவைலபிலிட்டி அம்மா இல்லை, பிள்ளையுடைய அவைலபிலிட்டிக்கு அப்பா இல்லை. பாருங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடு ஓடு ஓடு ஓடு. அவங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம், எனக்கு 2 லட்சம் சம்பளம். இதுதான் குடும்பம்னு கடைசி 20 வருஷத்தில் பிசாசு உங்க மண்டையில ஏத்திட்டான். ஏத்தி இன்னைக்கு குடும்பம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. அன்னைக்கு வீட்டில் தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க, பிள்ளைகள் அவங்ககிட்ட போவாங்க, நைட்டில் பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க, நோவா கதையில் ஆரம்பித்து கடைசியாக எல்லா கதையும் சொல்லுவாங்க பைபிளில். இப்போ தாத்தா பாட்டியை நீங்கள் வந்த உடனே ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பிச்சி விட்டுறீங்க, யாரையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேங்கிறிய. பிள்ளைக்கு பெட் டைம் ஸ்டோரிக்கு பதிலாக கையில் வீடியோ கேம்ஸ் கொடுத்துட்றீங்க. இன்றைக்கி எப்படி குடும்பம் நடக்கும் யோசித்து பாருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக தான் கர்த்தர் ஃபேமிலி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபு போயிடுச்சு. இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக உட்கார முடியுதா? அரை மணி நேரம் ஜபத்தில் உட்கார முடியல, தூக்கம் வருது. அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, தூக்கம் வருது. சர்ச்சில் உட்கார்ந்து 20 நிமிஷம் செய்தி கேட்க முடியல, தூக்கம் வருது. என்ன சொல்றாங்க சர்ச்சில், 20 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தா ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஆயர்கள் பேச ரெடி, கேட்க நீங்கள் ரெடி இல்லை. 20 மினிட்ஸ்க்கு மேலே, ஐயோ ஆயர் ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டார், பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் உட்காந்து யூடியூப்ல தக்காளி குழம்பு வைப்பது எப்படின்னு அரை மணி நேரம் போறா உட்காந்து கேட்குறிய. யூடியூப்ல யார் எந்த தொகுதி வேட்பாளர்னு உட்காந்து 1 மணி நேரம் கேட்குறீங்க. நியூஸ் உட்காந்து 1 மணி நேரம் நியூஸ் கேட்க முடியுது, 3 மணி நேரம் ஐபிஎல் பார்க்க முடியுது, 1 மணி நேரம் WWF பார்க்க முடியுது. ஆனால் செய்தி 20 நிமிஷத்துக்கு மேலே போனால் உட்காந்து கேட்க முடியல. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சர்ச்சில், எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா? வீட்டில் நல்லா குளித்து கிளம்பி ரெடியாகி பவுடர் போட்டு பக்காவாக வந்து உட்காந்து தூங்குறிய. முகம் கழுவுனா தூக்கம் வராதுன்னு தானே சொல்லுவாங்க பொதுவாக. குளிச்சு பவுடர் போட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கியா? சிலர்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, இருக்கா போயிடுச்சான்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகமாகவே இருக்குது. தலையும் ஆட மாட்டேங்குது, ஒன்றும் ஆட மாட்டேங்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் திறந்துதான் தெரியல, அப்படி உட்காந்துருக்கு. உங்களை எழுப்புறதுக்கு வேற நாங்கள் ஒரு அலாரம் வச்சுருக்கோம் கடைசியாக, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த அலாரத்துக்கு யாராத்தாலும் ஏஞ்சிடுறாங்க, என் ஆத்மாவே என்னன்னா புரிஞ்சிருச்சா? அதை விட பெரிய ஆச்சரியம், திரும்பி பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா? நல்லா பிரிஸ்கா வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா? எப்படி முடியுதுன்னு எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே செய்தி பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி எப்படி கேட்க முடியும்? 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார் இன்னைக்கு. எப்பா எவ்வளோ நேரம் பேசுறாரு. ஆனால் ஃபோன் எடுத்தால் காலையில் அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் வெண்டைக்காய் குழம்பு வச்ச கதையை 1 மணி நேரம் பேச முடியுது. ஃபோனு சூடாகி காது சூடாகி கடைசியில் அந்த ஃபோனே சொல்லுது, எனக்கு உயிர் போகுது வெயின்னு சொல்லுது, பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது. 1 மணி நேரம் உட்காந்து செய்தி கேட்க முடியல, 1.5 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, 1.5 மணி நேரம் ஜபம் பண்ண முடியல. குடும்ப ஜபத்தில் ஜபம் ஆரம்பித்து பாட்டு பாடினோடனே தலை தொங்கிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆற்றுலலாம் கொக்கு இப்படி நிற்கும், அதே மாதிரி உட்காந்துருக்கிய குடும்ப ஜபத்தில். அப்புறம் ஆசை மட்டும் இருக்கு, அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடி. நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் மரித்தார்கள், நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேராக பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ராங் ப்ராமிசஸ் அல்லது ராங் கன்ஃபர்மேஷன் அல்லது பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்பிராதிய. சர்ச்சில் மெம்பராக இருந்து தசமாங்க காணி கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு தயவு செஞ்சு நம்பிராதிய. உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இட்ஸ் அ ரைட் டைம், இயேசு வருகிற காலம். இப்போ நம்மை சரிப்படுத்தி கொண்டோமானால், ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கவனி, என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, சரி நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குறோம் சர்ச்சுக்கு, ஆனால் பாவம்னு சொல்கிறது எங்கக்கிட்ட இல்லை, நாங்கள் குடிக்க மாட்டோம். பொதுவாகவே நம்முடைய தாய் தகப்பன்மார், நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி ப்ரொடஸ்டன்ஸில் இருந்தவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு குணம் கிடையாது. இப்போ இருக்கிறது தான் சீரழிஞ்சு போய் கிடக்குது. அப்போல்லாம் நார்மலாகவே குடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு இதை கேள்விப்பட்டேன், கவர்மெண்ட்டில் அப்போ பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம், வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அரசாங்கத்தில் அல்லது பணத்தை கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் முதன்மையான இடத்துல கிறிஸ்தவங்களை தான் வைப்பாங்களாம் அந்த காலத்தில். என்ன ரீசன்னு கேட்டால், பேசிக்காகவே அவங்க நல்லவங்க, திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்க ஆசையுடையவங்களாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாலாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கவர்மெண்ட் வாகனத்தை கூட யூஸ் பண்ண மாட்டார். மயிலாப்பூர்லேருந்து இதுக்கு நடந்தே போவார், கச்சேரி ரோட்டிலேருந்து அவர் மயிலாப்பூர் காலனி வரைக்கும் நடந்தே போவார், எந்த இதுவும் எடுக்க மாட்டார், கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டார். யாராவது ஆஃபீஸ்லேருந்து சந்திக்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்வார், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இருப்பார், எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பாருங்கம்பார். பேசிக்காகவே அவங்க நீதிமான்களாக இருந்தாங்க. இப்போ தான் எங்கேருந்து கற்றுக்குச்சுங்கன்னே தெரியல. கிறிஸ்மஸ்க்கு குடிச்சிட்டு வந்து உள்ளே உட்காருது, நியூ இயருக்கு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருது, இதெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போகணே தெரியல. நான் உங்கள் சர்ச்சை சொல்லலை, நீங்கள் தங்கம், நான் பேசுறது எல்லாமே வேலூருக்கு வெளியே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க போறியா? ஒருவேளை உங்கள் சர்ச்சில் யாராவது உட்காந்தா நீங்கள் தான். சபைக்குள்ள குடிச்சிட்டு வரோம், சபைக்குள்ள உட்காந்து கேட்டா
1: கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான்,
0: மத்த நாள்னா இவர் பரிசுத்தவான். இவர் அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவங்க குடிக்கவே மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதை விட முக்கியம் ரேடியோ, அப்பெல்லாம் டிவி கிடையாது, ரேடியோவில் சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு குரூப் குடும்பமே உட்காந்து சூப்பர் சிங்கர் பாடுது கிறிஸ்தவ வீட்டில். இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாவம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்கள் குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, சர்ச்சுக்கு போகிறோம், மற்றபடி எங்களுக்கு என்ன? நீங்கள் சன்மார்க்கர், நீதிமான் கிடையாது. சன்மார்க்கர் வேறு, நீதிமான் வேறு. யார் சன்மார்க்கர்? நம்மளை போல உலகத்தாரம் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க. உலகத்தார், இயேசுவை அறியாதவங்களை சொல்கிறேன், எத்தனை பேர் உண்மையும் உத்தமமானவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சன்மார்க்கர். நாம் நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். சன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதற்கு அல்ல, தேவ மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன, லஞ்சம் வாங்காம ஒரு ஆள் இருந்தால் அவர் நல்லவர், ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா? அவர் நல்லவர் இல்லை, நார்மல் பர்சன். ஏன்னா லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது நார்மல். நம்ம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவர்னு சொல்கிறோம் தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டதுனால இவர் லஞ்சம் வாங்காதவர், நல்லவர். லஞ்சம் வாங்காமல் இருப்பது நல்லவர் அல்ல, நார்மல். எல்லா மனுஷனும் லஞ்சம் வாங்காமல் தான் இருக்கணும். வாங்குறவன் கெட்டவன், மிச்சம் எல்லாருமே நல்லவன் தான். இங்கே நாம் ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவருங்கிறோம்? எல்லாரும் கெட்டவன் ஆகிட்டதுனால நம்ம நல்லவளாயிட்டோம். நாம் லஞ்சம் வாங்காத மட்டும் இல்லை, நாம் வெறும் சன்மார்க்கர் அல்ல, நீதிமான்கள். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், சிந்தனையிலேயே தேவனை தரித்தவர்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள். நான் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் சன்மார்க்கராக இருக்கிறேன், நீதிமானா இல்லை. நீதிமான் யார் தெரியுமா? பணத்தை வச்சுக்கிட்டு உண்மையாக இருக்கிறவன் நீதிமான் அல்ல. பணத்தை வச்சுக்கிட்டு அது மேலே ஆசை இல்லாமல் தேவன் மேலே அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறானே, அவன் தான் நீதிமான். இன்னைக்கு என்ன இருக்கு? என் குடும்பம் நான் சம்பாரித்தேன், நான் வச்சுக்கிட்டேன், யாருக்கும் தரமாட்டேன். நான் என்ன என்னோட தானே வச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவானை பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் உண்மையா வச்சிருக்கிற அந்த பணக்காரனை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அவன் தான் நீதிமான். இன்னைக்கு நம்மளால இதை விட முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே, சில காரியங்களை விட முடியலையே. 50 புடவை இருக்குது, மருமக ஒரு புடவை ஆசையா கட்ட கொடுக்க வருதா தோணுதா? ஒரு வேலைக்காரமாக ஒரு புடவை கொடுக்க தோணுதா? தோணாது. அந்த புடவை கிழிஞ்சிருச்சுன்னா கரித்துணியா தான் மாறுமே ஒழிய யாருக்கிட்டையும் போகாது. அது கரித்துணியா மாறும். கரித்துணியா மாறினதுக்கு பிறகு மிதியடியாய் மாறும். மிதியடியாய் மாறின பிறகு வீட்டில் எதையாவது துடைப்பதற்கு ஓரமாக இருக்கும். ஆனாலும் அது யாருக்கும் போகாது. எத்தனை இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குற எண்ணம் வராது. ஒரு காலத்தில் மிச்சம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் வெளியே கொடுத்துருவாங்க. இப்போ ஃப்ரிட்ஜை வாங்கி மொத்தம் உள்ளே போட்டாச்சு. யாருக்கும் கொடுக்குற ஒரு வாரமானாலும் கெட்டு போய் தூக்கி வெளியே தான் போடுறீங்களே ஒழிய யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையே. சன்மார்க்கர், யாருடைய பொருளையும் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சன்மார்க்கர் நார்மல். ஆனால் உங்கள் பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க பாருங்கள், நீங்கள் தான் நீதிமான். இதுதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு பொருளாசை உச்சத்தில் இருக்கு, பணத்தாசை உச்சத்தில் இருக்கு, திருடலை ஆனால் கொடுக்குற எண்ணம் இல்லை, அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆபிரகாம்கிட்ட எப்படி இருந்துச்சான் தெரியுமா? எல்லாம் கடக்கு, இது எண்ணத்தை வச்சுட்டு என்ன செய்ய, இது எதுவும் பரலோகத்துக்கு போக உதவாது, நான் அந்நியரும் பரதேசியம், இதை விட்டுத்தள்ளு. அந்த எண்ணம் ஈசாக்குக்கு இருந்துச்சு, அந்த எண்ணம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? நான், எனது, என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரன், எந்த, நான் செத்த பிறகு என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைங்க செத்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைங்க செத்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு, இப்படி யாருக்கும் கொடுக்குற எண்ணம் கிடையாது. அது மேலே அப்படி ஒரு வெறி வைராக்கியம். ஆனால் நான் குடிக்க மாட்டேன், நான் சம்பாரிச்சது, நான் ஏன் ஒருத்தருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்தேன். உங்களை மாதிரி படித்து, உங்களை மாதிரி அறிவாளி இருந்தோம், வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளை மாதிரி வேலை கிடச்சி சம்பாரித்தோம், அதை வீட்டுக்கு சேர்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லேயும் எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் வேலை பார்த்து கையில் சம்பளம் வராமல் இருக்குது? எத்தனை பேர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வராமையே இருக்குது எத்தனை வருஷம்? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் கிடைக்க வச்சுருக்கிறாருல்ல, அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அதுலேருந்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது? கண்ணுக்கு எதிரில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுது, அவனை பார்த்து சொல்வாங்க, ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் நாளைக்கு நீங்கள் போகும்போது சொல்லுவார், ஆண்டவரே ஜோம் பண்ணுவோம். நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பரிசேயர் நீதியை பார்க்கிலும் நம்ம நீதி மேலானதாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமிலிருந்து இருக்கிற அத்தனை பேரை விட ஆண்டவர் அதிகமான நீதியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார், அவங்க நீதி இல்லை, அவங்க நீதி பத்தாது, அவங்க நீதி குறைவும்பாரு. நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்குது? நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களுக்கு தூரமாக இருக்கிறேன்? நான் இன்னும் எந்த விதத்தில் நீங்கள் விரும்புகிறபடி இல்லை? இன்னும் எங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லோரும் நம்ம இல்லை, முடிஞ்சவங்களாம் எழுந்திரிங்க பாப்போம். முடிஞ்சவங்க எழுந்திரிங்க, முடியாதவங்க பரவாயில்ல. நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை ஆராய்ந்து பாருங்கள், தேவனை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்குதா? நம்ம வாழ்ந்த உண்மைக்கு ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிச்சிட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்கள் உங்கள் வேலைக்கு உண்மையாக இருந்தீங்க, ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்துட்டார். நீங்கள் உங்கள் மனைவிக்கு, கணவனுக்கு உண்மையாக இருந்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்க, உலக பிரகாரமாக என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்கள் செஞ்சதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீங்கள் வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஆண்டவர் பல மடங்கு திருப்தி கொடுத்துட்டார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களை ப்ரொமோஷன் கொடுத்தார். நீங்களே எத்தனையோ தடவை சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதே இல்லை, என்னை விட சீனியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்தினார், அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆனால் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்களா? யாருக்காவது இயேசுவை பற்றி சொன்னீங்களா? இல்லை தரித்திரருக்கு உதவி செஞ்சீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் எனக்கு குணமாக்க வரவில்லை. நான் கவலையாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, நீர் எப்பொழுது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு. இயேசு சொல்கிறார், இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்ததான். உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களை ஆரம்பித்து உங்கள் வீட்டு வாசல்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து நண்பர்கள்லேருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கொடுக்க முடியாவிட்டால் ஒரு சின்ன பார்ட்டாவது கொடுக்கலாமே, ஒருவேளை மொத்த ஃபீஸையும் கட்ட முடியாவிட்டால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து என்னால் இவ்வளோ முடியும்ப்பா, நீ உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலாமே. ஒருவேளை ஒரு மாதம் மளிகை சாமான் வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் ஒரு வாரம் மளிகை சாமானியாவது வாங்கி கொடுக்கலாமே, நீ உன் பிள்ளைகளும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாமே. ஒருவேளை உங்களால் ஒரு மாதத்துக்கு தேவையான மெடிசன் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான மெடிசனை வாங்கி கொடுக்கலாமே, உங்களால் அது முடியுமே. கர்த்தர் அந்த அளவுக்கு தானே நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் என்னது என்னுடையது ஏன் பிள்ளைங்க, யோசித்து பாருங்க. நாளைக்கு இவ்வளோதானா உங்களுடைய தேவனுடைய சொத்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க பரலோகத்தில்? ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் வெளிநாட்டில் செட்டிலாக போகிறானா, இங்கே இருக்கிறதெல்லாம் விற்று அந்த ஊர் பணத்துக்கு மாற்றிடுவான், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். பரலோகத்தின் கரன்சிக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். வெரி சிம்பிள். எவ்வளோக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களோ, அவ்வளவும் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டாக பரலோகத்துக்கு போயிடும். இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே ஆண்டவர் அங்கே கொடுத்துருவார் உங்களுக்கு. ஏன்னா அப்படி தான் பைபிள் சொல்லுது, இங்கே எதை செய்தீங்களோ அதை அங்கே எனக்கே செய்தீர்கள். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாம் சன்மார்க்கராக இருக்கிறத விட நீதிமானாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய பாதப்படியில் உட்கார்ந்துருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது எப்படியாகிலும் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்படும் கிருபை பாராட்டு ஆண்டவரே. நாங்கள் வெறும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறவர்களாக, பரலோகத்தில் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளவர்களாய் மாற கிருபை பாராட்டு. நாங்கள் சன்மார்க்கராய் அல்ல, நீதிமானாய் மாற எங்களுக்கு இருப்பதான். ஆசிர்வதியும் வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: ரயில்வே ஸ்டேஷன் நான் படுத்துட்டு இருந்தேன், இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது என்க்குள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்,
2: ப்ரைஸ் லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிய வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தவங்களை அதிகமாக பயன்படுத்துவாராங்க. முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட்டுன்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்ட தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: இப்போ நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்தளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்கக்கிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு, அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் கொத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்லலாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சைக்கு போவீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை ஒன்று
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போடுறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடையெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போது அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்ருக்கும் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துனதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போது மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன அவங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின்னு. அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் போய் உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் அவங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான், வீட்டில் அப்படின்ற பிரச்சனை இல்லை.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
1: சரி சரி.
0: ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை பண்ணுறான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது 2-வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சட்டனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம்
0: இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளி என்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் 2 ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால் நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது, நான் ஒரு மக்கு வேஸ்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படியே பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், இன்றைக்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம், அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படினுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்தை கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா அடங்காத ஒரு மனுஷனாக யாரான்னா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம் போய் பார்க்கலாம் அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்பிலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான். இன்னும் ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கை வச்சு கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இப்படி என் வாழ்க்கை போயிட்டுருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்களுக்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும், என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபா இல்லை 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அதை விற்றுட்டார். அது அன்னைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை. ஆனால் அப்பா சொல்லிட்டார், இனி ஒன்றும் இப்போ என்ன என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு ஒரு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்கு செஞ்சார்னு நான் நம்புகிறேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. நானும் வேதனையாக கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி, சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப், சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம். படிப்புக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆனுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண,
0: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரமே ஸ்டார்ட் ஆச்சு.
1: சரி சொல்லுங்கள்.
0: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலேருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியே ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம். காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்கள் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம், அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை. நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னால் சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில்

0: எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறைய முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் பாஸ்டர். சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு. நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சுங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில் அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரோடு பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல, அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னான்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா
0: என்னுடைய காரியங்கள் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கூத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன, எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுத இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதத்துக்கு அளவே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரெஹபிலிட்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும் நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு இனி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ளே பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டுருக்குறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கல, நான் எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான் அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு

0: கடவுள் வந்து இல்லை நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்குறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன். அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்னைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோட கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எரிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் மணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். ஃபஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றதை இன்றைக்கி வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில்தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம், வேதனை, கஷ்டம், வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணா அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணே, எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடச்சா கூட போதும் அண்ணே, ஒரு 5000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5000 ரூபா சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவரே என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அது நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால் அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்கார வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் பாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார், இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ இருந்தல்ல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னினதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டவர் ஒரு தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவே தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் என் அம்மாவுடைய வயிற்றில் 3 கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 மரணத்திலேருந்து கத்திர என்னவை அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன், ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்திர என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கத்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கத்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும். இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார். அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலை ஆக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓ கத்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 ஏப்ரல் மாதம் 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா, நான் அப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ண எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு. அங்கே எங்கள் பேர்நம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்பை மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 1.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம் காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால், நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கலை, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லுத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கிட்ட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க, எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குதே காலம்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் HR எங்கள் பேர்நம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப், இல்லைனா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழுநேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முழுநேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டர்கிட்ட நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு. ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், 1 கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்கள் என்னை வாஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேரம் ஊழியத்தை என்னை ஒப்பு கொடுத்த, இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்தர் நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு. அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால், என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னென்னா, அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு. அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை, அம்மா நீ வாழ்கிறதை விட செத்து போயிடுறா, பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறது நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமரம் அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை, எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
1: மாற்றிட்டேன்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு, வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிங்கன்னா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்ஸன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி. கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் என்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களானே ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21-40 இப்படியெல்லாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களில் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா, வருமானம் எப்படி எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து, இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த 2 வருஷம் வரப்போகுது. கத்தர் இது வரைக்கும் என்னை ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கத்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கத்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்திரை என்னை பேசும்படியாக கத்திரை கிருபை செய்ததுக்காக கத்திரை நான் சோதரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பரிகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார்? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கென்றாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன்? யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மிக 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியா நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலை இல்லாத காரணத்தினால் 2 தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகரை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைரக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்தில் கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

0: Thank you very much, Honorable Bishop Paul Kripakaran.
1: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
0: And to Mrs. Iris Kripakaran.
1: Mrs. Iris Kripakaran.
0: And Professor Inian.
1: Professor Inian.
0: Elder Selvaraj.
1: Elder Mooper Selvaraj avargal.
0: And all the fathers and the mothers and children and all those involved in the ministry.
1: அருமையான விசுவாசிகள் தலைவர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
0: It's just a privilege to be in this pulpit.
1: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
0: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
1: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களில் நான் அறிவித்து வருகிறேன்.
0: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kripakaran.
1: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
1: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக்
0: கொள்கிறேன். Dear teacher Mrs. Malathi Karunakaran, that is Bishop Kripakaran's sister called a few days ago.
1: நம்முடைய பாஸ்டர் பால் கிருபாகரனுடைய சகோதரி அவர்கள் மாலதி கிருபாகரன் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது.
0: We have been ministering in their church.
1: Okay, அவருடைய சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்.
0: In Krompet.
1: Krompet பகுதியிலே.
0: As a faith prayer assembly.
1: Faith prayer assembly என்கிற இடத்திலே.
0: Pastor's brother-in-law, also Pastor Victor Karunakaran.
1: பாஸ்டருடைய brother-in-law அவர்கள் Pastor Victor Karunakaran.
0: I called the pastor's wife, teacher amma. She called and said, "Brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God."
1: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், இங்கே த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
0: And the pastor was so glad to invite me and I'm grateful.
1: நான் உண்மையாகவே பாஸ்டர் கூட கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
0: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the 5 continents with the gospel of the kingdom.
1: தமிழிலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது அல்ல, பட் உலகம் முழுவதும் நான் சென்று உங்களுடைய போதகரை போல நான் பல இடங்களிலே சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறேன்.
0: One thing we understand, not only our God is with us, our God is for us.
1: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
0: In the last chapter of Matthew's gospel we says, "Behold, I am with you always."
1: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
0: Then Romans 8:38 the great apostle tells us, "If God be for us, who can be against us?"
1: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
0: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
1: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
0: Amen. And when Joy was singing, almost she touched the message that I am going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
1: பரிசுத்த ஆவியின் உண்மையாவே சிஸ்டர் ஜாய் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
0: Joy is the first daughter to pastor's sister and her husband is not feeling good this morning, so he is taking rest.
1: And pastor
0: yes, he is her husband.
1: அவங்க மாலத்தை சாரி ஜாயுடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: And of course, teacher Amma has a son, Joel, and his wife, Lindsay, and they are coming on the way.
1: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Then another son is Joshua and his wife Nancy. They got two sons, they are also coming to join us.
1: இன்னொரு மகனுடைய wife Nancy அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren. They are doing a great work in Romania.
1: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் ரோமேனியாவில் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
0: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ and I heard about that great work that pastor's son and the family doing. But maybe one day we shall be able to visit together.
1: ரஷ்யாவிலும் நான் பல்கேரியாவிலும் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பாஸ்டருடைய மகன் ஈனோஸ் அவர்கள் ரொமேனியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
1: பாஸ்டர் ஐரிஸ் மிஸ்ஸஸ் ஐரிஸ் பால்கபாலன் உடைய சிஸ்டர் இன் லா நான் இப்பொழுது நான் டீச்சர் அம்மா என்று நான் அழைப்பேன்.
0: As a family they are doing a great work professor.
1: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I just wanted to know Kripagaran in Sanskrit means the owner of grace.
1: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: That's the meaning of Pastor Kripagaran.
1: பாஸ்டர் கிருபாகரன் என்ற கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I have not explained this before but the spirit of God told me and Karunagaran means the owner of mercy.
1: கருணாகர் என்று சொன்னால் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
0: So both the brother-in-laws they got Christ's name in their last name Kripagaran and Karunagaran.
1: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
0: So what a joy to see God's people wanting to see you all for a long time but this morning the Lord made it possible to see your wonderful faces.
1: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையில நான் இருக்கிறதில் அதிக சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
0: When God willing my wife Angela is an American, she is a gospel singer just like Joy. So next year when we come professor elder pastor we want to see overflowing in the church of the living God.
1: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
0: She is American.
1: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
0: So we will see you God willing next year.
1: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
0: Like our beloved pastor Paul Kripagaran, his first name is Paul, my last name is Paul.
1: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவருடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
0: And I was a Hindu like most of you.
1: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
0: I didn't know anything about Christ.
1: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
0: Just like most of you I was also Hindu.
1: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
0: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
1: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
0: I was doing physics in the University of Madras you know nuclear physics and I wanted to do some nuclear physics and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just
1: நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே நான் ஃபிசிக்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்ற பாடத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்படியே ஆட்டோம் பாம் எல்லாம் இன்வென்ட் பண்ணி பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விளையாட்டாக சொல்கிறேன்.
0: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
1: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
0: Yes sir, to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
1: And siru vayidile kartar ennai or aasariyanaga or bodhagaraga eppadi ungal pastorai therindukondal adhe pole kartar ennaiyum visheshamaga avar therindukondirukkar.
0: So I told my father and mother, I am not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
1: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
0: I don't have time to drink the cow urine or
1: நான் பசுனுடைய சிறுநீரை நான் ஒருபோது இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
0: They sent me out of the home.
1: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
0: But the Lord God took care of me.
1: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார்.
0: This great man like Pastor Kripakaran and as I said, they know, don't know, but all the great men in Chennai was a great example for my life.
1: Pastor Paul Kripakaran pole matra ella uliyakarale pole kartar ennaiyum kuda oru saatchiyaga inda Chennai pattanathile vaithirundar.
0: I learned great things from these great men and women of God.
1: Inda periya deva manidargalodu kuda irundhu naan aneega sathyangalai andha naatlile naan kattrukondren.
0: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
1: Aneegar kartharude rajyathirkulle pravesithu vittargal.
0: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
1: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பால்கிருபாகரன் அவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: That's what God can do for us.
1: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
0: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
1: பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் அவர்கள், மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான் வாழ்த்துகிறேன்.
0: Is it above? Amen. He says, beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
1: உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
0: So the real prosperity is all right to have a lot of things in the world, but the real prosperity is to have a good health and strength.
1: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பலன் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
0: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
1: சுகமான ஒரு வாழ்வு, நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு.
0: We read in the scriptures Moses was 120 years.
1: நாம் வேதத்தை வாசிக்கிறோம், மோசே 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
0: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
1: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களிலே பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
0: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying, yeah. That's the truth. Yeah. He never been to any kind of a medical treatment.
1: அவர்கள் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
0: But the 120 years he had such a health and strength.
1: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what the Lord God is promising us through his word.
1: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
0: Every one of you precious to God.
1: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
0: We are kings and priests to the Most High God.
1: நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
0: We are royal priesthood.
1: நாம் ராஜதீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
0: As our bishop says, that's a good place to say hallelujah.
1: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
0: You're a chosen generation.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
0: From nothing God has brought us so far.
1: ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
0: We have professors, we have great business people, and all of you, we have a great pastor and pastor's wife in this assembly.
1: பேராசிரியர்கள், மூப்பர்கள், அருமையான போதகர்கள், போதகர்கள், மற்ற அநேக தலைவர்கள், விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
0: Those who are in the helping ministry, continue to do the work whatever God has given us. Do that for the glory of God.
1: ஊழியத்திலே உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
0: When I came to Chennai after degree,
1: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
0: அங்கிள் ஓவன் ராபர்ட்ஸ் கேவ் a mat and a pillow to sleep.
1: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
0: So from the little mat and pillow started the ministry.
1: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
0: But God is so gracious.
1: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
0: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes, sir. Some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
1: MA, MA, MPhil, PhD, matter doctor, pattangal, engineer pattangal, ellam thevai dhaan.
0: Just like Ayyamar, education is wonderful.
1: கல்வி மிகவும் விஷயம்.
0: But education without God is an abomination.
1: கல்வி இல்லாம அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
0: But education with God is the greatest asset prosperity in the world.
1: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவர்களாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா.
0: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
1: ஆதியாகமம் புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரைக்கும் வரை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
1: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
0: God's people, when you pray, God answers your prayer.
1: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
0: When you, amen. When you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
1: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: ஆமென். His ears and his eyes are open, Professor, 24/7.
1: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்து கொண்டே இருக்கிறது.
0: We understand. Yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
1: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
0: You can go home and read the scripture.
1: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
0: God was speaking to Solomon.
1: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
0: Now he is speaking to us this morning.
1: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
0: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing. They were seeking God's face.
1: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
0: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
1: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
0: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
1: Matthew சுவிசேஷ புத்தகம்
0: 21 chapter
1: 21 அதிகாரம்.
0: I will read from 12 onwards.
1: 12th வசனத்தில் நான் வாசிக்கிறேன்.
0: Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first.
1: நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
0: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
1: மத்தேயு 21:14 நாம் வாசிக்கும் பொழுது வாசி
0: the blind and the lame came to him at the temple, and he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did, and the children shouting in the temple area, "Hosanna to the Son of David." Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures. It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
1: எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா வசனங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார்.
0: So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13-16, and also Luke 21:18-22, and also Mark 11:15-18.
1: யோவான் லூக்காவ இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ளுவோம்.
0: Or they can get it, professor, from the audio tape. So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident.
1: சுவிசேஷ புத்தகம் எழுதின எல்லாருமே இந்த காரியத்தை அவர்கள் பதித்திருக்கிறார்கள்.
0: We are in a house of prayer.
1: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
0: We are in the temple of God.
1: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
0: Not only God's temple, he says your body is also the temple of God.
1: தேவன் சொல்லிருக்கார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
0: What an honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
1: இந்த நாளிலே கூட எல்லாரோடு கூட நான் தேவனுடைய பந்திலே கலந்து கொள்வது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
0: Our Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
1: எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்படும்.
0: So house of prayer becomes the people of prayer.
1: ஜெப வீடு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கிறது.
0: First thing, the Lord is sanctifying the temple.
1: முதலாவதாக கர்த்தர் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: He is purifying the temple.
1: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
0: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
1: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
0: He is cleansing the temple.
1: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: How important it is, Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
1: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
0: Forgive one another.
1: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
0: Forgiving is also forgetting.
1: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
0: Many times when people have done wrong things to you, you say, "Pastor, I forgive, but I am unable to forget."
1: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் அவர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
0: You may know how much me and Bishop Paul Kribagaran and all of us would have gone through so many things in life.
1: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
0: A lot of things have happened.
1: அநேக சம்பவங்கள் நடந்தன.
0: You don't come overnight to be a leader before people.
1: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
0: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
1: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லாவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
0: So but the Lord God sustained us because we forgive and we forget.
1: என்ன சொன்னால், நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் அது மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
0: So as we are in the house of God, God says you are a people of purity.
1: நாம் ஜெப வீட்டில நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Hallelujah.
0: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out through the power of the Holy Spirit.
1: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
0: So the people of prayer are the people of purity.
1: ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
0: Look at the people, everybody, you know, pray in the world today.
1: உலகத்திலே நான் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
0: But you and I have the living God.
1: நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
0: They also say God, God, God, but they don't know our Father here when you call in the name of the Lord Jesus Christ.
1: அநேக தேவன் என்று அழைக்கிறார்கள், ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: Because our God is not an established religious God.
1: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தேவன் அல்ல.
0: Our God is not a God of religion.
1: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
0: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
1: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியம் உள்ள ஐக்கியமாக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: It's not a religion, but a relationship.
1: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
0: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
1: உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா.
0: So when you call that great name,
1: நீங்கள் அந்த பெரிய நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது,
0: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
1: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
0: That is the God you and I have.
1: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
0: You have a direct relationship with God.
1: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
1: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது, அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
0: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open. And this line is open.
1: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
1: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
0: But heaven, telephone line to heaven is always open, Bishop.
1: ana paralavathil irukra telephone vandu eppozhudume adu connection la irukirathu, eppozhudume nam avarodu kuda thodarbu kollalam. Praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: So cheer up, God's people.
1: Devude janangale neengal kali koorungal.
0: People of prayer, house of prayer, people of prayer, people of prayer are people of purity.
1: அந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்.
0: Hosanna means highest praise, or save, the King of Kings and the Lord of Lords, or hallelujah, there's a lot of meaning for Hosanna.
1: Hosanna என்று சொல்லும்பொழுது ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் பல அர்த்தங்கள் உண்டு.
0: As the Lord purified the temple, he says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
1: அங்கு தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்கு தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
0: I call it as people of prayer are the people of power.
1: அங்கு ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The power of the Lord was present there, professor, to heal everyone.
1: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது.
0: And the Lord is touching you right now.
1: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது.
0: Whatever the sickness you might have.
1: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி.
0: Whatever the problem you have.
1: என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி.
0: Whatever the pain you have in your body.
1: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
0: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
0: It's gone.
1: அவர் தேவனாக இருக்கிறார்.
0: It's a done deal.
1: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
0: When the Lord Jesus Christ, it is finished. Everything is finished.
1: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
0: It's a done deal.
1: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
0: You're healed.
1: நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள்.
0: You're blessed.
1: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: You're delivered.
1: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: In the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
0: So we see the people of prayer are the people of power.
1: தோ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுடையவர்களாய் இருக்கிறார்கள்.
0: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
1: அங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் தோ பெலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
1: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரையந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
0: So people of prayer, who are you? You are the people of power.
1: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: You got power in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: The demons flee when you call on that name, great name.
1: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
0: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
0: Powers of darkness flee when you call on that great name.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
0: Hallelujah. The power of God has invested, Bishop, in you.
1: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
0: Every child of God, hallelujah, has the power over the power of the enemy.
1: ella devude pillaiyellum idho satruvukku virodhamaga neengal balan vallamai petrirukkireergal.
0: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
1: Yesu Christu maranathai vittu uyithalum bolude naan ungalku or vallamai kodukiren adu ella vallamai kaatilum migavum velaiyera petra or vallamaiyaga irukkirathu
0: endru sonnar. Such the living God, you got the power over every situation, circumstances, everything going around you.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: You can change the situation in this great nation.
1: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலைகளாக மாற்ற முடியும்.
0: God has given the authority into the hands of God's church.
1: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Don't be afraid.
1: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
0: There are 365 fear nots.
1: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
0: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
1: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாத என்று அவர் சொல்கிறார்.
0: People of purity, people of power.
1: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38th verse please.
1: Apostles 10:38 yarailum vasikalam.
0: Amen, amen,
1: amen.
0: What else you need?
1: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
0: Our Lord Jesus Christ is the example.
1: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
0: How the Father has anointed.
1: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
0: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
1: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is the power of the living God.
1: அந்த பெந்தகோஸ்தனுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is an experience, not just a denomination.
1: பெந்தகோஸ்தனுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
0: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind with Mother Mary, they were there to receive the anointing.
1: அப்போஸ்தலர் ஒன்றில் நான் வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
1: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
0: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: The anointing breaks every yoke.
1: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The anointing breaks every bondage.
1: இதோ அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
0: The anointing of Pentecost cast out all the demonic powers.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
0: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
1: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
0: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
1: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
0: And the difference is the power of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
0: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
1: உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
0: And the comforter is the Spirit of Truth.
1: அங்க தேற்றர் வாழன் அது சத்திய ஆவியாய் இருக்கிறார்.
0: The spirit of truth is the spirit of power.
1: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
0: The spirit of power is the spirit of holiness.
1: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: We need to have right words with our tongue.
1: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
0: Yes, holiness is the word that we can use through our tongue.
1: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
0: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
1: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
0: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
1: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
0: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
0: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people, we must be careful what you say.
1: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
0: They use various words against us.
1: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
0: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
1: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
0: Because they use bad words, dirty words, that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
1: துன்மார்க்க ஜனங்கள் அவர்கள் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
0: God is so gracious to us.
1: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
0: People of prayer are the people of purity.
1: அந்த ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
0: People of prayer are the people of power.
1: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
0: He says in Zechariah, not by might nor by power, but by the spirit of the living God, say the Lord of hosts.
1: சகரியாவில் நான் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
0: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back. Hallelujah. In the name of the Lord Jesus Christ.
1: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும் தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
0: we have a overflowing ministry here.
1: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
0: We have a blessed ministry here.
1: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இருக்கிறது.
0: We have a blessed leadership here.
1: இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
0: Many times very difficult when our leaders try to discipline us, it's tough.
1: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
0: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
1: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
0: Hallelujah. God is so gracious.
1: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
0: God is so wonderful.
1: மிகவும் அருமையானவர்.
0: There was a time I didn't have a time. 30 naya paisa sir, 30 years ago professor,
1: 30 varshathukku munbaga enakku oru 30 naya paisa kuda enoda karathile illai.
0: No, not even 30 naya paisa to get a cup of tea.
1: Enakku oru tea vaangi kudupad kudipadharku oru 30 naya paisa kuda enoda karangalile 30 varshathukku munbaga illamal irundathu.
0: Day before yesterday, first son captain Abraham Ebenezer Paul called me and said, Daddy, please pray. I am taking 737, 300 passengers. I am flying from Toronto to Miami.
1: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவிலிருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்தில் நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
0: Yes, sir. As a pilot,
1: அவர் விமானியாக இருக்கிறார்.
0: Even though the senior pilot will be sitting with him,
1: ஒருவேளை senior pilot கூட இருந்தாலும் கூட,
0: as assistant, he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
1: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேற பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம், அதிலே என்னுடைய எபினேசர் பால் என்ற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
0: அவர் சன்ஸ் வைஃப், ஏப்ரஹாம்ஸ் வைஃப் இஸ் அ பீடியாட்ரிஷியன், அ சைல்ட் டாக்டர், மெடிக்கல் டாக்டர்.
1: என்னுடைய மகனுடைய ஆபிரகாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
0: So both the sons, both the daughters, they are blessed.
1: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகளும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
0: ஐயா அம்மா, ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க. நானு to serve the Lord.
1: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
0: That's what your children become. Your children also will become.
1: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
0: So be patient.
1: நீங்கள் பொறுத்திருங்கள்.
0: Use your words carefully.
1: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
0: Because there is life and death.
1: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
0: In the power of the tongue.
1: நாவின் வல்லமை.
0: Yes sir, Proverbs, we don't have time. 18 and 21.
1: நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
0: We are going to close soon. So the people, house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power. And finally, you see that in the same scripture, when the chief priests and the religious people, they began to be, jealous. But the children began to praise.
1: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
0: Amen. So the people of prayer are the people of praise.
1: And ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
0: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
1: தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
0: Amen.
1: Amen.
0: There is great power behind your praise.
1: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: Amen. There is a great power behind your tongue.
1: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
1: And now இன்னும் ஒரு மூணு வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
0: Thousands and thousands of men and women have gone before us.
1: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
0: So God's people have been blessed for the past 2000 some years.
1: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
0: Millions and millions of saints have gone before us.
1: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: So one thing in common in this great men and women, they were people of prayer.
1: மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள்
0: இருக்கிறார்கள்.
1: அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
0: And these men and women, millions and millions who gone before us, our forefathers have, are the people of praise.
1: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள்.
0: Amen. Only one.
1: Hallelujah.
0: We need to praise our God.
1: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
0: Just read three more scriptures, then as I said, our bishop is coming.
1: மூன்று வசனங்களை பாஸ்த பிறகு
0: பாஸ்டர். As you know, David was a man of prayer.
1: தாவீதை பார்க்கிறோம். தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
0: 1118 times David's name is mentioned, bishop, in the both Old and New Testament.
1: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
0: He was an ordinary shepherd boy.
1: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
0: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
1: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரவேலுக்காக அவன் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
0: Just read one scripture, Psalm 89 and 12.
1: சங்கீதம் 89 12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89 12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
0: That's the prayer David was praying.
1: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
0: The Lord's name, and when you can rejoice in his name.
1: அவருடைய நாமத்திலே நாம் களிகூற முடியும்.
0: That's the name that you and I have been given.
1: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
0: Some of you have Christian names.
1: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
0: Some of you have other old names.
1: பிற சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
0: But God's name is still the same.
1: பட் தேவனுடைய நாமம் அது அதுவாகவே இருக்கிறது.
0: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
1: நாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
0: That's the way God wants us to do.
1: அப்படி தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
0: He says, sing unto the Lord a new song.
1: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
0: For example, read Psalm 34 1 and 2 please.
1: சங்கீதம் 34 1 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 34:1-2 வசனங்கள். 34:1-2.
0: What an awesome God we have.
1: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
0: What a wonderful God we have.
1: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
0: Even though he was at that time he was a great king.
1: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட,
0: yet my mouth shall praise God continually.
1: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
0: Not just Sundays,
1: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல.
0: Not just Mondays,
1: திங்கள் மாத்திரம் அல்ல.
0: But all the days of my life,
1: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
0: He says, I think of my days that when I was feeding the sheep.
1: இதோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீ சொல்லும் போது
0: one time the lion came
1: ஒரு முறை சிங்கம் வந்தது
0: one time the bear came
1: ஒரு முறை கரடி வந்தது
0: but through the power of the anointing of the Holy Spirit I killed the lion and I tore up
1: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே ஏதோ சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்
0: That's why he says I will praise the Lord at all times
1: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அவன் தாவீது சொல்லுகிறான்
0: My tongue

0: My God is worthy to be praised because he has given me a new name.
1: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: To God be the glory.
1: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
0: Please read also Psalm 37 and 1 and 2 please.
1: சங்கீதம் 37 1 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
0: Thank you.
1: Nandri.
0: That's what we are asked to do.
1: Nam appadi than nam seiya vendum.
0: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
1: Nam ipdiyaga inda vasanthapadi nam jeevikkum bolude avar namakku balaneyum avar samadhanathai tharugiravaraga irukkirar.
0: Amen. I cannot live holy on my own.
1: Nan ennale parisuthamaga irukka mudiyadhu.
0: But the grace of God that gives me the strength to live right.
1: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
0: The world doesn't know what you mean by holiness.
1: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
0: The world doesn't know what you mean by righteousness.
1: நீதி என்று சொன்னால் உலகத்திற்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the grace of God.
1: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்திற்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the mercy of God.
1: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்திற்கு தெரியாது.
0: But God's people, you know the grace of God.
1: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the mercy of God.
1: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the great experience with Christ.
1: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
0: All the psalms he was not ashamed to praise God. David.
1: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
0: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
1: நான் எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The word of God is so real, saints of God.
1: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
0: Every word is helping us to live right and holy before God.
1: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
0: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
1: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
0: Amen. The church of the living God makes the difference.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: God's people make the difference.
1: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: Amen. You and I make the difference.
1: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
0: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
1: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, கழுவப்பட்டு, மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to see God's face.
1: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all we need to increase our prayer life.
1: நமக்கு अनेक ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: We need to pray for our pastor.
1: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: Amen. We need to pray for the pastor's wife.
1: நம்முடைய பாஸ்டர் மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for our elders.
1: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
1: நம்முடைய உடன் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: One thing you can give freely, that is your prayer for one another.
1: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே.

0: Amen. God wants us to spend time with God.
1: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
0: How much time before our Lord Jesus went to the cross? He prayed all night.
1: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
0: Yes, even before he chose the 12, and then he in the garden of Gethsemane he was praying.
1: அந்த 12 சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனே தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: It's nothing wrong to spend time before television.
1: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
0: Christian television, we listen to God's word, that's all right.
1: Christian channels le nam oru vela devude vaarthigalai ketkirom.
0: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
1: Anaiyar cinema paarkkaradhile adhiga nerathai tv le selavittu kondirukkarargal.
0: I am not saying it is sin.
1: Paavam endru naan oru vela sollavillai.
0: I leave it to pastors. I am a visiting pastor. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
1: But ellavattirkum melaga nam devanodu kuda adhiya nerathai nam selavidavilla irukka vendum.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's read Daniel 2nd chapter 17. Just two more scripture, then we are going to close.
1: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
0: Through 23.
1: 22 வரைக்கும்.
0: Amen.
1: Amen.
0: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
1: Danielum, Shadrach, Meshach, Abednego, மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
0: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
1: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
0: God's people, you need revelation.
1: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
0: You want anointing?
1: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
0: You want power?
1: உங்களுக்கு வல்லமை தேவை.
0: Seek God's face right now.
1: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
0: Anytime you can go to the presence of God.
1: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
0: Amen. Lord, here I am.
1: தேவனே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
0: Speak to me, Lord.
1: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
0: When you speak to me,
1: என்னோடு கூட பேசும்.
0: I will obey.
1: நான் கீழ்ப்படுகிறேன்.
0: Many times obedience is lacking among God's people.
1: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
0: God's people, we need to obey when God speaks to us.
1: தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
0: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
1: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Help me, Lord, to obey what you say.
1: ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
0: Many times we say, பாஸ்டர் என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
1: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
0: That's not our ministry.
1: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
0: Our ministry is to encourage you.
1: இதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: Our ministry is to warn you.
1: உங்களை கண்டிப்பதற்கு தான் தேவனுடைய ஊழியம்.
0: Our ministry is to bless you.
1: உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
0: That's what this leadership is doing to us.
1: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
0: So when the word of God comes to us, let's obey.
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
0: Lord, give me the heart of obedience.
1: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
0: Lord, give me the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
0: Dear Jesus, give me the mind of obedience.
1: இயேசுவே, நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
0: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you will read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
1: வாசிக்கிறபடி அங்க பவுல் சொல்கிற காரியம், இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பரிந்தையும் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: Amen. When God's word comes to us,
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
0: Lord, it is for me. I want to obey.
1: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
0: I want to give you the glory that you are speaking to me.
1: தேவன் என்னோடு கூட பேசினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
0: Thank you for the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
0: Thank you for the word of God coming to me from heaven this morning.
1: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The house of prayer is the people of prayer.
1: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
0: The people of prayer are the people of purity.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of prayer are the people of power.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of power are the people of praise.
1: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
0: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
1: எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
0: Amen. Cannot use our tongue for anything else.
1: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
0: That's why, as I said, on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds, and they began to speak other tongues.
1: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
0: We are reading one more scripture, then we are going to finish.
1: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபி முடிக்க போகிறோம்.
0: Amen. That is in the again Acts of Apostles.
1: அப்போஸ்தல நடபடிகள்
0: 16th chapter.
1: 16
0: 25 to 35 please.
1: 25 ல இருந்து 35 வசனங்கள் வரைக்கும்.
0: Amen, amen, amen. Just imagine, they were beaten, bleeding all over the body.
1: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதிலும் இருந்த ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
0: For the gospel of the kingdom, they were prisoners.
1: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
0: Not for any reason.
1: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
0: And they were not complaining and murmuring inside the prison.
1: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
0: They were not saying any negative things about God.
1: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
0: One thing they did, they began to praise God.
1: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: They began to sing a new song.
1: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
0: They began to worship the living God.
1: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: That's what God's people we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have.
1: தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாயிருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
0: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
1: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
0: So much pain in their bodies.
1: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
0: So much things that they can complain about.
1: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
0: And they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
1: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
0: வேண்டும்.
1: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
0: They began to realize God's power and God's greatness.
1: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
0: And the power of God came like an earthquake.
1: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
0: That's what God can do for you and for me.
1: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
0: When God's people begin to pray together,
1: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
0: when God's people come together in unity in one mind,
1: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
0: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
1: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது,
0: miracle will happen, saints.
1: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
0: Healings will follow.
1: இதோ சுகம் நம்மை தொடரும்.
0: Deliverance will follow.
1: விடுதலை நம்மை தொடரும்.
0: The jailer and the family said, oh Lord, sir, what we must do to get saved?
1: மற்ற புரஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
0: In the Acts of Paul, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house
1: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம்.
0: Your husband is saved, the wife is not saved.
1: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
0: I'm going to call our bishop this morning to pray for you.
1: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நாம் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
0: So believe on the Lord Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: And you and your household shall be saved.
1: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: Those of you who have not given your life to Christ,
1: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ,
0: those who are praying for your loved ones,
1: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
1: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
0: And God's people begin to praise. The others begin to praise.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
0: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody you might ask to sing.
1: நான் அவ்வளவாக பாட மாட்டேன். பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
0: Maybe Joy, maybe help me to sing a song.
1: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
0: And while Joy is singing, would you please come forward?
1: ஜாய் அவர்கள் பாட்டலை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
0: And the Lord will answer your prayer.
1: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
0: Just come forward in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
0: Our bishop is going to pray for you.
1: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
0: Salvation is real.
1: இதோ ரட்சிப்பு உண்மை.
0: Forgiveness is real.
1: பாவ மன்னிப்பு உண்மை.
0: Deliverance is real.
1: விடுதலை உண்மை.
0: Thank you Lord.
1: நன்றி.
0: Thank you Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Hallelujah. Praise God.
1: Hallelujah.
0: May I ask Bishop to take over? Thank you. Thank you sir.

0: நாம் எல்லாரும் உட்காரலாம். அப்போது பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. I give thanks unto the Lord for our wonderful preacher today.
0: இந்த நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: டுடே இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: And in our midst, God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம் மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள்
1: மகிமைப்படுத்தினார்கள். Let's clap hands and
0: கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களில் குடும்ப ஜபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I am not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்பொழுது அதற்கு முன்பதாக
0: Before we go for the Lord's Supper.
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise
1: of God. ஆசீர்வதிக்கப்பட்டு
0: கொண்டிருக்கிறீர்கள். How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது
0: When we step into this May month,
1: நம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு
0: Let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் சங்கீத புஸ்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா.
0: நாம்
1: யாவரும் அமர்வோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's Hallelujah.
1: ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: In the Christian world and everyone used to say
1: you have to pray. தானியேல் போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லாம் அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, do you say I will pray?
1: காலையிலையும் ஜெபிக்கிறோம், மாலையிலையும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாசு வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்பொழுது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜெபம்னு சொன்னா ஏதோ பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: the promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says, I will deliver you.
1: இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையில் சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says, I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எரேமியா 15:21 வாசிக்கும் பொழுது,
0: எரேமியா 15:21,
1: நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது,
0: whenever we hear the word,
1: ஜெபிக்கும் பொழுது,
0: when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது.
0: Bondages are broken.
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
0: The bondages are loosened.
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord is loosing your bondages. How many of you believe?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது கூனியா இருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could not.
1: இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said, you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
0: The Lord delivered from the bondage of Satan.
1: தேவன் கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: at this moment the Lord ஏதோ ஒரு
1: பலவீனமுனை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி,
0: whatever may be the weakness,
1: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your,
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the darkness.
1: Hallelujah.
0: Of the devil.
1: ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, 18 வருஷமாக இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering.
1: Hallelujah.
0: You. Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: in Psalm 34:7, how the Lord is delivering you,
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17th வசனத்தை வாசிக்கும் சங்கீதம் 34:17,
0: 34:17 Psalm,
1: நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 11:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered from the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: hallelujah,
0: hallelujah.
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்,
0: psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தேன், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean, from all kind of troubles you have delivered me.
1: சங்கீதம் 107:6 வாசிக்கிறோம்,
0: psalm 107,
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean,
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected things,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்,
0: your quietness
1: ella and edathile kulambi vidugirathu
0: everything is scattered
1: or periya or vedana inge vandu vidugirathu
0: there will be a great pain
1: ayyo enna yaar vidudalai aakkuvar
0: who can be deliver me
1: engar or nilamai varugirathu
0: that kind of situation you
1: hallelujah.
0: face
1: அதுதான் இக்கட்டு
0: that is the trouble
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை
0: you cannot deliver yourself
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே
0: in god's people's life
1: வரலாம்
0: it may come
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்
0: what the lord does
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: psalm 54
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்
0: the lord delivered me from all the troubles
1: நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே
0: when we are oppressed
1: இக்கட்டான நேரத்திலே
0: at the time of trouble
1: ஆபத்து நேரத்திலே
0: in the time of dangers
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்
0: whenever we call him
1: வசனத்தை அனுப்பி
0: he sends the word
1: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
0: இருக்கிறார் delivers
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்
0: the lord's promise is very important
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார் எப்பொழுது விடுவிக்கிறார்
0: whom the lord delivers
1: இங்கே நாம் வாசிக்கிற மிக முக்கியமானது
0: here we read
1: hallelujah
0: importantly
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது
0: psalm 91:14
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he desires upon me
1: அவனை விடுவிப்பேன்
0: i deliver him
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்டா ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்
0: when you are slothful when you don't pray the lord cannot deliver you
1: யார் கர்த்தர் விடுவிக்கிறாரா
0: whom the lord delivers
1: வாஞ்சையா இருக்கணும்
0: those who are thirstful unto the lord
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: how many of you have come to the church interestingly
1: hallelujah 8 மணிக்கு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க
0: 8 o'clock means they come 12 o'clock
1: 8 மணிக்கு சொன்னா
0: 8 o'clock means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு
0: with a desire
1: 12 மணி
0: they come at 12
1: 11 மணி
0: 11 o'clock
1: 10 மணி
0: 10 o'clock
1: யார் நம்ம கேட்க போறாங்க
0: who is going to ask me
1: நம்ம இஷ்டம்தான்
0: it is our desire
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க
0: the conducting church is not ordinary
1: brother paul சொன்னார்ல
0: pastor paul said
1: hallelujah
0: hallelujah
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்
0: it's a great burden
1: ஒரு கர்ப்ப வேதனை
0: it's a pain
1: hallelujah கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது
0: against god's ministry a lot of things are coming
1: ஊழியத்தை கெடுக்கலாம்
0: how to affect the ministry
1: எப்படி இடிக்கலாம்
0: how to break the church
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம் யாரும் எழும்ப முடியாது எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்
0: whoever comes against the ministry the lord will not allow
1: தேவ ஜனமே
0: oh god's people
1: என் கேள்வி என்ன தெரியுமா
0: my question is
1: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க
0: are you praying means how many of you
1: கையை உயர்த்துங்க
0: come on you say
1: எல்லாரோட கையும் உயரும் ஏனா எல்லாரும் ஜெபிக்கிறோம்
0: you are all praying
1: ஆனா அதல்ல கேள்வி
0: that is not the question
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்
0: we are all praying
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க
0: how many of you praying with hallelujah. a great desire
1: hallelujah
0: hallelujah
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரமா கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவர் என்ன புகழ் வந்து காத்துக்கொள்ள முடியும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல
0: பிஃபோர் தி ஆபீஸ்
1: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல
0: யூ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ரஷ்
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுட்டே ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ள தூங்கினே ஜெபிக்கிறீங்க அது இல்ல வாஞ்சி
0: ஸ்லீப் யூ ப்ரே தட் இஸ் நாட் டிசையர்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா
0: தி டிசையர் மீன்ஸ்
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்
0: as the deer panted for the water
1: hallelujah
0: you have to come
1: அப்படி ஓடி வர்றீங்களா
0: are you running like that
1: வாஞ்ச இருக்குதா உனக்கு
0: do you have that desire
1: hallelujah எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்
0: elijah had that kind of thirst
1: கர்த்தாய் ஜெபித்தார்
0: he prayed carefully
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே
0: since he prayed with a desire
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து Hallelujah.
0: Elijah knelt down and
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: With the meaningfulness he
1: Hallelujah.
0: prayed.
1: உடனே மழை வந்தது.
0: The rain came immediately.
1: நாம ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: நீங்க அழுதழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட கேக்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
0: Because of your weeping and praying nothing will happen.
1: நினைக்கிறாங்க.
0: Many think like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கு இப்படி இருந்துச்சு அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு
0: ஐ வாஸ் லைக் திஸ் தே ப்ரேட்
1: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு
0: தே ப்ரேட் இட் வாஸ் குட்
1: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே
0: அண்ட் இஃப் தே ஆல் ப்ரேயிங் இஃப்
1: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்
0: எவரிவன் கேன் ப்ரே அண்ட் தே கேன் பீ சக்சஸ்ஃபுல் நாட் லைக் தட்
1: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக
0: ஜீசஸ் ஹஸ் ஃபினிஷ்ட் எவ்ரிதிங் ஆன் தி கிராஸ் அந்த
1: விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும்
0: யூ மஸ்ட் ஹேவ் தட் ஃபெய்த்
1: என்ன வாஞ்ச அப்படிங்க
0: கேட்டீங்கன்னா வாட் இஸ் தட்
1: டிசையர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை
0: the desire to see the lord jesus
1: நீ காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: நான் கேட்டா how many of you come with that great desire
1: hallelujah
0: hallelujah
1: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: what desire you have
1: hallelujah இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா
0: do you come to see jesus
1: hallelujah எத்தனை இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க?
0: How many of you come to see
1: Hallelujah.
0: Jesus?
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க சொல்லலாம் இயேசு எங்கெங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
0: You may say I could not see Jesus.
1: Hallelujah.
0: Where is he?
1: திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது
0: and the multitudes follow the Lord Jesus.
1: சகேயு என்ற குள்ளன் என்ன செய்தார்?
0: What Zacchaeus did?
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: He climbed the tree.
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: He climbed on the fig tree.
1: எதற்காக?
0: What for?
1: இயேசு அவர் கண்ணல தென்படல.
0: He could not see Jesus.
1: திரளான ஜனங்கள் மூடி கொண்டிருக்கிறார்.
0: Multitudes covering him.
1: அதனால அவர் போயிரல.
0: He didn't go.
1: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலை மரத்தின் மேல் ஏறி
0: He climbed the tree.
1: இயேசுவை பார்க்க
0: He wanted to see Jesus. Why did he take that effort? That is the desire. There are lots of multitudes came to see Jesus. They just see the surroundings. Zacchaeus climbed the tree. Not to just look around. Why did he climb?
1: எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
0: Night and day he couldn't sleep.
1: எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே.
0: They all say Jesus.
1: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
0: There is the joy. இயேசுன்னு
1: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கே.
0: When I hear the name Jesus I want to jump. Who is that Jesus?
1: யார் அந்த இயேசு?
0: Who is that Jesus? 1000
1: பேர்ல சிறந்தவராமே.
0: He is
1: 10000 பேர்ல சிறந்தவராமே.
0: Beauty among 10000.
1: அப்படி எப்படி இன்ன இருக்கு அவருக்கு?
0: What is he having?
1: அவர் எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: எத்தனை இயேசுவை பார்க்க வாஞ்சி வந்தோம்.
0: How many of you having desire
1: Hallelujah.
0: To see Jesus.
1: ஆண்டவரே இயேசுவே.
0: Oh Jesus.
1: நம்மை தேடி வந்திருக்கிறேன்.
0: I have come to seek you.
1: பார்க்க வந்திருக்கிறேன்.
0: I have come to see you.
1: உம்மில கலிகூர வந்திருக்கிறேன்.
0: I have come to rejoice in you.
1: சொல்ல முடியும்.
0: How many can say that?
1: உன்னத பாட்டின் புத்தகத்தில்
0: in the Song of Solomon
1: 2nd அதிகாரத்தில்
0: 2nd chapter
1: 3rd வசனத்தில்
0: 3rd verse
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What we read.
1: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
0: I sat down with a great delight.
1: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
0: How many of you having the delightment?
1: நான் வெயில் கொளுத்துது.
0: Hot sun.
1: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
0: Pastor is also preaching again.
1: வாட்சியும் பாக்குறீங்க.
0: You are looking at the clock.
1: வீட்டுக்கு போறோம்.
0: I want to go home.
1: இது இல்ல வாஞ்சை.
0: That is not the delight.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கடும் வெயில்
0: maybe hot sun
1: கொளுத்தும் பொழுது
0: at the midst of hot sun
1: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில் சிலுவையில் தொங்கினார்.
0: And for you and me
1: Hallelujah.
0: Jesus was hanging on the cross.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேதனையின் மத்தியில
0: in the midst of
1: என்ன
0: the pain
1: உன் மேல என் மேல ஒரு வச்சிருந்த வாஞ்சே
0: because of the delight
1: Hallelujah.
0: Upon you
1: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ சாரோனின் ரோஜா.
0: இட் இஸ் த இட்ஸ் எ
1: முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற புஷ்பம்.
0: இட்ஸ் எ ரோஸ் அமங் த தார்ன்.
1: தேவ ஜனமே,
0: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
1: என் சபை,
0: மை சர்ச்,
1: என் விசுவாசிங்க,
0: மை பிலீவர்ஸ்,
1: எங்க இருக்காங்க தெரியுமா?
0: வேர் ஆர் தே?
1: முள்ளுக்கு நடுவுல இருக்காங்க.
0: தே ஆர் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தார்ன்ஸ்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அவங்கள குத்திட்டே இருக்குது.
0: இட் இஸ் பியர்சிங்
1: தம். ஆமென். ஏதோ ஒன்னு குத்திட்டே இருக்குது.
0: சம்திங் இஸ் பியர்சிங் தம்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும்
0: Those who want to keep the righteousness, they will be
1: undergoing sufferings. In
0: the midst of
1: sufferings, in
0: the midst of thorns,
1: how many
0: could say,
1: I am rejoicing,
0: I am a witness,
1: I
0: am glorious for the
1: Lord.
0: There is trouble,
1: there
0: is a tired trial.
1: ஆண்டவர் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்.
0: Lord remove the thorn
1: என்று பவுல் ஜெபித்த வேளையில
0: when Paul
1: முள்ளை எடுக்கல.
0: The Lord did not take it.
1: என் பலன் உனக்கு போதும்.
0: In your weakness
1: கிருபை உனக்கு போதும்.
0: My grace is sufficient.
1: Hallelujah. தேவனுடைய பிள்ளையே,
0: children of God,
1: thank you Jesus. சவுல்
0: Saul
1: பவுலாய் மாறும் பொழுது
0: when he became Paul
1: ஆண்டவரை நோக்கி கர், ஆண்டவரே நீர் யார்?
0: Lord who are you?
1: Hallelujah. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
0: I am Jesus whom you are persecuting.
1: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு. நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா?
0: Where are you kicking?
1: முள்ளுல உதைக்கிற.
0: You are kicking the thorn.
1: அது என்னையும் குத்துது.
0: It is piercing me.
1: உன்னையும் குத்துது.
0: It is piercing you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா?
0: Why did the Lord say that?
1: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது.
0: Nobody can persecute the Lord.
1: அவர் எதுக்காக சொன்னார்னா
0: What for he said?
1: என்னை என்று சொல்லும் பொழுது
0: மீ மீன்ஸ்
1: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
0: ஹalleluya. He is about his church.
1: இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் வந்திருக்கிறோம்.
0: We have come to the Lord's
1: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
0: That is the communion service
1: for the church. நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
0: And we are the body Alleluia. Of Christ.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: அந்த கிச்சிலி மரம் கீழே
0: அந்த
1: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
0: in the midst of the lilies
1: Alleluia. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
0: I with the delightment I am rejoicing.
1: ஜெபிக்கிறேன்.
0: I am praying with delightment.
1: Alleluia. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
0: With the desire I do ministry.
1: காணிக்க போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
0: With the delightment Alleluia. I put the offering.
1: Alleluia. நான் எத்தனையோ வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறேன்.
0: I went abroad many
1: places. அதெல்லாம் காணிக்க போடு வரும்பொழுது இப்படி மெதுவா வர மாட்டாங்க.
0: They don't come slowly.
1: டான்ஸ் ஆடிக்கினே வருவாங்க.
0: They dance and bring the offering.
1: நான் கேட்டேன், எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படினு.
0: Why do you dance?
1: அவங்களுக்கு காணிக்க போடும்பொழுது ஒரே குஷியா.
0: Joy to give
1: ஆண்டவர்
0: offering.
1: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்.
0: Joy to give
1: அந்த நடனமாடி நடனமாய் காணிக்க போடுறாங்க.
0: They just dance Alleluia. And give unto the Lord. அருமையான
1: தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: யோசிச்சு பாருங்க.
0: Just think about it.
1: உங்களுக்கு வாஞ்சை இருக்கா?
0: Do you have desire?
1: ஆண்டவரோடு பேச வாஞ்சை இருக்குதா?
0: Do you have desire to talk to the Lord?
1: ஜெபிக்க வாஞ்சை இருக்குதா?
0: Do you have desire to
1: pray? சும்மா நீ ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன்னு வெச்சீங்க.
0: If I just pray,
1: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க.
0: You will not pray.
1: எங்க பார்த்தாலும் அதை தான் கேட்கறீங்க.
0: Everywhere you are hearing.
1: ஜபம் ஜபம் ஜபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
0: Everyone say pray.
1: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
0: But you don't pray.
1: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
0: When do you pray?
1: உனக்கு ஒரு வாஞ்சை வந்துட்டோம்.
0: When you have desire.
1: அறைக்கதவை மூடிக்கொண்டு
0: close the door.
1: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்.
0: Hallelujah. Has Hannah prayed and put the heart is
1: உனக்கு அந்த வாஞ்சை வந்தா,
0: if you have desire,
1: யாரும் உன ஜெபின் சொல்ல தேவையில்ல.
0: Others need not force you to pray.
1: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவே.
0: You will start praying.
1: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பேன்.
0: You will talk to the Lord.
1: ஆண்டவர் மெல்லிய சத்தத்தை கேட்பேன்.
0: You will hear the Lord's voice.
1: இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
0: In this month the Lord's
1: promise. Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால்,
0: since he has delight mind in me.
1: மூணு முறை சொல்லுங்க, வாஞ்சை.
0: The desire.
1: வாஞ்சை.
0: The delight.
1: வாஞ்சை.
0: Delight.
1: நான் வாஞ்சையா இருப்பேன்.
0: I will be having delight.
1: வாஞ்சையா ஊழியம் செய்வேன்.
0: I with the delightment I do ministry.
1: சபைக்கு வருவேன்.
0: With the desire I come to church.
1: நான் வாஞ்சையா கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
0: With the desire I obey to the Lord.
1: நான் வாஞ்சையா ஞானபாலின் மேல் வாஞ்சையா இருப்பேன்.
0: With the desire I draw the
1: வேதத்தை படிப்பேன்.
0: With the desire I read the scripture.
1: வாஞ்சையா நான் கர்த்தரை தேடுவேன்.
0: With the desire I seek the Lord.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
0: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.
1: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
0: They are counting the offering.
1: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு.
0: 5 rupees or 10 rupees notes.
1: இது எதுக்கு போடுறாங்க?
0: What for they put?
1: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமே போடுறோம்.
0: ரிச்சுவலி தே கிவ் ஆஃப்.
1: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
0: வாட் ஆர் தி எக்ஸ்பென்சஸ்?
1: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்.
0: தட்ஸ் வை ஹி ரெட் தி எக்ஸ்பென்சஸ்.
1: ஹalleluya. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா,
0: when they calculate,
1: 1 கோடியே 98 லட்சம் இந்த சபைக்கு மாத்திரம் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
0: 1 crore and 98 lakhs we spent.
1: அது எப்படி?
0: How?
1: அதுதான் அற்புதம்.
0: That is miracle.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: காணிக்க அவ்வளவு வரல.
0: We didn't get that offering.
1: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
0: The treasure in heaven.
1: நல்ல கவனிங்க.
0: Listen.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: இது கடைசி காலம்.
0: These are the last days.
1: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
0: The ministry has to be built.
1: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்,
0: to build the ministry.
1: இந்த ஊழியம் வளர வேண்டுமானால்,
0: for the growth of the ministry.
1: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வர கூடாது.
0: You should not be looking around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
0: The cat on the wall.
1: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
0: They come to church.
1: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கீடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
0: They come to church when some celebration is going on.
1: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
0: There is a trouble.
1: ஐயோ,
0: they stop coming.
1: இங்கே போனா நம்ம காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும்பா.
0: If we go there we have to give money.
1: மதில் மேல் இருக்கிற பூனை.
0: It's a cat on the wall.
1: சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க.
0: Suddenly they are in the church.
1: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
0: They don't take part.
1: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
0: The church means
1: ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: எபேசியர்ல வாசிக்கிறோம்,
0: in Ephesians,
1: முழு குடும்பத்துக்கும் நாம காரணர்.
0: And he is
1: முழு குடும்பத்துக்கும்,
0: for the entire family,
1: நாம காரணர்.
0: And he is
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
0: Do you know that song?
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
0: We don't sing this song.
1: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
0: We don't think it's family.
1: அது ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: இந்த குடும்பத்துல
0: in this family
1: உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது.
0: There is the part.
1: உங்களுக்கு ஒரு பாகம் இருக்குது.
0: There is the burden.
1: உனக்கு ஒரு இதல பதிப்பு இருக்கணும்.
0: There is some
1: சும்மா focus. ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வர கூடாது.
0: Not just sitting and
1: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தாரு பார்க்கிறதுக்கு வர கூடாது.
0: பாஸ்டர்
1: இன்னைக்கு என்ன பேசுறார் யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
0: There are people.
1: Hallelujah. RSS காரங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கான்.
0: Even the RSS people also
1: BJP காரங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்.
0: BJP people also
1: எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
0: I know.
1: அவங்க வேலை என்ன தெரியுங்களா?
0: What is their job?
1: தூது விடுற வேலை.
0: They just send a spy.
1: ஊழியத்துக்கு கலகம் பண்றது.
0: Against the ministry they
1: Hallelujah. ஆனா மொர்தெகாய் Hallelujah.
0: மொர்தெகாய்
1: எஸ்தர் புத்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
0: Which one was prepared by Aman and he was hanged on.
1: காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீ போற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
0: You are going to be hanged.
1: நீ போடுற திட்டங்கள்
0: your plans.
1: நீ கர்த்தருக்கு விரோதமாக
0: against the
1: ஊழியத்துக்கு விரோதமாக
0: against the ministry
1: ஊழியக்காரனுக்கு விரோதமாக
0: against the minister
1: நீ போடுற திட்டங்கள்
0: all the plans
1: அது உன்னை தான் அழிக்கும்.
0: It will destroy.
1: Hallelujah.
0: You.
1: ஒண்ணு சத்தியத்தை கீழ்படிஞ்சு இரு.
0: You have to obey to the word.
1: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்க அப்படி ஓடி போயிடுங்க.
0: Like others you run.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நடத்த வல்லவர்.
0: The Lord is able to
1: conduct. Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
0: When I started the church there were 10 people.
1: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
0: How they were.
1: 10 பேருமே
0: all 10 people
1: கீழ்படிவாங்க.
0: They obey.
1: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
0: They come on time.
1: 10 பேர் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரி எல்லாம் ஜெபிப்பாங்க.
0: When they pray throughout night they pray.
1: அந்த 10 பேரே போதும்.
0: That is enough.
1: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: Why what's an necessary of 1000 people?
1: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: They don't support the ministry. What is the use?
1: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
0: That's why the Lord said.
1: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
0: maybe little.
1: அநேகம் பேரை கொண்டாகிலும்
0: and more.
1: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல.
0: No barrier to save.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
0: You need not give.
1: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
0: If you give you
1: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
0: You get part.
1: Hallelujah. அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
0: That's why the Lord is asking
1: Hallelujah.
0: You to give.
1: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
0: Then you pray.
1: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
0: You have to pray fervently.
1: பாருங்க மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ இந்த சபையில மாத்திரம்தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
0: Every day we have prayer.
1: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம்தான்.
0: Every day prayer from Monday to Saturday.
1: அது சிலர் மாத்திரம்தான் வரீங்க.
0: Only few people are coming.
1: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
0: Saturday we have fasting.
1: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
0: We have prayer.
1: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
0: In families.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: நாம் ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the church?
1: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the ministry?
1: அப்படி ஜெபித்து பாருங்க.
0: Just start praying.
1: இந்த ஊழியத்துல ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
0: There will be revival.
1: விடுதலையை பார்க்க முடியும்.
0: See the deliverance.
1: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise?
1: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: Shall we all praise God?
1: Hallelujah.
0: For the promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஷபரபரபலபா.
0: Thank you Lord. Thank
1: Amen.
0: You Jesus. Thank you Jesus.
1: ஒவ்வொரு நாளும்
0: Every day.
1: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
0: Many things to be happy.
1: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
0: It should not be burden for the ministry.
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
0: You should have the burden.
1: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
0: You have to take the responsibility.
1: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
0: Then the Lord will bless you.
1: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
0: Not just looking around.
1: உன்னுடைய பங்கு என்ன?
0: What is your part?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
0: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
1: உண்மையான விசுவாசிகள் கரெக்ட்டா கேட்டாங்க. பாஸ்டர் என்ன ஆச்சு சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
0: ட்ரூ பிலீவர்ஸ் ஆஸ்க்ட்.
1: உண்மையான விசுவாசிகள் எல்லாம் எங்கட்ட கேட்டாங்க.
0: தி ட்ரூ பிலீவர் தே ஆஸ்க்ட்.
1: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
0: அதர்ஸ் டிட் நாட்.
1: என்னன்னா நடந்துக்கோ.
0: எனிதிங் கேன்
1: ஹேப்பன். சபை தரந்தா வரேன்.
0: தி சர்ச் இஸ்
1: ஓபன் ஐ கம். போய்டுவேன்.
0: பட் இஸ்
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அது மாதிரி சில ஒரு கூட்டம் இருக்கு.
0: சம் குரூப் ஆர் லைக் தட்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: தி சர்ச் ஆஃப் காட்.
1: அப்படி இல்ல.
0: நாட் லைக் தட்.
1: எல்லா விதத்திலும்
0: in all things
1: inbathilum
0: in
1: thunbathilum
0: in goodness in
1: porattathilum
0: in trouble
1: uyarvilum
0: in
1: thaalvilum
0: or down
1: kashtathilum
0: in
1: nashtathilum
0: in loss
1: ellavathilum
0: in everything
1: hallelujah nama kooda irkano
0: we have to be
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நான் எத்தனையோ சபைக்கு போனேன்,
0: ஐ வென்ட் many to many churches.
1: ஒரு தடவை நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்,
0: ஐ கேம் ஃபார் a wedding.
1: இது மாதிரி ஒரு மகிமையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா.
0: ஐ நெவர் சீன் தட் glory.
1: ஒரு மகிமையா இருந்துச்சா?
0: இட் வாஸ் glorious.
1: சபையில ஒரு மகிமை இருக்குதுயா?
0: தேர் இஸ் த glory.
1: எங்கெங்கயோ போறோம், ஒரு மகிமையே இல்லங்க.
0: ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி glory.
1: எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
0: It was amazing.
1: இப்படி சில இருக்காங்க.
0: Some people say like
1: அதனால தான் நான் அங்க வரேன்.
0: That's why I come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
0: Many they testify.
1: அநேகர் கர்த்தத்தை தொடுகிறார்.
0: The Lord touched many people. அநேகர்
1: வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Many miracles are happening.
1: ஆகவே பிசாசு எரிச்சல் அதிகமா இருக்கு.
0: The devil is having.
1: ஆகவே நம்ம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
0: Shall we all have எல்லாம்
1: கரங்களை உயர்த்துவோமா?
0: Shall we all
1: இந்த வாக்கு தத்துவத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let us all praise God.
1: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக.
0: எல்லாரும்
1: ஒருமனப்படுங்க இந்த வேளையில. Hallelujah. வாயிலே தர எல்லாரும் வாயிலும் திறக்கப்படட்டும்.
0: Our mouth
1: கர்த்தரை நோக்கி பார்.
0: Let us all look at the Lord.
1: உங்களை தொடுவார்.
0: Lord will touch you.
1: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்.
0: God's power will touch
1: you. ஆவியிலே நிரம்புங்க.
0: Be filled in the
1: Holy Spirit. ஒருமனப்பட்டு ஜெபிங்க.
0: Let us all have oneness.
1: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்.
0: Hallelujah.
1: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும். கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும். இந்த ஊழியம் கட்டப்படட்டும். இது கர்த்தருடைய சபை. இது கர்த்தருடைய ஊழியம்.
0: Hallelujah.
1: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல.
0: I'm not speaking.
1: என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
0: Don't pray for yourself.
1: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க.
0: Pray for the ministry.
1: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்துல ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
0: Holy Spirit is praying for you and me.
1: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
0: We need not pray for ourselves.
1: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the ministry.
1: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the soul.
1: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray with the burden.
1: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்த வழியிலே கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
0: Thank you Jesus.
1: எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம்.
0: Let us all kneel down for the
1: பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள்.
0: Be prepared to participate.
1: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
0: our heavenly father,
1: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
0: bless the communion.
1: அப்பத்தியம் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
0: Bless the bread and wine.
1: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
0: bless each and every
1: நிறை உண்டாகட்டும்.
0: Let there be
1: ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
0: Let there be blessing.
1: ஜெயம் உண்டாகட்டும்.
0: Let there be victory.
1: அற்புதங்கள் நடக்கட்டும்.
0: Let there be miracle.
1: சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும்.
0: Let there be oneness.
1: மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே. எங்களுக்காக ஜீவன் தந்தீரே. எங்களுக்காக வரப்போகிறீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே. எங்களுக்காக காயப்பட்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. உடைய கரத்தில் ஒப்படுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: ஹலோ நட்புகளே, நம்ம மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். ஆனால் நம்ம ஏதோ இங்கேயே நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, கணவனை இழக்க கொடுத்தவங்களை ஏதோ பாவம் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். இது என்னங்க நியாயம்? சரி, நிகழ்ச்சியை பாருங்கள், நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
1: கவிதா, சீக்கிரவா, கல்யாணத்துக்கு போக நேரம் ஆயிட்டதுன்னு ரஞ்சித் குரல் கொடுக்க, கவிதா நான் ரெடி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தான். அவளை பார்த்த உடனே ரஞ்சித், வா பியூட்டிஃபுல், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன் டேஸ்டே தனி, நீ பூ வைக்கிற ஸ்டைல், வளையல் கலரை தேர்ந்தெடுக்கிற ரசனை, உன் ட்ரெஸ் சென்ஸ், இப்படி ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுன்னு சொன்னான். உடனே கவிதா, சரி பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான். உடனே ரஞ்சித், ஆமாம், இன்னைக்கு தான் நமக்கு கல்யாண வீட்டில் சாப்பாடு தானே, அப்புறம் எதுக்கு நீ காலையில எந்திரிச்சான்னு கேட்டான். அதுக்கு கவிதா, ஜபம் பண்ணினேன், பொதுவாக நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக உறுத்தா ஜபம் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள்லேயே பிரிஞ்சிடுறாங்க. காரணத்தை கேட்டால் உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருக்குது. நாம போற கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தான் நான் இப்படி அவங்களுக்காக தேவன் கிட்ட மன்றாடி ஜெபிப்பேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மேல தேவ அன்பை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னான். நமக்கு கல்யாணம் ஆகி இந்த 2 மாசத்துல ஒவ்வொரு நாளும் உன்னோட ஒவ்வொரு பக்கத்தையும் நான் புதுசா பாக்குறேன், உன்னோட எண்ணங்களில் ஒரு முதிர்ச்சியை பார்க்குறேன். நிறைய பேர் நான் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன், நான் ரொம்ப பக்தின்னு சொல்லுவாங்க. அவங்க முகத்தை எப்பவும் சீரியஸாக வச்சுருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேஷனபிளாக இருக்க மாட்டாங்க. அதனால் கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி வாழ்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிடுவேன்னு ரஞ்சித் சொன்னான். அதுக்கு கவிதா, உடை அலங்காரத்திலேயோ மேக்கப்லேயோ என்னங்க இருக்குது, அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது, நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக மாடர்னாக இருக்கணும்னு நினைப்பேன்னு சொல்லி சிரிச்சா. உடனே ரஞ்சித், எல்லாத்துக்கும் மேலே உன் சிரிப்பு உனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி சிரித்தான். சரி, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போகாமல் இப்படியே உட்கார்ந்து பேசுவோமான்னு கவிதா சிரிச்சுக்கிட்டே கேட்க ரஞ்சித், ஐயோ நான் என்னைய மறந்து உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வா கிளம்புவோம்னு சொல்ல ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கவிதா போயிட்டு வரேன்னு பொண்ணு அம்மா கிட்ட சொன்ன உடனே பொண்ணோட அம்மா கவிதாவை உள் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கவிதா கையில ஸ்வீட் பேக்கெட்டை கொடுத்துட்டு அவ கையை பிடிச்சு, கவிதா நீ இல்லாட்டி நான் திணறி போயிருப்பேன், ஒவ்வொன்றும் நீ பார்த்து பார்த்து எப்படி செஞ்ச, என் பொண்ணுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிவிட்ட, நான் பரபரப்புல எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ தான் பால் பழம் ரெடி பண்ணுன, வரவேற்பில் வைக்கிற தாம்பாளத்தில் எல்லா பொருட்களையும் பார்த்து பார்த்து வச்ச, என் கூடவே நின்று எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிச்சுக்கிட்ட, என்னோட அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீ முந்திர நாளே வந்துடணும் சரியான்னு சொல்லி அனுப்புனாங்க. நாளும் தான் எவ்வளவு வேகமாக ஓடுது. ரஞ்சித் கவிதா தம்பதியருக்கு 2 பையங்க பிறந்து அவங்களுக்கும் 12-10 வயசு ஆயிட்டுது. ரஞ்சித்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஆஸ்பத்திரி வீடுன்னு மாற்றி மாற்றி அலைஞ்சி கடைசியாக உயிரும் போய் 1 வருஷம் ஆயிட்டது. கவிதா ரஞ்சித் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தா. ரஞ்சித்தோட குரல் அவ காதில் விழுந்துச்சு. கவிதா, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, கடவுளுக்குள்ளே அவங்க வளரணும், அவங்களுக்கு வேல்யூஸ் சொல்லிக்கொடு, உன்னைய மாதிரி மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவுற பண்பை சொல்லிக் கொடு, அவங்கள நல்லா படிக்க வை, நான் இறந்தாலும் நீ இப்படியே இருக்கணும், தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கவிதா பக்கம் அவள் பையன் ராஜேஷ் வந்தான். கவிதா அவனை பார்த்து, அண்ணனுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், ஆக்சுவலி நம்ம முந்தின நாளே போயிருந்துருக்கணும், பரவாயில்ல இன்னைக்காவது போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு காலையிலேயே போயிட்டான். வீட்டில இருந்து பொண்ணு மாப்பிள்ள வீட்டார் இன்னும் மண்டபத்துக்கு வரல. கவிதாவும் ராஜேஷும் ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தாங்க. கவிதா பொண்ணு மாப்பிள்ளைக்காக அமைதியா ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க பின்னாடி 2 பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி மாப்பிள்ளை வீட்டார் வந்து பொண்ணுக்கு சேலை கட்டின பிறகு கோயிலுக்கு போவாங்களே, அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு கேட்க, அடுத்தவா கோயிலில் போர் அடிக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மியூசிக் பாட்டி வந்துடுவாங்க, பாட்டு கேட்போம், கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சிரும், முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருவோம்னு சொன்னான். உடனே முதல்ல பேசினவா பொண்ணை வாழ்த்தி மொய்யை எப்போ கொடுக்கறதுன்னு கேட்க, அடுத்தவா அதுக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும், கவரை பொண்ணு அம்மா கையில் கொடுத்துட்டு போயிடுவோம், நான் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன், என் பையனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், நீ டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கியான்னு கேட்டா. அதுக்கு முதல்ல பேசினவா, அது எப்படி கொண்டு வராமல் இருப்பேன், என் பொண்ணு கல்யாணம் விட்டு பிரியாணி ரொம்ப ஆசைப்படுவா, ஆமாம் நமக்கு 2 வருஷம் முன்னால் உட்கார்ந்துருக்காளே அவளை பாத்தியா, அவ வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு, அவளை பார்த்தா எப்போ வீட்டுக்காரர் போய் சேருவாரோன்னு இருந்தாப்புல இருக்குது, என்ன ஜென்மமோன்னு சொல்ல. அடுத்தவா அன்னைக்கே பொண்ணு அம்மா என்கிட்ட சொன்னான், அவளுக்கு கல்யாண பத்திரிக்கையே தெரியாமல் அனுப்பிட்டேன், வந்துருவாளோன்னு பயமாக இருக்குது, வந்தாலும் சும்மா ஒரு ஓரமாக உட்கார மாட்டா, ஒவ்வொன்றுலையும் மூக்க நுழைப்பான்னு சொன்னாங்க, அவங்க பயந்த மாதிரியே இவன் வந்துட்டா பாருன்னு சொன்னான். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் மகன் அம்மாவை பார்த்து, அந்த கல்யாண வீட்டில் அந்த லேடிஸ் உங்களை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமான்னு கேட்டான். அதுக்கு கவிதா எல்லாம் தெரியும்னு சொன்னான். உடனே ராஜேஷ், தெரிஞ்சுமா கடைசி வரைக்கும் இருந்துட்டு வந்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு கவிதா, உங்கள் அப்பா இறக்குறதுக்கு முன்னால் நான் கடைசி வரைக்கும் இப்படியே பூ வச்சு கண்ணாடி வளையல் போட்டுட்டு இருக்கணும்னு சொன்னாங்க, சிரிப்பு தான் உனக்கு அழகு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னாங்க, பிள்ளைங்களுக்காகவாவது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கும் பிடிச்சிருக்குது, இதை புரியாமல் மற்றவங்க உங்கள் மனசை புண்படுத்துகிறாங்களேம்மா அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னான். அதுக்கு கவிதா, முதல்ல இப்படி மற்றவங்க பேசுகிறத கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சுது, என்னை மேலே இறங்க பார்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க, விசேஷ வீடுகளில் எல்லாருக்கும் பூ கொடுப்பாங்க, என் பக்கம் வரும்போது என்னையை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்பா போன துக்கம் ஒரு பக்கம், இப்படி மற்றவங்க குத்தல் பேச்சும் நடவடிக்கையும் மறுபக்கம், நான் ரொம்ப தான் கஷ்டப்பட்டேன், ஆனால் கடவுள் எனக்கு இப்போ நல்ல மன தைரியத்தை கொடுத்துருக்காரு, பைபிளில் 365 தடவை சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது, அப்படின்னா நாம் தினமும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் கடவுளும் விரும்புகிறாருன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம்னு சொன்னான். கவிதா மகனை ஆற தழுவிக்கிட்ட.
2: நம்பிக்கை பெண்கள் நேயர்களே வணக்கம். உலகத்திலே கொடுமையானது என்ன தெரியுமா? கணவனை இழக்கிறது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இளம் வயதில் கணவனை இழக்கிறது. கவிதாவுக்கு அதுதான் நடந்திருக்குது. என்ன ஒரு நல்ல கணவன், அவளை அன்பாக வச்சுக்கிறான், அவளை அப்ரிஷியேட் பண்ணுறான், என்கரேஜ் பண்ணுறான், ஆனால் திடீர்னு இறந்து போயிடுறான். அப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அவள் வந்து அதையும் தாங்கிக்கிட்டு பழைய மாதிரியே விளைய வர்றான், சிரிச்சு சிரிச்சு பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை நடத்துகிறான். ஆனால் அதையும் இந்த சொசைட்டி ஒத்துக்கிடாமல் அவளை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? கணவனை இழந்ததுக்கப்புறம் பெண்கள் வந்து போல ஆகிடணுமோ, நல்லா ட்ரெஸ் பண்ணாமல் தன்னைத்தானே அலங்கரிக்காமல் இருக்கணுமோ, அதுதான் சரியோ, அதைத்தான் அந்த சமுதாயம் எதிர்பார்க்குதோ, கவிதா செய்யறது தவறோ? இந்த கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் ஏழுன்னு நினைக்கிறேன். இந்த கலந்துரையாடலில் அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலுக்கு திருமதி ரிஜாய்சி சஞ்சய் வந்திருக்கிறாங்க. கணவனை இழந்து அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம். இதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கணவன். ரொம்ப நல்லா அன்பாக அவளை வச்சுக்கிறான், அவளை என்கரேஜ் பண்ணுறான். யூஸ்வலாக கணவன்கள் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். பட் இந்த கணவன் வந்து ரொம்ப நல்லா ஒய்ஃபை வச்சுக்கிறான் இல்லையா ரஞ்சித்?
3: ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து விமனை அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்த உடனே அப்ரிஷியேட் பண்ண மனசுக்குள்ளே யோசிப்பாங்களே தவிர்த்து வெளியே சொல்கிறது வந்து ரொம்ப வெரி ஃபியூ. ஸோ அதில் அந்த ரஞ்சித் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ இதாக வந்து, அதுவும் கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆன மாதிரி தெரிஞ்சு ஸ்டில் ஒரு புது மனைவியை பார்க்கறது போல் ஒவ்வொரு நாளும் அந்த தான் மனைவியை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக அதை பார்க்க வேண்டியது. ரஞ்சித்தோடைய கேரக்டர் வந்து அதில் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஒருவேளை வெளிய அலங்காரத்தை மட்டும் அவர் அப்ரிஷியேட் பண்ணல, உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டரை கூட, உள்ள அலங்காரத்தை கூட அப்ரிஷியேட் பண்றத நம்ம பார்க்கலாம். நீ நல்லா ஜோம் பண்றியே, ஏ அப்ப இதுக்கு தான் நீ காலமை முழிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உள்ள அலங்காரத்தையும் அப்ரிஷியேட் பண்ற. நிறைய பேர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணா கூட நிறைய ஆண்கள் வந்து வெளியே மட்டும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா இவருடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற அலங்காரத்தையும், அந்த தான் ஒய்ஃபுக்கு அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ வளர்ச்சி இருக்குதே, உனக்கு முதிர்ச்சி இருக்கேன்னு சொல்லி இன்னும் என்கரேஜ், அப்போ இன்னும் ஜோம் பண்ண தூண்டும் அந்த மனைவிக்கு, இன்னும் தான் இது பண்ண தூண்டும். அப்படி தான் ஒய்ஃபை வந்து உள்ளேயும் வெளியேயும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக நம்ம வந்து ரஞ்சித்தை வந்து பார்க்கலாம். ஈவன் அவருடைய சிக்னஸில் கூட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது இன்னும் ரொம்ப ஒரு நம்மளை வந்து வியப்பு அடைய செய்யுது. அவரே ஒரு வேதனையில இருக்காரு, ஐயோ விட்டுட்டு போனா இவா வந்து என்ன பண்ணுவே, நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு. நீ நல்லா இருக்கணும், நீ நீட்ட, அது வந்து தான் போன பிற இவ எப்படி இருந்தா என்ன அப்படி யோசிக்கல, நான் போனா கூட நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீ எப்பவும் போல பூ வைக்கணும், நீ எப்பவும் போல நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு பார்த்தீங்களா. அப்ப எவ்வளோ இதா மனைவியை நேசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமாக பாவம் அவர் வந்து சீக்கிரமே இறந்துடுறாரு. அது பயங்கரமான ஒரு இழப்பு தான் கவிதாக்கு நம்ம வந்து சொல்லணும். அதனால இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ற கணவராக நம்ம இருக்கணும், உள்ளேயும் சரி வெளியும் சரி ரெண்டையுமே அப்ரிஷியேட் பண்ணணும். வெளியே சொல்லணும், அது ஒருவேளை மனசுக்குள்ள நினைக்கிறத விட வெளியே சொல்லும் போது இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், எல்லா பெண்களுக்குமே என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை செய்யறது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. ரோல் மாடலா கரெக்டா ஒரு தலைவன், குடும்ப தலைவர் வந்து எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டா பிளே பண்றாரு. அவர் இறக்கும் போது கூட பிள்ளையில கடவுளுக்குள்ள வளர்ங்கிறார், அதையும் நம்ம பார்க்கணும். பிள்ளையில வந்து நீ இப்படி படிக்க வை, பெரிய ஆளாக்கு அப்படிலாம் சொல்லல, கடவுளுக்குள்ள நீ வளர்த்துட்டேனா போதும், பிள்ளையில ஆண்டவர் உயர்த்துவார் ஆட்டோமேட்டிக், அந்தந்த இடத்துல பிள்ளையில வந்துடும். ஸோ அந்த இது கூட நம்ம யோசிக்கணும், பிள்ளையிலையும் அக்கறை, அதை கரெக்டா அவரை வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு இதை சொல்றது வந்து ஒரு ஆலோசனை சொல்றது, தான் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப நல்ல கரெக்ட்.
4: உதவி செய்யணும்,
3: உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் அவர் சொல்றாரு பாத்தீங்களா. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும், மிச்சவங்களா யோசிக்கிறாரு அந்த டைம், நம்ம ஒய்ஃப் என்ன ஆவா ஏதாவா, நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அவளுக்கு அப்படி கூட அவர் அந்த எந்த ஃபியர் ஆஃப் டெத், அதான் அவர் கடவுளுக்குள்ள இருக்கிறாரு அந்த மனுஷன்கிறது நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம், அவர் மறிக்கிற தருவாயில மரியால யோசித்தார் ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்யறது இன்னது என்றார். அப்படி மிச்சவங்களை யோசிக்கிறதுலாம் வெரி ஃபியூ பீப்புள், அவங்களே நிறைய நேரம் பரிதாபப்பட்ட ஐயோ மரண பயத்துல அந்த டைம் வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது. அப்போ அவர் எவ்வளோக்குள்ள ஒரு மெச்சுவர்ட் கிறிஸ்டியனாக, தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளோ முதிர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து இதுல இருந்து தெரியுது நம்மளுக்கு.
2: அடுத்தது நம்ம கேரக்டர் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டியை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சமுதாயம் எப்படி ஒரு விதவைய பாக்குது அப்படிங்கறத, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்.
3: அதுப்பா இந்த ரெண்டு பெண்களும் பேசுறத பார்த்தா ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. ஏற்கனவே அவங்க கவிதாங்கிறவங்க ஒரு வேதனையான ஒரு பாதையில தான் அவங்க சென்று கொண்டு இருக்காங்க. எதுவுமே கணவர் இறக்கும் போது எல்லாமே அவங்க செய்யணும், அவங்களுக்கு பொறுப்புகள் கூட இருக்கும், எல்லாமே பிள்ளையில கவனிக்கிறது எல்லாமே அவங்க கூட இருக்கும். அந்த ஒரு வேதனையான இதுல செய்யும் போது இவங்களும் கூட செய்யறதுங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். இந்த ரெண்டு பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறது வந்து ஒரு போர்ன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல கூட அவங்களுக்கு வந்து இருக்க முடியல, அவங்களுக்கு எல்லாமே அந்த பாட்டி அந்த இதுதான். ஆனா அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்குதுன்னா, தாங்க ரொம்ப மங்களகரமான ஆளுன்ற மாதிரி, தங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த அலங்கார உள்ள அலங்கார அழகு கூட இவங்களுக்கு இல்லாததை நம்ம வந்து பாக்குறோம். அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை, அந்த கல்யாண வீட்டில் வர்ற அந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளோ, அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு, சும்மா பிரியாணியை சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு கவனிக்கணும், ரொம்ப செல்ஃபிஷாக பிள்ளைகளுக்கு பார்க்கணும், மிச்சவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அது கரெக்டாக தப்பான்னு கூட அவங்களுக்கு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னுமே விதவைகளை வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியமாகவே பார்க்குறாங்க, இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவங்க கணவர் சீக்கிரம் இறந்துட்டாரு, இந்த மாதிரிலாம் பார்த்து இன்னும் புண்படுத்துறது இருக்கு. இருக்கு. சும்மா அவங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பட்டு சேலையோ, ஒரு அட்லீஸ்ட் இந்த ஜிமிக்கு மாதிரி ஒரு ஒரு இது போட்டா கூட அவங்கள ஒரு குறை சொல்றது, பூ வைக்கிறது. ஆனா பைபிள்னு பாத்தீங்கன்னா விதவைகளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கவே இல்லை. அவ உதவி செய்யணும், நற்காரியங்களை செய்யணும் தான் திமோத்தியில சொல்லப்பட்டிருக்கே தவுத்தி, மற்றபடி எந்த நீ பூ வைக்காத இது பண்ணாதன்ற. ஸோ அதனால நம்ம பைபிளில் இல்லாததை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ அவங்க இப்போ ரஞ்சித் போல ஒரு கணவர் அதை ஆசைப்பட்டாருன்னா அதை நிறைவேற்றி வைக்கிறதுல அவங்களுக்கு அவங்க இதுக்கு இதுக்காக அவங்களோட ப்ளஷருக்காக அவங்க அந்த ட்ரெஸ்ஸை பண்ணலை. தான் கணவர் சொல்லியிருக்காரு, நீட்டா நீ எப்பவும் வரு, நீ சந்தோஷமாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு.
4: ப்ளஷருக்காக பண்ணாலும் தான்
3: என்ன, ஆமாம், அதனாலுமே தப்பு கிடையாது. இப்போ இவங்களோடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணால் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ அவங்க அதுக்குன்னு கூட பண்ணலை, இவங்க அப்படி சொல்கிறாங்கல்ல அந்த கிரிட்டிஸ் அதுக்கு கூட அவங்க பண்ணலை, அவங்க அவங்களுக்குன்னு பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி அவங்க அவங்களாக இருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அது எந்த குற்றமோ அது பாவமோ முதலாவது கிடையாது. அவங்கள பூ கொடுக்காம அப்படி ஒதுக்குறதோ, அவங்கள கல்யாண வீட்டில் வந்தால் அவங்களாம் வந்தால் நம்ம பிள்ளைக்கு ஏதோ பாதிப்பு. நான் எங்களுடைய அம்மா அப்பாவோடைய 50th ஆனிவர்சரியில் கூட நாங்கள் பர்பஸாகவே ரெண்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ரெண்டு விடோஸை தான் கேக் கட் பண்ண வச்சோம். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, இந்த இதில் பாவம் பண்ண மாதிரியோ, அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தால் என்னமோ கல்யாணமே இதாயிரும் அப்படின்ற மாதிரியோ புறஜாதியார் நினைக்கிறது போல கிறிஸ்தவர்களாகிய நாம வந்து நினைக்கக்கூடாது. நம்ம வித்தியாசத்தை காட்டணும் சொசைட்டியில். நம்ம தான் லைட்டு, நம்ம தான் வெளிச்சத்தை கொண்டு வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மிஷினரிஸ் தான் அந்த உடன்கட்டை ஏற எல்லாத்தையுமே ஒழிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த லைட்டாக இல்லாமல் நம்மளும் அந்த இருளில் போய் இருந்துடக்கூடாது. நம்ம தான் அந்த ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் நம்ம தான் அதை முன்னாடி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம தான் செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ எந்த உதவி வந்தாலும் அவங்கள ஆனர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வசனத்தில் கிளியராக சங்கீதம் 68:5 சொல்லப்பட்டிருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து விதவைகளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா இப்போ துணையாக இருக்கிறது வந்து ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நியாயம் விசாரிச்சார் அப்படின்னா நீங்களும் நானும் எங்கே போய் நிற்க முடியும்? அப்போ அவங்கள வாய் திறந்து பேசும் போதோ, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும் போதோ ரொம்ப கவனமாக செய்யணும். நம்ம சும்மா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அவங்க எவ்வளோ ஒரு வேதனையில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டவங்களாக இருக்கட்டும். நம்ம முன்ன வரணும். நம்ம ஒரு லைட்டாக அந்த சொசைட்டி, ஒருவேளை சொசைட்டி அதை வந்து அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம முன் வந்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து அதை வந்து முன்னிருந்து நம்ம செய்யணும்.
4: இன்னொன்று, இறக்குறவங்க எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறோம். சில பேர் முன்னாடி இறக்குறாங்க,
3: பின்னாடி
4: அவ்வளவுதான். அப்ப கணவன் முன்னாடி இறந்தா என்ன
3: தப்பு?
4: ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறது.
3: எல்லாருக்கும் மரணம்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லாருமே ஒரு நாள்ல விதவைகளாவோ இல்லைன்னா விடவரா கூட மாறலாம். ஏதோ ஒண்ணு ஆகதான் போறோம் கண்டிப்பா. இப்ப அதனால என்ன ஆக போகுது? அதனால அது
4: புரு
3: நீதி அதுதானே. அதனால அவங்க வந்து ஒரு சபிக்கப்பட்டவங்களாவோ, அவங்க வந்தா இது தேரக்கூட, அப்படி வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு ஆண்டவர் துணை, அவங்களை ஆனர் பண்ண தான் செய்யணும். அவங்கள மதிக்கணும். இன்னுமே அதிகமா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இதை வந்து இருக்கும் கண்டி. கணவருடைய பிளேஸ்ல யாரும் நிரப்ப முடியாது.
4: நம்ம வந்து இன்னும் வேதனை கொடுக்கும்,
3: வேதனை
4: கொஞ்சம் அவளை
3: சந்தோஷப்படுத்துறவங்களா இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது.
4: சமூகத்துல இருக்கிற
3: சொசைட்டிக்கு நம்ம தான் வெளிச்சத்தை காட்டணும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார், வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ விதவைங்கிறது வந்து ஒதுக்கப்படுறவங்க கிடையாது. அவங்கள நம்ம ஆனர் பண்ணணும். ஏன்னா ஆண்டவரே அவங்களோட நிற்கும் போது நீங்களும் நானும் இருந்தா என்ன, அவங்க பக்கத்துல ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது நீங்களும் நானும் அவங்களோட இருக்க வேண்டியது என்னன்றதுதான் என்னுடைய ஒப்பீனியன்.
4: சரி, இப்போ நம்ம கடைசியா மெயின் கேரக்டருக்கு வருவோம், கவிதா. கவிதாவோட குணநலன் பத்தி நீங்க சொல்லுங்க.
3: கவிதாவை பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி உண்மையிலே உள்ளேயும் வெளியையும் அவ்வளோ ஒரு சியர்ஃபுல்லான பர்சன். எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக கண்டிப்பாக இருக்க முடியாது. உள்ள ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது. ஈவன் கணவர் இழந்தா கூட அவங்க ஆண்டவரோட ஸ்டில் அந்த, ஏன்னா எதை அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் கூட தேவையில்லாமல் பேசாதபடி அந்த ஒரு ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் ஆண்டவரோட அவங்க ஐக்கியம் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வெளியேயும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. பண்ணுறாங்க. அது இவங்க சொசைட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு அது புரிய மாட்டேங்குது. எப்படி இவா வந்து சந்தோஷமாக இருப்பா? அது சீக்ரெட் வந்து அவங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோட நல்ல நெருக்கமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வெளிப்பட தான் செய்யும். ஏன்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி, விதவைகள்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் வசனத்தில் சொல்லலை. அவங்களும் சந்தோஷம், எல்லாரும் தான் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அவங்க கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப்லெஸ் லேடியாக நான் பார்த்தேன். அவங்கள எத்தனை நாள் மிச்சவங்களை யோசிக்கிறாங்க, மிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன ஏதோ அவங்க, ஐயோ அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்குன்னா அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ அந்த பெண்ணுடைய அம்மா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது மிச்சவங்களுடைய தேவையை அறிஞ்சு அந்த அவங்களுக்கு என்ன நீடோ அதை செய்கிறவங்களா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், வந்தோன்றது இல்லை, அது பிறகு அவங்க செய்கிறது வில்லிங்காக தான் இருக்கிறாங்க. நானே இப்படி வந்துட்டேன், எனக்கு எதுக்கு உங்களுக்கெல்லாம் செய்யணுன்ற ஆட்டிடியூட்ல அவங்க இல்ல. மிச்சவங்க தான் ஒதுக்குறாங்களே தவிர்த்து அவங்க ஒதுங்கறத நம்ம பார்க்க முடியல. பையனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறாங்க. மிச்சவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய இதுல இருப்பேன். நீங்க பிரசங்கி 21 நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா வேலைக்காரன் நிந்திக்கிறத கூட நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி. அது மாதிரி மனுஷன் சொல்ற வார்த்தைகளாம் நம்ம கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம்னா நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த ஒரு லெசன் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு லெசன். அதை வந்து அந்த பையன் வந்து ஈஸியாக படிச்சிருப்பான் இந்த நேரத்தில். ஸோ அப்போ நம்ம கூட நம்மளை யாராவது மோசமாக பேசும் போதோ நம்ம மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நம்மளமாகவே இருந்துட்டு போகலாம். ஸோ இவங்களுக்காக நம்ம மாறணும், அவங்களுக்காக நம்ம மாறணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த பையனுக்கு ஒரு ஹார்ட் லெசன். ஆனால் அவங்க ஈஸியாக அந்த பையனுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தானே அவங்க படிக்கிறாங்க. ஸோ அம்மா இந்த சிச்சுவேஷனில் இவ்வளோ ஈஸியாக அப்போ நம்மளும் அப்படி தானே, மிச்சவங்க என்ன பேசுனா என்ன, நம்ம நம்ம வாடி இருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த அவனுக்கு ஒரு ஈஸியாக அந்த லெசன் வந்து போயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சவங்களுக்காக என்னுடைய ஸ்டாண்டர்டை வந்து லோவர் பண்ண மாட்டேன். இப்போ மிச்சவங்க மோசமாக என்னை பேசுகிறாங்க, அதுக்கு நான் போய் திரும்ப சண்டை போட்டுட்டோ இல்லைன்னா அவங்கள பழி வாங்கிட்டோ அப்படி இருக்க மாட்டேன். அவங்க அப்படி தான், என் ஸ்டாண்டர்ட் எப்போவுமே அந்த ஹை தான். நான் அதுக்கு அவங்கள மாதிரி அவங்க லெவலுக்கு நான் கீழே இறங்கி வரமாட்டேன். சில நேரம் இவ்வளோதான் நம்ம இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணிட்டாங்களோ நான் திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பேன். ஸோ அந்த ஆட்டிடியூட்ல வந்து, ஓ நீ இப்படி என்னை எப்படி பேசுனியா, அப்போ நம்ம ரெண்டு வார்த்தை அவங்கள பற்றி மோசமாக நான் சொல்லலாம். இன்னும் அவ கண்டுக்கிடவே இல்லை கவிதா, போ நீ என்னமோ சொல்லிட்டு போ, கேட்க தான் செய்கிறா இல்லைதான் தெரியுது. இப்போ ஒருவேளை தான் பையன்ட்டு கூட அட்லீஸ்ட் சொல்லியிருந்துருக்கலாம், ஆமாடா இவங்க ரெண்டு பேரும் மோசம், ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, இவங்கெல்லாம் சரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட பாய்சன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஸ்டாண்டர்டை வந்து அவங்க இறக்கவே இல்லை. அவங்க நான் இப்படி தான் இருப்பேன், பரிசுத்தமாக தான் இருப்பேன், நான் மிச்சவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், மிச்சவங்க எப்படினாலும் பண்ணிட்டு போட்டோம், என் ஸ்டாண்டர்டை நான் இறக்க மாட்டேன். இதெல்லாம் நம்மளே எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு விடோவாக இருந்தால் கூட அந்த கேரக்டர் எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம். மிச்சவங்க நம்மளை இப்போ ரிலேட்டிவ்ஸ்ட்டை கூட நம்ம பிள்ளைகள்ட்ட நம்ம நிறைய நேரம் சொல்லி கொடுத்துருவோம்ல, இவங்க மோசம் அவங்க மோசம், நீ ஜாக்கிரதையாக இரு, ஆமாம் பாரு நம்மளும் திரும்ப அவங்கள பழி வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே பழி வாங்க சொல்லி கொடுத்துட்றோம். பட் இவங்க வந்து அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படிதான் இருக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கேரக்டரா இருக்குது கவிதா.
2: அப்புறம் அந்த பையன் கூட அப்பா மாதிரி தான் இருக்கான். ஆமா ஆமா, இப்படி சொசைட்டி பேசுதுமா, நீங்க இப்படி எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லல அவன்.
3: அதான் கண்டிப்பா, ஏன்னா அவன் வந்து அதே தான் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் அவன் பார்த்துட்டு, ஆனால் அவன் பெஸ்ட்டு என்னன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் இருங்க, அதுதான் பெஸ்ட். தான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறத அவன் வந்து வெளிப்பா, அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒருவேளை கணவனை இழந்திருக்கிற ஒரு தாய் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட் இவ்வளோ நாள் நம்ம காட்டியிருக்க மாட்டோம், அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமே வந்து தான் பையன்ட்டு இருந்து அந்த இதை எதிர்பார்ப்பாங்க, நான் உன் கூட இருக்கேன், நாங்கள் இருக்கிறோம், பிள்ளைகள்ட்ட இருந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அது பிள்ளைகள் இவ்வளோ நாள் சொல்லலைன்னா கூட இனிமேல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும், ஏமா நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் இருங்கன்றதை வந்து இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அவங்கள என்கரேஜ். ஆமாம்மா உங்களுக்கு இப்படி நடந்துட்டே, உங்களுக்கு அப்படி நடந்துட்டே, உங்களை இப்படி சொல்கிறாங்கம்மா, நீங்கள் இப்படி நம்மளும் கெடுக்கிறவங்களாக இருக்கக்கூடாது, கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த பையன் கவிதாவுடைய பையன் இருக்கிறது போல நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கூட ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன்.
4: ரொம்ப நல்லா சொன்னீங்க. அவங்க ஒரு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு மகன் தானே.
3: ஆமா ஆமா, அதே கேரக்டர்
4: அவனுக்கும் வந்திருக்கும். இன்னொன்னு, அம்மா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவன்
3: நினைக்கிறான். கண்டிப்பா
4: அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கல கல்யாணத்துக்கு, ஆனாலும் அவங்க அம்மா கூட இருந்துட்டு
3: வந்துடுறான், அம்மாக்காக தான் வாரான். ஏன்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல. ரொம்ப மாட்டாங்க வாலிப பிள்ளைகள் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கா தெரியாத தகுதி, சும்மா எல்லா கல்யாணத்துக்கும் வர விரும்ப மாட்டாங்க. தான் தாய்க்காக தான் தாய் கூட இருக்கணும், அப்பா இடத்த தான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த பையனை நம்ம பார்க்கும் போது கர்த்தருக்குள்ள வளன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த பிள்ளைகள் நல்லா தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும், பெரிய ஆளாக்கணும்ன்றதை விட கர்த்தருக்குள்ள வளர்த்துட்டாலே போதும், பிள்ளைகள ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவாரு. பிள்ளைகள் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நம்ம எமோஷனலாக த்ரெட்டன் பண்ணிட்டு, இப்போ நிறைய விடோஸ் அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணுறாங்க, எமோஷனலாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பாரு எனக்கு யாரும் இல்லை, நீ தான் நீ தான் சொல்லி சொல்லி பிள்ளைகளை அவங்க வழிக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்படி அவசியம் இல்லை. நம்ம ஆண்டோருக்குள்ளே வளர்த்தாலே பிள்ளைகளும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க.
2: ஜெயசி ரொம்ப அழகாக சொன்னீங்க, விடோஸை நம்ம எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்யூ தேங்க்யூ.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-128.
1: உங்க வீடுகள்லயும் கணவனை இழந்த பெண்கள் இருக்கலாம். அவங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட மன நோகாதபடி நீங்க அவங்கள நடத்துங்க. விசேஷ வீடுகள்ல அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்களுக்குன்னு முக்கியமான இடத்தை கொடுங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. நம்ம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

தாவீது தான் அரசனானவுடன் தேவ சமூகத்தின் அடையாளமான தேவனுடைய பெட்டியை ஆடலோடும் பாடலோடும் இசை கருவிகளோடும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஆம், எங்கே சர்வ வல்லவர் இருக்கிறாரோ அங்கே சந்தோஷ பாடல்களும் ஸ்தோத்திர கீதங்களும் உண்டு.

நாம் யாவரும் முழந்து அர்ப்பணித்து இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியது. நாங்கள் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. ட்ரை பண்ணி பண்ணி சோர்ந்து போன நாட்கள் உண்டு. நிர்பந்தமான மனுஷன்தான். யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார் என்கிற அந்த என் பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரும்போது எங்க சார்பினின்று செயலாற்றுகிற தெய்வமே, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற தெய்வமே, அவன் வெள்ளம் இல்லப்பா, நீங்க வெள்ளமாய் வந்து அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா. எத்தனை இருள் வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறது. எந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அந்த சூழலில் தேற்றுவதற்கு உம்மிடம் ஒரு வார்த்தை இருக்கிறதப்பா. அந்த வார்த்தை எங்களை வளமாக்கும். அந்த வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வார்த்தை எங்களுடைய எல்லா பயத்தை நீக்கும். அந்த வார்த்தை எல்லா அவிஸ்வாசத்தை போக்கும் அப்பா. அந்த கிருபை உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. வார்த்தையால் நிற்கவும் நிலைக்கவும் வைத்தவர், இனிமேலும் எங்க அன்பு மக்களை அப்படியே நிற்க வைக்க போறீங்க, நிலைக்க வைக்க போறீங்க, அதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தியின் மத்தியில் நற்செய்தியாகிய நீர் ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாகி எங்க சூழலை அப்பா நீர் மாற்றுவதற்கு பதிலாக எங்க மன நிலைமையில் ஒரு தெளிவை உண்டாக்கி இச்சூழ்நிலையை ஆளத்தக்கதான மனநிலைமையை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக, பிரசனத்தின் வசனத்தின் வழியாக எங்களுக்கு அனுதினமும் கொடுக்கிறீரே. உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. மீடியாக்களை எங்க திறந்தாலும் 3ஆம் அலைக்கு ஆயத்தப்படுங்கள். கருப்பு பூஞ்சை தோன்றிவிட்டது, வெள்ளை பூஞ்சை அடுத்து தோன்றும் என்று சொல்லி அப்பா மக்களை பயத்துக்குள்ளாக நடத்துகிற எல்லா காரியத்தை நின்று என் மக்கள் விடுதலை பெறுவார்களாக என்று ஜெபம் பண்றோம்ப்பா. எங்க முதல்வருக்காக ஜெபம் பண்றோம், அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பல மாவட்டங்கள் தோறும் அவர்கள் மேற்கொள்ளுகிற பயணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தொற்றும் அவர்களை தொற்றிக் கொள்ளாதபடி தகப்பன் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை வகுக்கிற அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக என்று ஜெபம் பண்ணுகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. மீடியாவை திறந்தாவே துர்ச்செய்தி, துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்பதில் எள்ளளவும் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. நேற்று ஒரு சின்ன மெசேஜ் அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நிச்சயமாக நாம் இழந்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இழந்துத்தான் ஆகணுன்ற ஒரு மனநிலைமை நமக்கு வந்துருச்சுன்னா எதை நினைச்சு நாம் கலங்க மாட்டோம் என்று அவர் அந்த சாரம்சத்தில் ஒரு குறுந்தகவலை அனுப்பியிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நீங்களும் நானும் இழக்காமல் அவர் பாதுகாத்துக் கொள்கிறாரே, அதுதான் அவருடைய கிருபை. நாம் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. அந்த தெய்வம் ஆதி முதலாய் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு நாம் பாடப்போகிறோம். இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடலப்பா, இனிமேலும் கைவிடாத கரம் எங்களை தாங்கும், ஏந்தும், சுமக்கும். உயிரோடு இருக்கிற எங்களுக்கு உங்க கிருபை இருக்கு. நாங்க செத்துட்டா உங்க வருகை இருக்கு. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நீங்க துரோகம் பண்ணல, செத்து போனவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நேர் துரோகம் பண்ணல. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தேற்றுவதற்கு ஒரு வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை பிடித்து நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்,
உம்முடைய வசனங்களை தியானிக்கிறோம். அப்பாவை பார்த்து சொல்லுவோமா?

0: பெர்க்மான்ஸ் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் சூழ்ந்திருந்தா ராத்திரி பெட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏசப்பா வரப்போறார், அந்த கவலை என்ன செய்ய முடியும், அந்த சூழல் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கவலையெல்லாம் மறந்துடுவோம்ல, கலக்கத்தையெல்லாம் மறந்துடுவோம்ல, வேதனையெல்லாம் மறந்துடுவோம்ல. அதுபோல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஏங்கி கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வரார் அப்படின்னா எல்லா கவலையும் மாறிடும், எந்த சூழலும் உங்களை என்னை அஃபெக்ட் பண்ணாது. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நீங்களும் நானும் இழந்துதான் போக வேண்டும் என்கிற நிலைமையில் இதுவரைக்கும் ஏசப்பாவை நீங்களும் நானும் இழக்காதபடி அவரே பாதுகாக்கிறாரு அவருடைய அன்புக்காக.
1: தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான விதத்தில் போராடாதே,
0: சரணடைந்து விடு
1: என்ற அற்புதமான ஒரு சேஷித்த சத்தியத்தை கடந்த 4 நாட்களாக நம்மோடு ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். இந்த சத்தியங்களை கேட்ட பிறகு நமக்குள்ள நாம் அனுபவிக்கிற விடுதலைக்காக, சமாதானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
0: ஆமென்.
1: நம்மளை குறித்த பார்வை

0: பலவீனம்
1: இல்ல, உன் மாம்சத்தை நான் நம்புறதே
0: இல்லப்பா.
1: சோ அது பழுதாயி போன மாம்சம் இல்ல, பழுது பார்க்க முடியாத அளவுக்கு பாழா போன ஒரு மாம்சம். அதனால உன் மாம்சத்துல நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது கம்ப்ளீட்டா
0: அட்ரு ஃபிளாப் ஆயிடும்,
1: ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். So don't try. இந்த முயற்சியும் செய்யாம பெசாம இடத்துல சரண்டர் ஆயிரு அப்படிங்கறதான் கடந்த நாட்கள்ல அவர் நம்மோடு பேசுகிற செய்தியின் சாரம் மையக்காரு. சோ நேற்றைய தினத்துல அற்புதமான அந்த காரியங்களை குறித்து நம்மிடத்தில் ஆண்டவர் பேசினார். அந்த அது சின்ன இந்த பேர் அப்படிங்கிற பேரை குறித்து ஒரு அந்த ஃபிலிமில் வந்து ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தோம். அது நிறையா சேனல்ஸில் அதை வச்சுருந்தாங்க. அதனால் காப்பிரைட் கிளைம் இருக்காது அப்படிங்கிறனால அதை நாங்கள் அந்த யூஸ் பண்ணோம். அந்த மெசேஜை நாங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக. ஆனால் முடிஞ்சோடனே அவன் காப்பிரைட்டில் அவன் இது பண்ணிட்டாங்க. அதனால் அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோ இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே அநேகர் கண்கள் இன்றைக்கி என்ன செய்யட்டும் திறக்கட்டும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த காரியம் நடந்துச்சோ டப்புன்னு இதாகி அதை சரி செஞ்சு கடைசியில் திரும்பவும் ஒரு சின்ன இதை வச்சு பார்த்தோம். அதையும் காப்பிரைட் கிளைம் பண்ணாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த வீடியோவை எடுத்துட்டு கீழே உள்ள அந்த அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் அந்த ட்ரூத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த வீடியோ கிளிப்பு வந்து போன நேற்றைய தின மெசேஜினுடைய கீழே அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அந்த அந்த வீடியோவை ஆன் பண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் ஒரு சத்தியம் புரியும். அது நம்முடைய எல்லா முயற்சிகளையும் விட்டுட்டு அவரை நோக்கி கதறதுக்கு நமக்கு அதுவே ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதனால் நான் உங்களை ரொம்ப தயவாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற காரியம் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்ச நேற்றைய தின மெசேஜை நீங்கள் ஒருவேளை இந்த தடைகளால் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கேட்குறதுக்கு கேட்டுட்டீங்கன்னா அதையும் கேட்டுருங்க. அப்போன்னா ஒரு முக்கியமான ட்ரூத் உங்களுக்கு விளங்கிரும். நல்லா அது விளங்கிருச்சு அப்படின்னா நம்முடைய காட்டில் மழை
0: தான்.
1: அடி இப்போ ஏன் வறண்டு வெடிச்சு போய் எல்லாமே இருக்கு அப்படின்னா இந்த மழை பெய்யாததுனால. ஓகே, ஸோ அதை நாம் அந்த அந்த சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ளுகிற பொழுது அறியாமையினால ஜனங்கள் சங்காரமாகிறாங்க. ஆண்டவரை அறியாததுனால ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆனா தேவனை குறிச்ச அறிவு வந்துருச்சு அப்படின்னா பிசாச சங்காரம் பண்ணிடலாம்.
0: ஆமென்,
1: அவரோட சேர்ந்து. அதனால இந்த மாதிரி ட்ரூத் எல்லாம் உள்ள போறப்ப ஏதாயும் ஒரு தடை உள்ள வந்து அது வைடா அவங்க கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இன்டரப்ஷன் வந்துருது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் தயவாக எங்களுக்கு கொஞ்சம் சப்மிசிவாக இருந்து நல்ல பாச நான் அதை கேட்டுறேன். உங்களுக்கு மெடிசின் தேவைன்னா நீங்கள் ஐசியூவில் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருவீங்க. இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் அதை கேட்க முடியாது. ஸோ இந்த வாழ்க்கையை நாம் ஒரு முற்றிலும் ஜெயங்கொள்ளணும் அப்படின்னா நாம் போராடுறதை என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும். ஆமென்,
0: ஆமென்.
1: அதுதாங்க பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:15 நாம் வாசிக்கலாம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை,
0: நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: நன்மை என்ன செய்யல,
0: என்னிடத்தில்
1: வாசமாய் இருக்கிறது
0: இல்லை
1: என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்,
0: அறிந்திருக்கிறேன்.
1: அறிந்திருக்கிறேன்

0: மாம்ச வாசமா இல்ல, எங்க நன்மை வாசமா இல்ல,
1: மாம்சத்தில்
0: மாம்சத்துல நன்மையே இல்லை. அதனாலதான் நம்ம மாம்சத்தை கொஞ்சம் சார்ந்த உடனே அட்டுழியம் தான் நடக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது,
1: நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை.
0: எனக்குள்ள ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், இட்ஸ் எ வார், இட்ஸ் அன் ஆன்கோயிங் வார். நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனா அதை என்னால செய்ய முடியல.
1: ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
0: நான் விரும்புறது ஒண்ணு, நான் செய்யறது
1: இன்னொன்னு,
0: ஒண்ணு கம்ப்ளீட் ஆப்போசிட். எனக்குள்ளேயே நான் ஒரு பக்கம் வடதுருவமா இருக்கிறேன், இன்னொரு பக்கம் தென் துருவமா இருக்கிறேன். வில்லன்னு நான் தான்,
1: ஹீரோ.
0: அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல,
1: எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
0: ஆனபடியால் நன்மை செய்கிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன்.
1: உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன்.
0: ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற
1: வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாய் இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
0: இந்த போராட்டத்தின் முடிவில் கடைசியில் நான் சிறைப்படுறேன். ஒவ்வொரு முறை போராடுறது எதுக்கு? விடுதலை தான் போராடுறேன், ஆனால் கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சிருது?
1: சிறையில்,
0: சிறையிருப்பில் போய் முடிஞ்சிருது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நமக்குள்ள ஒரு போராட்டம், நம்முடைய அவயவங்கள்ல ஒரு
1: போராட்டம்.
0: போராட்டம், நான் விரும்புறத இந்த கை செய்ய மாட்டேன், நான் விரும்புறத இந்த வாய் பேச மாட்டேன், என் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நான் விரும்புறத இந்த கண்ணு பார்க்க மாட்டேன். போராட்டம், கடைசியில போராடி களைச்சு போன மனுஷன் என்ன முடிவுக்கு வந்துடுறாரு? நிர்பந்தமான மனுஷன்
1: நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்?
0: Oh, unhappy and pitiable and wretched man that I am.
1: Hallelujah.
0: அந்த நாட்கள்ல அந்த ரோம தண்டன முறைகள்ல ஒண்ணு எதை மனசுல வச்சு இந்த பாசேஜ் அவரு பவுல் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, டெட் பாடியை நம்ம பேக் சைடில் கட்டி விட்டுருவானுங்களாம். கம்ப்ளீட்டாக ஒரு செத்து போன பிணத்தை நம்முடைய சரீரத்தோடு இணைச்சி கட்டி நம்மளை விட்டுருவாங்களாம். அந்த அந்த டெட் பாடி நேரம் ஆக ஆக, நாட்கள் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும்? அப்படி டிகே ஆக ஆரம்பிச்சு அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி புழு வச்சிடும். அந்த ஸ்மெல் வந்து நம்மளால டாலரேட் பண்ணவே முடியாது. கொடூரமான ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு தண்டன முறைகள் அது ஒண்ணு. அந்த நாற்றத்தை சகிக்க முடியல. புழுக்கள் அப்படி ஊடுருவுது. இப்ப உயிரோட செத்துட்டு இருக்கிறேன், மாற்றம் வரும்னு பார்த்தா என்னது? ஒரே நாற்றம். சோ இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்க கூடும்? இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கட்டி விட்டுருக்காங்களே, இதுல இருந்து யார் என்னை
1: விடுதலை ஆக்குவா?
0: அதை வச்சுதான் இந்த வேர்ட் அங்க எழுதி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில தான் எங்க பாக்குறாரு அவரு, Who will release and deliver me? அந்த வேர்ட் தான் முக்கியம். Who will release and deliver me from this body of death? Is there no one who can do anything for me? எனக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஆள் யாராவது இங்க ஒருத்தரும் இல்லையா? Can you help me? அந்த மாதிரி ஒரு எப்பவுமே நம்மளை என்னைக்கு நாம நம்புறத நிறுத்துறோமோ அப்பதான் பிறருடைய உதவியை நாம நாட ஆரம்பிக்கிறோம். நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நாம முயற்சி செய்கிறது என்ன செய்யறது இல்லை. நிறுத்துவதே இல்லை. என்னைக்கு முழுச நம்பிக்கையற்று போகிறனோ அப்பதான் நான் உதவிக்காக கதற பிரச்சனை முத்தி போனா அலற
1: ஆரம்பிக்கிறேன்.
0: காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நானு கதற ஆரம்பிக்கிறேன். பார்த்த நேற்று அந்த கரடி குட்டி தன்னால முடிஞ்ச அளவுலாம் முயற்சி பண்ணி கடைசியில எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சு பிசாசால சங்காரம் ஆகிற நேரத்துல தான் நிர்பந்தமான நிலைமையில தான் அது கதறிச்சு. கதறின உடனே அவரு களத்துக்கு வந்துட்டாரு.
1: ஆமென்.
0: தகப்பன் எங்க வந்துட்டாரு?
1: கதறும் போது களத்திற்கு.
0: இந்த இடத்துல இருந்து நாம் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். பிசாசு நம்முடைய பலவீனங்கள் மேல எப்பொழுதுமே குறியா இருக்கிறான். அதனால நம்முடைய எந்த பகுதியில் நாம் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பகுதியில் நம்மளை தாக்கி நம்மளை குழியில் பிடிச்சி என்ன செஞ்சிடறான், தள்ளிடுறான். செய்யக்கூடாத செயலை செஞ்சதுனால, போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால மனுஷன் இப்போ எங்கே விழுந்துட்டான்?
1: குழியில்.
0: இப்ப விழுந்த குழி வந்து அது மரண குழி, படுகுழி. என்ன குழி?
1: படுகுழி.
0: உயிரை உயிரோட நமக்கு சமாதி கட்டுற ஒரு படுகுழி. இந்த குழியில நான் விழுந்துட்டேன் பாருங்க. இப்ப குழியில இருந்து வெளியில வர்றதுக்கு நானே என்ன செய்யறேன்னா, குழிக்குள்ள இருந்துகிட்டே நான் ட்ரை பண்றேன். அதான் வந்து பிசாசு என்ன செய்யறான்,
1: விரும்புறான்,
0: எதிர்பார்க்கிறான். குழிக்குள்ள தள்ளிட்டோம், குழிக்குள்ள தள்ளினது மட்டும்தான் நம்ம வேலை. இனிமே அவன் வெளியில வர்றதுக்கு அவனே என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான். அதுவே அவனுக்கு வினையா என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஜான்சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் அவருடைய ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அவர் சொல்றாரு, குழியில் விழுந்திருக்கும் பொழுது நீ தோண்டுவதை நிறுத்திவிடு. குழியில் விழுந்திருக்கும் பொழுது
1: நீ தோண்டுவதை நிறுத்திவிடு.
0: உன்னோட வேலை மீண்டு வரணும், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற,
1: தோண்டுகிறாய்.
0: எப்படி ஆகிலும் தோண்டி நம்ம மேல வந்தோம். இருக்கிறதே குழி, குழிக்குள்ள இருந்துகிட்டு நீ ட்ரை பண்றேங்கிற பேர்ல தோண்டினேன்னா என்ன ஆகும்?
1: இன்னும் பாதாள குழியில்,
0: இன்னும் பாதாள குழி ஒரு பக்கம் இருந்தாலும் சைடுல இருக்கிற மண்ணெல்லாம் சரியும். என்ன செய்யும்?
1: சரியும்.
0: மண்ணு மேல மேல என்ன செய்யும்?
1: சரியும்.
0: சரியும் சரீர மண்ணு குழுக்குள்ள இருக்கிற ஒன்னதான் மூடும்.
1: எஸ்.
0: அப்ப குழியில் இருக்கிறாலே மேலே வர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணி அவர் மண்ணை ஏதாவது தோண்டுவார்னா, அல்லது இங்கேயாவது கையை வச்சு அங்கே கையை வச்சு ஏதாவது ஏறிடலான்னு நினைப்பார் அப்படின்னா, அந்த மண்ணு உயிரை வாங்குற மண், சரீர மண், லேச தொட்டாலும் சர்றன்னு என்ன செய்யுது, கீழே
1: சரிந்து விழுந்து விடுது.
0: சரிந்து விழுகுது. எங்க கையை வச்சு ஏறுவீங்க? கையை வச்சாலும் சரி, காலை வச்சாலும் சரி, அசைஞ்சாலும் சரி, லேச தவறுதல உடல் பட்டாலும் சரி, உடனே ஒரு மண் என்ன செய்யுது,
1: சரிகிறது.
0: சரிகிறது. லேசா ட்ரை பண்ணதுக்கே சரிதே, ஏதாவது இன்னும் சீரியஸா முயற்சி எடுத்த என்ன ஆகும், மொத்தமா மூடிடும். இப்ப குழியில் இருக்கிறவனுக்கு உதவிக்கான கரம் எங்க இருந்து தான் வரணும்? மேல இருந்து. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், குழியில இருக்கிறப்ப நீ மேல வரணும் எடுக்கிற முயற்சியில உன்னிடமிருந்து வெளிப்படுகிற சின்ன அசைவு கூட உன்னை மூடுகிற பெரிய சரிவாயிரம். குளியில் இருக்கிறப்ப வெளியில வரலான்னு ட்ரை பண்ணி கைய வைக்கிற மண் என்ன செய்யுது?
1: சரிகிறது.
0: சரிஞ்ச உடனே எனக்கு திக்கு திக்குன்னு ஆயிருது. உயிர் பயம் என்ன செய்யுது?
1: வருகிறது.
0: ஆஹா, விழுந்துட்டோம். எங்க கைய வச்சாலும் மண் என்ன செய்யுது?
1: சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு.
0: சரியுது. லேசா இதை பிடிச்சி ஏறிலான்னு பார்த்தா மண் என்னன்னா
1: மூடுகிறது.
0: சரியுது, மூடிரும். இப்ப லேசா சரியுது. நான் இன்னும் ட்ரை பண்ணேன்னா இந்த மண்ணு சரிஞ்சு மொத்தமா என்ன செஞ்சிடும்?
1: மூடிரும்.
0: அப்ப எதுனாலடா சரியுது?
1: ட்ரை பண்றதுனால.
0: நீ அசைறதுனால. நீ ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வெளியில வந்துடலான்னு சொல்லி உன்னுடைய அசைவு மண்ண என்ன செய்யுது? சரிய வைக்குது. இப்ப குளியில இருக்கிற முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஃப்ரீஸ் ஆயிரும். கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது?
1: அசையவே கூடாது.
0: நீ வந்து ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்க கூடாது. வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ண கட்டாயம் பண்ண என்ன செய்யும்? சரியும். அதாவது உன் நிலைமை இன்னும் மோசமாகும். உன்னோட முயற்சியே உன்னை உயிரோட மூடுவதற்கான மாபெரும் சரிவா மாறிடும். சறுக்கி விழுந்த குளியில் என்ன செஞ்ச?
1: சறுக்கி விழுந்த.
0: சறுக்கி விழுந்த முதல்ல சறுக்கி விழ வச்சா இப்ப குழிக்குள்ள கொண்டே வச்சு மண்ண நீ முயற்சி பண்ணி மேல வான்னு என்ன சோதிச்சு இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. குளியில சறுக்கி விழுந்த விழுந்த என் மேல இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. சறுக்கி சரிந்து சறுக்கிட்டீங்க. எப்படியோ வீக்கா இருந்தோம், தவறு செஞ்சிட்டோம், சறுக்கி விழுந்தாச்சு. ஒழுங்கா ஜோம் பண்ணல, ஒழுங்கா உறவாடல, ஆண்டவரோட கிட்டு சேரல. அந்த வீக்கான சமயத்தை பயன்படுத்தி டெவில் விரிச்ச கண்ணில விழுந்து சறுக்கி எங்க விழுந்தாச்சு? குழியில விழுந்தாச்சு. இப்ப நீயா ட்ரை பண்ணி ஏதாவது முயற்சி பண்ணனா சறுக்கி விழுந்த. நீ முயற்சி பண்ண இப்ப மண் என்ன செய்யும்? சரிஞ்சு விழும். நிலைமை மேம்படாமல் அது மேலும் மோசமாகிறத வாழ்க்கையில பல முறை பார்த்திருக்கமா? இதை செஞ்சு அதை செஞ்சு தப்பிச்சிடலாம், இதை பண்ணி மேல வந்துடலாம், அதை செஞ்சு மேல வந்துடலான்னு நம்முடைய நாமளே ஒரு ஹீரோவா முயற்சி பண்றப்ப நிலைமை ரொம்ப மோசமாச்சா?
1: எஸ்.
0: ஜெனரல் வார்டில் இருந்த நம்ம
1: ஐசியூக்கு
0: போற நிலைமை ஆயிப்போச்சா?
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அங்கேயும் கீழ்ப்படியாம அங்கேயும் நம்ம முயற்சி பண்ணதுனால ஐசியூல இருந்து எமர்ஜென்சி வார்டுக்கு போனோமா? அங்கேயும் ட்ரை பண்ணதுனால ஆபரேஷன் தியேட்டருக்கு போனோமா? இனிமே ட்ரை பண்ண மார்ச்சுரிக்கு போயிருவேன். எங்க போயிருவேன்?
1: மார்ச்சுரிக்கு.
0: பிணவரையில் கொண்டே வச்சிருவான். அதான் அவனுடைய நோக்கம். டெவிலோட
1: நோக்கம்
0: நோக்கம் அதான். மரணத்துக்கு அதிகாரி
1: அவன்.
0: நாமலா முயற்சி பண்றப்ப நிலைமை மேலும் மோசமா. கத்தர் சொல்றாரு, நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னுடையது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த யுத்தம் யாருடையது?
1: கர்த்தருடையது.
0: உன்னை நம்மளை மூடக்கூடிய இந்த மாதிரியான சரிவுகள் நம்முடைய நாம சொந்தமா முயற்சிக்கிற பொழுது நம்மளிருந்து வெளிப்படுகிற மனுஷீக அசைவுகளால உண்டாகிறது. நானா வெளியில வரணும்னு மனுஷிகமா செயல்படுற பாருங்க, அதான் அசைவு. இப்ப ஆண்டவர் நீ அசையாத என்னோட செஞ்சிருங்கிறாரு. குளியில இருக்கிற நீ எந்த அசைவும் கூடாது. வேணும்னா என்னோட முழுசா எசைஞ்சிரு. உனக்கு நீயே சமாதி கட்டுறத நிறுத்தின்றார் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நிர்பந்தத்தை நாம இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நிர்பந்தம்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வெச்சோன்னு ஏன் சரியுது? வெச்சோன்னு ஏன் சரியுது? ஆண்டவர் வந்து கிளியரா ஒரு மெசேஜ் சொல்றாரு. கை வச்சோன்னு சரியுதுல? ஆமா ஆண்டவர். கொஞ்சம் லேசா அசைஞ்சு பாரு. அசைஞ்சு ஆண்டவர் சரியுது. ஆண்டவர் சரியுதுல? ஓகே, மேல கொஞ்சம் கையை வச்சு பாரு. ஆண்டவர் எங்க தொட்டாலும் என்ன செய்யுது?
1: சரியுதுப்பா.
0: அப்புறம் ஏன்டா தொடுற? தொட்டா சரியுதுன்னு தெரியுதுல? அப்புறம் ஏன் தொடுற? நீ ஏன் மேல வந்துலாம் நினைக்கிறியா? ட்ரை பண்ணு. இல்ல ஆண்டவர் என்ன பண்ணாலும் என்ன செய்யுது?
1: சரியுது.
0: அப்பனா அசையாத, ஆடாத,
1: அசையாத,
0: அசையாத, கைய கால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சும்மா நில்றா உள்ள.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நிர்பந்தமான நிலைமையில தான் நம்ம மேல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கைய கம்ப்ளீட்டா இழந்து நம்முடைய நம்பிக்கையை முழுசா அவர் மேல வைக்க ஆரம்பிச்சிடறோம்.

0: ஆமென்.
1: ஏன் மேல பார்த்தான் தெரியுமா? கைய வச்சா எல்லாமே என்ன செய்யும்?
0: சரிஞ்சிருது.
1: அச்சத்தின் உச்சத்தை பார்த்த இடம் அது.

0: அச்சத்தின் உச்சம்.
1: எஸ்,
2: பல் ஒளியில் நான்
0: பள்ளத்துல எதை பார்க்கலாம்? அச்சத்தின்
1: உச்சம்.
0: உச்சம் சில பேர்ல குழியில இருக்கிறன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அங்கதான் அச்சத்தின்
1: உச்சம்
0: உச்சம் தெரியும். நாம ஏதாவது சறுக்கிறப்ப, நாம தவறு செய்யறப்ப, விழுந்துடுறப்ப நமக்குள்ள ஒரு ஒரு ஒரு ஒரு அச்சம் உண்டாகுதா? ஆண்டவரே, என்ன செஞ்சாலும் இதுல இருந்து வெளியில என்ன செய்ய முடியல, என்னால
1: வர முடியல ஆண்டவரே,
0: வர முடியல ஆண்டவரே. அப்படி வர்றதுக்கு நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அது எனக்கு எதிராக என்ன செய்யுது,
1: திரும்புதே அப்பா.
0: ஏன் நல்லதுக்கு அப்படின்னு நான் இந்த செயலை செஞ்ச அதுவே எனக்கு தீமையா பாதகமா மாறுது. இது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையா இருக்கு ஆண்டவரே.
1: ஹல்லேலூயா.
0: குழியில் நிலவும் சூழல் இது, குளிக்கே உரிய சூழல் இது. எல்லாரும் சொல்லுங்க, குழியில் நிலவும்,
1: குழியில் நிலவும்
0: சூழல் இது,
1: சூழல் இது.
0: குளிக்கே உரிய,
1: குளிக்கே உரிய
0: சூழல் இது,
1: சூழல் இது.
0: குழியில் இருக்கிற எப்படி கண்டுபிடிக்கலாம்? சறுக்கன இப்ப எல்லாமே என்ன செய்யுது, சரியுது. இப்ப நீங்க எந்த முயற்சி பண்ணி இதுல இருந்து வெளியில வர முடியாது. தப்பு பண்ண இல்ல, நீ தானே இந்த குழியில போய் என்ன செஞ்ச,
1: விழுந்த,
0: சாவிட. நீயா முயற்சி பண்ணி சாவிட அப்படின்னு சொல்லி நம்ம மேல சரிஞ்சு விழுந்து நம்மளை உயிரோட மூடுகிற அந்த காரியங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? மேல இருந்து சொல்லுவாரு, டேய், எந்த முயற்சி என்ன செய்யாத,
1: செய்யாத,
0: செய்யாத. குழுக்குள்ள இருக்கிறேங்கிறத மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அண்ட சொல்லாரு, டோன்ட் ட்ரை, இட் ஒன்ட் வொர்க். குழிக்குள்ள இருந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணனா அதனால எந்த பிரயோஜனமும் உனக்கு உண்டாக போறது
1: இல்லை.
0: But just cry to your God. Don't try, but cry. Hallelujah.
1: Hallelujah.
0: It will work. It will definitely work. Hallelujah.
1: Hallelujah.
0: நீ குழிக்குள்ள இருந்து முயற்சி செய்யறதை விட்டுட்டு குழிக்குள்ள இருந்து டடின்னு கத்துவேனா,
1: ஹல்லேலூயா.
0: உங்களை ஒரு ஆடு குழியில விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டானா,
1: தூக்கி விட மாட்டானோ?
0: என்னோட உங்களோட மேய்ப்பர், என்னோட மேய்ப்பர்,
1: நம்முடைய பிரதான மேய்ப்பர்
0: குழியில விழுந்த ஆடுகளை தூக்கி விடுகிறவர், தூக்கி எடுக்கிறவர். வழியில் இருக்க வேண்டிய ஆடு குழியில் இருக்கு. குழியில் இருக்கிற ஆடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, கதர்றது
1: மட்டும்தான்.
0: சாதாரண கதர் இல்ல, என்ன ஓலம் அது,
1: மரண ஓலம்,
0: மரண ஓலம். மெய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வரல, பாஞ்சு வர்றாரு.
1: ஆமென்.
0: எந்த முயற்சியும் பண்ணாத, சரிக்கிட்ட, தப்பு செஞ்சிட்ட, விழுந்துட்ட, இப்ப மேல வரலாம் அப்படின்னு சொல்லி நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே சரிஞ்சு ஒன்னு என்ன செய்யுது, மூட ட்ரை பண்ணுது. எங்க தொட்டாலும் மண்ணு சரியுது, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, உனக்கு பாதகமா இருக்கு. இந்த நேரத்துல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன செய்யலாம்,
1: அவரை நோக்கி
0: கதறலாம்.
1: எஸ்,
0: இத செய்ய முடியாதான்ற ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: ஜெப அறைய கூட்டிட்டு தனியா இருக்கிறப்ப அமர்ந்து இருக்கிறப்ப இந்த கதறலின் சத்தம், இந்த ஓலத்தின் சத்தம், இந்த மரண சரத்தில் என்று யார் என்னை
1: விடுதலையாக்குவா?
0: கரடி குட்டி இந்த மாதிரி கத்தினப்ப தானே, கத்தினப்ப இல்ல கதர்னப்ப தானே, ஓலம் விட்டப்ப தானே
1: அப்பா வந்த
0: கர்ஜனம் பண்ணிக்கிட்டு வந்தாரு. அப்ப இந்த குழிக்குள்ள நீ ஆடாம அசையாம நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், டாடின்னு கத்தணும். என்ன செய்யணும்?

0: ஒரு 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனார். மற்ற 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி தெரியானோ? அந்த வேர்ட் என்ன ரொம்ப தோணும், தேடி தெரியானோ? தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, எங்கடா எங்கடா போன எங்கடா போன எங்கடா போன அப்படின்னு கண்டுபிடித்த பின்பு அதை சந்தோஷமாய் தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு லூக்கா 15
1: வாசிக்கிறான்.
0: இந்த நாம உதவிக்காக நாம நாம நாம கதற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இடத்துல தான் டெவில் நம்மளை கடினப்படுத்த விட்டுறக்கூடாது.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு ஆடுக்கு என்ன வச்சிருப்பாங்க?
1: பேர் வச்சு.
0: காது கருப்பா இருந்தா கருப்பு காதன், வெள்ளையா இருந்தா வெள்ளைக்காதன், இந்த மாதிரி அதனுடைய இதுகளை வச்சு அதுங்களுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். அப்ப இந்த ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அப்போ நான் பைபிள் ஸ்கூலில் 1999 எழுதின என்னோட முதல் ஆர்டிக்கல் காணாமல் போன வெள்ளைக்காகன், செகண்ட் ஆர்டிக்கல் ஐ திங்க். ஆனால் எனக்கு ஆண்டர் கொடுத்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் அது. முத முதல் ஆண்டருடைய குரலை நான் அந்த மெசேஜ் மூலமாக தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஸ்பிரிட்டில் நான் அனுபவித்த அந்த அந்த பகுதியை லூக்கா 15 இருந்தேன். அப்போ 100 ஆடுகளை அடைச்சிட்டு பார்க்குறாரு. இப்போ எந்த ஆடை காணா? என்னடா எல்லாரும் இருக்கான், எங்கடா வெள்ளக்காதனை? வெள்ளக்காதனை
1: காணும்
0: காணும் வெள்ளக்காதனை காணன்ன உடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெள்ளக்காதனை இப்போ என்ன செய்கிறாருன்னா தேடி திரியிறார். இப்போ தேடி திரியிறப்ப அவர் அவர் ஏதேனில் எப்படி தேடி திரிஞ்சாரு? என்ன செய்வோம்? குரலை கொடுத்துக்கிட்டே தேடுவோம். மரண இருள் சாயந்தரம் ஆச்சு, சும்மா ஏதோ ஒரு மாதிரி ஆடு எப்படி காணாம போயிருக்கும் மந்தையில இருந்த ஆடு? நீங்க சொல்லுங்க பாப்போம். மெய்ப்பன் மேய்ச்சிட்டு இருந்தப்ப நல்லா தான் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனா ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிக்குது. என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா
1: பேக் அடிக்கு.
0: ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற புல்லு, அது ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருந்ததுனால மேயலான்னு போயிடுச்சு. சோ லேசா மேயிறப்ப என்ன பண்ணுச்சு? அப்படி திரும்பி பார்த்துச்சு. மெய்ப்பன் அங்கே தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இங்கே தான் இருக்கிறோம். நமக்கு மெய்ப்பனுக்கு இடையில தூரம் கொஞ்சம்தான் இருக்கு. இப்போ என்ன கூட ஓடி போய் என்ன செஞ்சுக்கலாம், அவரோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பில் மேய்ஞ்சிச்சு. அப்புறம் மேய மேய ஒரு சுகம் வந்தோடனே இடைவெளி இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் பாக்குது பரவாயில்ல, ஓடுனா போய் என்ன செஞ்சுக்கலாம், சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக மேய்ச்சல் மும்முரத்துல அடிக்கடி திரும்பி பாக்குறது இப்ப குறைஞ்சு ரொம்ப நேரம் இங்க மேய்ஞ்சிச்சு. எப்பமாவது ஒரு நேரம் அவரை பார்த்துச்சு. அப்புறமும் பொழுது சாய சாய சாய தூரம் தூரமா போய் இந்த அப்பப்ப அவரை பார்த்துட்டு இங்க மேய்ஞ்சிச்சு பாருங்க, அந்த பார்வை சுத்தமா கட்டாயி எதை மேய்ஞ்சிச்சோ அது மேல அதுக்கு ஈர்ப்பு அதிகமாயிருச்சு. சோ இப்ப திரும்பி பாக்குறதே நிறுத்திட்டு பின்மாறின ஆடு ஃபுல்லா மேய்து. மேய்ஞ்சு முடிச்சிட்டு பார்த்தா பொழுது போயிருச்சு, இருட்டிருச்சு. இப்ப மேய்ப்பனையும் பார்க்க முடியல, மந்தையும் பார்க்க முடியல, எல்லாமே அவுட் ஆஃப் சைட், ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். அதுவா முயற்சி பண்ணி தட்டு தடுமாறி அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம் சொல்லி முட்டி மோதி ட்ரை பண்ணி தன்னோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு ஓடி வருது. இருட்டில் ஒன்றும் தெரியல, எங்கெங்கயோ முட்டி கிடைச்சல பொத்துன்னு போய் என்ன தெரிச்சு ஒரு குளிக்கல
1: விழுந்துருச்சு.
0: கும்மு இருட்டு, கருங்கும்மன் இருட்டு. இப்ப யோசிச்சு பாக்குது, அப்பமே லேசா மெய்யறப்பே நமக்கு அவருக்கும் கொஞ்சம் இடவில் இருக்கிறப்பே நம்ம என்ன வச்சிருக்கணும், ஓடி போய் அவரோட
1: சேர்ந்திருக்கணும்.
0: அப்பமே ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்பப்ப அவரை பார்த்துட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்ய, இந்த கள்ளத்தனமா மேய்ச்சல
1: ஈடுபட்டேன்,
0: மேய்ஞ்சேன். சரி, அவர் இடவெளி குறையறப்பையாவது ஓடி போய் நினைச்சிருக்க வேண்டாமா,
1: சேர்ந்திருக்க வேண்டாம்.
0: இந்த கள்ள மேய்ச்சல், இந்த கள்ள மேய்ச்சல மேய்ஞ்சதுனால அந்த கள்ள மேய்ச்சல உள்ள மயக்கம் என்னை கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிச்சு, அவரை நோக்கி அடிக்கடி பார்க்கிற அந்த அந்த வாஞ்சியவே எனக்குள்ள இருந்து அவிச்சிருச்சு. இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு நான் காரணம் இல்லை, என்னோட மெய்ப்பன் காரணம் இல்லை, நான் தான் காரணம். பயத்துல சுத்துல மரண இருள நடுங்கி அச்சத்தின் உச்சத்தை அந்த ஆடு பார்க்கு.
1: ஹல்லேலூயா.

0: இது என்ன இடம்? ஆடு எந்த இடத்தை பாக்குது?
1: அச்சத்தின் உச்சத்தை.
0: அச்சத்தின்
1: உச்சத்தை
0: சுத்தல பார்த்தா ஏதோ நரி ஊளையிடுது. அந்த பக்கம் காட்டு மிருகங்களுடைய சத்தம் என்ன செய்யுது? நடுங்குது. தனா முயற்சி பண்ணி மேல வரலான்னு பார்த்தா வகையா முள்ளு புதர்ல விழுந்து சிக்கிருச்சு. அந்த பக்கம் ஆடு காணாம அவர் துடிக்கிறாரு. இந்த பக்கம் மைப்பனை பிரிஞ்சிட்டமேன்னு சொல்லி ஆடு என்ன செய்யுது? துடிக்குது. தானா முயற்சி பண்ணி தன்னோட வழிக்கு மறுபடியும் திரும்ப முடியாத ஒரு நிர்பந்தம், மரண இருள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துல கத்துனா கூட சிக்கல் தான். என்ன இங்க ஒருத்தர் நமக்கு வேண்டி ஆள் இருக்காண்டான்னு சொல்லி நிறைய எண்ணிச்சிரும் வந்து
1: வரும்,
0: அது வந்துடும். அதனால சத்தம் மூச்சு கட்டாம என்ன செய்யுது?
1: அமைதியா
0: உயிரை கையில பிடிச்சிட்டு அமைதியா இருக்கு அந்த மரண இருள்ல. ஆனா இப்போ ஆட்டை தேடுறாரு யாரு? மெய்ப்பன். இருட்டுல ஒரு தடியை வச்சுக்கிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு அவர் அப்படி தேடி வர்றப்ப இருட்டுல வெளிச்சம்னா அப்படி பார்த்துக்கிட்டு வரலாம், எங்கேயாவது தூரத்தில் இருக்கானான்னு என்ன செய்யலாம், பார்த்துட்டு வரலாம். ஆனா இப்ப கார் இருள், இந்த இருட்டுல எங்க இருக்கிறான்னு என்ன செய்யறது? கண்டுபிடிங்க. அதனால அவரு கண்டுபிடிக்குமளவும் தேடி தெரியானோ அப்படிங்கிற அந்த வசனத்தின்படி அவர் எப்படிதான் தேடிட்டு வந்திருக்கணும்? அவன் பேர் அதான், அவன் பேர் என்ன?
1: வெள்ளக்காத.
0: வெள்ளக்காத, வெள்ளக்காத. சத்தம் போட்டா நம்மளை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு கிட்டுக்கிட்டுன்னு நடுங்கிட்டு இருந்த ஆடு, இது என்னோட மெய்ப்பனுடைய சத்தங்கிறத ரெகக்னைஸ் பண்ணது. என் பேர் எப்படி திருடனுக்கு தெரியும்? என் பேரை சொல்லி கூப்பிட அவரால முடியும். எனக்கு அவர் தானே பேர் வச்சாரு.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த பேரை வச்சதே அவர் தான்.

0: எப்படி வர்றாரு
1: பேருக்கு
0: வெள்ளக்காரன் இருட்டுல பாறை இடுக்குகள்ல பள்ளங்கள்ல அந்த குரல் அந்த சத்தம் பட்டு என்ன செய்யுது துணிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஆடுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. குளியில விழுந்த பிறகு நீங்க மறுபடியும் அவனுடைய சத்தத்தை கேக்குறீங்களா? சத்தத்து கீழ்படியாம தான் போய் என்ன செஞ்சாச்சு, விழுந்தாச்சு. இப்ப விழுந்த பின்னாடி மேல வர முடியாம தடுமாறி புதர்ல கிடக்குற அந்த நேரத்துல யாராவது வந்து நம்மள குதறிடுவாங்களோன்னு பயந்து இருக்கிற அந்த நேரத்துல புதர்ல இருக்கிற ஆட்டுக்கு என்ன பயம்?
1: யாராவது நம்ம வந்து
0: குதறிடுவாங்களோ, அதனாலேயே அது கதராம இருக்கு. இந்த நேரத்துல அது கேட்கறது யாருடைய சத்தம்? இது இது இது யாரோட வாய்ஸ்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
1: Hallelujah.
0: It's my shepherd's voice. Hallelujah. So, கூப்பிடுறார், வெள்ளக்காரா அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆடு இந்த பக்கம் அவருடைய அதான் அவருடைய சத்தம்னு தெரிஞ்ச உடனே இப்ப நாம இருக்கிற இடத்தை எப்படி நாம அவருக்கு வெளிப்படுத்தலாம்? ஒரு பக்கம் ஒரு வெள்ளக்கார

0: ஒரு பக்கம் அவரு கத்துறாரு, இன்னொரு பக்கம் ஆடு. அவரு இந்த பக்கம் விளக்காதா அப்படின்னு கத்துறப்ப அந்த பக்கம் ஆடு என்ன செய்யுது? இன்னொரு பக்கம்
1: மரண ஓலம்,
0: மரண ஓலம். அந்த சத்தம் கேட்ட உடனே இருக்கிற ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ற,
1: ஹல்லேலூயா.
0: சத்தியம் உன்னோட பேசுறப்ப நீ பதிலுக்கு குளியில கிடக்குற, நீ உன் சத்தத்தை அடக்கி கொள்ளாத, தூரத்துல இருக்கிற சத்தியம் துணிக்குது, உன்னோட உள்ளத்துலதான் பேசுறாரு, குரலை கேட்கிற. ரொம்ப நாள் அவருடைய குரலை நீ கேட்கல, அதான் குளியில விழுந்த. ஆனா இப்போ அச்சத்தின் உச்சத்துல இருக்கிற உனக்கு மறுபடியும் இந்த செய்தியின் வழி அவருடைய சத்தம் துணிக்கிறது, கூப்பிடுறாரு, வெள்ளக்காதா. பதிலுக்கு குளியில இருக்கிற நீயும் கதறுவேன்னா ஐடென்டிஃபை பண்ணுவார். பலர் தங்களுடைய இருப்பிடத்தை தெரியப்படுத்துறது இல்ல. தான் விழுந்து கிடக்கிற குழி அவர் கண்டுபிடிக்கும்படியாக தன்னுடைய கதறலின் மூலமா அவருக்கு மறுமொழி கொடுக்கிறது இல்ல. கடினம், இன்னும் கடினம், இன்னும் மனசை கல்லாக்குற, இன்னும் மனசை இறுக்கமாக்குற. உனக்கு டெலிவரன்ஸ் இல்ல. அநேகர் இன்னைக்கு குரலை கேட்டு, இது அவருடைய சத்தம், இது என்னுடைய மெய்ப்பினுடைய சத்தம், என்ன மெய்ச்சு அவருடைய குரல் இது, அதை சரியா உணர்ந்து இப்ப நீங்க மறுபடியும் உங்க இருப்பிடத்தை, டாடி டாடி நான் அங்க இருக்கிறேன், டாடி ஐம் யுவர்ஸ், டாடி நான் அங்க இருக்கிறேன் அப்படின்னு உங்க இருப்பிடத்தை நீங்க தெரியப்படுத்துவீங்கன்னா பாஞ்சு வருவாரு, ஓடி வருவாரு. இந்த ட்ரூத் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் நல்லா என்னுடைய நல்ல உணர்ந்து அனுபவிச்சு நான் உங்களுக்கு நான் ப்ரீச்
1: பண்றேன்.
0: ஒரு ஷீப் காணாம போனப்ப இருட்டுல தேடுற போய் பேரை சொல்லி இருட்டுல இருந்து கத்துறோம், இருக்கிறியா, இங்கடா இருக்கிறியா, எங்க இருக்கிற அப்படின்னு பேரை சொல்லி மிட் நைட்ல காத்துறோம். சரிவுல புதர்ல இருந்த பிள்ளைங்க கூப்பிட்ட சத்தத்துக்கு மறுமொழி என்ன செய்யல, கொடுக்கல, கொடுக்கல, கொடுக்கல. மயிரலையில மீட்ப தவற விட்டோம். அப்பதான் புரிஞ்சிட்டேன், என்னதான் மெய்ப்பன் உயிரை கொடுத்து எங்கடா இருக்கிறேன்னு கத்தி கதறினாலும் குளியில் விழுந்த ஆடு பதிலுக்கு ஒரு சத்தம் கொடுக்கலன்னா அந்த ஆட்டை காப்பாற்ற முடியாது சாமி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயத்தை வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கடினப்படுத்தினது போல நீங்களும் கடினப்படுத்தாதீர்கள். It's a warning. நீ கதறலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு அந்தகார கிரியைகள் கொதறும். ஆனா மெய்ப்பனுக்கும் அந்த பக்கம் அவர் சத்தம் கொடுக்க, இந்த பக்கம் ஆடு கதற, அந்த ரெண்டு இருட்டுல அந்த ரெண்டு வாய்ஸ் தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துச்சு. அவரு அவரு அவரு கதற, இது கதற, அந்த வாய்ஸ் இருக்க இடத்த இது பண்ணி வச்சு வச்சு வச்சு கரெக்டா அந்த சவுண்ட வச்சே கண்டுபிடிச்சு தூக்கிட்டாரு.
1: ஆமென்.

0: அப்படி கண்டுபிடித்த பின்பு, கண்டுபிடித்த
1: பின்பு அவன்
0: தூக்கி தரையில போட்டு கையில இருக்கிற கம்ப வச்சு
1: கோல வச்சு
0: இனிமே ஓடுவனி, இனிமே மந்தை விட்டு என்ன செய்வனி,
1: ஓடுவேன்
0: ஓடுவேன்னு ரெண்டு இழுப்பு இழுத்தாரா?
1: இழுக்கல.
0: அப்படி தூக்குறாரு, தூக்குனா முள்ளு குத்தி உடம்பெல்லாம் என்னது காயம் ரணம். கீழே விழுந்ததுல கால் என்ன செஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு. வெள்ளக்காரனால நிக்கவே முடியல. காதை இப்ப என்ன செய்யறான், நொன்றான். என்னடா அப்படின்னு பார்த்தா உடம்ப அந்த வெளிச்சத்துல வச்சு அப்படி ஃபுல்ல கம்ப்ளீட்டா செக் பண்றாரு. ஐயோ இங்கடி அங்கடி இதா இருக்கு அதா இருக்கு. கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு எஸ்
1: ஹல்லேலூயா.
0: இருள் இருந்தது இப்ப ஒரு தோள்ல இருக்கு.
1: எஸ்
0: அவன் சொல்ல
1: ஆமென்.
0: அதே இருள், அதே அதே நரிகளுடைய ஓலம், துஷ்ட மிருகங்களுடைய சீற்றம், தோல்ல இருக்க ஆடு தோல்ல போட்டு நடந்து வர்றாரு. அந்த பிக்சரை கொண்டு வாங்க. அதே இருட்டு, அதே மரண இருள். இப்ப ஆடு பார்க்குது, எந்த சத்தமும் இல்லாம அப்படியே தோல்ல ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். பாக்குது இருள்ல இருக்கிறேன், ஆனா ஒரு தோள்ல இருக்கிறேன். This is redemption. It's a timely help from my shepherd.
1: Hallelujah.
0: இந்த சமயத்துக்குன்னு எனக்கு தேவைப்படுற உதவியோடு என்னை சந்திச்சிருக்கிறது என்னுடைய. எதை குறிச்சு நான் பயப்படணும்? கையில ஒரு கோல் இருக்கு, ஒரு தடி இருக்கு. அந்த கோல் என்ன என்ன தேற்றுது? அந்த தடி ஓனாய விரட்டுது. அப்படியே கிடுகிடுன்னு நடுக்க ஒரு பக்கம் இருந்தாலும் கம்ப்ளீட்டா நெய்ப்பனுக்கு ஆடு இப்படி பண்ணிருச்சே அப்படிங்கிற வேதனை விட என் ஆட்டை நான் திரும்ப கண்டுபிடிச்சேங்கிற சந்தோஷம் தான். அப்போ எப்படி பண்ணிட்டேன், என்ன நினைப்பாரோ எது நினைப்பாரோ அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? இல்ல, ஆண்டவர் சொல்லாரு, உன்னை கண்டுபிடிச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷம்.
1: காணாமல்
0: போன என் ஆட்டை
1: கண்டுபிடிச்சேன்.

0: அங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி ஒளிஞ்சல போய் தொலைன்னு விட்டனா இல்ல தேடி தேடி வந்தேன்ல தேடி தேடி வந்து பேசுறேன்ல தினசரி என்னுடைய சத்தத்தை உனக்குள்ள துணிக்க பண்றேன்ல ஒரே ஒரு முறை நான் இங்கதான்ப்பா இருக்கிறேன்னு கதறமாட்டேன் என் சத்தத்துக்கு செய் கொடுக்க மாட்டேன் உமன்சு நீ எவ்வளவு நாளைக்கு நீ கடினப்படுத்துவ நீ எவ்வளவு நாளைக்கு என்ன விட்டு விலகி விலகி நீ போவ தூரம் போய் தூரம் போய் சோரம் போறிய என்ன புரிஞ்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் நீ இல்லாம நான் சந்தோஷமா இல்ல மறுபடியும் உன்னை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம் மறுபடியும் உன்னை கண்டுபிடிச்சாதான் எனக்கு சந்தோஷம் நீ இல்லாம என்னால இங்க சந்தோஷமா இருக்க முடியாது 99 வரையும் கூட இருக்கிற ஆனா நீ இல்ல நீ இல்ல சத்தத்துக்கு செவி கொடு இனி உயிர்தயத்தை கடினப்படுத்தாத விழுந்துட்ட எந்த முயற்சி செய்யாத சரிஞ்சிடும் எல்லாம் சரியும் உன்னை மூடிடும் முழுச மூடிடும் உனக்கு உயிரோட சமாதி கட்டிடும் கொதறிடும் இது கதற வேண்டிய நேரம் ஒரு மரண ஓலம் உனக்குள்ள இருந்து எழ வேண்டிய நேரம் இந்த மரண சரத்து நின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று உதவிக்காக நீ கதற வேண்டிய நேரம் இருள் தான் ஆனா தோளுக்கு வந்துட்டேன் இருளுக்கு உன் மேல எந்த அதிகாரமும்
1: இல்லை
0: இல்ல
1: இத
0: இந்த உதவி ஆண்டவர் ஒன்று கேட்கிறார் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன் சத்தத்துக்கு நீ என்ன செய்ய கொடுக்கலையா சேஃபா இருக்க
1: வேண்டிய
0: அவருடைய கரங்களுக்குள்ள இருக்க வேண்டிய நீ என் முள்ளுக்குள்ள கிடக்குற

0: அநேகர் தவறு பண்ணிட்டு சொல்றாங்க, எல்லாம் விதிங்க, எல்லாம் தலை
1: விதிங்க
0: விதிங்க. அவன் தலையில ஆண்டவன் அப்படி எழுதி இருந்தா மாத்தவா முடியும்? விதி இல்ல, உன குரோதமா சத்துரு செஞ்ச சதி, சதி. இந்த எழுத்த உனக்கு தேவன் எழுதல, இது தேவன் உனக்காக எழுதின எழுத்து இல்ல. பிசாசோட இணங்கினதுனால அவன் உனக்கு செஞ்ச சதி, இதுல இருந்து மீட்டெடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். போராடாது, உன் வாழ்க்கையை மறுபடியும் சரி செய்யணும்னு போராடாது, எங்கேயும் கை வைக்காத, எதையும் தொடாத, எல்லாம் சரியும். அதுபோல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கதறு. ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்பா பதிலுக்கு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்ல, ஹல்லேலூயா. நிச்சயமா வருவாரு, இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாரு, நிச்சயமா என்ன செய்வாரு. Connect with the vine and everything will be fine. In a nanosecond, in a split second, he will make everything fine within a split second. இமை பொழுதுல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும், ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, connect with the
1: vine.
0: Hallelujah. இது இது இது இது இது செய்ய முடியும்னா எல்லாத்தையும் சரி செய்ய அவரால் போராட வேண்டாம்.

0: வந்திருக்கிறேன், நீங்க செயலாற்றுங்க, நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்களே செயல்படுங்க, நீங்க கிரியை செய்யுங்க, நான் ஓய்ந்திருக்கிறேன். அங்க கிரியை செஞ்சது யாரு?
1: அவர்
0: மெய்ப்பன். ஓய்ந்திருந்தது யாரு?
1: ஆடு.
0: ஆடு ஹல்லேலூயா. அவரை கிரியை செய்ய விடுங்க. அவரை கிரியை செய்ய அனுமதிக்கிற பொழுதுதான் நம்ம ஓய்ந்திருக்க முடியும். நான் கிரியை செய்ய நீ அலோ பண்ணாதனாலதான் உனக்கு ஓய்வு இல்லை. இதுல ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வர்றப்ப நீ நடக்கிற பாதை வெற்றின் பாதை. ஆண்டவர் எவ்வளவு அருமையா நம்மளோட இடைப்படுறாரு பாருங்க. This is gospel. This is kingdom gospel. This is how the kingdom principle works. இப்படிதான் பரலோக ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுது. இதுதான் பரலோக ராஜ்யம் செயல்படுகிற பிரமாணம்.
1: ஹல்லேலூயா.
0: எதை குறிச்சும் பயம் இல்லாம, எதை குறிச்சும் கலக்க இல்லாம, இன்னைக்கு நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி எல்லா போராட்டத்தையும் நிறுத்திட்டு, இல்ல இல்ல லேச நான் ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆஹா சுத்தமாகி கொஞ்சம் கூட அசையாம உங்க கையில விழுறேன் ஆண்டவரே, உங்க கையில விழுறேன் ஆண்டவரேன்னு ஒரு கரத்துல விழுகிற பொழுது ஆச்சரியமான விதத்துல கூலியில இருக்கிற நம்மளை வெளியே கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: நம்புறீங்களா நீங்க?
1: எஸ்.

0: நன்றி ஆண்டவரே. Thank you for your love and mercy and grace. எங்க மேல எவ்வளோ இறக்கம், எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு. காணாமல் போன ஆட்டை போல நாங்கள் அங்கங்கே செதறி கிடந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய மெய்ப்பெரும் எங்களுடைய கண்காணியமான இடத்துக்கு நாங்கள் திரும்பி வரல, திருப்பப்பட்டிருக்கிறோம்ப்பா. தூரமாக போன எங்களை தேடி வந்து மீட்டு மறுபடியும் மந்தையில் கொண்டு வந்து சேர்த்திங்களே. நான் மந்தையில் இருந்து காணாமல் போன ஆடு இல்லைப்பா, நம் மந்தையில் வந்து மறுபடியும் சேர்ந்த ஆடு. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கணுமோ அவங்க கேட்க கிருபை செய்யுங்க. இது நீங்க எங்களுக்கு தந்த விருந்து இல்லை, எங்க எல்லாருக்கும் நீங்க தர்ற மருந்து ஆண்டவர். இன்று பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கோபம் ஒட்டினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். பாவத்தின் வஞ்சனையினால உங்கள் ஒருவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். தூரமாக போனாலும் இப்போ மறுபடியும் ஒரு குரலை கேட்டீங்கல்ல, என்ன அவர் உங்கள்ட்ட விலகலைங்கிறதுக்கு அதான் அடையாளம். எவ்வளவு உதவிக்காக கதற முடியுமோ அவ்வளவு கதறி அவர் தோல்ல போய் உட்காந்துருங்க. இதான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவரே, இந்த நாள் அற்புதமா எங்களோட இடைபெட்டு எங்களை பலப்படுத்தின உங்களுடைய தயவுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு அருமையா எங்களோட இடைபெடுறீங்க, அதுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாள் முழுவதும் இந்த தியானம் எங்களுடைய வாயின் வார்த்தையாக இருதயத்தின் மகிழ்ச்சியாக மாறட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.
1: என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: Psalm 118:6.
1: சங்கீதம் 118 ஆறாம் வசனத்துக்கு திருப்பிக்கொள்வோம்.
0: Been teaching on renewing our mind for the last quite some time.
1: கடந்த பல வாரங்களாக மனம் புதிதாகுதல் என்கிறது குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
0: You know, and 2 Corinthians 10:3-5, let me remind you, says that we must cast down every imagination, every high thing that exalts itself against the knowledge of God, and bring into captivity every thought that is contrary to the thought of Christ.
1: 2 Corinthians 10:3-5 என்ன சொல்கிறது? எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Thoughts are the things that get us into trouble.
1: இந்த எண்ணங்கள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறது.
0: Thoughts bring fear.
1: எண்ணங்கள் பயத்தை கொண்டு வருகிறது.
0: Thoughts affect our health.
1: எண்ணங்கள் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது.
0: Third, thoughts affect our performance in our work.
1: இந்த எண்ணங்கள் நம்முடைய வேலையின் திறனை பாதிக்கிறது.
0: So thoughts are a very important aspect of man's being.
1: ஆகவே மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது.
0: The apostle Paul says in Philippians 4:8, only think on good things.
1: அப்போ பிலிப்பியர் 4:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று.
0: Because your mind is not made to think on bad things.
1: ஏனென்றால் உங்களுடைய மனமானது கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படி உண்டாக்கப்படவில்லை.
0: When you meditate upon bad things, evil things, then it really gets affected.
1: கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள் நீங்கள் தியானிக்கும் போது அது மெய்யாகவே பாதிக்கப்படுகிறது.
0: But when you meditate on good things, it gets built up.
1: ஆனால் நல்ல காரியங்கள் தியானிக்கும் போது அது கட்டப்படுகிறது.
0: Your mind is a God-given tool for you to live in this world.
1: உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது.
0: It is meant to function a certain way.
1: ஒரு குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படி அது இருக்கிறது.
0: That is why the Bible teaches us a lot about mind to help us understand how we must treat our mind and what kind of thoughts we must put in our mind.
1: ஆகவே தான் நம்முடைய மனதை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்முடைய மனதை மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நிறைய பேசுகிறது.
0: After you become a Christian believer,
1: நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக மாறின பிறகு,
0: you need to really go through a change of mind.
1: ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
0: You know, change of mind that goes beyond just turning around and giving your life to the Lord Jesus Christ, but now changing your very thoughts about all the various issues of life.
1: அதாவது மனம் மாற்றம் என்று சொல்லும்போது வெறும் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த மாற்றம் மட்டும் கிடையாது, அதன் பிறகு வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
0: But every area of your life, your thoughts must be in along the same lines as the word of God.
1: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டார் போல உங்களுடைய எண்ணமும் அமைய வேண்டும்.
0: Your soul, your thoughts must prosper.
1: உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்க வேண்டும்.
0: And as your soul prospers, your thoughts prosper, you will prosper in every area of your life.
1: உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்கும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு
0: So one of the greatest things that a believer has to do is to constantly work to take the thoughts of God and bring them into our mind and store them into our mind.
1: ஒரு விசுவாசி தொடர்ந்தேர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து மனதிலே அவன் அதை சேமித்து வைக்க வேண்டும்.
0: And work on casting down every thought, every imagination that is wrong and against God.
1: அது மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற தவறான எந்த ஒரு எண்ணத்தையும் அவன் நிர்மூலமாக்குற அந்த வேலையில் ஈடுபட வேண்டும்.
0: You must use the word of God to destroy those wrong thoughts, those wrong imaginations, because that will become a stronghold that will grip you and that will lead you into all kinds of trouble.
1: தவறான எண்ணங்கள், தவறான கற்பனைகளாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறான எண்ணங்களே பலத்தாரங்களாய் உருவாகிவிடும்.
0: That is what 2 Corinthians 10:3-5 teaches us.
1: 2 Corinthians 10:3-5 அதைதான் போதிக்கிறது.
0: It begins as thoughts, then it becomes imaginations, then it becomes a stronghold.
1: அது எண்ணமாக ஆரம்பித்து கற்பனையை உருவெடுத்து பலத்தாரனாய் மாறுகிறது.

0: You talk about evil habits, people have bad habits and not able to get rid of it. The bad habit began as a thought, then an imagination, then now it has become a stronghold. It holds them strong and would not let them go.
1: மக்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே. அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அது ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து பிறகு கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தாரனாய் மாறிவிட்டது. இப்போது அது வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறார்.
0: Now we are dealing with how to deal with our thoughts.
1: அதாவது நம்முடைய எண்ணங்களை சமாளிப்பது எப்படி, அதான் நாம் பார்த்து
0: கொண்டிருக்கிறோம். So for that I am using as an example one of the greatest things that bother people today, that is fear.
1: இதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பயம், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: Now fear, you know, Bible talks so much about fear and tells us to fear not.
1: வேதம் பயத்தை குறித்து நிறைய பேசுகிறது, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது.
0: Fear is the root cause of many problems of man's life.
1: மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பயம் தான்.
0: And fear is a thought and fear is built into people and it becomes a stronghold over a period of time.
1: பயம் என்கிறது ஒரு எண்ணம், அது மக்களுக்குள்ளே வந்து கொஞ்ச காலம் செல்லும் போது அதே ஒரு பலத்த அரணாய் உருவெடுத்து
0: விடுகிறது. Just like people are addicted to some bad habits, many people are in the clutches of fear and under the grip of fear and unable to get out.
1: எப்படி சிலர் வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க, அதே போல சிலர் இந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு அதனுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: How they went as far as that?
1: அந்த நிலை வரைக்கும் அவர்கள் சென்றது எப்படி?
0: Because they allowed thoughts of fear.
1: ஏனென்றால் பயத்தின் எண்ணங்களை அனுமதித்து விட்டார்கள்.
0: And it became an imagination.
1: அதுவே ஒரு கற்பனையாய் மாறியது.
0: It became a stronghold.
1: அது பலத்த அரணாய் மாறியது.
0: Now you got to take the word of God and destroy that stronghold.
1: இப்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: The Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds.
1: வேதம் சொல்லுது எங்களுடைய போர் ஆயுதங்கள் பலத்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: We have a spiritual warfare that we must take.
1: அதாவது நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது.
0: When we say spiritual warfare, it's not always, you know, with the devil or something like that.
1: ஆவிக்குரிய யுத்தம் சொன்ன உடனே எப்ப வந்து அந்த பிசாசோட கூட நமக்கு சண்டை கிடையாது.
0: No, nowadays the devil, you know, he deals with our mind and it's through the thoughts only he deals with us.
1: பிசாசு நம்முடைய மனதோடு, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே தான் அவன் வந்து செயல்படுகிறான்.
0: And it is through the thoughts that he captivates us.
1: எண்ணங்களாலே தான் அவன் நம்மை சிறைபிடிக்கிறான்.
0: So you need to work with the thoughts.
1: ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும்.
0: You need to bring down every strong hold by the mighty weapons that God has given to you.
1: தேவன் கொடுத்திருக்க அந்த பலத்த ஆயுதங்கள் மூலமாக அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும்.
0: So let's go to Psalm 118 and continue with what we have said last week.
1: சரி, 118 ஆம் சங்கீதத்துக்கு போவோம். கடந்த வாரம் சொன்னதை தொடருவோம் நாம.
0: Says the Lord is on my side, I will not fear. What can man do to me?
1: சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
0: The Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: It's not saying that the Lord is with you or by the side of you. No, he is on your side means he is on your team pulling with you and joining with you.
1: அது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கூட சேர்ந்து உங்களுடைய கூட்டணியிலே அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம்.
0: And he provides his strength and his power to you.
1: அவருடைய பலனையும் அவருடைய ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: So the psalmist says, I will not fear. What can man do to me?
1: ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
0: As we began this last week, I told you that he wrote it, you know, in difficult circumstances.
1: கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, அவன் இதை எழுதினது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான்
0: எழுதுகிறான். He has gone through fearful circumstances.
1: பயப்படத்தக்க சூழ்நிலையில கூட எல்லாம் அவன் கடந்து வந்திருக்கிறான்.
0: You know, he had to flee for his life for quite some time.
1: கொஞ்சம் வெகு நாட்களாக தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓட வேண்டிய நிலை அவனுக்கு.
0: He had every reason to fear and every reason to be in fear night and day.
1: பயப்பட இரவும் பகலும் பயந்திருக்க எல்லா காரணமும் அவனுக்கு உண்டு.
0: So he has really come to grips with this truth, how to live without fear in the midst of fearful circumstances.
1: ஆகவே அச்சுறுத்து கூட சூழ்நிலை மத்தியிலே பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான்.
0: He says, I found the secret.
1: அவன் சொல்றான், ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: I will not fear because the Lord is with me.
1: நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
0: The Lord is with me.
1: கர்த்தர் என்னோடு கூட
0: இருக்கிறார். Everybody say, the Lord is with me.
1: நான் சொல்றேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: You know, I told you last week that one of the biggest problems with people today is that people think one of the reasons why people have fear as a big factor in their lives is because people think the Lord is the problem.
1: மக்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் தான் அவர்களுக்கு எதிராளியே.
0: The Lord is the one that ran your business into loss.
1: கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்தது.
0: The Lord is the one that gave you the disease.
1: கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்தது.
0: The Lord is the one that destroyed your family life.
1: கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை அழித்தது.
0: See, a lot of Christian people think like that.
1: நிறைய விசுவாசிகள் இப்படி தான்
0: நினைக்கிறாங்க. How do I know?
1: எனக்கு எப்படி தெரியும்?
0: Look at them the way they talk. They say, "Why did the Lord do that to me, brother?"
1: அவங்க பேசுற விதத்தை பாருங்க. கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு இப்படி செஞ்சார்?
0: Now, such people cannot get rid of their fear because they do not understand this primary concept that the Lord is on their side. They think the Lord is their enemy. If the Lord is your enemy, you better be afraid, my friend.
1: பாருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பயத்தை அவங்க புறம்பே தள்ளவே முடியாது. ஏன் சொன்னா கர்த்தர் அவங்களுக்கு எதிரா இருக்கிறான்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் எதிராளின்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆகணும்.
0: Suppose you are sick and you think the Lord is the giver of sickness.
1: நீங்க வியாதியா இருக்கீங்க, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கறவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வெச்சீங்க.
0: And you know, then you got to be afraid, you know, the Lord giveth and the Lord taketh away. I don't know when it, you know, it's going to happen, you know.
1: அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்போ எடுப்பாரோ தெரியலன்னு தான் உட்காரணும்.
0: You know, there's no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: Such beliefs lend itself to fear and gets you locked into fear.
1: இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறது, பயத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறது.
0: These kinds of beliefs are very prevalent and very common among Christian people.
1: இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரவலா இருக்கு.
0: That the Lord is behind every disaster, every evil thing that is happening. You know, if a storm happened, if a cyclone came, it's the Lord.
1: என்ன எல்லா பேரழிவுக்கு பின்னாலே, எல்லா தீமைக்கும் பின்னாலே, ஏதாவது புயல், ஏதாவது சூறாவளி வந்தா உடனே கர்த்தரால வந்தது.
0: Anything bad and terrible happened is the Lord.
1: ஏதாவது மோசமா பயங்கரமானதுனா கர்த்தரால வந்தது.
0: Now then you can't get out of fear because if you think that the Lord who's giving you the sickness, the Lord is running your business into loss, the Lord who separated your family, the Lord did all these things, then you better be afraid because you can't stand against him and win.
1: பாருங்க கர்த்தர் தான் வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் புயல் அனுப்புகிறார், கர்த்தர் தான் வியாதி அனுப்புகிறார்ன்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆக வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க தான் நம்புறீங்க.
0: There is no other way but fear and keep on living in fear.
1: பயப்படுவதை தவிர வேறு வழியே கிடையாது. தொடர்ந்து பயத்துல தான் வாழணும்.
0: Because if the Lord is not on your side, then you better be afraid.
1: ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும்.
0: But if you understand this one basic truth that the Lord is on your side.
1: ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கின்ற இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டால்.
0: This is one of the most basic truths that I began to understand.
1: பாருங்க நான் விளங்கிக் கொண்ட அடிப்படை சத்தியங்கள் இது ஒன்று.
0: Revolutionized my thinking.
1: என்னுடைய எண்ணத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டு வந்தது.
0: A lot of bad things happen in this world.
1: இந்த உலகத்திலே ஏராளமான தீமைகள் நடக்குது.
0: There's a lot of evil in this world.
1: நிறைய தீமை
0: But I know that the Lord is on my side.
1: ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is not my enemy.
1: கர்த்தர் என் எதிரி அல்ல.
0: No matter what happens, the Lord is not against me. He is for me and he is on my side.
1: என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் எனக்காக இருக்கிறார்.
0: So I remember that at all times.
1: ஆகவே எப்பொழுதுமே இத தான் நான் மனசுல வைக்கிறேன்.
0: When you are sick, you must remember that the Lord is on your side.
1: வியாதியா இருக்கும்போது இத மறக்க கூடாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: When you don't have a job and don't have money, when you are in debt, you got to remember the Lord is on your side.
1: வேலை இல்லாத இருக்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதை மறக்க கூடாது.
0: Having family problems, separation and all of this, you know, you got to remember that God is on your side.
1: குடும்ப பிரச்சனை இருக்கும்போது, குடும்பம் பிரிந்திருந்தாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மறக்கவே கூடாது.
0: Now with the Lord's help, now you can recover and you can get back in shape.
1: கர்த்தருடைய உதவியினாலே இப்ப நீங்கள் மீண்டு வரலாம், திரும்ப பழைய நிலைக்கு வரலாம்.
0: So the basic thing to believe is that the Lord is on my side and the psalmist has got the message. He has understood this basic thing.
1: அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியது என்ன, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அடிப்படை காரியத்தை விளங்கிக் கொண்டான்.
0: Now then why, you know, why so much problem in this world and in the lives of people?
1: அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை?
0: It is because the Bible says that people perish for lack of knowledge.
1: காரணம் என்னவென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
0: Many times we are in trouble because we have a lack of knowledge.
1: பல சமயத்திலே நாம் பிரச்சனைக்குள்ள சிக்குகிறோம் என்று சொன்னால் அறிவில்லாமை.
0: Now turn with me to 2 Peter chapter 1.
1: திரும்பவும் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு.
0: Let me show you something and we're going to build upon this.
1: சில காரியங்களை காட்டுகிறேன், அதிலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன்.
0: 2 Peter chapter 1 verse 3 and 4.
1: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 4 வசனங்கள்.
0: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
1: தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி.
0: Now notice what it's saying.
1: என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க.
0: that through salvation through Jesus Christ God has now given to us all things that pertain to life and godliness
1: ratchipin moolamai yesu christun moolamai jeevanukkum devabhaktikku vendiya ellavathaiyum devan namakku thandirukkar
0: everybody say all things are given to me
1: ellam enakku kodukapattirukku
0: ella has to do with life and spirituality
1: adhaadu indha ulaga vaalkai aavikuriya vaalkai rendutukkum theivaipatta anaithaiyum
0: everything you need to live your life at best in this world and to live your life spiritual life is given to you
1: adhaadu indha ulaga vaalkaiyile neengal sirandhu vaalvadharku aavikuri jeevithile sirandhu vaalvadharku theivana ellame kodukapattirukku
0: why is it given
1: yen kodukapattirukku
0: next verse
1: adutha vasanam
0: by which have been given to us exceedingly great and precious promises that through these you might be partakers of divine nature having escaped the corruption that is in the world
1: ichinal ulagathil undana ketukku tappi divya swabathukku pangullavalagum porutte maham enmayum arumayumana vaakkathathangalum avagalinale namakku alikkapattirukkirathu
0: it says several things here
1: inge pala kaaryangal solugirathu
0: verse 3 says all things that pertain to life and godliness is
1: unna vasam solugirathu jeevanukkum deivabhaktiyum vende ellame namakku kodukapattirukku nu
0: verse 4 says that these have been given to us by way of precious promises
1: naanga vasam solugirathu ivigal ellam vilayerapetta vaakkathathangalin vadivile namakku kodukapattirukkirathu
0: how is it given to us where is it
1: எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எங்க இருக்குது
0: because people say when you know when you say everything is given to you that has to do with your life and godliness that's a very set
1: அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க
0: I say look under your arm where you got your bible tucked
1: அக்கல்ல பைபிளை வச்சிருக்கீங்களா அங்க பாருங்க
0: that's where it is
1: அங்கதான் இருக்குது
0: look at your shelf where the bible is it's all there
1: பைபிள் வச்சிருக்கீங்க அந்த ஷெல்ஃப் அத பாருங்க அங்கதான் இருக்கு எல்லாமே
0: god has not put it somewhere hidden from you so you can't get it and play with you
1: தேவன் வந்து எங்கயோ அதை ஒளிச்சு வச்சிட்டு உங்க கூட இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடுறது கிடையாது
0: in all of your homes you have bible you're carrying it around going everywhere and you know sometimes you're reading it also
1: ellar veetliyum bible irukku bible thookittum poringa sila samayatha adha vaasikkavum seiringa
0: but do you know that everything that you need to live your life successfully and your spiritual life successfully is in the little book that you're carrying around
1: anal indha ulaga vaalkaiyilum seri aavikkuriya vaalkaiyilum seri neengal vetrigaramai vaaluvadhukku ungal theveyana anaithume idile kodukapattirukku endru ungalku theriyuma
0: see that's what got me interested because when I understood that I started reading and I started listening to anybody that will preach to me from this word and tell me what these promises mean
1: பாருங்க இதுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது ஆகவே தான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணினால் அதை யாராவது பேச கேட்டால் அவ்வளவு ஆவலோடு அதை நான் கேட்கிறேன்
0: sometimes I'll check their tapes and listen 3-4 times again and again
1: சில சமயத்துல அந்த டேப் எடுத்து 3-4 முறை திரும்ப கேக்குறேன்
0: because that thing has to do with my success
1: ஏனென்றால் அது என்னுடைய வெற்றியோடு தொடர்புடையது
0: if I will only hear it and know what these promises mean and what they signify to me then I can live in victory in every area of my life
1: இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்கிறது எனக்கு எவ்வாறு முக்கியத்துவம் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாய் வாழ முடியும்
0: I want to know what these things mean
1: அதாவது இந்த காரியங்களின் அர்த்தம் என்ன அதை நான் அறிய விரும்புகிறேன்
0: That's why you are in church today
1: அவே தான் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறீர்கள்
0: A lot of people are surprised how come so many people are there on Sunday night
1: நிறைய பேர் ஆச்சரியம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரில இவ்வளவு கூட்டமானு
0: one fellow told me I just go one time brother that's more than enough
1: ஒருத்தர் சொன்னா நான் ஒரே ஒரு முறை தான் போறேன் அதுவே ரொம்ப அதிகம்
0: His idea is he's doing a favor to the church by going one time a week
1: அவருடைய ஐடியா என்னன்னா வாரத்துல ஒரு முறை சபைக்கு போறதுனால சபைக்கே தான் ஒரு நன்மை செய்யற மாதிரி
0: No you're not doing any favor to me or to God or to the church by coming here once a week.
1: பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரதுனால எனக்கோ கடவுளுக்கோ அல்லது சபைக்கோ நீங்க ஏதே ஒரு நன்மையும் செய்யிறது கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: You are getting a favor.
1: உங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது.
0: Amen.
1: Amen.
0: It is for your benefit you come.
1: உங்களுடைய நன்மைக்காக தான் வர்றீங்க.
0: I hear the word not so I can do a favor to somebody say I heard so and so's tape
1: na vasanth kekkuren ketittu avrudey tape naanum ketten solradhukaga kediyadhu
0: no it's a beneficial thing to me
1: kediyadhu adu enakku laabama irukkirathu
0: I deeply appreciate it
1: adu romba paaraatukuren
0: sometimes I buy these tapes for 300-400 rupees one tape
1: illa samayathula oru tape 300-400 rupees agudha adu vaangren naan
0: thousands of rupees it cost me
1: ayirakkanakkana rupees koduthu vaangren
0: but I never mind
1: ana enakku adha oru porutta illa
0: I will take it and hear it
1: adu ketta adu vaangi naan ketpen
0: they are more More than gold and silver to me.
1: பொன்னையும் வெள்ளியையும் விட அதெல்லாம் எனக்கு விலையேறப்பட்டது.
0: Because this is truth.
1: ஏனா அது சத்தியம்.
0: If I can only know the truth, I can be free.
1: சத்தியத்தை மட்டும் நான் அறிவேன் என்றால் நான் விடுதலை ஆவேன்.
0: This is if I can know the truth, I can walk in victory.
1: சத்தியத்தை அறிவேன் என்றால் நான் வெற்றியில வாழ முடியும்.
0: Why people don't have victory is because they perish because of lack of knowledge.
1: மக்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை என்று சொன்னால் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறது.
0: The Bible doesn't say they perish because it's God's will for them to perish.
1: அது அவர்கள் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமாகவே அழிகிறார்கள் வேதம் சொல்லல.
0: Is there anywhere that says that?
1: இங்கது வேதம் அப்படி சொல்லுதா?
0: Did the Israeli people, the first generation, perish in the wilderness because that's God's will?
1: முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சித்தம் என்பதனால அழிந்து போனாங்களா?
0: No, no. God's will was land of milk and honey.
1: கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
0: He told them, I've given the land to you.
1: அவர் சொல்லிட்டார், தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Yet they perished in the wilderness.
1: ஆனாலும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்.
0: It is not God's will.
1: பாருங்க, இது தேவனுடைய சித்தமே
0: கிடையாது. God didn't scheme and God didn't trap them in the wilderness and kill them.
1: தேவன் போட்டு வனாந்திரத்தில் சிக்க வச்சு அவங்களை சாகடிக்கலாங்க.
0: No, God healed all their diseases and met their needs.
1: தேவனுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்தார்.
0: God did miracle after miracle in their lives.
1: தேவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார்.
0: What more do you want?
1: இதுக்கு மேல என்ன வேணும்?
0: But they would not get a hold of the promise which said, I have given to you this land. This land is yours.
1: ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தேசம் உங்களுடையது என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக்கொள்ள முடியல.
0: Moses and Joshua and Aaron will take that one verse, I've given you this land, and preach over and over again. They still didn't get it.
1: Mose, Aaron, Joshua போன்றவர்கள் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்ற ஒரு வாக்கியத்தை எடுத்து திரும்ப திரும்ப பிரசங்கித்தாலும் ஏறல உள்ள.
0: What a wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
0: I wish they had understood that one little line, I have given it to thee.
1: அந்த ஒரு வாக்கியத்தை விளங்கி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Given it to you.
1: கொடுத்தேன்.
0: If they had understood that they would have possessed the land.
1: அதை விளங்கி கொண்டிருந்தால் தேசத்தை சுதந்திரித்து
0: Because they did not understand, they did not even enter the land.
1: அதை விளங்கி கொள்ளாதனால தான் தேசத்துக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல.
0: Are you making an effort to understand the promises of God?
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கி கொள்ள முயற்சி எடுக்கிறீங்களா?
0: That is the greatest thing that you can do for your life, my friend.
1: உங்களுடைய வாழ்க்கைக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் நண்பர்களே.
0: The greatest thing that you can do for yourself is to go after the promises of God and comprehend them. Know what these things mean for you.
1: உங்களுக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பின்னாலே சென்று உங்களுக்கு அது என்ன அர்த்தமாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: Because here in this little book that you got often under your arm and kiss and keep next to your pillow, inside that is the wonderful promises that deals with every issue in your life.
1: அடிக்கடி முத்தமிடுகிற, அடிக்கடி இந்த அக்களுக்கு அடியில வைக்கிற, அடிக்கடி தலையானுக்கு அடியில வைக்கிறோமே இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளதான் உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் இருக்கிறது.
0: I say to you again, this is a success book.
1: திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து வெற்றியின் புத்தகம்.
0: It's a winner's manual.
1: இது ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு
0: கையேடு. Go to this.
1: இதுக்கு போங்க.
0: This has got it.
1: இதுல எல்லாம் இருக்கு.
0: That's why I delight myself in preaching this.
1: ஆகவே தான் இத பிரசங்கிப்பது எனக்கு பேரானந்தமா இருக்கு.
0: Preaching to me is the most wonderful thing in the whole world.
1: என்ன பொறுத்தவரையில பிரசங்கம் பண்ணுவதுதான் உலகத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம்.
0: Because I'm just taking what God has said and just telling you what it means.
1: தேவன் என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்து அதோட அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
0: It's not such a hard thing.
1: இது வந்து அவ்வளோ கடினமான ஒரு காரியம்
0: இல்ல. Because God has said some wonderful things.
1: என்ன தேவன் சில அற்புதமான காரியங்களை சொல்லியிருக்கார்.
0: He's given all things that pertain to life and godliness by way of the precious promises.
1: விலையற்ற பெற்ற வாக்குத்தத்தங்கள் வடிவில் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார்.
0: That is why they are called not just promises, they are precious promises.
1: ஆகவே தான் இவைகள் வெறும் வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படாமல் விலையற்ற பெற்ற வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது.
0: Do you understand what it means to say precious?
1: விலையற்ற பெற்றதுனா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
0: We say the blood of Jesus is the precious blood of Jesus.
1: பாருங்க, இயேசுவின் இரத்தம் விலையற்ற பெற்ற இரத்தம் என்று நாம் சொல்கிறோம்.
0: Why?
1: ஏன்?
0: We all have blood.
1: எல்லா நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு.
0: பட் இஃப் ஐ ஷெட் மை பிளட் ஐ கான்ட் சேவ் ஈவன் ஒன் லிட்டில் பேர்ட்.
1: நான் ரத்தத்தை சிந்தினா அதனால ஒரு சின்ன பறவையை கூட என்னால் ரட்சிக்க முடியாது.
0: அதனால தான் ரத்தத்தை சிந்துறது இல்லை. ரத்தம் சிந்தாம ஜம்முன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டேன். ஐ எம் நாட் இன் டு தட் சஃபரிங் பிசினஸ்.
1: இந்த ரத்தம் சிந்த பாடுபடுற வேலை எல்லாம் கிடையாது.
0: பிகாஸ் ஈவன் இஃப் ஐ ஷெட் இட் வாட் யூஸ் இட்
1: ஏன்னா
0: கான்ட் சேவ் எனிபடி.
1: ரத்தத்தையே நான் சிந்தினாலும் கூட என்ன பிரயோஜனம்? அது யாரையும் ரட்சிக்காது.
0: இஸ்ன்ட் தட் ரைட்?
1: இல்லையா?
0: சோ இட்ஸ் நாட் மை பிளட்.
1: என்னுடைய ரத்தம்
0: இல்லை. We all have blood but it's ordinary blood. But the blood of Jesus does for man what no other blood can do. That is why it is the precious blood.
1: நம் எல்லாருக்கும் ரத்தம் இருக்கானாது சாதாரண ரத்தம். ஆனால் எந்த ஒரு ரத்தமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிறனாலே தான் அது விலையேற பெற்ற ரத்தம்.
0: If we all joined together and gave our blood, it cannot save one person.
1: நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை கொடுத்தாலும் ஒரு ஆளை கூட அது காப்பாற்றாது.
0: But that one person giving his blood 2000 years ago still saves and washes and cleans and cleanses and makes whole everybody that comes under the flow of it.
1: அந்த ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது.
0: That is why we call it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் ரத்தத்தை விலையேறப்பட்ட ரத்தம் என்று.
0: Means there is no other blood like that.
1: அப்படி சொன்னா அந்த ரத்தத்தை போல வேற எந்த ரத்தமும் கிடையாது.
0: Rare commodity.
1: அது வந்து ரொம்ப அரிதான ஒரு
0: பொருள். You can't get it anywhere else.
1: அது வேற எங்குமே கிடைக்காது.
0: So when it says precious promises.
1: ஆகவே விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது.
0: This is different from all other promises you've ever dealt with.
1: அதாவது இதுவரை நீங்கள் கேட்ட கண்ட மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ரொம்ப வித்தியாசமானது.
0: Your husband held your hands at the time of your wedding and said, as long as death do us apart, I will provide for you, protect you and love you and all of that.
1: திருமணத்தின் போது உங்க கையை பிடிச்சு கணவர் வாக்குறுதி கொடுத்தார், மரணம் நம்மை பிரிக்க முறையிலே உன்னை பாதுகாப்பேன், போஷிப்பேன், உனக்கு எல்லாமா இருப்பேன் என்று.
0: Wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குறுதி.
0: But it's not a precious promise.
1: அது விலையேற பெற்ற வாக்குறுதி கிடையாது.
0: Sometimes they don't even remember giving such promises.
1: சமயத்துல அப்படி வாக்குறுதி கொடுத்த ஞாபகம் கூட இருக்குது இல்ல உங்களுக்கு.
0: Promises given.
1: வாக்குறுதி கொடுக்கறாங்க.
0: But sometimes it's not lived up to.
1: சில சமயத்துல அதுபடி வாழ்வது கிடையாது.
0: But the one who has promised here is one who cannot lie.
1: ஆனால் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறவர் பொய் உரைய முடியாத தேவன்.
0: And the one who has promised here, Hebrews chapter 6 says, is one who found no one higher than himself to swear by. So he swore by himself and gave the promise when he gave it so that he will surely fulfill it.
1: Inge vaakku paninavar eppadi pattavar Hebreer solugiradu avar vaakku paninadai niraivetra vallavara irukkenbrai kaanvikka avarai vida innor aal periyavar irundal avar mel satyam pannalam endru paarthal yaarume illai aagave thammeleye satyam panni vaakkuthathai koduthar.
0: He will never fail.
1: Avar oru bodhum thavarave maattar.
0: Amen.
1: Amen.
0: He will never fail.
1: தவறவே மாட்டார்.
0: Jesus never fails.
1: இயேசு தவறுவதே இல்லை.
0: We have many love failures.
1: நிறைய லவ் ஃபெயிலியர் பார்க்கறோம் நம்ம.
0: But Jesus never fails.
1: ஆனா இயேசு ஒருபோதும் ஃபெயில் ஆறதே கிடையாது.
0: So if you just this is why it is precious promise.
1: ஆகவே தான் பாருங்க இது விலையேற பெற்ற வாக்குத்தத்தம்.
0: So every word in the Bible is very important.
1: வேதத்துல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்.
0: That's why you must it's just like sitting and eating in a nice restaurant, all these good things they've provided you, every little bit bite and take a good taste.
1: அவர் இது எப்படினு சொன்னா ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க, நிறைய முன்னாடி இருக்கு, ஒவ்வொரு துண்டை எடுத்து நல்லா ருசிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இது.
0: Everything has got something.
1: ஒவ்வொன்றுத்துலயும் ஒண்ணு இருக்கு.
0: It's got a taste, it's got a nutrition, it's got something.
1: அதுக்குன்னு ஒரு ருசி, அதுக்குன்னு ஒரு சத்து வகை இருக்கு.
0: So the Bible is like that.
1: வேதம் அப்படிதான்.
0: By way of precious promises, he has given to us everything that pertains to life and godliness.
1: விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய அனைத்தையும் தந்துவிட்டார்.
0: Now why the precious promises and why all things through these precious promises?
1: ஏன் விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள், ஏன் அனைத்துமே இந்த விலையேற வாக்குத்தத்தங்களின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது?
0: Why are they given?
1: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
0: Why such precious promises? Why all things pertaining to life and godliness given through the precious promise?
1: ஏன் இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏன் ஜீவனுக்கும் தேவபக்தியுமே எல்லாமே இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கு?
0: Listen to the last portion.
1: கடைசி பகுதியை பாருங்க.
0: That through these you might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust.
1: நான்காம் வசனத்தினுடைய முற்பகுதி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
0: So that you may escape the corruption.
1: அதாவது இந்த கேட்டுக்கு தப்பி கொள்ளும்படியாய்.
0: There's a lot of corruption, there's a lot of bad things happening in the world.
1: இந்த உலகத்துல நிறைய கேடு, நிறைய கெட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு.
0: So that you may escape from all of those things.
1: இதிலிருந்தெல்லாம் நாம் தப்பி கொள்ளும்படியாக.
0: So that those things don't come and drown you and finish you.
1: அது அந்த காரியங்கள் வந்து உங்களை மூழ்கடித்து சாகடிக்காமல் இருப்பதற்காக.
0: So that those things do not come and overcome you.
1: அந்த காரியங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக.
0: So that you may get away from those things, you may escape the corruption.
1: அந்த அழிவிலிருந்து கேட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக.
0: One fellow was telling me, well brother, sometimes maybe I need to learn something through that.
1: ஒருத்தர் என்ன சொன்னார், ஒருவேளை இதன் மூலமா நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் பிரதர் அப்படின்னாரு.
0: Maybe we learn something through that.
1: மூலமா ஒருவேளை நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம்.
0: Anything bad happening we may learn something.
1: ஏதாவது கெட்ட காரியம் நடந்தா அதிலிருந்து நாம் ஏதாவது கத்துக்க வேண்டி இருக்கலாம்.
0: அப்படி தான் கத்துக்கணும்னா கத்துங்க. There's better ways to learn.
1: கற்றுக்கொள்ள இதை விட நல்ல வழிகள்லாம் இருக்கு.
0: I read in the book that there is a law of gravity, so don't jump from the 10th floor, climb down.
1: அது புத்தகத்துல வாசித்து இருக்கேன், புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு, ஆகவே 10th மாடில இருந்து குதிக்க வேண்டாம், படிக்கட்டுல இறங்கி வந்தா போதும்.
0: Isn't that right?
1: இல்லையா?
0: I believe it.
1: நான் அதை
0: நம்புறேன். I learned it already.
1: ஏற்கனவே கற்றுக்கொண்டாதே.
0: You want to go jump and see and learn?
1: அது இருக்குதா ஏன்னு பாத்து குதிச்சு தான் கத்துக்கணுமா?
0: Why you want to learn like that?
1: ஏன் அப்படி எல்லாம் கத்துக்கணும்?
0: That is not the learning method that God has ordained.
1: தேவன் கற்றுக்கொள்வதற்கு இந்த வழியை ஒண்ணு ஏற்படுத்தி வைக்கல.
0: Now I have heard Christian teachers teach and tell us that God teaches through so many things.
1: அதாவது கிறிஸ்தவ போதகர்கள் கர்த்தர் பல வழிகளில் நமக்கு போதிக்கிறார் நான் பேச கேட்டிருக்கேன்.
0: God you know gives you a business loss and so that he can teach you this.
1: அது வியாபாரத்தின் நஷ்டத்தை கொடுக்கறா எதுக்குனா அதன் மூலமா ஒரு போதனை
0: கொடுக்க. He gives you special diseases.
1: விசேஷமான வியாதிகள்
0: எல்லாம் கொடுக்க. So that he can teach you through that.
1: எதுக்குனா அதன் மூலமா எதையோ கற்று கொடுக்க.
0: You know sometimes your wife packs up and goes to her house and God wants to teach you something.
1: சில சமயத்துல மனைவி பெட்டி படிக்கோடு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்க. அது எதுக்குனா அதன் மூலமா கர்த்தர் எதையோ போதிக்கிறார்.
0: Have you not heard that?
1: லாம் கேட்றீங்களா இல்லையா?
0: Maybe God wants to teach you something.
1: வேற கர்த்தர் உங்களுக்கு எதையோ கற்று கொடுக்க விரும்புகிறார்.
0: You know you don't need to learn more corruption.
1: பாருங்க.
0: You already learned enough.
1: ஏற்கனவே கேடான காரியங்களை நிறைய கற்று கொண்டாச்சு. இதுக்கு மேல கத்துக்கணுமா?
0: God is not sending these things your way so that you learn what this corruption is about.
1: அது இந்த கேடுனா என்ன அழிவுனா என்னன்றத கற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது கிடையாது.
0: No, no, no.
1: கிடையவே கிடையாது.
0: God is on your side helping you with the precious promises. And everything that pertains to life and godliness given through the precious promises, he's standing on your side so that he's expecting you to take a hold of this and escape the corruption. That's why he gave
1: தேவன் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த இதை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு கூட அவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கார். எதற்காக? இதை நீங்கள் எடுத்து இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
0: He saying already look in the Bible, just take it from under your arm and look at it.
1: அத்தனை சொல்றானே அந்த அக்கில் கடியில இருக்கிற பைபிள் எடுத்து கொஞ்சம் திறந்து பார். அதை
0: just look at it very keenly.
1: ரொம்ப உன்னிப்பா கவனி.
0: Listen and understand what it's saying.
1: அது என்ன சொல்லுது என்பதை நன்றாய் கவனி.
0: And believe it.
1: அதை விசுவாசி.
0: Speak it.
1: அதை பேசு.
0: Put it in your heart.
1: அதை உள்ளத்துல வை.
0: Make a decision based on that.
1: அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடு.
0: And decide and decree and it will be so unto you.
1: அதை தீர்மானித்து அதை பேசற அப்படியே ஆகும்.
0: God is waiting for you.
1: தேவன் உங்களுக்காய் காத்துட்டிருக்கார்.
0: Because he's already given everything that pertains to life and godliness, he's just waiting for you to take a hold of this thing and then act on this.
1: பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்போ அவர் எதுக்காக காத்துட்டிருக்காரா? நீங்க இதை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று காத்துருக்கிறார்.
0: That's why I truly believe that people perish because of lack of knowledge, not because God has left them or God has abandoned them and forgotten them.
1: ஆகவே தான் பாருங்க, கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்துட்டார்னால மக்கள் அழிந்து போறது கிடையாது. அறிவில்லாமல் அழிந்து போகிறாங்க.
0: They don't know what the promise is about.
1: வாக்கு தத்தங்கள் என்னன்னே தெரியல.
0: They never take a hold of it.
1: வாக்கு தத்தங்களை பற்றி கொள்வதில்லை.
0: They never stand on it.
1: அவைகள் மேல் நிற்பதில்லை.
0: They never go into it.
1: அவைகளுக்குள்ளே போவதில்லை.
0: That's the problem.
1: அதான் பிரச்சனையே பாருங்க.
0: You see, we always like to say maybe God has something, some purpose, brother.
1: நாம எப்பொழுதே இத சொல்லிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு இதுல ஏதோ ஒரு சித்தம் இருக்கலாம் பிரதர், நோக்கம் இருக்கலாம்.
0: All the purpose is revealed here.
1: கிடையாது, நோக்கம் எல்லாம் இங்கேயே வெளிப்படுத்தப்படும்.
0: Everything is given here.
1: எல்லாமே இங்க இருக்கு.
0: Pertaining to life and godliness.
1: ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய எல்லாமே.
0: God is waiting for you to take a hold of the promises and stand on it and win the battles of your life.
1: வாக்குத்தத்தங்களை நீ எடுக்க வேண்டும், அவை மேல் நிற்க வேண்டும், வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் காத்திருக்கிறார்.
0: Now the psalmist, exactly that's what he has done.
1: பாருங்க, சங்கீதக்காரன் அததான் செய்றான். சரியா?
0: What has he done?
1: என்ன செய்தான்?
0: He has come to a conclusion. He has decided. He has come to the right conclusion.
1: அவன் தீர்மானிச்சு சரியான ஒரு தீர்வு முடிவுக்கு வரான்.
0: He has got a lot of things to be afraid of.
1: பயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: The king is after his life.
1: ராஜா பின்னால துரத்திட்டு வரான்.
0: And you know, he is at a great risk.
1: ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு.
0: Any time his life may be taken.
1: எந்த நேரத்திலும் உயிர் வாங்கப்படலாம்.
0: But he has now decided to live without fear.
1: ஆனா இப்பொழுது பயமில்லாமல் வாழ்வேன்னு தீர்மானம்
0: பண்ணிட்டான். Why? Because he has decided no matter what is happening, God is on his side.
1: ஏன் அவன் தீர்மானம் பண்ணிட்டான், என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: God is not in my enemy's side.
1: கர்த்தர் என்னுடைய எதிரியின் பட்சத்தில் இல்லை.
0: God is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: And then he says, listen to this.
1: பிறகு அவன் சொல்றான், கவனிங்க,
0: every word is important.
1: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்.
0: I will not fear.
1: naan bayapada maten.
0: Every word, see, man shall not live by bread alone but by every word
1: manushan appadalle mathramalla devunudaiya vaayilndu parapadugira ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
0: Everybody say every word.
1: எல்லாரும் சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
0: You can't leave any word here. Every word is so important.
1: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஒரு வார்த்தை கூட விட முடியாது.
0: And I refer you to that wonderful phrase, I will.
1: அதாவது
0: I will. I will not fear.
1: அதாவது நான் பயப்பட மாட்டேன். நான் என்றானே அதை நீங்க கவனிக்கணும்.
0: I will not. நான் பயப்பட மாட்டேன். He says I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்றான்.
0: That tells me one thing about fear.
1: பயத்தை குறித்து இது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது.
0: Talking about what kind of thoughts you must put in order to drive out fear.
1: அது பயத்தை விரட்டி அடிக்க என்ன விதமான எண்ணங்களை உள்ளே வைக்க வேணும் அதான் பேசிட்டு இருக்கோம்.
0: Already you got a lot of thoughts, you know, you saw the movie, you know, the horror movie and read the wrong books, fed yourself with fear.
1: ஏற்கனவே தீகல் படங்களை பார்த்து தப்பான புத்தகங்களை படித்து பயத்தை உள்ளே அனுப்பி ஆயிற்று.
0: Already developed a negative personality, thinking the worst and developed fear inside of
1: me. கெட்டது நடக்குமோ மோசமான நடக்குமோன்ற ஒரு பயம் என்ன நினைச்சு நினைச்சு ஏற்கனவே பயத்தை உள்ளே வளர்த்து கொண்டாகி விட்டது.
0: We've already done that.
1: ஏற்கனவே செஞ்சாச்சு அதை.
0: But now you got to bring down all those thoughts and imaginations, destroy them and put new thoughts.
1: இப்போது அந்த கற்பனைகள் பலத்தரங்களை நிர்மூலமாக்கி விட்டு புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும்.
0: What is the thought?
1: என்ன எண்ணம்?
0: One is God is on my side.
1: ஒன்று வந்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது.
0: Another thing is,
1: இரண்டாவது காரியம் என்னன்னா,
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: That's a decision you have to make based on what you believe.
1: அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
0: I'm not going to be afraid.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not fear.
1: நான் பயப்படவே மாட்டேன்.
0: And that tells me something about fear because this is the strongest words in English language.
1: இதுவே பயத்தை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை இது.
0: You see, fear does not have the power nor the right to usurp authority over a human being that has made a decision to do without it because God is on his side.
1: அதாவது
0: கர்த்தரின் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு மனுஷன் எடுத்திருப்பான் என்றால் எப்பேற்பட்ட பயத்தின் சக்தியா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி அந்த மனுஷன் மீது தன்னுடைய பயத்தை கொண்டு வந்து அவனை ஆக்கிரமிக்க முடியாது. There is no fear in the whole world that can stand against a man who says, I will not fear. I refuse to fear. I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன் என்று சொல்லுகிறவனை ஆட்கொள்ளக்கூடிய பயம் உலகத்தில் எங்குமே கிடையாது.
0: But that I will not fear must come from a conclusion from the word of God, from the promises of God.
1: ஆனால் நான் பயப்பட மாட்டேன் என்கிற அந்த காரியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து வரணும்.
0: It's like one person said, well brother, I'll go today before bed, I'll say 5 times, I will not fear, I will not fear, I will not fear.
1: பாருங்க, இன்னைக்கு நான் தூங்க போகும்போது நான் 5 முறை சொல்லிடுவேங்க, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்.
0: ஒண்ணுமே வழங்காம சும்மா பயப்பட மாட்டேன் மந்திரமா சொல்லி தர்றீங்க. You got to understand the promise of God. You got to get a revelation of this thing that God is on your side.
1: பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கிக்கொள்ள வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறான ஒரு வெளிப்பாடு வேணும்.
0: You see, we are not teaching some slogans and some kind of mantra to you, you know.
1: பாருங்க, உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லி கொடுக்கல.
0: இத 10 தடவை சொல்லு, இத 20 தடவை சொல்லு, சாப்பிடுறதுக்கு முன்னால 30 தடவை சொல்லு, சாப்பிட்ட பிறகு. No, we don't do that. A lot of people think that's what we are teaching, you know, when we teach about faith.
1: பாருங்க, விசுவாசம் பத்தி போதிக்கும்போது நிறைய பேர் அப்படி தான் நம்ம போதிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
0: They say, well, what is this Sam Chalathar teaching? If you just say it 10 times, will it happen?
1: என்ன அது சாம் சலதர் சொல்ல 10 முறை சொன்னா அப்படியே நடந்துருமா?
0: No.
1: கிடையவே கிடையாது.
0: You know, you say it because you believe it and you say it in order to believe it.
1: பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறபடியாலே சொல்லுகிறீர்கள், அது மட்டுமல்ல விசுவாசிக்கிறதுக்காகவும் அதை சொல்லணும்.
0: Isn't that right?
1: சரியா?
0: The more you say it, the more you begin to believe it.
1: அதிகமாய் சொல்ல சொல்ல அதிகமாய் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: All right?
1: சரியா?
0: So that I will not fear must come as a result of your conclusion from the promises of God that he'll never leave you nor forsake you.
1: ஆகவே இந்த நான் பயப்பட மாட்டேன் என்பது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே அதன் அடிப்படையில் இருந்து வெளியே வர வேணும்.
0: It must come from the foundation of God's promise.
1: தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் அந்த அஸ்திபாரத்திலிருந்து அது வர வேணும்.
0: You must get a revelation of this. You must not be one of those Christians that says, well, God may have sent this disaster to me.
1: இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இல்லாட்டி மற்ற கிறிஸ்தவங்கள போல ஒருவேளை இந்த பேரழிவை கர்த்தர் தான் அனுப்பி இருக்காரோன்னு நீங்க சொல்லக்கூடாது.
0: They believe that and then they say, God, you know, I will not fear.
1: அவங்க அதையும் சொல்றது அப்புறம் நான் பயப்பட மாட்டேன்னு இதையும் சொல்றது.
0: Now those two things don't go together.
1: இந்த ரெண்டுமே ஒண்ணா போறது கிடையாது.
0: If you don't if you believe that God is against you then you can't say I will not fear
1: கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க நம்புறீங்க சொன்னா நான் பயப்பட மாட்டேன் உங்களால சொல்ல முடியாது
0: you know if you believe that God is against you even if you say it 10,000 times I will not fear that's not going to change anything
1: கர்த்தர் உங்களுக்கு எதிரா இருக்கறான்னு நம்பி கொண்டு நான் பயப்பட மாட்டேன்னு 10,000 முறை சொன்னாலும் அது வேலை செய்யாது.
0: You got to believe that God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
0: Get a revelation of the goodness of God towards you.
1: கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கா அதை நீங்கள் மறக்க கூடாது.
0: And then as a result of that you begin to speak these words.
1: பிறகு விளைவாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Another place in Isaiah 43 we read something like this fear not for I have redeemed thee for I am with thee I have called thee by my name
1: Isaiah 43 இப்படி வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்
0: God didn't say you pray and I'll keep you from being afraid
1: அது நீ ஜெபம் பண்ணு நீ பயப்படாம நான் பாத்துக்கறேன்னு கர்த்தர் சொல்லல
0: He didn't say that
1: அப்படி எல்லாம் சொல்லல அவர்
0: He said don't be afraid fear not
1: பயப்படாதே
0: He didn't say, I'll drive out the fear. No, he says, don't fear.
1: நான் பயத்தை விரட்டி அடிக்கிறேன்னு கர்த்தர் சொல்ல பயப்படாதன்றாரு.
0: Don't do it.
1: அதை செய்யாதே.
0: Now when God says, don't do it.
1: பாருங்க கர்த்தரே அதை செய்யாதன்னு சொல்லும்போது
0: even if you can't understand how it's possible for you not to fear, you better believe that if God says do not fear then it's possible for you to do it.
1: எப்படி பயப்படாம இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுகிறபடினாலே என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்னு நம்பணும்.
0: Now if a man gave me the keys to his car and said go drive this car.
1: பாருங்க ஒருத்தர் கார் சாவி எங்களுக்கு கொடுத்துட்டு இந்த காரை போய் ஓட்டுங்கன்னு சொன்னா
0: then that means I'm free to drive this car.
1: அதனால என்ன அர்த்தம்னா அந்த காரை நான் ஓட்டிட்டு போகலாம்னு அர்த்தம்.
0: Now if I know driving I'll take it and drive it.
1: டிரைவிங் தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம்.
0: If I don't know driving then I can go learn and then come back and take this.
1: டிரைவிங் தெரியலனா பிறகு போய் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஓட்டலாம்.
0: But nevertheless the fact is because he said take this car and drive it I can drive it.
1: ஆனா
0: I have the freedom to drive it I can do it.
1: ஆனா விஷயம் என்ன இந்த காரை நீங்க ஓட்டுங்கன்னு அவர் சாவியை கையில கொடுத்ததனால எப்ப வேணாலும் ஓட்டலாம் அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு.
0: So when God says fear not
1: தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்
0: போது I have redeemed you I am with you
1: நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை மீட்டு
0: கொண்டேன் சொல்லும் போது I called
1: you by my name பெயர் சொல்லி உன்னை
0: அழைத்திருக்கிறேன் don't be afraid
1: நீ பயப்படாதே
0: when he says that
1: அவர் அப்படி சொல்லும் போது
0: that means I can live without fear
1: அவருடைய அர்த்தம் என்ன நான் பயம் இல்லாமல் வாழ முடியும்
0: now I don't understand fully well how I can under these circumstances live without fear I'm going to go and learn that
1: ஒருவேளை அப்ப எனக்கு விளங்காம இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பயப்படாமல் வாழ்வது எப்படின்னு ஆனால் அது எப்படி என்பதை நான் போய் கற்றுக்கொள்ளலாம்
0: just like I don't know how to drive the car but the man said you can drive it you know I'm going to go learn it you can learn how you can keep from fear but the thing is you must believe that you can live without fear because God said fear not
1: car ஓட்டுங்கன்னு சாவியை கொடுத்ததனால எனக்கு ஓட்ட தெரியலனாலும் போய் கற்றுக்கொண்டு வந்து ஓட்டலாம் அதே போல பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படி பயப்படாமல் வாழ்வது என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்
0: when God promised Abraham that he'll give him a child in his old age
1: பாருங்க முதிர்ந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது
0: the bible says that Abraham did not stagger at the promise of God
1: பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தடுமாறாமல் இருந்தான் என்று
0: he did not stagger he didn't go this way one time and that way you know well god will do it maybe god will do it you know
1: பாருங்க ஒரு அவன் தடுமாறல அலசடி பண்ணல ஒருவேளை கர்த்தர் செய்வாரோ அல்லது செய்ய மாட்டாரோ அப்படினு
0: he didn't you know he did not know how it can possibly come to pass it can happen how it can happen in that old age
1: அதாவது எப்படி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அப்படிலாம் அவன் என்னல
0: did he know that
1: அவனுக்கு தெரியுமா
0: can he explain scientifically how this is going to take place
1: விஞ்ஞான பூர்வமா விளக்கி சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடக்கும்
0: அப்படினு but god said i'll give you
1: ஆனா தேவன் சொன்னா நான் கொடுப்பேன்
0: he doesn't know how it can happen
1: எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது
0: but he went around without staggering on the promises of god he went claiming that he's going to be the father of many nations
1: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அநேக ஜாதிகள் தாப்பனாவேன் என்பதை அவன் சொல்லி வந்தான்
0: the same way
1: அதே போல
0: when god says do not fear i'm with you
1: பயப்படாதே
0: redeemed you
1: call you by my name. That's
0: a promise. You don't know how this is going to really work out.
1: Situation
0: looks bad.
1: But
0: since God says, fear not, I am with you, you must say, yes, I will not fear.
1: ஆனால் தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னதனாலே நீங்கள் என்ன சொல்லணும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும்
0: Amen.
1: Amen.
0: That is how the way out of fear begins.
1: பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்படியாக தான் ஏற்படுகிறது
0: Let me say something about the devil's role here in fear.
1: பயத்திலே பிசாசு என்ன வேலை செய்கிறான் என்ன பங்காற்றுகிறான் அதையும் சொல்லிடுறேன் நான்
0: The devil uses fear for sure.
1: அவன் நிச்சயமா பிசாசு பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When you are afraid, he uses that fear.
1: நீங்க பயப்படும்போது அவன் அந்த பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When threatening situations happen, he uses that fear.
1: அச்சுறுத்தும் சூழ்நிலை உண்டாகும்போது அதை அவன் பயன்படுத்திக்
0: கொள்கிறான். He simply uses things. He never, did you know that he never invented anything?
1: பாருங்க, அவன் இருக்கிறத தான் பயன்படுத்துகிறான். அவன் வந்து அவனா எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு?
0: Some people say, "Well, brother, that's not right."
1: சில சொல்றாங்க இல்ல பிரதர் அதெல்லாம் சரியே கிடையாது
0: he invented sin
1: பாவத்தை கண்டுபிடிச்சதே அவன்தான்
0: no he didn't invent sin
1: கிடையாது அவன் பாவத்தை கண்டுபிடிக்கல
0: he just thwarted righteousness
1: நீதியை திரித்தான் அவ்வளவுதான்
0: that's all
1: அவ்வளவுதான்
0: he didn't invent sin
1: பாவத்தை அவன் கண்டுபிடிக்கல
0: he just thwarted righteousness
1: நீதியை திரித்தான்
0: that's what sin is all about
1: பாவம் சொன்னா அதுதான்
0: sin is not an invention of the devil sin came about as a result of taking righteousness which is God given and thwarting it
1: paavam vandu pisasunai kandupidippu kediyadu paavam vandad eppadi devan neediyulla kaaryathai thandar adai thirithaan adan moolamai paavam vandathu
0: so the devil has never invented anything
1: avai pisasu edhayume kandupidikala paare
0: he is not an inventor he is not a creator
1: ava srishtikaranum kediyadu kandupidikaranum kediyadu
0: he is just a user and usurper
1: avan abagarikkiravan irukkiradai payanpaduthikolugiravan
0: that's all
1: avlovadhaan
0: So when you think about fear, don't think that the devil has invented this fear and it's from the devil and therefore it has all that power over you.
1: ஆகவே பயத்தை பத்தி நினைக்கும் போது அது பிசாசுனால வந்தது பிசாசு கண்டுபிடிச்சது ஆகவே என் மேல அதுக்கு ரொம்ப சக்தியெல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க.
0: No.
1: கிடையாது.
0: Because the devil is not that powerful.
1: ஏன்னா பிசாசு அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவன்
0: அல்ல. He is not an inventor. He has not invented anything.
1: அவன் கண்டுபிடிக்கிறவன் அல்ல இதுவரை எதையும் கண்டுபிடித்தவனும் அல்ல.
0: You see everything that is evil, you know, came from that which is good he just changed the good into evil that's all
1: endha oru thimayanalum sari nanmayilirundha adu vandha andha nanmaiye thirithaan thimayanadu
0: so much so it has now become a spiritual law where if you want to know what god is doing just look at what the devil is doing and turn it around exactly the opposite way you'll know what god is doing
1: agave idu oru aavikkure pramanamave maarichu paarenga kathar enna seigiraar nu neenga ariya venuma பிசாசு என்ன செய்கிறான்னு பாருங்க அதை நல்லதாக்கி பாருங்க அதுதான் கர்த்தர் செய்கிறது
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: That's become a law.
1: அது ஒரு பிரமாணம் அது.
0: For example,
1: உதாரணத்துக்கு
0: the world says seeing is believing.
1: உலகம் சொல்லுகிறது பார்க்கும்போது தான் நாம் நம்ப முடியும் விசுவாசிக்க முடியும்.
0: பார்த்தா நம்புவேன். Right?
1: சரியா?
0: Seeing is believing.
1: பார்த்தா நம்புவேன் இந்த உலகம்.
0: Many Thomases are there in the world.
1: உலகத்துல பல தோமாக்கள் இப்படி
0: இருக்காங்க. Only when I see, I'll believe.
1: நான் பார்த்தா தான் நம்புவேனே.
0: I must see.
1: நான் பார்க்கணும்.
0: Then only I'll believe.
1: அப்பதான் நான் விசுவாசிப்பேன்.
0: But the Bible says.
1: ஆனா வேதம் சொல்லுகிறது
0: believing is seeing.
1: விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது என்று.
0: You see by believing before you can ever see the thing with your eyes, you see by believing.
1: அது கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முன்னாலே விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்
0: ஹலோ
1: ஹலோ
0: தி பைபிள் டீச்சஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட்
1: வேதம் நேர் எதிராக போதிக்கிறது
0: தி வேர்ல்ட் சேஸ் எக்ஸாக்ட்லி தி அதர் வே அரவுண்ட்
1: உலகம் பாருங்க அதுக்கு நேர் எதிராக சொல்லுகிறது
0: லெட் மீ கிவ் யூ another எக்ஸாம்பிள்
1: இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன்
0: தி வேர்ல்ட் சேஸ் இஃப் யூ ஜஸ்ட் கெட் எனஃப் யூ வில் பீ ரிச்
1: உலகம் என்ன சொல்லுது போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும் நீ பணக்காரன் அப்படின்னு
0: இஃப் யூ ஜஸ்ட் கேதர் எனஃப் அண்ட் அக்யூமுலேட் எனஃப் யூ வில் பீ ரிச்
1: நிறைய சேர்த்து நிறைய குவித்து வச்சா நீ பணக்காரனா இருப்ப
0: இஃப் யூ ஜஸ்ட் ஹோல்ட் யூ வில் பீ ரிச்
1: நீ பதுக்கி வச்சா பணக்காரனா இருப்ப
0: இஃப் யூ ஜஸ்ட் சேவ் அண்ட் ஜஸ்ட் அக்யூமுலேட் வெல்த் யூ வில் பீ ரிச்
1: அப்படியே ஆஸ்தியும் செல்வத்தையும் சேர்த்து குவித்து வைத்தா நீ பணக்காரன்
0: But you'll never read that in the Bible.
1: ஆனா வேதத்துல நீங்க அப்படி பார்க்கவே
0: முடியாது. The Bible says give and it shall be given unto you. Good measure pressed down shaken together. Totally different.
1: பாருங்க வேதம் வந்து முற்றிலும் வித்தியாசமா சொல்லுது. என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது உங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும்.
0: You see, the devil takes all that God says and just turns it around the other way, exactly the opposite way.
1: பிசாசு தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே தலைகீழா மாத்திடுறான்.
0: And the devil is not such a big fellow. He is not in God's class. He is not even in human beings' class.
1: பாருங்க பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளு கிடையாது. தேவனுக்கும் சமம் ஆகாதீங்க, மனுஷனுக்கும் சமம் ஆக கூட அவன் தகுதி இல்லாதவன்.
0: The Bible says he is their ministering spirits. When the angels were created, they were created as ministering spirits.
1: பாருங்க வேதம் சொல்லுது தேவதூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்டாங்களாம்.
0: And when this angel became a fallen angel and became the devil,
1: அந்த தூதன் விழுந்து போன தூதனாய் பிசாசாய் மாறின போது,
0: he was stripped of all authority and power and thrown out of heaven.
1: இருந்த அதிகாரம் வல்லமை எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து வீசி எறியப்பட்டார்.
0: So have a proper idea about the devil.
1: ஆக பிசாசு குறித்த ஒரு சரியான எண்ணம் வேணும்.
0: He just can't do anything and everything that you imagine.
1: அதாவது நீங்க என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சீங்க அது மாதிரி அவன் என்ன வேணா செஞ்சிட
0: முடியும். Oh, the devil may do this, brother.
1: Oh, பிசாசு இதை செஞ்சிரவானா.
0: He's not such a big shot.
1: அவன் அவ்வளவு பெரிய ஆள் ஒன்னும் கிடையாது.
0: He just can't do anything that he thinks he can.
1: அதாவது
0: he cannot do anything that you think that he can.
1: நீங்க விசாசத்தெல்லாம் பண்ணிடுவானோ நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவனால பண்ண முடியாது.
0: Because he is not that big, he is not all powerful.
1: ஏனா அவ்வளவு பெரியவன் கிடையாது, அவ்வளவு வல்லவனும் கிடையாது.
0: I've told you that the Bible says in 1 Peter chapter 5 that he goes about like a roaring lion seeking whom he may devour.
1: நான் சொன்னலையா உங்களுக்கு 1 பேதர் 5 அதிகாரத்துல வேதம் சொல்லுது எவனை விழுங்கலாமென்று வகை தேடி சுத்தி திரிகிற சிங்கம் போல வரானா.
0: Why does he have to seek whom he may devour?
1: ஏன் யாரை விழுங்கலான வகை தேடுகிறான்?
0: Because he cannot devour everybody.
1: ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது.
0: If a person says I will not fear, he cannot devour that person.
1: நான் பயப்பட மாட்டேன் ஒரு ஆள் சொல்லும்போது அவனை விழுங்க முடியாது.
0: When a person makes a quality decision based on the promise of God, the devil can't do anything.
1: தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தரமான தீர்மானத்தை ஒரு ஆள் எடுக்கும்போது பிசாசு அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாது.
0: I say this because too many Christian people are afraid of the devil.
1: ஏன் நான் சொல்றேனா நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுனாலுமே பயந்துருக்காங்க.
0: Oh brother, just pray brother, the devil may do anything. நான்
1: பயப்பட மாட்டேன் பிறகு உங்கள் மேல் வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு உங்களை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவன் பெருசே கிடையாது.
0: He came into the Garden of Eden. He was very jealous of the people, Adam and Eve.
1: ஏதன் தோட்டத்துக்குள்ள வந்தான் ஆதாம் ஏவல பார்த்து அவ்வளவு பொறாம அவனுக்கு.
0: He wanted to be like God. Here there's two people walking around just like God.
1: தேவனை போல இவன் ஆக விரும்பினான். ஆனா இங்க ரெண்டு பேர் தேவனை போலவே பூமியில இருக்காங்க.
0: He knew the laws of God. He knew the laws of God.
1: தேவனுடைய பிரமாணங்களை அவன் நல்லா அறிந்து வைத்திருந்தவன்.
0: So that is why he said I will exalt my throne about the heavens. He thought even he says that he'll become that.
1: நான் வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் அவனுக்கு தெரியும். அதெல்லாம்
0: he's trying to exercise some faith, you know. I will become God.
1: நான் தேவனாவேன்.
0: I will exalt myself above the throne of God.
1: தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன்.
0: Because he sees God as the speaking one and everything that he says comes to pass.
1: தேவன் பேசுகிறவர் பேசுகிற எல்லாமே அப்படியே ஆகிறது என்பதை அவன் கண்டான்.
0: So he said, well, maybe that's the way everything is. I'll speak and say, I will become like God.
1: அவனை பாக்குற ஒருவேளை எல்லாம் இப்படிதான் வேலை செய்யுமோ சரி நானும் பேசுறேன் தேவனுக்கு மேல என்ன உயர்த்துவேன் அப்படின்றான்.
0: But he got a wrong end of the deal. He got thrown down. He said, God said nothing doing.
1: ஆனா பாருங்க நடந்தது வேற ஏதாவது கர்த்தர் சொல்ல இதெல்லாம் இங்க ஆகாதுன்னு கீழே அனுப்பிட்டார் அவன்.
0: But he is aware of the laws of God and he is trying to put this in motion.
1: ஆ தேவனுடைய பிரமாணங்களை அவன் அறிந்தவன் ஆகவே தான் அதை செயல்படுத்த பார்க்கறான்.
0: And he knows exactly how life works.
1: வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது எப்படி வேலை செய்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
0: And that is why he comes into the Garden of Eden and he begins to try to influence these people.
1: அவே தான் ஏதென் தோட்டத்துக்குள்ள வருகிறான். இந்த ஆட்களுக்குள்ள ஏதாவது பாதிப்பை கொண்டு வர முடியுமா பார்க்கிறான்.
0: Stripped of all anointing, stripped of all wisdom, stripped of all of his beauty, stripped of all of his power and authority, he is an empty handed no good person.
1: பாருங்க அவனுக்கு இருந்த அதிகாரம் வல்லமை மாட்சிமை மகத்துவம் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டது. வெறுங்கையனாய் அங்க வந்து நிற்கிறான்.
0: பிஃபோர் ஆடம் அண்ட் ஈவ் இஸ் நதிங்.
1: ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலே அவன் ஒண்ணுமே கிடையாது.
0: ஆடம் அண்ட் ஈவ் வர் இன் தி இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். தே ஹட் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி கிரியேட்டட் திங் அண்ட் ஹட் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங்.
1: ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் இருந்தவர்கள். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றின் மீது அவளுக்கு ஆளுகை இருந்தது.
0: சோ ஹி யூசஸ் டிசெப்ஷன்.
1: ஆகவே தான் வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
0: Because he doesn't really have the power to take them by the neck and make them do something.
1: ஏனா கழுத்து பிடிச்சு அவளை செய்ய வைக்க கூடிய அதிகாரம் வல்லமானுக்கு இல்ல.
0: He uses deception.
1: வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
0: And so deceivingly he talks to them.
1: ஆகவே தான் ரொம்ப தந்திரமா பேசுறாங்க.
0: And got them doing what he wanted them to do.
1: தந்திரமா பேசி அவளை என்ன செய்ய வைக்கணும் நினைச்சானோ செய்ய வச்சிட்டான்.
0: And through that usurped and grabbed all of the authority and power that God had given to man.
1: அதன் மூலமாய் தேவன் மனுஷனுக்கு கொடுத்து எல்லா அதிகாரத்தை வல்லமே அவன் அபகரித்தவன பிடிங்கி கொண்டான்.
0: Now one of the we have studied Genesis a lot in this church.
1: சபையில ஆதியாகமத்தை நிறைய நாம படிச்சிருக்கோம்
0: இல்லையா? You would think we have heard everything we can hear from Genesis.
1: நீங்க நினைக்கலாம் ஆதியாகமத்திலிருந்து நாம என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டாச்சு.
0: Here is one more thing you haven't heard.
1: பாருங்க நீங்க கேட்காத இன்னொரு காரியம் இங்க இருக்கு.
0: You know what are the first words recorded in the Bible man speaking to God? The first words that man spoke to God.
1: Devan manushan devanodu kuda pesina mudal vaarthaigal.
0: You know what was the first word?
1: Enna theriyuma adu?
0: That man spoke to God.
1: Manushan devanodu pesina mudal vaarthai.
0: When God said, "What happened, Adam? Why are you hiding?" He said, "I was afraid."
1: Aadame enna aayitu yen olindu kondirukaan ketta avan sonna naan bayapadugiradanaale appdinu.
0: You know, he must have spoken a lot because they fellowshipped a lot. But although this is all that fellowship material is not given here, not written here.
1: அவன் நிறைய பேசியிருக்கணும். ஏன்னா அவனும் தேவனும் நிறைய ஐக்கியம் கொண்டார்கள். ஆனா அப்ப என்ன பேசினாங்களோ அங்க எழுதப்படல.
0: But it's very significant that once the fall happened, the very first words that came out of man's mouth was, "I was afraid."
1: ஆனால் பாவத்தில் விழுந்த உடனே நடந்த முதல் காரியம் பேசின முதல் வார்த்தை என்னன்னா, "நான் பயந்து." அப்படி
0: trying to show you where fear originates from.
1: அதாவது பயம் எங்க இருந்து வருகிறது அதுதான் காட்ட முயற்சிக்கிறேன்.
0: Didn't bring this power called fear and put inside.
1: பயம் என்கிற இந்த சக்தியை பிசாசு கொண்டு வந்து உள்ளே வைக்கல.
0: He didn't create it, he didn't invent it, he didn't manufacture it.
1: அவன் அதை தயாரிக்கவும் இல்லை, அவன் அதை கண்டுபிடிக்கவும் கிடையாது.
0: What did he do? Where did this fear come from?
1: அவன் என்ன செய்தான்? அந்த பயம் எங்க இருந்து வந்தது?
0: He did not create it. He took the faith that was in the man and thwarted it into fear.
1: அவன் எதையும் சிருஷ்டிக்கல. மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை திரிக்கிறான், அது பயம் ஆயிற்று.
0: So that faith and fear are the opposites now.
1: அவேதே இப்ப பயமும் விசுவாசமும் எதிரடியா இருக்குது.
0: Now you want to understand faith, and if you don't understand all the faith teaching that I give you.
1: பாருங்க உங்களுக்கு விசுவாசம் விளங்கணுமா? நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கறதெல்லாம் எதுமே உங்களுக்கு விளங்கலையா இதுவரை?
0: There is another way to understand faith.
1: அதை விளங்கிக்கோளே, விசுவாசத்தை விளங்கிக்கோளே இன்னொரு வழி இருக்கு.
0: You study fear.
1: பயத்தை பத்தி படி.
0: See what fear does.
1: பயம் என்ன செய்யுதுன்னு பாருங்க.
0: You will learn exactly what faith does.
1: பிறகு விசுவாசம் என்ன செய்யற என்பதை சரியாய் கற்றுக்கொள்வீர்கள்.
0: Because fear and faith are exactly the same thing, yeah, but the opposite.
1: ஏனா பயம் விசுவாசம் ரெண்டும் ஒண்ணு தான், ஆனா எதிரடியா இருக்கிறவைகள்.
0: What I'm teaching about faith is unbelievable to people. They say, "Oh my God, you know, he says whatever you believe will come to pass and if you say that it will come to pass."
1: அது நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது மக்கள் இதெல்லாம் நம்ப முடியலன்றாங்க. விசுவாசித்து நீ எதையாவது சொன்னால அது அப்படியே ஆகும் சொல்றாரே அப்படின்றாங்க.
0: I didn't say that, Jesus said that.
1: நான் அத சொல்லல, இயேசு அதை சொன்னார்.
0: If you believe without doubt in your heart and say with your mouth it will be so.
1: வாயினால சொல்லி இதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னாரு.
0: All right, you don't believe that.
1: சரி, அத நீங்க நம்பாதீங்க, விட்டுருங்க.
0: Let's go to fear and find out from there.
1: பயத்துக்கு போவோம், அங்க இருந்து பார்க்கலாம்.
0: The Bible says about Job, the thing that he greatly feared came upon him.
1: யோபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவனே சொல்கிறான், "நான் மிகுதியாய் பயந்த காரியம் என் மேல் வந்தது."
0: Your fear becomes reality.
1: உங்களுடைய பயம் நிஜமாகிறது.
0: Just as much as your faith becomes reality in your life, your fear becomes reality.
1: எப்படி உங்களுடைய விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறதோ அதே போல பயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறது.
0: If you have a difficult time understanding faith, let me explain it to you the other way around.
1: விசுவாசத்தை புரிந்துகொள்ள ரொம்ப சிரமமா இருந்தா அதை வேற விதத்துல விளக்கி சொல்லும் பாருங்க.
0: Where did your failures come from?
1: உங்களுடைய தோல்விகள் எங்க இருந்து வந்தது?
0: It came from the fear factor.
1: அந்த பயத்திலிருந்து வந்தது.
0: You feared and had the fear in your heart and developed that fear and became a stronghold. You spoke it, you believed it, and it became a reality in your life.
1: பயந்தீர்கள், பயம் உள்ளத்துல வந்தது, அதை நம்பினீர்கள், அதையே பேசினீர்கள், பிறகு அந்த நீங்கள் எதற்கு பயந்தீர்களோ அப்படியே அது வாழ்க்கையில நடந்து விட்டது.
0: People believe, people fear that they will lose their life, people fear that they'll lose their job, they'll lose their wife, they'll lose their money or whatever, you know.
1: உயிர் போய் விடுமோ, வேலை போய் விடுமோ, பணம் போய் விடுமோ, இப்படி எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க.
0: People entertain fear and are under the grips of fear, living night and day dreaming fear, talking fear, thinking fear all the time.
1: மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், பயத்தை கனவு காணுகிறார்கள், பயத்தை பேசுகிறார்கள், பயத்தை கற்பனை செய்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் பயம், பயம், பயம்.
0: That is what has become the reality.
1: இதுதான் வாழ்க்கையில அப்படியே நடந்து விட்டது.
0: You literally produce what you feared.
1: எழுத்தின்படியே நீங்கள் என்ன பயந்தீர்களோ அதை அப்படியே வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
0: That's the truth.
1: அதான் சத்தியம்.
0: Just examine your life, look into your life. Whatever bad things come into your life, you literally by fear produce these things.
1: கொஞ்சம் வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பாருங்கள். எதெல்லாம் நடக்கும் என்று பயந்தீர்களோ அப்படியே அதுதான் வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கிறது.
0: Fear has the power and the ability to produce.
1: பிறப்பிக்க கூடிய வல்லமையும் ஆற்றலும் பயத்துக்கு உண்டு.
0: Whatever you fear, that will surely happen.
1: என்ன நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது நிச்சயமா அப்படியே நடக்கும்.
0: Faith is the same way. Whatever you believe, it will surely become.
1: அதே போலதான் விசுவாசம். எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது அப்படியே ஆகும்.
0: Because it was from faith the devil twisted it and turned it into fear.
1: ஏனா அந்த பயம் விசுவாசத்திலிருந்து வந்தது. அந்த விசுவாசத்தை பிசாசு திரித்தான். அது பயமானது.
0: From the day that man fell into sin,
1: மனுஷன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ,
0: faith became fear.
1: அன்று முதல் பயம், விசுவாசம் பயமானது.
0: Love became hate.
1: அன்பு வெறுப்பானது.
0: Prosperity became poverty.
1: செழிப்பு தரித்திரமானது.
0: Peace became despondency, turmoil.
1: சமாதானம் குழப்பமாக கலவரமாக மாறியது.
0: Health became sickness.
1: ஆரோக்கியம் வியாதியாய் மாறினது.
0: Hello. Now I'm going to say something in closing.
1: முடிவில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன்.
0: Because without this we cannot close.
1: ஏனா இது சொல்லாம முடிக்க முடியாது.
0: I told you where all these negative things came from. Devil never invented anything. He simply took what is there and turned it around.
1: பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல. இருந்ததை எடுத்து திரித்தான். அவ்வளவுதான்.
0: Took faith and turned it into fear.
1: விசுவாசத்தை எடுத்து திரித்து பயமாக்கினான்.
0: Took love and turned it into hate.
1: அன்பை எடுத்து பகைமையாக்கினான்.

0: believe that, you believe that on the other side is healing.
1: இது தேவனுடைய பிரமாணம், அப்படியே இதை பற்றி கொள்ளுங்க. என்ன சொல்ல வருகிறேன், வியாதியை பார்க்கும் போது அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்காதீங்க, மறுபக்கத்தில் இருக்க சுகத்தை பாருங்கள்.
0: Don't be afraid of that.
1: அந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க.
0: Because on the other side of it is health.
1: ஏனால் வியாதியின் மறுபக்கத்திலே ஆரோக்கியம், சுகம் இருக்கிறது.
0: If there is sickness, there is health.
1: வியாதி என்று ஒன்று இருந்தால் பிறகு ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கிறது.
0: If the devil can take health and turn it into sickness, then God can 1,000 times more take sickness and turn it into health.
1: பிசாசு ஆரோக்கியத்தை, வியாதியை மாற்ற முடியும் என்று சொன்னால் பிறகு அதே வியாதியை தேவன் 1,000 மடங்கு ஆரோக்கியமாய் மாற்றுவார்.
0: அவன் செய்யறதை காட்டிலும் 1,000 மடங்கு அதிகமாய் தேவன் செய்ய முடியும். This is the law that you must understand.
1: இந்த பிரமாணத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
0: Now we are talking about the promises of God, how everything is given to us by the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பத்தி பேசிட்டோம், எப்படி எல்லாமே வாக்குத்தத்தங்கள் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு.
0: Now for this you don't even know, have to know the promise of God. If you just know, yeah, I see here sickness, where did it come from? It came from health. If the devil can use sickness and do this, God can bring health and do it 1,000 times more.
1: பாருங்க, இதுக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை கூட அறிய வேண்டியது இல்ல. வியாதியை பார்த்தா என்ன நினைக்கணும், ஆரோக்கியத்தை திரித்து பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆகவே வியாதி இருக்குன்னு சொன்னால் தேவன் அந்த வியாதியை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
0: ஒரு வாக்குத்தத்தம் கூட தெரியாம பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கலாம். இது தெரிஞ்சா போதும். இங்க ஆரம்பிங்க முதல்ல.
1: உற்பத்தி செய்யல, ஆரோக்கியத்தை எடுத்தான், அதை திரித்தான்.
0: If he can do that,
1: avanal apdi seiyamudiyum.
0: God can take you from where you are and turn it into health.
1: Devanil irukkira nilayilum ungalai aarokkiyamai maatra mudiyum.
0: When you see poverty,
1: darithrathai neengal paarkumbodhu,
0: don't be in the fear and the grip of poverty.
1: Adha darithrathai pidiyila sikki thavikka vendam.
0: Understand one thing, before you even understand the promises of God, understand this one thing.
1: Devudaiya vaakkuthathangalai velaiyengaladhukku munnala indha oru kaariyathai purindhukollungal.
0: Where did poverty come from?
1: Darithram engirundhu vandhadhu?
0: He took the prosperity and turned it into poverty.
1: Avanai selippai eduthu adai thirithu darithramaakinaan.
0: The devil, this powerless, good for nothing, dark creature, he did that.
1: Vallamai illada ondrukku udhavaadhe இந்த கருபூர்வம் கொண்ட பிசாசு
0: அப்படி செய்தான். Out of prosperity he brought poverty.
1: செழிப்பிலிருந்து தரித்திரத்தை கொண்டு வந்தான்.
0: The almighty God who created the heaven and earth and everything in it will 1,000 times more take you from your poverty into prosperity.
1: அப்படி என்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அந்த தரித்திரத்திலிருந்து உங்களை 1,000 மடங்கு அதிக செழிப்பு கொண்டு செல்வார்.
0: I do not believe in poverty. I am not afraid of poverty.
1: நான் தரித்திரத்தை நம்புவதும் கிடையாது, அதை கண்டு பயப்படுவதும்
0: இல்லை. Not afraid of sickness.
1: வியாதியை கண்டு பயப்படுவதில்லை.
0: Because if the devil can do this, then God can do 1,000 more.
1: என்ன பிசாசுனால இப்படி செய்ய முடியுனா தேவன் 1,000 மடங்கு அதை விட அதிகமா செய்ய
0: முடியும். When I see poverty, I see prosperity on the other side. I know it's there.
1: தரித்திரத்தை நான் பார்க்கும்போது மறுபக்கத்திலே செழிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
0: It's there.
1: அது இருக்கு.
0: See, there is north and south.
1: பாருங்க, வடபக்கம் தென்பக்கம் இருக்கு.
0: Right? Two opposite sides.
1: ரெண்டு எதிர் துருவங்கள்.
0: So you go from north to south.
1: ஆகவே
0: you go from north to south.
1: வடபக்கத்துல இருந்து தெற்கு பக்கம் வர்றீங்க.
0: Then when you reach south, you keep going south, then thereafter you are going only north.
1: பாருங்க, தெற்கு பக்கம் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே தென்பக்கமே போயிட்டே இருந்தா அப்புறம் எங்க போவீங்கன்னா வடக்கு தான் போவீங்க.
0: Sure.
1: நிச்சயமா.
0: There is no more south further than that.
1: ஏன்னா அதுக்கு மேல தென்பகுதின்னு ஒண்ணும் கிடையாது.
0: You are going north.
1: மறுபடியும் வடக்கு தான் போறீங்க.
0: There is east and west.
1: கிழக்கு மேற்கு இருக்கு இல்லையா?
0: Right? You go from west to east.
1: மேற்குல இருந்து கிழக்குக்கு போறீங்க.
0: Then when you pass east, you are again going west.
1: கிழக்கு தாண்டின பிறகு மறுபடியும் எங்க போறீங்கன்னா மேற்கு நோக்கி தான் போவீங்க.
0: Hello?
1: Hello?
0: That's the way it is.
1: அப்படிதான் அது.
0: And I say to you.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: On the other side of poverty is prosperity. On the other side of sickness is healing.
1: வியாதியின் மறுபக்கத்திலே சுகம் இருக்கிறது. தரித்திரத்தின் மறுபக்கத்திலே செழிப்பு இருக்கிறது.
0: So when sickness or poverty is faced, don't be afraid of it. Begin to think of the prosperity and healing that's on the other side. If you just keep going, you're going headed towards healing.
1: ஆகவே
0: healing is there for you.
1: ஆகவே தரித்திரத்தையும் இந்த வியாதியையும் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம், தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அதை மறுபக்கம்

0: பக்கத்திலே சுகம், மறுபக்கத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது.
1: Amen.
0: Amen.
1: On the opposite side, it's there.
0: எதிர் பக்கத்திலே இருக்கதெல்லாம்.
1: When you see turmoil, confusion,
0: குழப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது,
1: be sure that as much peace, I mean as much turmoil, confusion you see, there is much more peace.
0: எந்த அளவுக்கு குழப்பத்தையும் கலகத்தையும் பார்க்கிறீர்களோ, அதை விட அதிகமாய் மறுபக்கத்திலே சமாதானம் இருக்கிறது.
1: Amen.
0: Amen.
1: It's there.
0: இருக்கு.
1: Very simple.
0: அவ்வளோ எளிமையானது அது.
1: It's there.
0: இருக்கு, அங்க இருக்கு.
1: When you see hate,
0: பகைமையை பார்க்கும்போது,
1: that's not the end of the road.
0: அதுதான் முடிவுன்னு கிடையாது.
1: No. Just keep going.
0: தொடர்ந்து போங்க.
1: There is love on the other side.
0: மறுபக்கத்தில் அன்பு இருக்கிறது.
1: Whatever hate can do, love can, love can do much more than that.
0: பகை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை விட அதிகமாய் அன்பு செய்ய முடியும்.
1: In a positive way.
0: முற்போக்கான விதத்திலே.
1: Amen.
0: Amen.
1: See, this is how you deal with fear.
0: பயத்தை இப்படியாக தான் நாம் அகற்ற வேண்டும்.
1: You see a problem, immediately think the opposite.
0: பிரச்சனையை பார்க்கறீங்களா? உடனடியாக எதிர்ப்பக்கம் பாருங்க, அதாவது பதிலை பாருங்கள்.
1: Amen.
0: Amen.
1: Some people are set on the problem. They look at the problem and they get stuck on the problem. Oh brother, I got a problem. They keep going around the problem.
0: சிலர் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே கண்ணு போய் அது மேல அப்படியே நின்னுருது. பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே.
1: பெரிய ப்ராப்ளம் பிரதர். இவங்களே அதை பெருசாக்குறாங்க. They call it big. Call those things that be not as though they were.
0: And they make it big. இல்லாதவர்களை இருக்குவல் போல அழைத்து சின்னதா அப்படியே பெருசாகிடுவாங்க.
1: பிக் ப்ராப்ளம் பிரதர்.
0: பெரிய பிரச்சனை.
1: ஓ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம்.
0: உங்களுக்கு என் பிரச்சனை தெரியவே இல்லை. ஐ டோன்ட்
1: திங்க் எனிபடி இன் தி வேர்ல்ட் ஹஸ் திஸ் பிக் ப்ராப்ளம்.
0: உலகத்துல என்ன மாதிரி பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது.
1: ஆல் ஐம் சேயிங் இஸ் நவ யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம் ஜஸ்ட் திங்க் அபௌட் தி ஆன்சர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தட்ஸ் மச் மோர் வண்டர்ஃபுல். இஃப் தேர் இஸ் ப்ராப்ளம் ஐ டெல் யூ தேர் இஸ் ஆன்சர்.
0: நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அதை விட மிகப்பெரிய ஒரு பதில் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
1: ஹலோ
0: ஹலோ.
1: There is a problem, there is an answer.
0: பிரச்சனை இருக்கா அப்படினா பதிலும் ஒன்னு இருக்கு.
1: For every lock there is a key.
0: ஒவ்வொரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கு.
1: Isn't that right? There's an answer.
0: பதில் இருக்குது.
1: Don't be worrying about the locked lock.
0: ஆகவே பூட்டி இருக்கு பூட்டி இருக்குன்னாதீங்க.
1: Just the key, just as soon as you found the key it will just open.
0: சாவி கிடைச்ச உடனே திறந்துடலாம்.
1: The key is the promise of God.
0: சாவி என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம்.
1: It will open the blessings of God for you.
0: தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு திறந்து கொடுக்கும்.
1: It will bring God's answer for you.
0: தேவனுடைய பதில்களை அது உங்களுக்கு கொண்டு வரும்.
1: I want to quit right now because if I start going then it will take another hour to finish.
0: இங்கே நிறுத்த விரும்புவோம். ஏன்னா தொடர்ந்தன்னா இன்னும் ஒரு மணி நேரம் ஆக முடியுது.
1: I was going to show you something. I was going to show you this from the scriptures actually, but next week we'll do that.
0: இத வசனத்துல இருந்து எடுத்து காட்ட விரும்புறேன். ஆனா அடுத்த வாரம் அதை செய்றேன் நான்.
1: Because you need some time for that.
0: ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்.
1: But thank God we have all the time.
0: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய நேரம் இருக்கு நமக்கு.
1: If there is this Sunday, there is always the next Sunday.
0: இந்த வாரம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் நிச்சயமா ஒன்னு இருக்கு.
1: In oh brother, it's over. No, don't worry, just wait for 7 days. This is coming.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த ஜேக்கப்பை அன்பு தெய்வம் அழைத்து பேசினார். பெத்தேல் என்ற இடத்தில் தரிசனமான தேவன் நானே, இங்கிருந்து புறப்பட்டு அங்கு போ என்று கட்டளையிட்டார். பெத்தேல் என்றால் தேவன் தங்கும் இல்லம். கீழ்ப்படிந்து புறப்பட்டார் ஜேக்கப். ஆனால் பெத்தேலுக்கு வரவில்லை. செக்கேம் என்ற இடத்தில் குடியேறினார். படைத்த தெய்வத்துக்கு பயப்படாத பட்டணம் அது. ஆகவே பல பிரச்சனைகள் சிக்கல்கள் ஜேக்கப் கலங்கினார். ஆனால் கைவிடாத கருணை தெய்வம் மீண்டும் கடாட்சித்தார். எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்குதான் நீ குடியேற வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். குடும்பமாய் கீழ்ப்படிந்து குடியேறினார் ஜேக்கப். அன்பு மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? செக்கேம் என்ற பாவ வாழ்க்கையில் சிக்கியிருக்கிறாயா? புறப்படு, எழுந்து பெத்தேல் செல்லுவோம். நன்மைகள் செய்த நல்லவருக்கு நன்றி பாடல் பாடுவோம்.

கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபை

0: ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும்.
1: அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமே. அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பிழைக்கிறவன் பார்த்துக்க, அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா. இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 எடுங்க. அப்போஸ்தலர் 11 ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11 21 ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப 24 வசனத்தை படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் ஆமென் முதலாவது சொல்ல போகிறேன். 21 முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதிக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆமாவா இல்லையா? இந்த இரவில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆமென். பாஸ்டர், நான் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே. அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கு. என் தனிநபர் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். நம்பர் 1. சரி, 2வதாக தோத்திரம். அதே தொடர்ந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதி கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக, விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்ப என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளவு 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி, இந்த இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமே விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே திரும்புதல். சொல்லுங்க திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். அமீன். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கணுமா இல்லையா? ஆமென். நம்ம சபையில் நடக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த சபையில் அது உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜபங்களின் மூலமாய் விசுவாச பரிவர்த்தனை உண்டாகட்டும். இந்த ஜபங்களின் மூலமாய் அநேகர் தேவ சித்தத்திற்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு ஒரு 8 வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா? இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்க வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வசனத்துக்கு வாங்க. 23 வசனத்துல அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது, என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று. திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24ல அமீன், கடைசி வார்த்தையை கவனிங்க. 24ல கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தூத்தர் எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப நாலு காரியம். ஒன்று, தேவனுடைய கரம். இரண்டாவதாக விசுவாச பரிவர்த்தனை. மூன்றாவதாக அமை திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவதாக தேவனுடைய கிருபை. ஐந்தாவதாக தோத்திரம் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஐந்து காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும்ப்பா, இந்த ஐந்து காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல, எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேனா. அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். இதே ஆலயத்திற்குள்ளே பல ஆயிரம் ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக. விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேகர் இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவார். சொல்லுங்க. உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில் இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களே. ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்க ஜோம் பண்ணுவீங்கல்ல, தூதர் என்றைக்கு இந்த ஐந்து காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா.

ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், ஆயிரக்கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், ஆயிரக்கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர். ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண் மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க,

0: Aleluia. Aleluia.
1: Amen.
0: இப்ப நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்ல, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்துல நான் பார்க்கணும், நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்துல நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்ப இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு, இதை நான் வேதத்திலே தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை, அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமா ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமேன். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேல வாருங்க பார்க்கலாம், அமேன். 16 வசனம் முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அமேன். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, அமேன். செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல, எஸ். போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா, காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், அமை சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன் கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே, தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா பிரதர், அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் அமீன் வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம். அமீன். அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னாரே. அந்த வார்த்தை எங்கே? என் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இன்னும் அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைப்படவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நடைமுறைப்படணுமே என்று எந்த ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வசனம் நினைவு கூறப்படுமோ, வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமோ, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ, அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும்? ஹல்லேலூயா. உடரப துரிவி சந்தரப அறிவிக்கவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே சிலதை பார்த்தமே இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால், இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாம எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்திருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே அதனுடைய 19 வசனத்தை ஒன்று படிங்க, 19 வசனத்தை ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அமீன். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அமீன் உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது, அமீன், விரிகுளம்புள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அதப்படின்னு அமீன், பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது? அசை போடுகிற. நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா, நல்ல மென்று சாப்பிடும் அது. அப்போ இது இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம், அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு, மார்க் போட்டு அந்த ஆளை எந்திரிச்சு பேரப்படாது. பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும். அதனால தான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன? எந்த இடத்திலே நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாது. பருத, அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசைவோடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், மறந்துடாதீங்க. இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பருத. அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? அமை தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனால் இன்னும் 1 வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திரம். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க அம்மே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்தில் கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. அமை தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்தில் எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னதுண்டே அப்பா, இப்படி சொன்னதுண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டு. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட 5 விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. 5 விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், 2 விசுவாசம், 3 திரும்புதல், 4 தேவ கிருபை, 5 சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? 1, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்திரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன். எப்ப பேசுற உனக்கே பரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேட்கறவனுக்கு படுகஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு. தோத்தரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேர் தான் என்னால கிறிஸ்துவண்டை நடத்த முடிஞ்சிச்சு. 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படிதானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையிலிருந்து அழைச்சிட்டு வருவாங்க, வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா. நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவித்தோம். நான் சொல்லது புரியும் நினைக்கிறேன். ஆமே, அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு, ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா? நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யணும். அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணினே, சாகிறது வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி உட்கார வச்சு சுக்கு காப்பியும் கொடுத்துட்டு தான் பரசங்கம். தோத்தர் பேச ஆரம்பிச்சு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. வசனம் வெளிப்பட வெளிப்பட முன்னால எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டு உட்கார வச்சு போறியா வாரியா, போறியா வாரியா, வருவியா போவியா, இப்படிதான் பேசினேன். அதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசுறதுக்கே இல்லை. ஏதோ இங்கதான் கர்த்தர் பேசுறாரு. வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு. தேவ வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு. ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படை ஆரம்பிச்சு வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும்? வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த 5 விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார். சரி, 17 வசனத்துக்கு வாருங்க. 17 வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒண்ணு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வார்த்தை அணுகு வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான், அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது? தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? அல்லேலூயா. எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஐயோ, இதுக்கு நான் தகுதியே இல்ல பிரதர், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார்? அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ அம் நத்திங், ஒண்ணுமே இல்ல பிரதர், எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்ல பிரதர். இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க? நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது தர்றதுக்கு. அதில் இன்னும் புரியுற மாதிரி கேட்கல, ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வெரி குட், வாழ்ந்துருவனி அமை தோத்திரம். ஆனா இது இன்னும் லகுவான ஒரு வார்த்தை. பாமை சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம்? அங்க வீட்டில் ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா தோத்துறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஒன்று ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். ஒன்று கிருபப்பா, எம்மாச்சரம். அலையலோயா, அலையலோயா, உங்க கிருப இல்லாம வா.

கிருபைதானே. பாருங்க, வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும். எத்தனை முறை இதை படிச்சிருப்போம், ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய், எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்மையும் மாத்திரம் பிரதே தோத்திரம் ஒண்ணு மேல பிரதே. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா? அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது, தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும்? தன்னை தாழ்த்துகிறவன். தேவ கிருபை தானே. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒண்ணும் இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது என் குடும்பம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை தாய்யா, உங்க கிருபை தாய்யா, என் குடும்பத்துல உங்க கிருபை தாய்யா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபை தாய்யா. இந்த மனநிலையிலுடைய யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, பிரதர், இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னாலும் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம் நான் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன், நான் ஒண்ணும் இல்லேன்னா ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன், நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன்னா. என் கிருபையை நான் ஏமாத்திரம். பைபிள் அழகா சொல்லுது, இந்த சபையை பெருக பண்ணுவேன். எப்ப தேவனுடைய சமூகத்திற்கு முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரமாயிருச்சுல்ல, 18 வசனத்தை படிங்க, போயிருவோம். 18 வசனத்தை ஒன்று பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை சொல்லுங்க, தேவனை வறுமுறை கூட சொல்லுங்க, தேவனை. அப்ப முதலாவது என்ன செய்தார்கள்? வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள். மூன்றாவது பைபிள் சொல்லுது, எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கோ. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கோ. அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா.
இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல இருந்தாலும் சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கத்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்தமா இருக்கந்தான். ஆமே நம்மளே அப்படி பலரும் யோசிச்சிருக்கோம் இல்ல, ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி சிலரை மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான் பாத்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாடமாட்டான், கைத்தட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனையே ஆண்டவரை பயன்படுத்துறார்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த ஐந்து விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் ஏமாத்தலாம், அல்லேலூயா. தங்களை தாழ்க்க அதான் சொன்னேன், ஒவ்வொரு மணிக்கணக்கான நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமா ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கர்த்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்துல ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன், உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஆமென். இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போனான் நான் நல்லா தான் இருப்பேன், இப்படியே சொல்லுவேன். ஆமென். எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். ஏசப்பா அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன், அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆமே, நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். ஒன்று, வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை வேணுமா போவோமா, வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லே இல்லையா, சொல்ல சொல்ல இல்லையே பிச்சிருவேன். ஆ, தோத்துறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்க இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை அது. சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்றேன், ஊழியம் வளரும் கண்டிப்பா. அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்?
வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போகிறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. சரி, 19 வசனத்தை பாருங்க. 19 வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல தானே. சரி, 19 வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர், இதுல என்ன சொல்ல போறீங்கன்ட்டு. உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளா தான் இருந்திருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? தூத்துக்குடியில சுவிசேஷத்துக்கு வர வந்து யார தேடுறான்? இங்க யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம்? எப்படி எங்க இருக்கிற எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க. ஒன்று, பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்க போனாக? எங்க இருக்கிறாக? ஐ மீன் அமித்வா பெனிக்கே நாட்டுக்கு போறாக. அங்க போய் யார தேடுறாக? வழியில 100 பேரை பாக்குறான். 101 ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான், இயேசு நேசிக்கிறார்ன்றான்.

யாரை தேடுறாக? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனாக தான் இருந்திருக்கான். ஆமாம், நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படி தான் நோய் பிடிச்சவனாக தானே இருந்திருக்கான். ஒரு லேலியா சொல்லுங்க. ஆனா இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. 20 வசனம், அவர்களில் அதான் சொன்னேன், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிறைனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கிய பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை. யார தேடுனா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்துல கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை. ஆமென். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன், எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்சம் பேரு. இப்ப சிலர் எழும்புறாக, இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாக? தோத்தர் ஐயா, இனி யூதனை தேரப்படாது, எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும்? எந்த குரூப்பு? ரெண்டாம் குரூப்பா, ஒன்னாம் குரூப்பா? ஆ, வெரி குட். அல்லேலூயா. பக்கத்துல கேப்படி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணுல சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. சீப்ரு தீரான, வாங்க, இயேசு ஒன்று நேசிக்கிறார். தோத்தர் யூதனா, உன்னின்னு வா, இயேசு ஒன்று நேசிக்கிறார். அப்ப சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது. சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம், யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா, அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில் கிளம்புறாமே அப்படியா? இல்லை நாளை காலையில் போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போகிற கைத்துக்கு பார்ப்போம். ஏறு, சுவாலி முடிஞ்சு. பஸ்ஸேர், அவங்க போவாங்க, நாங்கள் வேலைக்கு போண்டியே இருக்குல்ல. நீங்கள் வேலைக்கு போங்க, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். 5 பேர் கிடச்சா போதுமையா? அப்ப 5 பேருக்கு மேல வேண்டான்றீங்களா? எல்லாரும் போனோம். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு 5 பாயிண்ட் சொன்னமே என்ன? கர்த்தருடைய கரம். இரண்டாவது விசுவாச பரிவர்த்தனை. 3 திரும்புதல். 4 தேவ கிருபை. 5 சேர்க்கப்படுதல். அதாவது சபை வளர்ந்தது இல்லையா? இந்த 5க்கும் காரணமாக இருந்தது என்ன? வசனத்தின் நினைவு கூறுதல். 2, தன்னை தாழ்த்த தவறவில்லை. 3, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 4, தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக போயிருவோம். என்னையா? உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமே. போமா, பாவம் இல்ல, எந்திரிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். 2, தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே, ஐ எம் நத்திங், நான் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால் தங்களை தாழ்த்தினான். 3, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக்கு

உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். ஆமென். எவன் கிடைச்சாலும் சரி, இயேசு. ஆமென். இயேசு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம், நம்ம வெளியே வந்துட்டோம், சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா ஆமாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் ஜோமாக்கணும். தைரியமா இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார்னு உண்மையா சொல்லுதேன்பா. முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது. தோத்திரம் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னு வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காசை எடுத்து கையில கொடுத்தாள் கிளவிழுந்துட்டான். தோத்திரம் நல்ல வேலை, அடுத்த பஸ்ஸா போனாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணியை குடிச்சார் அந்த ஆளு. அந்த ஆளு ஒரு வாக்குமூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் சுவிசேஷத்துக்கு நான் வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று இரவில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஓசன்னா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இருக்கிறது, அதை அனுபவியுங்கள். அது எங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

பிள்ளைகளே, நான் ஸ்ரீலங்கா சென்றிருந்த போது மரண பயத்தினால் கட்டப்பட்டிருந்த ஜனங்களை அந்த பயத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் அநேக வேத வசனங்களை எனக்கு கொடுத்தார். அவைகளைத்தான்

எனக்கு நான் கொடுத்த பணத்தை வச்சே எனக்கு வந்து சூனியம் வச்சிருக்கிறாங்க. நீ அதை தான் கும்பிடுதா, கும்பிட்டுட்டு அதுக்கு கீழே தகடு வச்சு மற்றவங்களை கெடுக்கா, நீ நல்லா இருக்குன்னு பண்ணுதா, இந்த மாதிரி இதற்குல எந்த விதத்துல நியாயம்? அதாவது அவங்க மாந்திரிகம் வச்சதுக்கு பெரிய சண்டையா வந்து வெட்டிட்டு நடந்து சாவணும்.

0: கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அநேகர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். ஒரு மனுஷன் எவ்வளவு பாடுகள் பெற்றார், ஆண்டவர்கள் எப்படி தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் அறியப் போகிறோம். நீங்கள் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நீங்கள் இதை பயன்படுத்துங்கள். ஓகே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி.
0: ஓகே, தேங்க்யூ.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
0: வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓகே, இன்றைக்கும் உங்களுடைய சாட்சியை உலக மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களுடைய சாட்சியை பார்க்க போகிறாங்க. அநேகருக்கு அறிமுகப்படுத்துவாங்க, அநேகர் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரியா? முதலாவது உங்களுடைய பிறந்த இடம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் லைட்டாக சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த இதுக்கு போகும்.
1: அதாவது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தாலுகா கங்கணாங்குளம், அதாவது திருவர்த்தான்பள்ளி கிராமத்தில் கங்கணாங்குளங்கிற ஊரில் நான் இருக்கிறேன். விவசாய குடும்பம், சம்பாத்தியத்துக்காக வெளிநாட்டெலாம் 7 வயசில் போயிருக்கிறேன். ஆனால் முக்கியமாக எப்பவும் செய்தது வந்து விவசாயம்தான். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அப்பா அம்மா அம்மா இறந்துட்டாங்க,
0: சரி,
1: அப்பா இருக்கிறாங்க,
0: அவங்களும் விவசாயம்தான்.
1: அம்மா அப்பாவுக்கு வயசாயிட்டு.
0: சரி சரி. பிறகு ஒய்ஃப், பிள்ளைகள்,
1: மனைவியும் 2 பிள்ளைங்கள், ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறாங்க.
0: அப்புறம்
1: இன்னும் அவங்க வந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் வரலை. மனைவி வந்து 2 நேரம் ஆண்டவரை ஏற்று மறுதளிச்சதா இல்லையா அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா பவுலும் சொல்லியிருக்கிறாரு, பேதுருவும் சொல்லியிருக்கிறாரு, ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்து மீண்டும் மறுதளிக்கிறவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு.
0: ஆனாலும் நம்ம விசுவாசிப்போம்,
1: விசுவாசிக்கணும்,
0: ரட்சிக்கப்பட்டும்
1: ரட்சிக்காது இருப்பதும் தேவனுடைய
0: வேலை,
1: நம்மளால ஒன்றும்
0: நம்ம விசுவாசிப்போம். ஓகே, அப்புறம் சிறு வயதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாம் எப்படி இருந்தது?
1: சிறு வயதில்
0: ஸ்கூலுக்கெல்லாம் போவீங்களா?
1: ஸ்கூலில் வந்து நான் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தேன்.
0: சரி,
1: அப்பமெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் அதாவது ஊழியக்காரங்கள் மேலே அழுக்கு தண்ணியெல்லாம் கோரி ஊற்றி அவமானப்படுத்தி இருக்கிறேன் சின்ன வயசில். அது அறியாத வயசில் இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு நிறைய ஆர்குமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறேன். என் கூட இப்போ நண்பர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. பக்கத்து ஊரில் வந்து கரிசல் அப்படின்ட்டு டேவிட் ஸ்டீவன், டென்சிங் ராஜா அப்படின்னு 2 பேர், அவங்க பரம்பரை கிறிஸ்தவங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட நான் வந்து இயேசு சிலுவையில் அறையும் போது, பிதாவே இவர்கள் என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்கள் செய்த பிழையை மன்னியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் எங்கள் தெய்வம் தான் பெருசு. இப்படிலாம் நான் வந்து எத்தனையோ நேரம் அவங்கள வந்து அவங்கள வாய் திறக்க விட மாட்டேன். அவங்களும் வந்து நான் வந்து அப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தீவிரவாதியாக இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஃபாரின்லாம் போயிருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு அரபி வந்து இப்போ முஸ்லீம் பண்ண அப்படின்னாரு. அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னா, அரபு நாட்டில் போய் ஒரு அரபிக்கிட்ட, ஒரு ஈரானி சார்ஜாவில் இருந்து வெளியில் ஃபோன் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அவர்கிட்டலாம் வந்து ரொம்ப தீவிரமாக பேசியிருக்கிறேன். அவர் நல்ல மனுஷன், ஆனால் அங்கே உள்ள அரபி வந்து அடிச்சுலாம் போடுவாங்களாம். என்ன ஒன்றும் சொல்லலை, அந்த பக்கமாக அப்படியே போயிட்டார். வேறு ஒன்றும் அவர் வந்து பேசலை. அவ்வளவுக்குள்ள தீவிரவாதின்னு மற்றவங்களே போல் வந்து என்ன அப்படின்னா, இப்போ எந்த ரிலிஜன் பக்கத்தில் இருக்குதோ அதுக்கு ஆதரவாக பேசக்கூடியவன் நான் இல்லை. ஏன்னா நான் வந்து தேவனை அறியாத காலத்தில், அறியாத தேவனை, அதாவது என்ன அப்படின்னா, அதை வந்து வழிபட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதுக்காக நான் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன். தேவனை அதுக்காக தான் என்னை வந்து எடுத்திருக்கிறார். இன்னைக்கு இப்படி நிறைய நிறைய விஷயங்கள்ல அங்கே துபாயில் வச்சு சண்டை போட்டிருக்கிறேன். அங்கே உள்ள மார்க்கத்துக்கு அரங்கிட்ட நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன். அதாவது இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து இங்கே உள்ள ரிலீஜனுக்காக மற்ற ரிலீஜன்ஸை வந்து ரிலீஜன்ஸில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து சண்டை போடுறது வந்து பெரிய காரியம் இல்லை. இன்னொரு நாட்டில் பிழைக்கிறதுக்காக போன நாட்டில் அங்கே உள்ள மார்க்கத்தார் மேலே அவ்வளவு அவதூறாக நான் பேசியிருக்கிறேன், எதிர்த்து நின்றுருக்கிறேன்.
0: அதனால் ஏதாவது பாடுகள் உங்களுக்கு வந்ததுண்டா?
1: பாடுகள்னா அதாவது அது அறியாத காலம். இப்போ அந்த மாதிரி நான் யாரையும் வந்து யாரும் நோவடிக்கிற மாதிரி பேசணுங்கிறத கர்த்தர் எனக்கு அந்த இருதயத்தை தரலை. அந்த நேரத்தில் அறியாத காலத்தில் பாடுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை வரதான் செய்யும். ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துட்டு ஏற்று ஏதாலும் பண்ண தான் செய்வாங்க. டூல்ஸை தூக்கி மாற்றி வைப்பாங்க. இந்த மாதிரி நிறையா குசும்புகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பாடுகளும் நான் பட்டிருக்கிறேன். இதெல்லாம் உண்டு. ஆனாலும் 48 வயசு வரைக்கும் நான் வந்து விக்கிரக ஆராதனையில் இருந்தேன். விக்கிரக ஆராதனைன்னா இப்போ ஊரில் வந்து ஒரு மூணு கோயில், பொதுவான கோயில் உண்டு. ஊருக்குன்னிட்டு மூணு கோயில் உண்டு. அந்த கோயிலில் ஒரு கோயிலுக்கெல்லாம் வயல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். தீவிரனா நான் அப்படி இப்படி தீவிரவாதி இல்லை. என்னென்னா ஒரு எங்கள் பூட்டனார் கிட்டன கோயில் தனியாக குடும்ப கோயில் ஒன்று உண்டு. அதுலேயும் வந்து நான் வந்து எப்பமும் அதாவது எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு செலவழித்தாலும் நான் தான் முன்ன போய் நிற்பேன். அவ்வளோ எனக்கு அம்மா ஐயா எல்லாம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போயிட்டு இருந்தேன். அவ்வளோ தீவிரமாக இருந்தேன். ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் விக்கிரகங்களை கொண்டு வச்சாங்க. விக்கிரகங்களை கொண்டு வச்சு என்ன அப்படின்னா, எல்லோரும் போல் நானும் கும்பிட்டு இருந்தேன். ஃபாரின்ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அனுப்பியிருக்கிறேன் அந்த கோயில் கட்டுறதுக்கு. ஏன்னா எனக்கு அந்த இதில் எனக்கு அப்படி ஒரு வைராக்கியம் அப்படிலாம் இருந்து, கடைசியில் என்ன அப்படின்னா எனக்கு சூன்யம், மந்திர பில்லி சூன்ய பாடுகள். அதாவது என்ன அப்படின்னா, அந்த விக்கிரகத்துக்கு கீழே எனக்கு நான் கொடுத்த பணத்தை வச்சே எனக்கு வந்து சூன்யம் வச்சுருக்கிறாங்க. நான் பிறகுதான் யோசனை பண்ணேன். அப்பவும் என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஊரில் உள்ள ஆட்கள்கிட்டையும் சொல்லுவேன், குடும்பத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட, எல்லோரும் நல்லா இருக்குன்னு தகடு வைக்க வேண்டியதுதானே. உண்மையிலே அப்படி தான் தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து நான் வந்து என்ன அப்படின்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், இல்லை வரி கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்க வேண்டியது. நான் எதுக்காக ரெண்டு பேர் நல்லா இருக்கணும், மூணு பேர் நல்லா இருக்குன்னு தகடு வைக்கிறீங்க, மற்றவங்களை எதுக்கு கெடுக்கிறீங்க, இப்படிலாம் நான் ஆரம்பத்தில் சண்டை போட்டது உண்டு.
0: உங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற காரணம் யாரு? காரணம் என்ன? காரணம் யாரு?
1: காரணம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான், உள்ளுக்குள்ள உள்ள ஆட்கள் தான். அதாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஊர் கோயிலையும் அதான் செய்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சகோதரன் கூட நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில் வந்து என்ன அப்படின்னா, என்ன பாஸ்டர் வாழ் அப்படின்னா, என்னோடய சொக்காரன் தான், சொந்தக்காரன் தான் வந்து என்ன அப்படின்னா, என்ன பாஸ்டர் வாழ் அப்படின்னா, என்ன நான் என்னென்ன அண்ணன் தான், எனக்கு மூத்த 2 வயசுக்கு மூத்தவர் தான். அப்போது என்ன நான் எங்கேனா ஊழியமானம் பண்ணுதேன், என்னோடய நும்பளத்தோட கூறு, நான் வந்து தற்கொலை பண்ணுற அளவில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு வழியும் இல்லாமல் திருச்செந்தூர் எங்க, சாமிதோப்பு எங்க, இப்படி பல இடங்களுக்கு பெய்யும். எனக்கு வந்து இந்த குறி கேட்குற பழக்கம், ஜோசியம் கேட்குற பழக்கம்லாம் அப்பமெல்லாம் இருந்தது. அங்கே போய் கேட்டாலும் என்னென்ன இன்னார் உனக்கு வந்து செய்வனை வச்சுருக்கா அப்படின்லாம் சொல்லும், உறவெல்லாம் சொல்லி சொல்லும். ஆனாலும் என்ன அப்படின்னா, நீ 3 வாரம் வா, 4 வாரம் வா அப்படின்னு சொல்லுவாங்க, போவேன். ஒரு மாற்றமும் இருக்காது. தேங்காய் தலையிலேயே சுற்றி கொண்டு போகணும் அப்படிம்பாங்க. அப்போது கொண்டு போன போகிற வழியிலே தேங்காய் வெடிச்சிரும், அப்படியே நடந்திருக்குது. எங்கள் ஊரில் இருந்து சாமிதோப்பு எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரத்துக்கு நான் போயிருக்கிறேன்.
0: நடந்தே போயிருக்கீங்களா?
1: இல்லை, நடந்து நான் அவ்வளோ தூரத்துக்கு நடந்து போகலை, பஸ்ஸில் தான் போயிருக்கிறேன். ஆனால் அவ்வளவு பக்தியாக இருந்து இன்னும் திருப்பதி, குஜராத்துக்கு கூட, எங்கள் ஊரில் யாரும் இதுவரைக்கும் குஜராத்துக்கு வந்து சாமி கும்பிடன்னு போயிருக்க மாட்டாங்க. நான் போயிருக்கிறேன், ட்ரெயினில் போயிருக்கிறேன். நான் தனியாக வந்து கல்யாணத்துக்கு முன்னால் போயிருக்கிறேன். அவ்வளவு ஒரு தீவிரமாக இருந்தேன். யாருனாலும் சரி, அதாவது ஊழியக்காரங்களை எடுத்து எத்தனையோ இதில் பேசியிருக்கிறேன். ஆனால் இவங்க வந்து என்ன அப்படின்னா, இப்படி பேசினவொடனே நான் இவ்வளோ தீவிரமாக இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, தற்கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். அப்போ என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, 2வது வார்த்தை என்ன அப்படின்னா, என்ன பாஸ்டர் வாழ் அப்படின்னாப்பில். இதுக்கும் நான் அதே பதில தான் சொன்னேன். 3வது என்ன அப்படின்னா, நீ என்ன மயத்துக்கிடா அங்கே போனா அப்படின்னாங்க. அப்போ நான் ஒன்றே போல உள்ள மயிர்வாளால் தான், ஏன்னா எனக்கு கோபம் அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் பேச முடியல, ஒன்றே போல மயிர்வாளால் தான் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், கிறிஸ்தவங்கள்லாம் யோக்கியமா அண்ணன், நான் சொன்னேன் கிறிஸ்தவங்களை பற்றி பேசாத, நான் இந்துக்களை பற்றியும் நான் பேசலை. இல்லை இஸ்லாமியங்க கெட்டவங்க, இந்துக்கள் கெட்டவங்க, கிறிஸ்தவங்க கெட்டவங்க, அப்படி யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் நீ அதை தான் கும்பிடுதா, கும்பிட்டுட்டு அதுக்கு கீழே தகடு வச்சு மற்றவங்களை கெடுக்கா நீ நல்லா இருக்குன்னு பண்ணுதா, இந்த மாதிரி இது இருக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ வந்து என்ன அப்படின்னா, நான் ஓகே அப்படின்னா, இப்போ வா ஊரே கூட்டு, நான் வந்து சிலையை பிடுங்கி அந்த தகடை எடுத்து காமிக்கிறேன். இதை வந்து நீ என்ன சொல்லுதா, உன் பேர் அதில் பிரதானமாக இருக்குது. உண்மையில் ஐயா எனக்கு வந்து அந்த இடத்துல என்ன அறியாமலே பேசின மாதிரி நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னதோட ஏ நீ மனுஷனாடி, வீட்டுக்களை வச்சு ரகசியமாக பேசக்கூடியதை ரோட்டில் வச்சு பேசுதா? ஏன்னா என்ன கேட்டது வந்து என்ன மைத்துக்கு நீ வேதத்துக்கு போனான்னு கேட்டது வந்து ரோட்டில் வச்சு, நாலுமுக்கு சந்தி மெயின் ரோட்டில் கங்கனாங்குளத்தில் மெயின் ரோட்டில் வச்சு கேட்டது. அப்போ அவனுக்கு அவமானமாகி போச்சு. நான் வந்து அதை அவமானமாக நினைக்கலை. ஏன் அப்படின்னா நான் தான் இவன் ஊழியக்காரங்களை கொடுமைப்படுத்தியிருக்கேனே, எனக்கு அது வந்து அவமானமாக தெரியலை. நம்மளும் மற்றவங்களும் துன்பப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை வந்து பெருசாக எடுக்கலை. இந்த வார்த்தை வந்து நான் சொன்னதோட நிற்கவே இல்லை, போயிட்டாங்க. அடுத்தால ரெண்டு அதே மார்க்கத்தை சேர்ந்த ரெண்டு சகோதரர்கள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தம்பி வந்து என்ன கேட்டாப்புல அப்படின்னா, என்ன உங்களுக்குள்ள என்ன இருக்குது, நீங்கள் எப்படின்னா ஒரே வார்த்தையில் ஒரு வார்த்தை தான் கேட்டீங்க, அந்த அண்ணன் ஓடிய போயிட்டாப்புல அப்படின்னு சொன்னாப்புல. நான் இப்போ நீ இது எங்கேருந்து கேட்டா? ஏன்னா இத்தனைக்கும் ரெண்டு பேர் அந்த ஆள் கூட இருந்தது வந்து கூட ஒரு ஆள் ப்ளஸ் நான், மூணு பேர் தான் எனக்கு தெரியும். ஆனால் சுற்றி வேறு ஆட்கள் அங்கே தள்ளி நின்னாங்க, அந்த பக்கத்தில் இல்லை. கடைகளை இருந்த பையன் வந்து கேட்டிருக்கிறான், கேட்டுட்டு ஏன்ட்ட இந்த மாதிரி கேட்குறான். அப்போது நான் வந்து பதில் இப்படி சொன்னேன், என்ன என்னமோ தெரியலப்பா, ஆனால் எல்லாமே உண்மை மாதிரி தான் இருக்குது. இல்லை அப்படின்னாக்கி அந்த பார்ட்டி அதில் நின்று ஏன்ட்ட பேசியிருக்கலாமே, பதிலே கொடுக்கலை அப்படின்னேன். இன்னும் அடுத்தால ஒரு நாலு நாள் கழித்து ஒரு ஆள், என்னை விட வயசு பெரிய ஆள் ஒரு ஆள், அதுவும் அதே மார்க்கத்தை சேர்ந்த ஆள் தான், தம்பி நீ நியாயமாக கேட்டா, உண்மைதான் தம்பி, இதுதான் ஊரில் நடக்குது அப்படின்னாரு. இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய கடந்த காலத்தை வாழ்க்கையெல்லாம் பார்த்தாச்சுன்னா பக்கத்தில் வந்து என்ன அப்படின்னா, என்ன நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டி போகாமல் நேருக்கு நேரு, அதாவது நான் வந்து உறவையோ பேரையோ சொல்லக்கு விரும்பலை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னும் பாருல உன்னை மந்திரவாதிகிட்ட போய் என்ன எல்லாம் பண்ணுதான் பாரு. இப்படி ரொம்ப நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் வந்து நான் வந்து நான் படுத கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ அண்ணங்கிறாள், அண்ணன் தம்பிங்கிறாள், தம்பி நீ ஏதாயிலும் ஒரு மந்திரவாதிகிட்டாயாலும் போய் பார்க்கக்கூடாதா, எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா? அப்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம கும்பிடுத சாமியெலாம் எங்கே போச்சு? நம்ம கும்பிடுத சாமி வந்து நம்மளை காப்பாத்தாதா? எதுக்கு மந்திரவாதிகிட்ட போகணும்? மந்திரவாதிகிட்ட போனால் நம்ம எதுக்கு சாமி கும்பிடணும்? இந்த மாதிரி நான் வந்து கேட்பேனே தவிர எனக்கு அந்த ஒரு எண்ணமே கிடையாது. இதுவரைக்கும் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் யா, ஆனால் அந்த பாவத்தை நான் பண்ணலை. இதுக்கு முன்னால் நான் கும்பிட்ட விக்கிரக ஆராதனையோ எதுவுமே எனக்கு வந்து நீ செய்தது பாவம்னு சொல்லலை. ஆண்டவராகிய இயேசு முதலாவது எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. முதலாவது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு என்னை மன்னித்து, அதாவது ஜீவனை கொடுத்தாரு. தற்கொலை பண்ற ஸ்டேஜில் இருக்கும்போது இதை நான் சொல்லக்கு மறந்துட்டேன்.
0: தற்கொலை பண்றதுக்கு காரணம்,
1: தற்கொலை பண்றதுக்கு காரணம் அதுதான் அடிப்படை பில்லி சூன்யம் தான் காரணம்.
0: எப்படி தற்கொலை பண்ணணும் நினைச்சீங்க?
1: ஐயோ வீட்டில் வந்து சமாதானமே இருக்காது. மனைவிக்கு எனக்கும் எப்பவும் யுத்தம் நடக்கும். எத்தனையோ நாள் அடிச்சிருக்கிறேன். அவன் வந்து என்ன அப்படின்னா, நீ ஆம்பளைங்கிறனால என்ன நீ இப்படி அடிக்க என்ன அப்படிலாம் பேசியிருக்கிறான். பிள்ளைங்கள் மேலே எனக்கு பாசம் ஒட்டும் குறையலை. எனக்கும் மனைவிக்கும் தான் அதிகமாக அது. அவளும் ஒரு நேரம் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் போய் குணமாயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த குடித்த மருந்து வந்து எனக்கு தெரியும், அதை குடித்தா ஆள் சாவாதுன்னு. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு இந்த வேப்பெண்ணெயில் உண்டாக்கின மருந்து, மூலிகை மருந்து வயலுக்கு அடிக்கிறது, அது குடித்தாலும் ஆள் சாவாது. வயிற்றில் கிடக்க பூச்சி வேணால் சாவும், ஆள் சாவாது. அதனால் எனக்கு வந்து என்னென்னயோ ஜாமண்டா அப்படிங்கிற ஒரு தைரியம். அது ரெண்டு பேருக்குள்ள உள்ள சண்டையில் அவள் ஒரு நேரம் மருந்து குடிச்சிட்டா, அது வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக இந்த யுத்தம் நடக்கும். பக்கத்தில் வந்து நான் எனக்கு விரோதமாக எழும்புறவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, மனைவி சொல்லுவாங்க, நீ என்ன பாருங்கள், வீட்டில் விடிய விடிய சண்டை போடுவோம், பாருங்கள் சண்டை வந்துட்டு அப்படிம்பாங்க. கணவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது எப்பவும் போடுறது சண்டை தானே, அதாவது அவங்க மாந்திரிகம் வச்சதுக்கு பெரிய சண்டையாக வந்து வெட்டிட்டு கிடந்து சாவணும் கணவன் மனைவிக்குள்ள, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம், அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக போயிட்டு இருந்து, அதுக்கு பிறகுதான் நான் கோயில் கோயிலாக அலைஞ்சேன். விக்கிரக ஆராதனை நடக்கிறது, குறி சொல்கிறது, எங்கேயும் குறி சொன்னாங்க அப்படின்னா அங்கே போய் கேட்குறது, ராத்திரிலாம் தங்கி இருந்து கூட மனைவி பிள்ளைங்க எல்லாருமே தங்கி இருந்து கூட குறி கேட்குறதுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அது எனக்கு தப்பு அப்படின்னு இந்த வேதம் தான் எனக்கு உணர்த்துச்சு. குறி கேட்குறதுலாம் வந்து பாவம் அப்படின்னு, அறியாமல் நான் செய்த தப்பெல்லாம் கர்த்தர் என்னை மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் இருக்கிறேன். மற்றபடி நான் மந்திரவாதிகிட்ட போகிறது எனக்கு ஒரு பெரும் பாவமாக தெரிஞ்சு, அப்போமே மந்திரவாதிகிட்ட போனால் அது வந்து தப்பு. ஆனால் சாமியை வந்து நம்பலாம், சாமியை கும்பிடலாம், கணக்கு கேட்குறதும் எனக்கு வந்து இந்த குறி கேட்குறதும் எனக்கு வந்து தப்பாக தெரியல. ஜாதகமும் நிறைய பார்ப்பேன், வருஷத்தில் ஒரு 20 நேரம் 30 நேரம் ஜாதகம் பார்ப்பேன், அதுக்கே ஒரு அமௌண்ட்டு செலவழிச்சிருப்பேன். அவன் என்னத்தையாலும் சொல்லுவான், உனக்கு இன்னும் 1 மாசத்தில் சரியாயிரும், 2 மாசத்தில் சரியாயிரும்மா, அதுக்கு பிறகு தான் பெரிய பிரச்சனையே வரும், ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணியிருக்கு, இதை இதாயிலும் பண்ணணும் அப்படிமா. ஜாதகம் வேணாம் பாரு, மந்திரவாதத்தை பற்றி ஏன்ட்ட பேசாத அப்படிமா. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக ஒரே யுத்தம்தான், நான் ஃபாரின் போயிட்டு வந்ததுலேருந்தே யுத்தம்தான்.
0: எந்த தெய்வங்களும் உங்களை காப்பாற்றலை
1: ஒன்றும், நான் போனால் அதிகமாக தான் இருக்கும், பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கு வழி இல்லை. கடைசி நேரத்தில் தான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னால் வந்து என்ன அப்படின்னா, என் பிள்ளை மேலே எனக்கு எப்பவும் பாசம் உண்டு, மனைவிக்கு எனக்கும் தான் யுத்தமே வரும், பிள்ளைங்களை விட்டு வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல. அப்போ என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் பிள்ளை பேருக்கு சொத்து எழுதி வைக்கணும், சொத்து எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருந்தோம். அந்த ஒரு எய்மில் 5 மாதம் அலைஞ்சய்யா, ஆனால் பத்திரம் முடியலை, என்னோட சொத்தில் எதுவும் வில்லங்கமும் கிடையாது, இருந்தாலும் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு வென்றுகிட்ட ஒரு 1000 அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஒயில் எழுதுக்கு 5000 அப்படின்னு பேசி 1000 அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், டிராப்ட்லாம் போட்டாச்சு. அவரும் பாவம் இல்லை, இப்போ பக்கத்தில் பத்தமடங்கிற ஊரில் தான் இருந்தார், அவரும் கொரோனாவில் இறந்து போனார், பாவம் நல்ல மனுஷன். அவர் வந்து என்ன, நீங்கள் இப்போ சின்ன வயசில் இப்படி ஒயிலெலாம் எழுதணும், இங்கே இன்னும் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகலை, இந்த ரீசன்லாம் சொல்லலை, தற்கொலை பண்ணணுன்ட்டு அவங்ககிட்ட போய் சொன்னால் என்ன நினைப்பாங்க, நான் வந்து இல்லை எனக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படி இப்படின்னு வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 5 மாதம் அலைஞ்சேன். ஆனால்
0: அதுவும் நடக்கலை.
1: அதுக்கு இடையில தான் என்ன அப்படின்னா, எங்கள் பூட்டனார் கெட்டன கோயிலில் வந்து பெருமாள் சுவாமியும்பாங்க, ஒரு நாள் கிறிஸ்தவ பாட்டு சர்ச்சில் ஓடிக்கிட்டு இருந்தது, அதில் ஒரு வார்த்தை வந்து எம்பெருமானே அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அப்போ தான் எனக்கு, நம்ம ஏன் அங்கே ஏன் போகக்கூடாது, இங்கே வந்து சிலைகள்லாம் வைக்கிறாங்க, பில்லிசூன்யமும் அதில் பண்ணுறாங்க, ஏன் சர்ச்சுக்கு ஏன் போகக்கூடாது, எதுக்கு அப்போ ஜப வீடு, இது அங்கங்கே ஜப வீடெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர்மார் இடத்துல மற்ற சபையில் உள்ளவங்களுமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சகோதரி வந்து தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, அவங்க வந்து ஜபம் பண்ணி நிறைய பேரை வந்து விடுவிச்சு விட்டுருக்கிறாங்க அந்த ஒரு பேரை சொல்லி. அப்போ முதல்ல நான் அந்த கங்கணங்குளத்திலே தெற்க, எனக்கு வீடு வந்து வடக்கு ஓரம், தெற்க தள்ளி கரிசல் ரோட்டில் இருக்குது, அந்த ஜப வீட்டுக்கு போனேன், போய் ஜபம் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் மாற்றம், அதாவது தூக்கமே வராதியா, தூக்கமே வராது, ஒரு நாளைக்கு 15 நேரம் எந்திரிப்பேன், எனக்கு சுகரோ ப்ரெஷரோ கிடையாது, இருந்தாலும் ஒரு நாளைக்கு 15 நேரம் எந்திரிப்பேன். தூக்கம் இல்லைன்னா அதுதானே செய்வோம், தண்ணி வந்து 2 சொங்கு தண்ணி தொண்டை நினைக்கேக்காக குடிப்பேன், ஆனால் லிட்டரு கணக்கில் யூரின் பாஸ் ஆகும். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, உடம்பும் ஊதிக்கிட்டு தான் இருந்தது, ஆனால் அது ஒரு வியாதி. தூக்கத்துக்காக ஜபம் பண்ணாங்க, முதலாவது நல்ல தூக்கம் வந்தது. அப்புறமா என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே வந்து கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நிறைய வந்து அதாவது கிறிஸ்தவங்களுமே வந்து மற்ற ஊழியக்காரங்களை வந்து குறைச்சி பேசுகிறாங்க. அது வந்து பெரிய பாவம். என்னன்னு தெரியாமலே ஊழியக்காரங்களை வந்து குறை சொல்கிறது வந்து பெரிய பாவங்கிறத நான் அதில் உணர்ந்தேன்யா. அந்த சகோதரிக்கிட்ட போய் ஒரு நாள் மன்னிப்பு கேட்டு, அக்கா நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு போய் மன்னிப்பு கேட்டேன். அப்போது அந்த அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்களும் அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்தையும் போராட்டம், நான் வந்து பெரிய பாவம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சகோதரிக்கு உணர்த்துறது எனக்கு புரியுது. என்னால் அந்த இடத்துல முழங்காலில் நின்றுட்டு என்னால் பார்க்க முடியுது. நான் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறேன், அந்த அக்கா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மன்னியும் ஆண்டவர், நீர் ஜீவனை கொடுக்க வல்லவர், ஜீவனை நீர் எடுக்கிற தேவன் இல்லை அப்படின்னு இந்த வார்த்தையை மாறி மாறி சொல்லி எனக்காக ரொம்ப மன்னாடி ஜெபம் பண்ணாங்க. ஐயா, அன்னைக்கு ராத்திரி தான் நான் பரிபூர்ணமாக நிம்மதியாக ரொம்ப நாளைக்கு பிறகு தூங்கியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம எதுக்கு தற்கொலை பண்ணணும்? அந்த கேள்வியை கர்த்தர் எனக்கு முதலாவது கொடுத்தாரியா. அதுக்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை கொடுத்தாரு. எனக்கு ரெண்டு விதமாக வந்து மாறி மாறி வரும். ஒன்று தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், இன்னொரு பக்கம் மரண பயம். இந்த ரெண்டும் மாறி மாறி எனக்குள்ள நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருந்தது. இதுக்கு இடையில் இது வந்து பெரிய போராட்டம். அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா, காய்ச்சல் வரும். எட்டு நாள் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்ததுன்னா ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணாக்கி ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, என் மனைவியே ஆச்சரியப்படுவாள், என் பிள்ளைங்களும் பார்த்துட்டு சிரிக்கும். என்ன அப்படின்னா, ரெண்டு பங்கு சாப்பிடுவேன் ஐயா. காய்ச்சல் வந்தால் பொதுவாக சாப்பிட முடியாது. உண்மையான காய்ச்சல் வந்தால் சாப்பிடவே முடியாது. ஒரு பிரெட்டு சாப்பிட கூட கஷ்டப்பட்டு சாப்பிடணும். ஆனால் எனக்கு அந்த ஒரு காய்ச்சல் வரும்போது ரெண்டு ஒரு பிளேட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா ரெண்டு பிளேட்டு எனக்கு உள்ளே போகும். அப்படி சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் இருக்காது, என்னால் நடக்க முடியாது. அப்படிலாம் நான் ரெண்டு மூணு நேரம் கஷ்டப்பட்டுருக்கிறேன். டாக்டர் மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா தானே இருக்கா, இப்போ நல்லா வேலை செய்யலாம், நல்லா விவசாயம் பார்க்கலாமே அப்படின்பாரு. இப்படிலாம் வந்து நான் கஷ்டப்பட்டு, இதோட அர்த்தம் எதுவுமே எனக்கு தெரியல. கடைசியாக இந்த
0: சகோதரி ஜெபம் பண்ண பிறகு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு.
1: அந்த சகோதரி எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு பிறகுதான் நிறைய மாற்றையா, அந்த தற்கொலை எண்ணம், மரண பயம், இது ரெண்டையும் முதலாவது எனக்கு ஆண்டவர் நீக்கினாரு. பிறகு என்ன அப்படின்னா, வசனங்கள் மூலமாகவும் இன்னும் என்ன அப்படின்னா, நான் வந்து செய்த பாவத்தெல்லாம் எனக்கு உணர்த்தினாரியா. நான் பெரும் பாவியா, அதாவது கர்த்தர் பேரை சொல்றதுக்கு கூட நான் அருகதை இல்லாதவன். ஆனாலும் தேவன் என்ன அவ்வளவு பாவம் பண்ணினாலும் கர்த்தர் என்ன தூக்கி எடுத்திருக்கிறாரு. அதுக்கு வந்து நான் கர்த்தருக்கு செருப்பா என்னைக்கும் இருக்கணும், என்னைக்கும் நான் தேவதாசனா இயேசுதாசனா இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்.
0: கண்டிப்பா.
1: இதுதான் இது இன்னும் என்ன அப்படின்னா, அறியாத ஜனங்கள் வந்து கண்டிப்பா அந்த மரம் இருளை விட்டு கண்டிப்பா வெளியே வரணும். நாம் பெற்ற சந்தோஷம் வந்து எல்லா ஜனங்களும் படணும் அப்படிங்கிறத எனக்கு இஷ்டம்.
0: அதுக்கப்புறம் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது, எப்படி மக்கள்கிட்ட பற்றி சொல்லணும் அப்படின்னு உள்ளதெல்லாம்
1: ஐயா? இது வந்து எனக்கு ஆரம்பத்திலே வந்து, இப்போ நான் ஒரு மூணு மாதம் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலையா. மனைவி பிள்ளைங்களும், அதாவது சகோதரமார் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, சகோதரி மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க, தாய் தகப்பா மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க, கடைசியாக மனைவி பிள்ளைங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து போயிட்டா, மனைவி வந்து பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டேன். நான் தனியாக மூணு மாதம் இருந்தேயா. அந்த நேரத்தில் தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என் மனைவியோ பிள்ளைங்களோ யாரும் கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 40 நாள் கழித்து தான் வந்து அவங்க வந்து வந்தாங்க. அந்த 40 நாளில் வந்து எனக்கு கர்த்தர் வந்து வேத வசனங்கள் மூலமாக நிறையா பேசினார். நான் பைபிள் படித்தேன்.
0: அப்போ உங்களுக்கு வந்துருக்கு,
1: அப்போ வந்து என்ன அப்படின்னா, வசனங்கள் நிறையா, அதாவது இதை எனக்கு சொல்லித்தரதுக்கும் யாரும் இல்லை. எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அக்கா ஒரு சகோதரி வந்து என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அவள் ரட்சிக்கப்பட்டு, நான் கல்யாணம் பண்ணுனா நான் கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு தான் கட்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுத்தோம். அப்போமெல்லாம் நான் சர்ச்சுக்களெல்லாம் போக மாட்டேன்யா. சொந்த சகோதரியோட கல்யாணத்துக்கு கூட நான் சர்ச்சுக்களை நுழைஞ்சது கிடையாது.
0: சரி சரி.
1: ஏன் அப்படின்னா, எனக்கு அது வந்து ஒரு தீட்டு மாதிரி இருந்தது. இன்னும் எங்கள் அத்தை வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் படிச்சிருந்தாங்க, அப்பமே பிஏ பிஎட் படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை நிறைய பார்த்தாங்க. அப்போ அந்த செவ்வாய் தோஷம் அது இதும்பாங்க. அதில் வந்து மாப்பிள்ளை ஒன்றுமே அமையலை அப்படிங்கிறதுக்காக பிறகு வயசு ரொம்ப ஆகிட்டு அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தாங்க. இப்போ கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறாங்க. ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆணும், அவங்களும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க ஐயா.
0: சரி, இப்போ நீங்கள் மொத்தமாக ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க.
1: ஆமாம், அந்த அந்த மா அத்தையோட கல்யாணத்துக்கும் நான் சர்ச்சுக்குள்ளே போனது இல்லையா.
0: சரி, ஓகே, அது இருக்கட்டும். என்னன்னா, இப்போ தைரியமாக ஆண்டவருடைய ஆண்டவருக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக உங்களுடைய சாட்சியும் உலகத்தை அறிவிச்சிருக்கிறீங்க.
1: ஆமாங்க,
0: எப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க இப்போ
1: ஐயா? எனக்கு வந்து விக்கிரக ஆராதனை, இப்போ வந்து கிறிஸ்தவங்கள்லேயும் வந்து விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க ஐயா, அது வந்து பாவம். 10 கட்டளை வந்து கொடுத்துருக்கிறாரு கர்த்தர். வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் புஸ்தகத்துலேயும் தோல் சுருள்லையும் எழுத சொன்ன கர்த்தர் வந்து சொந்த கைப்பட அந்த 10 கட்டளையும் கொடுத்துருக்கிறாரு ஐயா. கிறிஸ்தவங்களுக்கு வந்து முக்கியமானது அந்த 10 கற்பனை தான் ஐயா.

0: எனக்கு வயசானா எனக்கு என் பையன் சாப்பாடு தரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படிதானயா? இதே இந்த எண்ணத்தை நான் நினைச்சா என் தாய் தகப்பனை பட்னியா போடுறதுக்கு என்னால் முடியுமா? இதே போல ஒவ்வொன்றும் கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, ஒவ்வொன்றையும் அந்த இடத்துல வந்து நம்மளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தப்பான விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கற்பனையை முன்ன வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த தவறை செய்யறதுக்கு நமக்கு மனசு வராது. ஆனால் தவறான போதகம் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, இயேசு வந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நம்ம என்ன பாவம் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு துணிகரமெல்லாம் வந்து அதை வந்து என்னால் வந்து ஜீரணிக்க முடியலை. இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் வந்து ஜனங்களுக்கு அது வந்து கேடாக இருக்குது.
1: இப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில் நீங்கள் இப்படி வழக்கி சொல்கிறீங்க?
0: ஆமாங்க ஐயா.
1: சபைகள்லையும் போய் சாட்சியோடு
0: கண்டிப்பாக
1: சொல்லிட்டு இருக்கிறீங்க.
0: கண்டிப்பாக ஐயா,
1: நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஊழியன் தான். சாட்சி மூலமான
0: கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்
1: அப்படின்னு நல்ல ஒரு ஒளியை நோடி செய்யுங்க. பிறகு போங்க, சாட்சி நிமித்த ஜனங்களுக்கு ஏதாவது ரெண்டு செகண்ட் அட்வைஸ் பண்ண முடியுமா? ஏதாவது சொல்லுங்க
0: ஐயா. இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனை, இந்த ரெண்டு கற்பனை தான் பிரதான கற்பனை. ஆனால் இதில் வந்து 10 கற்பனை அடங்கி இருக்கிறது இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் வந்து புரிய மாட்டேங்குது. இதை கண்டிப்பாக வந்து புரியணும். இன்னும் என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள ஒரே தேவன், அதாவது தேவனால் அனுப்பப்பட்ட மற்ற எல்லாருமே வந்து விழுந்து போனாங்க. அனுப்பப்பட்டது உண்மை. அதான் இயேசு சொல்லியிருக்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 10:8 வசனத்தில் சொல்லுது என்ன அப்படின்னா, எனக்கு முன் வந்தவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருந்தார்கள் அப்படின்னு. தேவனுக்கு விசுவாசமாக இருந்தது குமாரனாகிய, அதாவது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. தேவனும் அவர் மூலமாகவே இந்த பூமியின் நியாயத்தை தீர்க்க சித்தமாக இருக்கிறார். தேவன் நேரடியாக நியாயம் விசாரிக்காமல் அந்த நியாய தீர்ப்பு செய்கின்ற அதிகாரத்தை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமாக அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து நடப்போமேயானால், இவ்வுலையில் மாத்திரமல்ல நாம் மறுமையிலும் கண்டிப்பாக, அதாவது பரலோக ராஜ்யம் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை நான் ஜனங்களுக்கு கூற விரும்புகிறேன்.
1: அவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் அருமையான சாட்சியை கேட்டோம். சிறு வயதிலிருந்து அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தவர்களாகவும், பில்லி சூரியங்களினாலே பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று என்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்துவிட்டது. குடும்பத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஆண்டவர், இந்த உலகத்தில் இந்த மாதிரி சிருஷ்டித்த ஆண்டவர் தூக்கி எடுத்து இன்றைக்கு ஒரு ஜீவனோட சாட்சியை ஜனங்கள் மத்தியில் அறிவிக்கும்படியாக கிருபை தந்திருக்கிறார். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இப்படி அநேகர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருப்பார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக எல்லாருடைய கட்டுகளையும் ஆண்டவர் அறுத்து விக்கிர ஆராதனைகள் விட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற்றும்படியாக ஜபிப்போம். நீங்களும் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கும் நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை கொடுத்துருக்கிறீங்க. அநேகர் பார்த்து உங்களுக்கு ஜபிப்பாங்க. ஊழியம் வளரட்டும். கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாங்க.

ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாக இறங்கி வாரும்.

என் ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களினாலே

எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவள் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயித்திட, சாட்சி வாழ்க்கை வாழ்ந்திட, சரித்திர மனிதனாய் மாறிட

தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். தேவனே, You are worthy of our praise.

அன்று தம்முடைய ஜனங்களை ஆற்றி தேற்றி பயப்படாதே என்று பலப்படுத்திய கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் ஆற்றி தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 8-16 வசனங்களை பாடலாய்ப்பார்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: பிரைஸ் பீ அன்டு ஹிஸ் ஹோலி நேம்.
0: அல்லேலூயா. அநேகர் 8 மணிக்கு ஆராதனைன்னா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
1: Many will come at 11 o'clock and thinking that let the praises be over.
0: அல்ல முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
1: Then they start message at 11.
0: நேரா வரணும்.
1: Let us come straight.
0: அவர் மெசேஜை கேட்கணும்.
1: Hearing the message.
0: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
1: Then we have to go.
0: அது புரியுதோ புரியலையோ,
1: whether we understand it or
0: not, அது விளங்குதோ விளையங்களையோ,
1: whether we grasp it or not,
0: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
1: whether we have relation or not,
0: போனோ,
1: we have to go.
0: ஒரு செய்தியை கேட்டோம்,
1: listen to the message,
0: போயிட்டே இருக்கலாம்,
1: let me go.
0: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
1: Many come at after 11.
0: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: Then there won't be any use at all.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பிரயோஜனம் இல்ல.
1: When you close the vessel,
0: உள்ள
1: போக the water, the, it will
0: அதே போலதான்.
1: Same way.
0: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திர கேட்க வந்தா அந்த செய்தி உள்ள போகாது.
1: And when you try to do that, it will not enter.
0: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
1: Lord's word is not like
0: worldly. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
1: You understand?
0: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போகலாம்.
1: You can just sit and relax.
0: ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
1: but when you want to hear the word of God,
0: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
1: Your heart should be prepared.
0: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்.
1: You have to wait at the feet of the Lord.
0: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
1: You have to prepare your heart.
0: இருதயத்துல காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
1: All dirt should come out from your heart.
0: எல்லா கடின இருதயங்கள் அங்க உடைக்கப்பட்டு,
1: all the stony heart be broken.
0: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான்.
1: When
0: ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும்
1: என்று. And it has to be
0: நல்ல நிலம் என்று சொன்னால்,
1: the good land means
0: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: And there should be preparation, the stones
0: அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
1: our heart should be broken,
0: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
1: all the stones should be removed,
0: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
1: Then it has to be shown.
0: பிறகுதான் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்.
1: Then it will give yield 30, 60, and 100.
0: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
1: They listen here and there.
0: அது செவிக்கனையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
1: It may be good for your ear, but
0: பலன் கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give any fruit.
0: பலன் வராது.
1: No fruit at all.
0: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: அது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும்.
1: It has to be shown in your heart.
0: அப்பதான் பலன் கொடுக்கும்.
1: Then only it can give fruit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many of you ready to listen?
0: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
1: we don't say hallelujah,
0: ஆயத்தமா இல்லன்னு அர்த்தம்.
1: You are not yet prepared.
0: நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, you are listening.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, then hallelujah, that means you are listening.
0: Amen.
1: Amen.
0: உங்க சிந்தனை வேற எங்கேயும் போகல.
1: Your mind is not going anywhere.
0: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு,
1: you sit with the Bible.
0: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்கார்ந்துருக்க வேண்டியது.
1: You may be imagining so many things.
0: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
1: It is abomination before God. Abomination.
0: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
1: When you come to the presence of God, our mind should be set with the
0: presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரி அவருக்கு சொந்தம்.
1: The soul, spirit and body, it belong to him.
0: அவருக்கு ஒப்படைச்சிரணும்.
1: You have to surrender.
0: அவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
1: Not to the world and to the God.
0: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
1: And fully you have to surrender. அப்பதான்
0: கர்த்தர் உங்களுடைய இடைப்படுவார்.
1: Then the Lord will intervene.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
1: We have good Friday service.
0: அதில் சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
1: We will be meditating the sufferings of the Lord on the cross.
0: அதற்கு முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
1: We are going to have the fasting prayer from Sunday.
0: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
1: You participate and be blessed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
1: on Sunday
0: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
1: The resurrected day.
0: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
1: We are going to meditate the Easter message.
0: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
1: The Lord is preparing us to receive the higher experiences.
0: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
1: on this Sunday
0: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
1: as they celebrate good Friday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
1: And they keep us the Palm Sunday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள்.
1: And Jesus was going in Jerusalem, everyone received
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
1: Palm Sunday
0: இதை தியானிப்பார்.
1: They meditate.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
1: before Jesus was crucified on the cross
0: அவர் கடந்து சென்ற பாதை
1: the way of him
0: அதுதான் மிக முக்கியமானது.
1: That is very important.
0: Hallelujah. அது ஒரு சவால்.
1: It's a challenge.
0: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
1: after the crucifixion it is different.
0: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு.
1: Before crucifixion it is different.
0: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்?
1: Before he took the cross how was his mind?
0: உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால்
1: if you want to do something importantly
0: அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குமானால்
1: if it is very tough job
0: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்.
1: It will be a great trial.
0: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்?
1: How I am going to accomplish?
0: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்?
1: How I am going to overcome?
0: எனக்கு பயமா இருக்கிறதே.
1: I have fear.
0: எனக்கு சக்தி இல்லையே.
1: No power.
0: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே.
1: No wisdom to do that.
0: எப்படி நான் தாங்க போகிறேன்?
1: How I am going to bear it?
0: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்.
1: Lot of thoughts will be flowing in our hearts.
0: நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
1: Before we face all the trials
0: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்.
1: There will be struggle in us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யலாமா வேண்டாமா?
1: Whether we can do it or not.
0: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா?
1: Shall I go here or not?
0: இது நல்லா நன்றாக இருக்குமா இல்லை ஏதாவது கெட்டு போய்விடுமா?
1: Whether it is good or bad.
0: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்.
1: Lot of confusions and
0: Hallelujah.
1: Be there.
0: அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது.
1: We cannot accept as it is.
0: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போய்விட்டார்.
1: Many disciples they all disappeared from Jesus.
0: ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்.
1: They had fear how to bear that such a cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: The Lord Jesus Christ,
0: அதை அறிந்திருந்தார்.
1: The Lord knew it.
0: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
1: when I take the cross
0: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல.
1: It's not ordinary experience.
0: அது ஒரு கோரமான பாடு.
1: It's a very cruel sufferings.
0: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்.
1: Very very painful experience.
0: திடீரென்று மரித்து போவது வேறு, மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு.
1: Sufferings before death is different and sudden death is different.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்.
1: Jesus Bible says Jesus tasted
0: ருசி பார்த்தார்.
1: He tasted the death.
0: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
1: He tasted the
0: மரணம் death. என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
1: And the death is really bitter experience.
0: அதையும் ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
1: But Jesus had to.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக் கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
1: Why should the Lord Jesus Christ surrender to the cross?
0: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பாரானால்
1: Father God, if he had loved the Lord Jesus,
0: ஏன் தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
1: Why did he give such a cross upon him?
0: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
1: And God is powerful.
0: அவர் இதெல்லாம் இல்லாமையே ஏதாவது செய்திருக்கலாமே.
1: Without it, he could have done something.
0: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
1: The world is talking like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே.
1: Whatever he commands, it will
0: இந்த சிலுவைதான் எதற்கு?
1: Why this cross?
0: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
1: Many are hindered because of the cross.
0: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And because of this cross, people are living in unbelief.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்
1: in this morning when we want
0: பவுல் சொல்லுகிறது போல
1: as Paul says
0: சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்
1: other than cross I will not boast anything else
0: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்
1: if we want to say like Paul
0: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should we boast about that?
0: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
1: It really made him to
0: suffer. ஆண்டவரை மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
1: Very cruel cross it suffered. It made him to suffer.
0: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறையப்படுகிற ஒரு சிலுவை தானே.
1: That cross not unforgiving
0: people. அந்த சிலுவை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should I boast that cross?
0: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
1: We may be having a lot of questions.
0: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
1: Beyond everything, I will boast the cross.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
1: That cross is the center of my life.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
1: The cross is everything for me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
1: I am not living.
0: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
1: Christ lives in me.
0: Hallelujah. அவருடைய சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவை தான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
1: And the Christians means it, the sign is cross.
0: கிறிஸ்தவர்கள் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
1: And for Christians and not the star,
0: அடையாளமா இருக்கு.
1: The cross is the sign.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயமில்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
1: And with a great assurance and Jesus was traveling towards Jerusalem.
0: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
1: In few days I am going to be crucified on the cross.
0: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
1: At the time of Passover there was a feast. He is participating in
0: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
1: And she brought the very costly oil.
0: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
1: The disciples said and you are wasting.
0: இதை ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமே.
1: We can sell it and we can give it to the poor.
0: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
1: What Jesus said?
0: அவளை விட்டு விடு.
1: Leave her.
0: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
1: The poor is always with you.
0: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
1: The oil it is applied.
0: இது என்னுடைய அடக்கம் செய்வதற்கு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
1: It is a sign for my burial.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசருடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
1: At the time of Passover and he was thinking about his death.
0: தாம் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
1: I am going to die soon.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும், அதுக்கு நேரம் கிடையாது.
1: We don't have time. We can see many things.
0: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
1: In coming days we can meditate.
0: ஆனால் இன்றைக்கு,
1: But today,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்கள், மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
1: Before he was crucified on the cross,
0: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
1: And to Jerusalem he did not walk.
0: அவர் அநேக இடங்களில் நடந்து கொண்டு வந்தார்.
1: In many places he walked around.
0: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
1: From Bethania he was walking.
0: நடந்து போகவில்லை.
1: He didn't walk.
0: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
1: What did he say?
0: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
1: And he go and bring the donkey.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
1: And he asked to bring the colt and he was traveling on it.
0: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் நிரம்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியால இருக்கிறார்.
1: And Jesus was in Bethania.
0: அங்கே தான் ராவ் இருந்து பண்ணினார்கள்.
1: And they had a supper.
0: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
1: And after that the Lord is leaving.
0: அப்படி புறப்படும் பொழுது தான்,
1: when he started,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
1: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
0: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழைத்து கொண்டு வர சொல்கிறார்.
1: And Jesus asked to bring that colt.
0: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
1: And he said a word.
0: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
1: You will see the colt.
0: அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை என்று சொன்னார்.
1: Nobody traveled on it so far.
0: அது குட்டி.
1: It's a colt.
0: ஒருவனும்,
1: no one,
0: ஒரு காலம்,
1: no time,
0: ஏறியிராத ஒரு கழுதை குட்டி.
1: And no one traveled on it so far.
0: Hallelujah. ரெண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
1: It was binded.
0: அது கட்டி அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
1: You come loose it and bring it.
0: சொன்னார்.
1: He said so.
0: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கல்ல,
1: if anybody ask,
0: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவன் சொல்லுங்க.
1: It is needed to the Lord, you just say,
0: அவ்வளவுதான்,
1: that's all.
0: அவன் விட்டுருவான்.
1: He will leave.
0: ஆண்டவருக்கு தேவை.
1: It is needed to the Lord.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
1: that's a colt is needed for the Lord Jesus.
0: அது கட்டப்பட்டிருந்தது.
1: It was
0: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
1: Nobody traveled on it.
0: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
1: This is needed to the Lord.
0: இதுல என்ன இருக்கிறது?
1: What is it?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
1: And nothing is needed to the Lord.
0: பூமி எல்லாம் அவருடையது.
1: Entire earth belongs to him.
0: சமுத்திரம் அவருடையது.
1: The ocean belongs to him.
0: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
1: We belong to
0: him. Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
1: Everything belongs to him.
0: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
1: And he is the almighty God.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
1: What is the need for him?
0: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பக்கத்துல வந்து நிப்பாங்க.
1: If he shake his hand,
0: Hallelujah,
1: millions of angels will come.
0: அப்படிப்பட்டதான தேவகுமாரன்.
1: Such a son of God he
0: is. Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
1: But there was a need.
0: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
1: If it is horse,
0: மதிப்பா இருந்திருக்கும்.
1: It is really honorable.
0: என்ன பெரிய ராஜா,
1: the kings,
0: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
1: They go by cross.
0: யாரும் கழுதையில போக மாட்டாங்க.
1: Nobody will travel on the donkey.
0: இவர் பெரிய ராஜா.
1: He is the great king.
0: இவர் குதிரையில தான் போகணும்.
1: He has to go on the
0: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
1: But he is going on the colt.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுது குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
1: He had to travel on the horse, but
0: குதிரையின் மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
1: He should have the sword,
0: இருக்க வேண்டும்.
1: The spear, spear.
0: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யாரிடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
1: If he goes on the horse, he has to fight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எருசலேமுக்குள்ளே குதிரையின் மேல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
1: In Jerusalem, if he takes the weapons, that means he is going for
0: a fight.
1: Now he is going on the colt.
0: கையில ஆயுதங்கள் இல்லை.
1: No weapons in his hand.
0: ஒன்றுமே இல்லை.
1: Nothing in his hand.
0: அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
1: It's not at all even a donkey, it is a colt.
0: குட்டியான கழுதை.
1: It's a little donkey.
0: Hallelujah. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது.
1: And it is bearing the Lord Jesus.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதல்ல தேவ செய்தி.
1: This is not the message today.
0: ஒரு முகவரியாக இத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: I just give the introduction.
0: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும் பொழுது,
1: when Jesus was traveling on the colt,
0: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
1: Multitudes watching.
0: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
1: What did they do?
0: 12th வசனம், 13 யோவானின் சுவிசேஷம், 12th அதிகாரம், 12 13 வசனங்களை பார்க்கும் பொழுது,
1: John 12 and 12 13.
0: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா, அல்லேலூயா,
1: ஓசன்னா, பிளஸ்ட்
0: அல்லேலூயா,
1: இஸ் ஹி ஹூ கம்ஸ்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இவர் யார்?
1: Who is he?
0: யாருக்கு ராஜா?
1: For whom is the king?
0: இந்தியாவின் ராஜாவா?
1: Is king for India?
0: எந்த ஊர் ராஜா இவர்?
1: And who is king?
0: இஸ்ரவேலின் ராஜா.
1: King of Israel.
0: இங்க இஸ்ரவேல் யாராவது இருக்கிறீங்களா?
1: Anybody Israel here?
0: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை இனி யாக்கோபு இல்ல, நீ யார்? இஸ்ரவேல மாத்திட்டார்.
1: No more Jacob and you are Israel.
0: அப்போ நாம் இஸ்ரவேலராக இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
1: And if you are Israel,
0: Alleluia.
1: There is a king for us.
0: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
1: My God, Alleluia. Is Jesus.
0: ஒரு ராஜா இருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
1: If there is a king and there should be kingdom.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom.
0: அவர் ராஜாவா இருக்கிறார்.
1: He is the king.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom for him.
0: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
1: The Pilate is asking the Lord Jesus.
0: 18th அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: John 18.
0: அங்கே அவர் பார், நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
1: Are you the king of Jews?
0: எல்லாம் ஒன்னு நீ ராஜான் சொன்னேன் சொல்றாங்க.
1: All say you are.
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: அவர் என்ன சொன்னார்?
1: What did he reply?
0: நா ராஜா தான்.
1: Yes, of course I am king.
0: Hallelujah. நா யாரு? நா ராஜா தான்.
1: I am king, of course.
0: ஆனா,
1: but
0: 36th வசனத்துல வாசிக்கும் பொழுது,
1: 36,
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரனை சேர்ப்பாங்க, போராடி இருப்பார்கள். அல்லேலூயா,
1: அல்லேலூயா. My kingdom is not of this world.
0: Amen.
1: Amen.
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of this world.
0: நான் ராஜா தான்.
1: Of course I am a king.
0: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is the kingdom.
0: ஆனால்,
1: but
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of the world.
0: நான் இஸ்ரவேலின் ராஜா.
1: I am the king of Israel.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
1: Lord Jesus Christ as the king when he was entering,
0: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
1: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
0: Hallelujah.
1: The King of Israel.
0: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
1: They put the branches.
0: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
1: They spreaded the clothes.
0: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
1: blessed is he who comes in the name of the Lord
0: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
1: They were all praising God.
0: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
1: That's what the Lord is expecting.
0: ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தா உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மள, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
1: You are putting prices after one hour.
0: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
1: I am not asking prices. Hallelujah. For me.
0: நீ ஸ்தோத்திரம் போடலனா இங்க ஆண்டவர் வர மாட்டார், அதுக்காக தான்.
1: When you don't Alleluia. Price the Lord won't
0: ஸ்தோத்திரம்
1: come.
0: ஸ்தோத்திரம் போட்டாதான் அவர் உலாவுவாரிங்க.
1: He will come only when Alleluia. You praise him.
0: யானா நான் பெரிய பிரசங்கியா கிடையாது.
1: I am not a good preacher.
0: ஸ்தோத்திரம் போட்டாதான் என்னாலே பேச முடியும்.
1: When we praise when Alleluia. We can talk to him.
0: ஆகவே தான் ஸ்தோத்திரம் போடணும்.
1: That's why we give praises.
0: Alleluia சொல்லணும்.
1: I have to say Alleluia.
0: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
1: They lifted the Lord.
0: என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They said
0: தேவ சபை என்று சொன்னால் அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம்,
1: there should be shout in the church.
0: ஜெயதொனியின் சத்தம்,
1: there should be shout.
0: அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
1: All the time.
0: சாத்தான் பயப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானால்,
1: if the Satan has to tremble.
0: தேவ ஜனம் ஸ்தோத்தரித்தால்,
1: when you praise him.
0: தேவ ஜனம் துதித்தால்,
1: when you praise him.
0: தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால்,
1: when you shout.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான்.
1: Satan will flee away.
0: அவனால் நிற்க முடியாது.
1: He cannot stand.
0: Alleluia.
1: Alleluia.
0: அதனால்தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
1: what the devil does,
0: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை.
1: If he prays, it is a problem for him.
0: அதனால உங்க உள்ளத்துல வந்து,
1: he comes to your heart,
0: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி,
1: he keeps all vain thoughts.
0: அமைதியா இரு, அவர் அப்படிதான் சொல்லுவார், நீ அமைதியா இரு,
1: you just keep quiet
0: அப்படின்னு உங்களை அமைதியா, நீங்க பிசாசுக்கு கீழ்படுறீங்க.
1: He obeyed to the devil.
0: ஆண்டவருக்கு கீழ்படியல.
1: You are not obeying to God.
0: ஆண்டவருக்கு கீழ்படுவீர்களானால்,
1: if you obey to the Lord,
0: வாயில துதியின் சத்தம்,
1: the praises,
0: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
1: praises
0: வந்து கொண்டே,
1: it keeps coming from your mouth,
0: வந்து கொண்டே,
1: it keeps coming.
0: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
1: how much more you praise.
0: Alleluia. உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
1: how much you praised.
0: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுஸ் இருந்துச்சு,
1: how long you had life.
0: உங்க ஆயுஸ் நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்.
1: The Lord will look at the percentage of praises.
0: பாக்கும்போது
1: when he looks at it,
0: உங்க வாழ்நாள்ல 100%ல,
1: in 100%
0: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க, 80% நீங்க தோத்துறீங்கல,
1: 20% only you praised, 80% you did not praise.
0: அப்ப உங்க வாழ்நாள் 80% waste.
1: Then 80% of your life will become
0: waste. நம்ம வாழ்க்கை கொஞ்சமானது, a short life.
1: Our life is very short.
0: இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைய நாம அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be meaningful,
0: துதிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: You keep praising God.
0: என்றால் உங்களுடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது.
1: All the praises going to the golden vessel.
0: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவர் டிக் போட்டுனே வராரு.
1: The Lord is keeping the account.
0: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட,
1: when he praises him,
0: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல.
1: It is not just like that.
0: ஆண்டவர் கணக்கு வைக்கிறாரு.
1: Jesus keeps account.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கிறான்.
1: The devil is stopping you.
0: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்.
1: Giving fleshly thoughts.
0: முரட்டாட்ட சிந்தையை கொடுக்கறான்.
1: Rebellious thoughts.
0: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்.
1: Disobedience.
0: நீ அவனை எதிர்த்து நில்.
1: Resist him.
0: ஸ்தோத்திரி.
1: Praise him.
0: கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
1: Why Jesus has to choose the cross?
0: Hallelujah. ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்?
1: Why the Lord should die?
0: ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்?
1: Why should he shed the blood?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்.
1: It's a big question.
0: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
1: many ask this question,
0: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
1: the very cruel death,
0: இவ்வளவு பெரிய பாடு,
1: suffering,
0: எதனால வந்தது,
1: why did it come,
0: என்றால்,
1: because,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God,
0: amen,
1: amen.
0: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்.
1: The Lord created the man perfect way.
0: ஆனால் அவன் பாவம் செய்தான்.
1: But he committed sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை,
1: the wages of sin, the death,
0: யாராலும் ஜெயிக்க முடியாது.
1: Nobody can overcome.
0: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது.
1: The sin brought death.
0: அந்த பாவத்தை போக்குவதற்கு,
1: in order to remove that sin,
0: விமோசனமே கிடையாது.
1: No redemption at all.
0: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: Any millions, no redemption.
0: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: No redemption for that.
0: என்ன பாவம் கொடிது.
1: The sin is so cruel.
0: அது உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது.
1: It takes to the hell.
0: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
1: that kind of sin,
0: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்?
1: how to destroy
0: adani evlo naal moodi vechirpa
1: how long you close it
0: paavathai nee marithu veithal
1: if you close the
0: paavathai
1: sin
0: paavathai marikkiravan
1: if those who hide the sin
0: vaalvadai maatan
1: they cannot live
0: வாழ்வடையவே மாட்டான்
1: they cannot live at all
0: அது மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல
1: no use of covering
0: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல
1: no use of hiding it
0: அது ஒழிக்கிறது தான் ஒரே வழி
1: you have to destroy
0: பாவத்தை எப்படி மறைக்கிறது எப்படி ஒழிக்கிறது
1: how to destroy
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான் அந்த கல்வாரி சிலுவை
1: in order to destroy the hallelujah sin, the lord has chosen the cross
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: ஆகவே தான் ரோமருக்கு எழுதின 6 அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்களா
1: when you read complete romans 6
0: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு
1: we are crucified with the lord jesus
0: அவருடனே கூட மரித்து
1: we die with him
0: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்
1: we are being raised
0: hallelujah
1: through him
0: பாவத்துக்கு மரித்து
1: we dead to sin
0: நீதிக்கு நாம் பிழைத்து கொண்டோம்
1: we live for righteousness
0: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god The Lord Jesus Christ
0: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடும் என்ன
1: Why did he commit for this death
0: Hallelujah
1: Hallelujah
0: அந்த அந்த பாவ மரணமாகி அந்த ஆக்கினை தீர்ப்பு
1: The condemnation
0: Hallelujah Hallelujah
1: Hallelujah
0: அது சாதாரணமானது அல்ல
1: It's not ordinary one
0: அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல வரக்கூடாது
1: The condemnation should not come upon us
0: Isaiah 53 அதிகாரம்
1: Isaiah 53
0: Hallelujah
1: Hallelujah
0: அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்
1: he accepted the condemnation upon him
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்
1: he accomplished great thing on the cross
0: சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது
1: he did it on the cross
0: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது
1: how did he bear that cross
0: ஒரே நேரத்துல
1: at the same time
0: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்
1: he did two things on the cross
0: ஒன்று அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்
1: he undergone pain in the cross
0: சொல்லொண்ணா வேதனை
1: unspeakable pain
0: சகிக்க முடியாத வேதனை
1: nobody could endure
0: தாங்க முடியாத வேதனை
1: unbearable
0: பாடுபட்டார்
1: he suffered
0: அதே நேரத்தில் அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்
1: but he was rejoicing on the cross
0: eppadi ore nerathla paadu pattukite ore nerathla sandoshama irukka mudiyum
1: how is it possible suffering in the midst of
0: adukku badil dhaan hebreerkel nirbam 12th adhigaram 8th vasathila na vaasikkirom
1: hebrews 12 and 2 he
0: enna vaasikkirom
1: what we read
0: tamakku mun vaithirunda sandoshathin porutte avamaanathai ennamal siluvaiyai பாருங்க அவமானம்
1: ஷேம்
0: அதை சகிக்கிறார் ஒரு பக்கம்
1: ஒன் சைடு இஸ் என்டியூரிங்
0: இன்னொரு பக்கம்
1: அத சாய்
0: அது எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு
1: விச் ஒன் இஸ் அண்டர்
0: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் சந்தோஷம்
1: ஒன் சைடு ஜாய் இஸ் கெப்ட்
0: இன்னொரு பக்கம் அவமானம் நிந்தை
1: அனதர் சைடு ரிப்ரோச் அண்ட் ஷேம்
0: அவமானத்தின் பொருட்டு
1: பிகாஸ் ஆஃப் ஷேம்
0: சிலுவை சகித்து
1: என்டியூர்
0: Hallelujah.
1: He is sitting on
0: the ragasyam.
1: That is the mystery.
0: இதுதான் சிலுவையின் ரகசியம்.
1: That is the mystery of the cross.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne which
0: அது ராஜரீகத்தை குறிக்கிறது.
1: It reveals the kingdom.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne what it represents.
0: ராஜாவை குறிக்கிறது.
1: It represents king.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: Throne what it tells.
0: அருமையானவர்களே நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல் இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்
1: as jesus overcome the death and we have to overcome the
0: hallelujah
1: sin and death
0: நம்முடைய ராஜ்யம் இயேசு சொன்னார் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல
1: jesus said my kingdom is not of the world
0: hallelujah இந்த உலகத்துக்குரியது அல்ல
1: not of the world
0: ஏ ராஜ்யம் வேற
1: my kingdom is different
0: ஏ ராஜ்யம் எது
1: which is my kingdom
0: hallelujah
1: hallelujah
0: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்
1: my kingdom is different
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: அது என்ன ராஜ்யம்
1: what kind of kingdom it is
0: ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து
1: jesus said to israelites
0: யாக்கோபு புத்தகத்தில் 19th அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
1: exodus 19
0: அங்க என்ன வாசிக்கிறோம்
1: what we read
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் நீங்கள் எனக்கு யாரா இருக்கீங்க ஆசாரிய ராஜ்யம்
1: and the kingdom of priests
0: hallelujah
1: hallelujah
0: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல
1: we don't belong to this world
0: நாம் யார் படிங்க. 19:6 எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
1: Kingdom of priests and holy nation.
0: ஆசாரிய ராஜ்யம்
1: or kingdom of priests.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: we are children of God.
0: அதனால தான் நாம் வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
1: We read very clearly in the Bible.
0: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
1: not only he saved us,
0: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார்.
1: And he made us kings and priests.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
1: The Lord whom we worship is the true king.
0: அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
1: He is the king for Israel.
0: ஏசாயா திருச்சபை புத்தகம் 43:15 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 43:15,
0: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
1: I am the creator. Hallelujah. I am your king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்.
1: One king may be 10 or 20 years.
0: இருக்கலாம்
1: or 30 years.
0: 100 வருஷம் இருக்க முடியாது.
1: It cannot be 100 years.
0: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
1: Our king.
0: அவர் நித்திய ராஜா.
1: Eternal king.
0: எரேமியா 10:10 வாசிக்கும் பொழுது,
1: Jeremiah 10:10,
0: கர்த்தரோ மெய்யான தெய்வம்.
1: The Lord is true God.
0: அவர் ஜீவனுள்ள தேவன்.
1: He is the living God.
0: அவர் நித்திய ராஜா.
1: He is the eternal king.
0: அவர் நித்திய ராஜா.
1: He is eternal king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: அவர் நித்திய ராஜா.
1: He is eternal king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: எபிரேயர்கள் நிருபம்
1: Hebrews 7:2
0: அங்கே வாசிக்கிறோம்,
1: There we read.
0: அவர் நீதியின் ராஜா.
1: He is the king of righteousness.
0: அவர் சாலேமின் ராஜா.
1: He is the king of Salem.
0: அவர் சமாதானத்தின் ராஜா.
1: He is the king of peace.
0: Hallelujah. அவர் தான் நம்முடைய ராஜா.
1: He is our king.
0: அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ராஜா.
1: He came to make
0: அவர்
1: peace.
0: அவர் நீதியின் ராஜா.
1: He is the king of righteousness.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமா மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார்.
1: He has become the chief priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: How is his kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்?
1: How is that king?
0: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள், ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ,

0: And you are thinking
1: how to say hallelujah.
0: You are not giving praises. You are not praising.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லை.
0: You don't have eyes to see.
1: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
0: You should have the eyes to see.
1: யார் ஒருத்த கர்த்தரை ராஜாவாக பார்க்கறானோ
0: whoever looks at God as
1: king அவர்தான் தேவ சமூகத்திலே ஹalleluya உண்மையான கிறிஸ்தவன்.
0: And he is the true Christian.
1: ஏசாயா தீர்க்கதரிசி
0: Isaiah prophet
1: அவர் என்ன செய்தார்?
0: What did he do?
1: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
0: Of course he is a great prophet.
1: ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரத்துல
0: 6th chapter
1: அவர் சொல்றார் பாருங்க.
0: He says
1: 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது
0: 6 and 5 Isaiah
1: அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையின் கண்கள் கண்டதே
0: My eyes have seen the king the lord of
1: Alleluia. அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை
0: How did he see that king
1: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையின் கண்கள் கண்டதே
0: The lord of hosts
1: தேவப்பிள்ளையே
0: children of god
1: என்ன சாட்சி சொல்ல போறே
0: What kind of testimony you are
1: going to ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது
0: How did your eyes Alleluia. Look at that
1: Alleluia
0: Alleluia
1: Alleluia
0: Alleluia
1: தானியல் ராத் தரிசனங்களிலே ராஜாவை கண்டார்
0: and daniel has seen
1: இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க தூங்கும் பொழுது கெட்ட கனவு வருது அது வருது இது வருது பேய் வருது அது வருது இவன் வந்தா அவன் வந்தான்லாம் சொல்றாங்க
0: the christians have very bad dreams did jesus come
1: இல்ல
0: no
1: என்ன நீ ராஜாவை நினைக்கிறது இல்ல
0: you are not thinking about king
1: வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க அதான் வருது உனக்கு
0: you are thinking something else it is coming
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனே நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ
0: how do you look at the lord
1: hallelujah அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல
0: not only eternal king
1: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல
0: not only king of peace
1: அவர் எப்படிப்பட்ட ராஜா
0: what kind of king
1: மகிமையின் ராஜா
0: it's a glorious king
1: சங்கீத புத்தகம் 24வது சங்கீதம்
0: psalm 24
1: எட்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது
0: 8
1: இந்த மகிமையின் ராஜா யார் இந்த மகிமையின் ராஜா
0: who is this glorious king
1: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் hallelujah
0: the lord
1: 7வது வசனத்துல
0: in 7
1: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் அல்லேலூயா
0: glory shall come
1: அல்லேலூயா நீ துதித்தால்
0: when you praise
1: மகிமையின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு
0: the king of glory
1: நீ துதித்தால் மகிமையின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு
0: the glory will come
1: நீ துதித்தால் மகிமையின் ராஜா நடந்து வருவாரு
0: when you praise the glory
1: உன்னை விசாரிப்பாரு உன் பக்கத்துல உட்காருவாரு
0: உன்னை
1: தொடுவாரு
0: he will touch you
1: மகிமின் ராஜா
0: கிங் ஆஃப் க்ளோரி
1: உரகாபா சந்தாராலி அந்தரபாரா ஆனா இந்த மகிமின் ராஜாவை நீ அசட்ட பண்ற
0: யூ ஆர் டிஸ்பைசிங் தி கிங் ஆஃப்
1: க்ளோரி ஹalleluya அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல
0: யூ ஆர் நாட் கிவிங் தட் க்ளோரி
1: அவர் மகிமைப்படத்தக்கவர்
0: ஹி ஹஸ் டு பீ
1: அவர் துதிக்கப்படத்தக்கவர்
0: ஹி ஹஸ் டு பீ
1: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்
0: ஹி ஹஸ் டு பீ
1: யார் இந்த மகிமின் ராஜா
0: ஹூ இஸ் திஸ் கிங் ஆஃப் க்ளோரி
1: சொல்ல முடியும் அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா
0: ஹி இஸ் மை கிங் ஆஃப் க்ளோரி
1: ஹalleluya
0: ஹalleluya
1: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா
0: the king of israel
1: என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள்
0: they were shouting king of
1: அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம் தான் பார்த்தார்கள்
0: they looked only as the king of israel
1: ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்
0: he is revealing how what kind of king he
1: hallelujah.
0: is
1: hallelujah amen
0: amen
1: அவருடைய அவர் அவர் மகிமையாக அவர் சாந்தம் உள்ளவராக
0: வித் மீக்னஸ்
1: அவர் சமாதானம் உள்ளவராக
0: வித் பீஸ்
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: உன் மத்தியில் உலாவி வருகிறார்
0: he is moving in your midst
1: உலக பிரகாரமான ராஜாவின் பக்கத்தில் நீ போக முடியாது
0: you cannot go to the worldly king
1: ஆனால் இந்த ராஜாவின் இடத்துல அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா
0: what those people are doing
1: குழந்தைகளை தூக்கி வந்து
0: they bring babies
1: பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வந்து
0: they bring
1: ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே குழந்தையை தொடுங்க
0: lord
1: என் குழந்தையை தொடுங்க
0: please touch the baby
1: அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு
0: the lord is touching everything
1: அப்ப எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல அது அவர் என்ன சாந்த குணமுள்ளவர்
0: because he is the full of meekness
1: hallelujah
0: hallelujah
1: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததனால
0: since they saw the king of
1: thank you jesus
0: meekness
1: amen
0: amen
1: hallelujah
0: hallelujah
1: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி
0: as per
1: சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில்
0: 9 and 9
1: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா

0: உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். கழுதையின் மேலும், கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
1: He is riding upon an ash.
0: அந்த கழுதைக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க. இப்போ
1: Now there is a name.
0: மரி. Hallelujah.
1: Riding.
0: Hallelujah. Amen. Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: எல்லா ஜனங்களும் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்கறாங்க.
1: They all brought the babies.
0: Hallelujah. அவருக்கு முன்னால் அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
1: They put all the branches before him.
0: தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி கழட்டி கழட்டி எல்லாம் போடுறாங்க.
1: They put all the dresses.
0: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
1: Why did they do that?
0: எதுக்கு?
1: What for?
0: எதுக்குன்னா
1: to
0: ஆண்டவரே, நாங்க உம்மை ஏற்றுக்கொள்றோம்.
1: Lord, we accept you.
0: நாங்க உம்மை வெறுக்கல.
1: We did not.
0: நாங்க வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
1: We don't hate you.
0: நாங்க வேற என்ன செய்யறது?
1: What can I do?
0: எங்க வஸ்திரங்களை எல்லாம் தெருவில் நாங்க விதி அந்த நடைபாதையில நாங்க விரிக்கிறோம்.
1: We just spread the clothes.
0: அது மேல நீங்க நடந்து வாங்க ஆண்டவரே.
1: You have to walk upon it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
1: That is the commitment.
0: தேவ பிள்ளையே,
1: children of God.
0: இயேசு ஏற்றுக் கொண்டது உண்மையானால்.
1: If you have accepted the Lord
0: Hallelujah.
1: Jesus.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit yourself.
0: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சு இல்ல?
1: The donkey committed.
0: ஒருவரும் ஏறியிராத கழுதை.
1: No one ride.
0: Hallelujah.
1: Ride on that.
0: Hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன், அந்த சொந்தக்காரன், அந்த கழுதையின் சொந்தக்காரன் என்ன பண்ணிருப்பான்?
1: Maybe the owner of donkey.
0: இந்த கழுதை எனக்கு மட்டும் தான் வேணும்.
1: It is only for
0: me. யாரும் ஏற கூடாதுன்னு
1: வச்சிருப்பான். Nobody should take it.
0: உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் அப்படி போட்டு பூட்டி வச்சிருக்கியோ,
1: whatever you lock it.
0: உனக்கு மட்டும் வச்சிருக்கிற பாரு.
1: You keep it only for you.
0: அதை எடுத்து வந்து ஆண்டவர் கொடுத்துரு.
1: Come on, bring it and be
0: better. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது.
1: That is commitment.
0: வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடு.
1: Come on, you take.
0: எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துரு.
1: Give all that.
0: ஒப்பு கொடுத்துரு.
1: Commit yourself.
0: அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துற மரியாதை.
1: That is the respect.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: அதுதான் தாழ்மை.
1: That is humbleness.
0: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்.
1: Jesus humbled himself.
0: அதுதான் சிலுவையினுடைய மகிமை.
1: That is the glory of the cross.
0: Hallelujah. சிலுவை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா?
1: Why did he choose the cross?
0: அது சிறுமை.
1: It is affliction.
0: சிறுமை.
1: Affliction.
0: அந்த சிலுவை ஒரு அவமானம்.
1: It is a shame.
0: அந்த சிலுவை ஒரு கேவலம்.
1: And it is really.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் மரித்தார்.
1: And Jesus died on that cross.
0: அந்த சிலுவையின் மரண பரியந்தம்.
1: Till the death of the cross.
0: அவர் கீழ்ப்படிந்தவராகி.
1: And he obeyed.
0: தம்மை தாமே வெறுமையாக்கி.
1: He emptied himself.
0: தேவ பிள்ளையே.
1: Children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வெறுமையாக்கிட்டு.
1: Emptied himself.
0: தன்ன பெருமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்.
1: He has given himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல.
1: He didn't ask to give.
0: சில பேர் பாட்டு பாடுவாங்க.
1: Some they sing.
0: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்.
1: The Lord may not ask such a way.
0: கொடுத்துட்டு கொடுத்துட்டு எனக்கு என்ன செய்தார்னு கேட்பார் பிச்சை எடுக்கிற மாதிரி.
1: Will he ask what do you do for me?
0: அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குற ஆண்டவர் இல்லைங்க நம்முடைய ஆண்டவர்.
1: Our Lord will not ask.
0: சந்தோஷமா கொடுத்தா வாங்கிக்குவார்.
1: If you give gladly you will accept.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியாது. சீஷருக்கு தெரியவே இல்லை என்ன கேட்பாருன்னு தெரியாது.
1: The disciples did not know what will ask.
0: ஒரு கழுத குட்டி கட்டி இருக்கோம்.
1: Go and see the gold.
0: அதை போய் அழுத்துன்னு வாங்க.
1: You lose it and bring.
0: அதுல இருந்து என்ன தெரியுது?
1: What you understand.
0: ஆண்டவருக்கு எது தேவை?
1: What is needed to the Lord.
0: நீ யார் தெரியுமா?
1: Who are you?
0: நீ நல்ல கழுதை தான்.
1: You are good donkey.
0: ஆனா நீ கட்டப்பட்ட கழுதை.
1: But you are bound.
0: உன்னை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான்.
1: They bound you.
0: உன்னை கட்டி வச்சி உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான்.
1: Binding and
0: உன்னை கட்டி வச்சி.
1: And he is binding and
0: உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்.
1: He is making us a slavery.
0: He
1: is binding you.
0: உன்னை வேதனைப்படுத்துறான்.
1: He makes you painful. Satan.
0: உன்னை அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்கான்.
1: He is using you.
0: ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord says.
0: இனிமேல் நீ யாருக்கும் அல்ல.
1: Not for anyone.
0: எனக்கு தேவை.
1: You are needed for
0: Hallelujah.
1: Me. Hallelujah.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You are loose.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You have to be loose.
0: இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய்
1: கட்டுகளை
0: அவிழ்க்கிறார்.
1: உன்
0: சூனியத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: மந்திர கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: பாவ கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: Loses the bondage of sickness.
0: சபுரபா ரபாலா கீரபாரா தூரானா மாஷா.
1: Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு.
1: The Lord has given the authority.
0: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்.
1: You keep praying.
0: மகனே,
1: மை சன்,
0: இன்னைக்கு போய்
1: கோ,
0: ஒரு கூட்ட மக்களை கட்ட அழுத்துருவியாப்பா.
1: வில் யூ லூஸ் த பீப்புள்,
0: கட்ட அழுத்துரு.
1: Come on, lose.
0: கட்ட அழுத்து கொண்டாந்துரு.
1: Bring them.
0: கட்ட அழுத்து கொண்டு வந்துரு.
1: Lose and bring them.
0: அந்த ஒரு வைராக்கியத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்.
1: With that zeal I'm
0: talking. இன்னைக்கு இந்த ஆராதனை விட்டு போகும்போது சும்மா இல்ல.
1: When you go from here.
0: உன்னை வியாதியிலே கட்டி வைத்து இருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு போவேன்.
1: You have to lose.
0: இன்றோடு அந்த கட்டை அவிழ்ந்தது.
1: The bondages are loose.
0: ஓ கைவிடப்பட்ட வியாதி.
1: Oh, any sickness.
0: ஓ மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட வியாதி.
1: The sickness to
0: இயேசுவின் நாமத்தினாலே.
1: In the name of Jesus.
0: உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன்.
1: I lose your bondage right now.
0: In the name of Jesus. Amen. The name of Jesus.
1: In the name of Jesus.
0: In the name of Jesus.
1: In the name of Jesus.
0: Shabura bala bara bakala.
1: Thank you, Lord.
0: Uraga bala bara bakala.
1: Thank you, Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Armiyana deva janame.
1: Dear children of God.
0: Unai kartar katta vidthu.
1: The Lord will lose you.
0: Inimel nee yaarukku adimaya irukka koodadhu.
1: You should not be slavery to anyone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You should not be slavery for the world.
0: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery to the blood relations.
0: உன்னுடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery for the fleshly relationships.
0: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்.
1: If you are the spiritual
0: child. யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: நான் ஒருத்தருக்கும் அடிமை இல்ல.
1: I am not slavery.
0: என் சங்கிலிகள்,
1: my chains,
0: உடைந்து விட்டது.
1: It is broken.
0: என் கட்டுகள்,
1: my bondages,
0: அறுக்கப்பட்டது.
1: Broken.
0: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்.
1: I belong to the Lord.
0: கர்த்தருக்கு சொந்தமானவள்.
1: I belong to the Lord.
0: எப்பொழுது நீ சொல்லுகிறாயோ.
1: How many times?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: இந்த காலவேளையிலே.
1: In this morning.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: Your king is coming.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: Hallelujah. எவ்வளவு பேர் in the news. ஏரோது கிட்ட போது.
1: The news is going to
0: Pilate கிட்ட போது.
1: Goes to the Pilate.
0: பிலாத்துக்கும் இயேசுவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: The pilot is
0: ஏரோது. இயேசுவை பார்த்த உடனே பா நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
1: Herod was thinking
0: அரண்மனைக்கே வந்துட்டீங்களே.
1: You have come to the palace.
0: அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம்.
1: It was joyful to him.
0: ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்.
1: Both of them had joy.
0: ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப நாள் சண்டை போட்டு இருந்தாங்க, பகைஞர்களா இருந்தார்களா.
1: And Herod and Pilate were fighting. ஆனா
0: இயேசுவ ரெண்டு பேரும் சிநேகிதர்களா மாறிட்டாங்களா.
1: Because of Jesus they became friends.
0: Amen. அவர் சமாதானத்தின் ராஜா.
1: He is the king of peace.
0: அவர் போறதெல்லாம் சமாதானம் தான்.
1: Wherever he goes there is
0: hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே.
1: Dear children of God.
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: My Lord Jesus Christ.
0: அவருடைய ராஜ்யம்.
1: His kingdom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And how he is guiding us.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: Hallelujah. ஆம். இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது.
1: All the kingdoms will be perished one day.
0: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்.
1: The kingdom of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய ராஜ்யம்.
1: The kingdom of God.
0: Hallelujah. அழியாதது.
1: It will never perish.
0: என் ராஜ்யம்.
1: My kingdom.
0: இந்த உலகத்துக்குரியது அல்ல.
1: Not of the world.
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறீர்கள்.
1: You are the kingdom of priest.
0: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for God has chosen you.
0: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல.
1: Not to just come to church and go.
0: சும்மா ஜோமணி ஆண்டவர் இத கொடுங்க அத கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல.
1: Not to ask something else.
0: தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for he has chosen.
0: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க.
1: You have to inherit the kingdom.
0: யாக்கோபுக்கு எழுதின நிருபம்
1: James
0: 2வது அதிகாரம்
1: 2
0: 5வது வசனத்துல
1: 5
0: என் பிரியமான சகோதரரே,
1: my beloved brethren, listen.
0: தேவன் இவ்வுலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
1: Has of the kingdom which he had promised to them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே,
1: dear children of God,
0: இந்த உலகத்தை அநேக அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
1: Unrighteous people are ruling the world.
0: இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது.
1: The world is perishing.
0: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
1: Unrighteous ruling.
0: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்,
1: my Lord's kingdom.
0: சங்கீதம் 45:6.
1: Psalm 45:6.
0: பாருங்க, தேவனே,
1: oh God,
0: உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல்,
1: the sculptor,
0: நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது.
1: It is righteous.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு அழைத்து இருக்கிறார்.
1: The Lord has called us.
0: 1 தெசலோனிக்கேயர்,
1: 1 தெசலோனிக்கேயர்
0: 2 அதிகாரம்,
1: 2nd chapter,
0: 11 வசனத்தை பாருங்க.
1: 11.
0: மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும். ஹalleluya,
1: ஹalleluya. You have to be worthy for that kingdom.
0: ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சாரு.
1: That's why he called you.
0: ராஜ்யத்துக்காக தான் உன்னை அழைச்சாரு.
1: He called you for his kingdom.
0: ஆயத்தமா இருக்கறாயா?
1: Are you ready?
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: எபிரேயர் 12:25 வாசிக்கிறோம்.
1: Hebrews 12:25.
0: அழிவில்லாத ராஜ்யம்.
1: Unperishable kingdom.
0: ஆதலால் அழிவில்லா அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakable kingdom.
0: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
1: Unshakable kingdom,
0: பயத்தோடும்,
1: with fear,
0: பக்தியோடும்,
1: with devotion,
0: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க? பற்றிக்கொள்ளுங்க.
1: With a zeal, let us worship.
0: Hallelujah.
1: With a grace.
0: Amen.
1: Amen.
0: தானியேல் புத்தகத்தில் 4 அதிகாரம்,
1: Daniel 4,
0: 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 2,
0: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த, நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது.
1: So powerful.
0: அவருடைய ராஜ்யம்,
1: his kingdom,
0: நித்திய ராஜ்யம்,
1: eternal kingdom,
0: அவருடைய ஆளுகை,
1: his ruling,
0: தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்.
1: Generation after generation.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: 34 வசனத்துல சொல்றார் பாருங்க.
1: 34.
0: அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்.
1: His kingdom, generation after generation, it will stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே,
1: Yes, dear children of God,
0: இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயர்வுகள், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மேன்மைகள்,
1: all great things,
0: அதிகாரங்கள்,
1: all authorities,
0: ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
1: It will be perished.
0: ஆனா,
1: but
0: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்றாருன்னா,
1: what the Lord says,
0: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு,
1: for the poor,
0: நம்ம கையில ஆட்சியை கொடுக்கிறாரு.
1: He has given the
0: நீங்க ஆளுங்க,
1: come on, rule.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சங்கீத புத்தகத்தை, தானியேல் புத்தகத்துல,
1: Daniel
0: 7 அதிகாரம்,
1: 7,
0: 27 வசனத்துல,
1: 27
0: என்ன சொல்ற, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள்.
1: Hallelujah.
0: ஒரு ஊருக்கு இல்ல,
1: not for
0: ஒரு தேசத்துக்கு இல்ல,
1: not for one,
0: சகல ஜனங்களும்,
1: all dominions,
0: சகல ஜாதியாரும்,
1: all nations.
0: 14th வசனத்தை பாருங்க, தானியேல் 7:14,
1: 7 and 14,
0: சகல ஜனங்களும்,
1: all people,
0: ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம்.
1: Hallelujah.
0: Hallelujah. இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்.
1: That is our kingdom.
0: இந்த ராஜ்யம் வேணுமா?
1: Do you need this kingdom?
0: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்.
1: Sufferings are little.
0: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிறுமைப்பட்டு கிடப்ப.
1: You are going to have only little affliction.
0: இந்த உலகம் உன்னை அசட்டை பண்ணும்.
1: The world may despise you.
0: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்.
1: It will mock at you.
0: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்.
1: It may just mock at you.
0: ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது.
1: They will come.
0: கர்த்தர் உன் கையில ராஜரிகத்தை கொடுத்து,
1: God will give the kingdom.
0: உன்னை ஆளச் செய்ய போகிறார்.
1: He will ask you to rule.
0: அப்பொழுது சகல ஜாதியாரும்,
1: all nations,
0: சகல பாஷைக்காரரும்,
1: all
0: ஏனென்றால் நம்முடைய ராஜ்யம்
1: அவர் கிங்டம்
0: அது அசைவில்லாத ராஜ்யம்
1: அன்ஷேக்கபிள்
0: அது அடிவில்லாத ராஜ்யம்
1: அன்பெரிஷபிள்
0: அது தேவனுடைய ராஜ்யம்
1: God's kingdom
0: அது பரலோக ராஜ்யம்
1: heavenly kingdom
0: அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம்
1: and for the saints
0: தானியேல் 7 ஆம் அதிகாரம்
1: Daniel 7
0: 18வது வசனத்தில்
1: 18
0: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 27வது வசனத்தில்
1: கிங்டம் ஃபாரேவா
0: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்ய ரீகமும் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கோம். அல்லேலூயா.
1: The kingdom is an everlasting kingdom.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: So amazing.
0: ரட்சித்தார்.
1: He saved us.
0: பரிசுத்தமாக்கினார்.
1: Made us holy.
0: உன்னதங்களில் அவர் உட்கார வச்சார்.
1: Made us to sit with him.
0: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே.
1: Oh fear not.
0: நான் ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துறேன்.
1: I have given the kingdom.
0: நீ ஆளுகை செய்.
1: Come on, you rule.
0: ஒரு நாள் வரப்போகிறது.
1: Day will come.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த நாள்ல.
1: On that day.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்.
1: Unrighteous
0: எல்லாரும் அடிந்து போவார்கள்.
1: All the wicked will be perished.
0: தேவ ஜனமாகிய நாம்
1: God's people
0: on the same
1: நாம்
0: ஆளுகை செய்ய போகிறோம்.
1: We will rule.
0: உனக்கு ஒரு பெரிய பதவி.
1: There is a big
0: ராஜரீக பதவி.
1: And kingly
0: காத்து கொண்டிருக்கிறது.
1: It is waiting.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா?
1: Are you ready to receive?
0: கர்த்தரை விடாம பற்றிக்கோ.
1: Come on, catch the Lord. Catch the Lord.
0: விடாதே.
1: Don't leave.
0: கர்த்தர் உன் பெயரை எழுதி வைப்பார்.
1: The Lord will write
0: your name. அந்த ராஜரீக கூட்டத்தில் உன்னை சேர்ப்பார்.
1: He will bring it.
0: அந்த நாள் சீக்கிரம் நெருங்கி விட்டு எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise up?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜரீகமாய் ஆளுகை செய்வார்.
1: He will rule.
0: அந்த மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கிறார்.
1: The glorious king is
0: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
1: He has come.
0: அவருடைய ராஜ்யம்,
1: His kingdom,
0: பரிசுத்தமான ராஜ்யம்,
1: Holy kingdom.
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: He has given that kingdom.
0: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
1: Come on, seek the kingdom of God.
0: ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
1: Seek the kingdom of God. அப்பொழுது இவைகளெல்லாம்
0: உனக்கு கூட கொடுக்கப்படும்.
1: It will be given unto you.
0: அழிந்து போகிற உலக காரியத்தை அல்ல.
1: Not the perishable.
0: எனக்கு ராஜ்யம் வேண்டும்.
1: I need the kingdom.
0: ராஜரீகம் வேண்டும்.
1: I need the ruling.
0: தேவன் அளிக்கிற ராஜரீகம்,
1: தேவன்
0: அளிக்கிற ஆளுகை,
1: the ruling of God.
0: கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார்.
1: God is giving.
0: எதை வைத்து கொடுக்கிறார்?
1: For which?
0: அவருடைய கிருபை,
1: His grace.
0: அவருடைய இரக்கம்,
1: His mercy.
0: அவருடைய தயவு,
1: His favor.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு,
1: the love upon.
0: அல்லேலூயா. கர்மியார் தேவனுடைய பிள்ளையே, நீ யார்?
1: Who are you?
0: நீ சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை.
1: And you are the donkey.
0: கழுதை குட்டி.
1: So cold.
0: உன்னை தெரிந்து கொண்டு,
1: has chosen you.
0: உன்மேல் உட்கார்ந்து கொண்டு,
1: and he is traveling upon you.
0: இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
1: He is traveling.
0: எங்க போனாலும், எங்க வந்தாலும்,
1: wherever you go,
0: மறந்து போகாதே.
1: Don't forget.
0: உன்மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: உன்மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are bearing.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: Alleluia.
1: Alleluia.
0: கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself.
0: ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself. பாடினார்களே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒளிந்து போகாது கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்ரம். அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ உம்முடைய ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா ஸ்தோத்ரம். இதோ கர்த்தாவே, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர், அதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்ரம். இந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா பங்காளிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதிலே நாங்கள் பிரவேசிக்க முடியா நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அதற்கேற்ற பாக்கியவான்களா நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா. இந்த உலக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு சொந்தம் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்ரம். பிசாசு எங்களை மேன்மை எங்களை ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவர், எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்ர விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.